செய்கிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு, மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னல் பாடல் கேட்டுட்டு வந்தீங்க. புத்தம் புதிய பாடல் இப்பதான் ஒரு வாரத்திற்கு முன்னர் நாங்க அறிமுகம் செய்தோம். இந்த பாடலுக்கான காணொளி விரைவில் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக.
1: சரி, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட மோகன் தெய்வீகன் பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான், ஏன்னா இது கண்டிப்பா பலருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும்.
0: ரொம்ப நாளா ஒண்ணு செய்யணும்னு நினைப்பீங்க, நான் கொஞ்சம் தாமதமா தான் ஆரம்பிச்சிருக்கேன், மத்தவங்க எல்லாம் இதை சீக்கிரமாவே செய்துட்டாங்க அப்படின்னு சில நேரத்துல நமக்கு அது கொஞ்சம் எப்படின்னா, ஐயோ அதை வெளியே சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப தாமதமா அதை செய்யறோம், மத்தவங்க எல்லாம் முன்கூட்டி அதை செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நீங்க தொடங்காமல் இருக்கிறதை காட்டிலும் தொடங்கி இருக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் இல்ல.
1: இப்ப பெரும்பாலும் நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது, ஆமா நான் இப்பதான் இந்த ஒரு வகுப்புக்கு போயிட்டு இருக்கேன், இந்த வருஷம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம அதிகமா கேட்கக்கூடிய ஒன்றா இருச்சு. ஏன்னா வேலை நேரத்தை தவிர்த்து எப்படி அவங்க நேரத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தணும்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்.
0: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க, நம்ம ஒரு சுற்று வட்டாரத்துல எடுத்துக்கோங்க,
1: சுற்று வட்டாரத்துல
0: அஸ்வினி இருக்காங்களே, இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு சலங்கை பூஜை.
1: ஆமா,
0: நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்க வேலைக்கெல்லாம் வந்துட்டாங்க, இத்தனை வயசுல போய் அவங்க வந்து இதை கத்துக்கணுமா அப்படின்னு. ஆனா ஒரு கட்டம் யோசிக்கும் போது கற்பதற்கு வயசு ஒரு காரணமே இல்லல, எத்தனை வயசுல வேணாலும் நம்ம கத்துக்கலாம் இல்லையா. அப்போ அது சரியான ஒரு செயல் தானே, அதுல பாராட்டி தான் ஆகணும். அஸ்வின்
1: மூணு வருஷமா கத்துக்கிட்டு இப்ப வந்து அவங்க கட்டத்துக்கு போற, அந்த மாதிரி ஒவ்வொன்னும் கத்துக்கணும்னு எது வேணா இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் தாமதமா தான் நான் கத்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் செயல்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அழைத்து சொல்லுங்க.
0: 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: சாதனைக்கு வயசு ஒரு காரணமே இல்லை. அது சம்பந்தமான ஒரு சந்திப்பு தான் இன்றைய வணக்கம் இன்னல்ல காத்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்க காத்துருங்க. ஆனா நம்ம கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம் இது சம்பந்தமா தான் நேயர்கள்கிட்ட.
1: எந்த விஷயத்த நீங்க ரொம்ப தாமதமா உங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: வாங்க பேசுவோம் நேயர்கள்கிட்ட. கலைவாணி, எதை நீங்க தாமதம் ஆரம்பிச்சீங்க மற்றவங்களை காட்டிலும்?
2: எந்த
1: தருணம் முடிவு பண்ணீங்க நம்ம திரும்பியும் இதுக்கு வரணும் அப்படின்னு? எந்த ஒரு விஷயம் உங்களை முடிவு பண்ண வச்சது?
2: ஆக்சுவலி வந்து என்னன்னா, நம்மளோட பேஷனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்குன்னு வந்து ஒரு ஹாபி இருக்கணும். பிள்ளைங்க வந்துட்டு கூட அவங்க பின்னாலே ஓடிக்கிட்டு என் ஆஃப் த டே நம்மளுக்குன்னு எதுவுமே நம்ம செய்யாம இருக்க கூடாதுல்ல. சோ நம்ம வேலைக்கு போனாலும் சரி, நம்ம வீட்டுல மதரா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு நம்ம நம்மளுக்குன்னு ஒரு மீனாட்டு இருக்கும். சோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம எந்த ஏஜ்லயும் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரங்கேற்றம் செய்ய போறாங்க.
0: நிச்சயமா ரொம்ப கேட்டோன்னு சொல்லுங்க, எங்களோட பாராட்டு அவங்கள்ட்ட சொல்லிருங்க.
2: கண்டிப்பா, நன்றி.

0: சங்கமம் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் கலைவாணி மாதிரி எத்தனையோ பேர் வந்து பரத கலையா இருக்கட்டும் இல்ல மற்ற நடனக்கலையா இருக்கட்டும் இப்பெல்லாம் அதை பத்திலாம் கவலையே இல்லைங்க. 60 வயசுல கூட நாங்க 6 வயசு மாதிரி துள்ளி குதிப்போம் அப்படின்னு செய்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்தது.
1: சரி, நீங்களும் தாராளமா அழைக்கலாம். உங்களுடைய கதைகள், நீங்க என்ன விஷயம் வந்து ரொம்ப தாமதமா கத்துக்கிட்டீங்க, இருந்தாலும் கத்துக்கிட்டேன், என்ன அது சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
0: இங்கிலாந்துல இருந்து பெரியசாமி அவர் வந்திருக்கிறாரு.
2: நலம் நலம் அறியாவல், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விஷயத்த தாமதமா ஆனாலும் கத்துக்கிட்டதுல எனக்கு மகிழ்ச்சி பெருமை அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: சொல்ல போனா நான் இப்பதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். இது வந்து என்னுடைய நெடுநாள் ஆசை, அதாவது டைவிங். எனக்கு இப்ப வயசு வந்து 60ங்க. நான் இப்பதான் ஒரு 2 மாசம் தான் என்னோட வேலையில ரிட்டையர் ஆகணும் பாருங்க. ஆனா இதுக்கு முன்ன வந்து பல வாய்ப்புகள் வந்து கிடைச்சது. இது டைவிங் போக வேலை மட்டுமா என்னால கத்துக்க முடியல பாருங்க. அப்ப இப்பதான் வந்து அதற்கான ஏற்பாடுகள், இந்த ஓய்வு பெற்று என்னுடைய வேலையை முடிச்சு பிறகு நான் என்னுடைய முத்துக்குளிப்பு வந்து நான் செஞ்சேன். அதாவது ஓபன் வாட்டர்னு சொல்லுவாங்க, பிறகு அட்வான்ஸ் ஓபன் வாட்டர், இந்த ரெண்டு இது இருக்கு. இப்பதான் தொடர்ச்சி 5 நாள் அந்த கோசல போய் முடிச்சிட்டு புலாத்தியமாசிங் இப்பதான் ஒரு 5 நாளுக்கு 25ஆம் தேதி போயிட்டு 30ஆம் தேதி வரைக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் ரொம்ப மகிழ்ச்சியோட மகனோட சேர்ந்து போனாங்க. மகன் வந்து ரகுநாதன், அவரோட சேர்ந்து போயிட்டு இப்பதான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்றுதான் சொல்லணும்.
0: ஆழ்கடல் உலகம் எப்படி இருந்துச்சு?
2: ஐயோ, மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அந்த ஆழ்கடல்ல போய் பாக்குறதுக்கு நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகு, ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் என்ன கத்துக்கணும்னா, இதற்கு முன்ன வந்து நான் பல சில வேலை, அதாவது பல வேலைகள்ல வந்து நான் இந்த ட்ரவுனிங் எனக்கு ஏற்பட்டிருக்கு பாருங்க, அனுபவம் இருக்கு. அந்த பயத்தோடு தான் இந்த என்னுடைய தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த இதுக்கு போனாங்க டைவிங்க்கு. ஆனா அங்க போய் அது ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்தது பாருங்க. ஆனா அங்க போன பிறகு அந்த இதுல போய் சேர்ந்த பிறகு அதுல அந்த டைவிங் செஞ்ச பிறகு அதுல உள்ள அந்த அற்புதமான அனுபவங்கள் வந்து சொல்லறது.
1: இதுக்கப்புறம் அடிக்கடி போவீங்களே?
2: கண்டிப்பா. அடுத்தது வந்து திரங்கானுக்கு போலான் இருக்கேங்க.
0: போயிட்டு வந்து அனுபவம் என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க.
2: மிக்க நன்றிங்க சார், வாய்ப்பு கொடுத்ததற்கு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நீங்க பல பேருக்கு நீங்க வந்து ஒரு பெரிய காலையில ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க.
2: அதான், வயது ஒரு தடை அல்ல. நாம் கண்டிப்பாக முயற்சி செய்தால் எதிலும் வெற்றி பெறலாம்.
0: அவ்வளவுதான், முயற்சி பண்ணினீங்கன்னா எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்லியிருந்தாரு.
1: பொதுவா சொல்லுவாங்க வயசாயிருச்சு அப்படின்னு, இப்ப அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லங்க. வயசுன்றது எண்கள்ல மட்டும்தான், மனசுதான் ரொம்ப முக்கியம்.
0: பவர் பாண்டியில ராஜ்கிரண் மோட்டர் எடுத்துட்டு கிளம்பு வர அத்தனை வயசுல, அந்த மாதிரி இன்னைக்கு 60 வயதை கடந்த ஒருத்தர்கிட்ட தான் பேச போறோம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னல்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சொல்வீந்தர் சுகி சிவம்.
1: நம்முடைய முன்னேற்றத்துக்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக பிறர் விமர்சனங்களுக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இது அகங்காரம் அல்ல. இப்ப நான் ஒரு பேச்சு பேசுகிறேன், உங்கள் பேச்சு சரியில்லை என்று சொன்னால் பேச்சை பற்றிய இலக்கணம் தெரிந்த ஒருவர் சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். என் பேச்சை நிறுத்தி பார்க்கிற தராசு தன் கையிலேயே இல்லாத ஒருவர் என்னை குறை சொன்னால் நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதை எந்த இடைக்கருவியால் நிறுப்பது என்கிற தராதரம் கூட தெரியாத ஒருவர் சொன்னால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை எங்கே தொலைக்கிறார்கள் என்று கேட்டால், யாராவது தன்னை விமர்சனம் செய்து விட்டால் உடனடியாக வாடி போய் விடுகிறார். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குழந்தை போய் அரங்கேற்றம் பண்ணது, என்ன ஆடுது அப்படின்பா, இது என்ன ஒரு பெரிய நவரசம் அப்படின்னு போட்டிருப்பான், மிளகு ரசம் தவிர வேற எந்த ரசம் அது மூஞ்சில வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவான். இதுக்கெல்லாம் வாடி போக கூடாது. நம்மளை பத்தி பல பேர் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால் வாடாத ஒரு மனோநிலையை முதல்ல பெற்றாக வேண்டும். இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு. நாம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் உலகத்துல. சாதாரணமாகவே நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய இருப்பார்கள். இப்ப அவர்கள் சொல்லுகிற வாசகங்கள் நம்மை பாதிப்பது என்று தொடங்கினால் வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான்.

0: வணக்கம் மின்னல் கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, கொஞ்சம் தாமதமா நாங்க ஆரம்பிச்சோம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு அது ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு, நான் கொஞ்சம் தாமதம் மற்றவங்களை காட்டிலும் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்.
1: மின்னல் இருந்து இப்ப வரைக்கும் ஒரு விஷயத்த நம்ம அதிகமா கேள்விப்படுறோம், எந்த ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோமோ அதுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் வாயிலாக, நிறைய பேரு வயசு ஒரு தடை இல்லைன்றத அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்குமே புரியுது.
0: எப்போதுமே நம்ம இந்த பேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போது எல்லாரும் போன வாரம் இறுதியில வந்து கோலாலம்பூர்ல நடந்து முடிந்தது.
1: ஆமா, அந்த போட்டியில கலந்துகிட்டு எல்லாருடைய பார்வையும் பெற்ற 78 வயது இளைஞர் நம்ம அண்ணன் வந்திருக்காரு.
0: 78 வயசா இல்ல 68 வயசா இல்ல 58 48 எனக்கு அப்படிதான் இருக்கு, ரொம்ப இன்னும் இளமையா தான் இருக்கிறாரு. திரு விஷ்ணு அவர்கள் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: இல்ல அண்ணன்னு சொல்லிட்டாரு.
1: அண்ணன் சொல்லலாம்ல,
2: அதுக்கும்
0: போறீங்க நீங்க அந்த மாதிரி அனுப்பிடுவோங்களே.
2: அது வந்து அடுத்த வருஷம் தான், இந்த வருஷத்துக்கு என்டர் பண்ணலான்னு பார்த்தேன். But entry is closed within 5 minutes.
0: Oh, அவ்வளவு பேர் அப்ப அதுல ஆர்வம் காட்டுறாங்க.
2: நம்ம ரேட் லைன்லயே வந்து 6000
0: பேர்
2: வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
0: எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? இப்ப எது எது உங்களை ஈர்த்துச்சு அதை போய் பண்ணணும்?
2: இதுக்காக தான் மை டாட்டர்,
0: அவங்க தான்
2: வந்து ஷி என்டர்ட் ரெடி. அப்புறம் சொன்னாங்க, அப்ப நாங்க கோலம் பொருள் இருந்தேன், யூ டு ஜாயின். ஐ சே வாட் இஸ் திஸ், வை நாட், ஷூர்
1: அப்படிதான் வந்து தொடங்கிடுது. உங்க சொந்த ஊரு எங்க சார்? இப்போ
2: நான் இப்போ தான் கம்பங் எல்லாம் வந்து இப்போ
0: பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இப்போ, உடல் வந்து எங்க இருந்தாலும் உயிர் வந்து இப்போதான்
2: இப்போதான். அவங்க கேட்டாங்க, ஐ செட் ஓகேன்னு. பட் எனிவே நான் வந்து ஹவ் மெனி இயர்ஸ் ஐம் டூயிங் திஸ் வெயிட் லிப்டிங் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்லாம் இருந்தேன். ஐ செட் ஓகேல, பட் நான் வந்து இது அவ்வளோ ஹார்டா இருக்கும்னு நம்பல.
0: சரி, அதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னுக்கு ஒண்ணு, உங்களோட தினசரி வாழ்க்கையுடைய நடவடிக்கை என்ன இருக்கும்? காலையில் எழுந்திருப்பீங்க, அது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு போறீங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டமான ஒன்று. அதுக்கு முன்னுக்கு நீங்க உங்களை தயார்படுத்தினா ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியாது, ரொம்ப நாள் அதை செஞ்சுட்டு இருந்திருக்கும். என்னெல்லாம் செய்வீங்க தினசரி காலையில?
2: நான் வந்து மெனி இயர்ஸ்ல நான் வந்து காலையில வந்து பூஜைலாம் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்விம்மிங் போவேன். 1 hour ஸ்விம் பண்ணுவேன், 20 laps
0: ஒரு ஒரு நாளும்,
2: எவ்ரி டே 5 days. ஏன்னா தி அதர் 2 days தி பூல் இஸ் க்ளோஸ் ஃபார்
1: கிளீனிங். ஓ, அதனால தான் இல்லனா அப்பயுமே போயிருப்பீங்க. இல்ல
3: 7 நாளும் இருப்பாரு பூல்ல.
2: சோ நான் ஸ்விம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஆல் வீட்டு வேலைகள்லாம் ஃபினிஷ் செஞ்சுட்டு ஈவினிங் வந்து மண்டே வந்து ஐ கோ டு தி ஜிம்.
0: ஓ,
2: ஜிம்முக்கு போவேன் ஒரு 1 hour. And this, இது வந்து நான் வந்து ஒரு 20 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் ஆன் டியூஸ்டே அகெயின் ஸ்விம்மிங், ஈவினிங் வந்து கிளீடாங் ஹில் இருக்கும்னு
0: மலை ஏறுவீங்க.
2: ஓ, அந்த ஹில் வந்து இஸ் வெரி டஃப்லா. அது வந்து த ஹோல் ஹில் இஸ் 7 kilometers. முந்தி வந்து வென் ஐ வாஸ் அ பிட் யங்கர், 60+ ஐ வாஸ் ஸ்டில் ரன்னிங். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் வாக் ஹாஃப் வே
0: நடக்குது.
2: வெனஸ்டே early morning swimming, evening gym. Thursday swimming, then go to Kildang Hill. Friday jogging flat. Speed run. Speed run அப்புறம் வந்து evening வந்து gym. Saturday also swimming, evening Kildang Hill. Sunday rest.
1: ஒரு நாளாவது சும்மா இருக்கீங்களா?
3: எனக்கு வந்து அவர் ரொம்ப ஓரிடா இருந்துச்சு வயசுனால, அவருக்கு வந்து பேக் லோவர் பேக் ப்ராப்ளம் இருக்கு. நான் ஜாயின் பண்ணோன்னு அவரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு, நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு. பட் சிங்கிள்ஸ் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டா அது வெயிட்ஸ் அவருக்கு சொந்தமா செய்யணும், அந்த ஸ்டேஷனும் 12 ஸ்டேஷனும் சொந்தமா செய்யணும். எனக்கு கொஞ்சம் ஓரிடா இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலி சைன் அப் பண்ணல அவருக்கு.
0: நடவடிக்கை அப்ப அவர் ஃபிட்டா இருக்கறாருன்றத பாக்க முடியுது. ஏன் அந்த பயம் உங்களுக்கு?
3: ஒண்ணு வந்து அவருக்கு லோவர் பேக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த 12 ஸ்டேஷன்ஸும் நீங்க அந்த வெயிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு, ரொம்ப கனமா இருக்கும். 100 கிலோ ஸ்லட் புஷ் அண்ட் பூல் இருக்கு. சோ அது வந்து சரியா செய்யலனா இன்னும் அந்த இன்ஜரி வர்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் ஐ ஹேவ் டேக் இன்டு அக்கவுண்ட்.
1: ஆமா, அந்த பயம் இருந்தது.
3: இப்போ பயம் கண்டிப்பா இருந்துட்டே, அந்த காம்படிஷன் பாக்குறப்ப கூட பயம் இருந்துட்டே இருந்தது.
0: இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பாக்கும்போது ஒரு 8 கிலோமீட்டர் ஓடணும், நடவடிக்கை பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? இந்த ரெட் லைன் போட்டு எப்படி தான் இருந்தது? ஏன்னா நிறைய பேர் இது பற்றி பதிவு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இவங்க வயசு இவ்வளவு கூட இதுல பங்கெடுக்கிறாங்க, அவ்வளவு ஸ்டெமினா, அவ்வளவு ஒரு ஃபிட்டா இருக்கிறாங்களா அப்படின்னு, எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அனிதா.
3: சோ அது வந்து 12 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அது வந்து யூ ஹேவ் டு ரன் 500 மீட்டர்ஸ், அப்புறம் ஸ்கீ எர்க்னு இருக்கு. அந்தந்த கேட்டகரிக்கு வேற வேற ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ரோ the heavy categories வந்து சாண்ட் பேக் வந்து அவருக்கு 20 கிலோ சாண்ட் பேக் ஷோல்டர்ல
0: உப்பு மூட்டை மாதிரி தூக்கி
1: தூக்கிட்டு வரணும்.
3: ஒரு சாக் மாதிரி and lunges and squats, you know. அது வந்து இட்ஸ் குவைட் டெக்ஸிங், knees taxing on the knees, taxing on your shoulders. And it is overall and the race mudikrathukku you have to finish all 12 stations. Adho it's quite I would say it's challenging. Amma, especially amma. For his age.
0: Neenga pangeduthingalle?
3: Nanum pangedutha, na team relay senja.
0: Seri, enna la senjinga neenga adha sollunga. Eppadi evlo naal payirchi?
3: So na vandu March la register panna. Same time as appa. So appilinda na train gym la train pannit irukken.
1: Panni idukkaga vandu odiga trekking appdin puriyudhu. Innum sila kadhigal unga kitta nama pesa porom. Indha payanam ena poduvaave indha madri thandirathanam la vandha dhaan indha mari sila kadhigal appa nu appa hero va irukkumbodhu ivungala pinpatchi dhaan avanga magalum irukanga. Sila kadhigal pesalam paadalukku
0: piragu. Thirundinaindrungal. Adutha Pradeep Karthika paadakudiya paadu vandirukku. Idu vanakkam innal.

0: வணக்கம். இன்னல்ல இன்றைக்கு 78 வயசு, ஆனாலும் இவர் அப்படி இல்ல, மனசளவுல இன்னும் அவர் வந்து இளைஞராக ரொம்ப ரொம்ப துடிப்பு மிக்க ஒருத்தராக செயல்பட்டு இருக்காரு. திரு விஷ்ணு அவர் கூட தான் பேசிட்டு இருக்கோம். இப்போல இருந்து வந்திருக்காரு. அண்மையில நடந்த ஒரு போட்டி, இது போட்டி அப்படின்றத விட நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா திட்டகாத்திரமா இருக்குமோ அதுக்கான ஒரு சவால் பயிற்சி விடுற அளவுல ரைட் லைன் அப்படின்ற ஒரு போட்டி நடந்தது. அதுல வந்து அவர் கலந்துகிட்டாரு, ரொம்ப பேருடைய கவனத்தை ஈர்த்தார். அந்த காணொலி எல்லாம் பரவலாக பகிரப்பட்டது. அதனால அவரை இன்றைக்கு அறிவுப்பறைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்.
1: ஆமா, அங்க விஷ்ணு அவர்கள் வந்திருக்காங்க. சரி, இப்போ நீங்க இப்போ விளையாட்டு உடலை வந்து சரியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை, 78 வயசு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்குமா, உடற்பயிற்சி செய்யணும், இப்படி ஓடணும், நடக்கணும் அப்படின்றது எப்படி?
2: வந்து பேசிக்லி நான் வந்து I'm a hockey player. நான் சின்ன வயசுலேயே வந்து நான் ஹாக்கி விளையாண்டுருக்கேன். அண்ட் மை அங்கிள் மிஸ்டர் எஸ் செல்வநாயகம் வாஸ் த ஹாக்கி கேப்டன் ஃபார் த ஃபர்ஸ்ட் மெல்பர்ன் 1956 ஒலிம்பிக்ஸ் பிளேட். அவர் வந்து ஹாக்கி விளையாண்டுறாரு. அவர் வீட்டில் தான் வந்து தங்கினேன் அட்வான்ஸ் ஸ்டாண்டர்ட் 2ல. அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஐ கேரி டவுன் ஹாக்கி ஹாக்கி ஹாக்கி ஹாக்கின்னு. ஐ பிளேட் ஃபார் பெராக், ஐ பிளேட் ஃபார் மலேசியா, ஐ ரெப்ரசன்ட் மலேசியா இன் 1973 ஆம்ஸ்டர்டாம் வேர்ல்ட் கப்.
0: எஸ்,
2: ஸோ
0: அது அப்படியே உங்களுக்குள்ளேயே இருந்துச்சு.
2: And then like other players மாதிரி நான் உள்ள I carried on, carried on, carried on. After retired from hockey, I was doing hockey coaching. I coached the state, coach பண்ண. After coaching for a few years, then I took up marathon running. So அதில் வந்து அப்படியே கலந்துக்கிட்டு, then somebody சொன்னாங்க, this running and all that is just cardio only. You must also do fitness, weight training, because it also helps a lot. So I said, okay, where to go? No, there, I'm going to gym. It's a body works gym. At the back of YMCA. Yes. It's old-fashioned gym, but got all the equipment there. And the instructor there, Dr. Arvind, and his wife, Hasanti, they helped me a lot. Even in this training, they helped me, they guide me, because he's a PhD holder, where nutrition and the style of working
1: சாப்பாடு
2: வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ட்ரைனிங்லாம். எஸ்பெஷலி வெயிட் ட்ரைனிங் செஞ்சீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஹை ராக்ஸ் அண்ட் வெயிட் லைன் வந்து you must take a lot of protein and it's not cheap.
0: இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, சரி நம்ம வந்து பணி ஓய்வுலாம் முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதுலாம். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா அப்படி தெரியல, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சு இதுதான் சாப்பிடணும், இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பின்பற்றக்கூடியவர் தான் நீங்க.
2: இல்ல, சாப்பாடுனா வந்து I eat what my wife cooks.
0: அவங்க நல்லா உங்களை பாத்துக்கறாங்க, அதுதான் காரணம்.
2: அவங்க நல்லா பாத்துக்கறாங்க. சோ நான் வந்து இப்பதான் வந்து 4-5 மந்த்ஸ் தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இஃப் நாட் த நார்மல் ஃபுட் தான், மீன் கறி, கோழி கறி, அந்த கறி, இந்த கறி,
0: அதேதான்
2: சாப்பிட்றேன். பட் இப்ப வந்து இந்த 4-5 மந்த்ஸ் வந்து பிகாஸ் ஐம் டூயிங் எக்ஸ்ட்ரா கேரிங் எக்ஸ்ட்ரா வெயிட் அண்ட் ஆல் தட், கேரி சம்டைம் 80 kg, 90 kg அண்ட் ஆல் திஸ். இதுக்காக வந்து ஐ ஹேவ் டு ஈட் எக்ஸ்ட்ரா புரோட்டீன். பட் லக்கி மை டாட்டர் பாட் ஃபார் மீ சம் புரோட்டீன் பவுடர்.
0: ஆமா, அவங்களும் ஒரு மருத்துவர், டாக்டர். அப்ப அவங்க இதெல்லாம் கவனிச்சு தான் ஆகணும்.
2: இந்த புரோட்டீன் அண்ட் ஆல் திஸ் நியூட்ரிஷன் இஸ் ஆல் வெரி எக்ஸ்பென்சிவ். சோ ஐ எனிவேல அவங்க எல்லாம் கொடுத்தாங்கனால சாப்பிட்டேன். அண்ட் ஐ மேனேஜ் டு கம்ப்ளீட் தி இவென்ட்.
0: முடிச்சிட்டீங்க. சரி, அனிதாவும் நம்ம கூட இருக்காங்களையா. அனிதா, நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்க, இந்த அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு முக்கியம் நம்ம நம்மளை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுனா, ஒரு கால ஒரு சில காலமா பார்க்க முடியுது. நீங்களுமே அதுக்கு ரொம்ப இதெல்லாம் கொடுத்து அதுக்குள்ள ரொம்ப நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறீங்க, ஜிம் போறீங்க, ஓடுறீங்க, நீங்களும் இதுல பங்கெடுத்துங்க. ஏன் இது ரொம்ப முக்கியம்? இப்போ ஒரு சில வருஷம்னா ரொம்ப ஆர்வமா மலேசியர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லுங்களேன்.
3: ஸோ ஐ திங்க் அந்த அவேர்னஸ் இருக்கு எல்லாருக்கும், அந்த ஹெல்த் ஹெல்த்தியா இருக்கணும். இப்போ வந்து நம்ம லாங்கா லாங் லைஃப்னு சொல்றாங்கல்ல, நீண்ட ஆயுள் இருக்கணும்னு, அது ஓகே. ஆனா நீண்ட ஆயுள் பட் நம்ம சிக்லியா இருந்தா, பெட் ரிடனா இருந்தா, அது தட்ஸ் நாட் இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ் இல்ல. ஸோ நம்ம as long as we live, நம்ம இண்டிபெண்டன்டா இருக்கணும். நம்மள சொந்தமா க்ரோசரி தூக்கணும், கட்டில இருந்து எழுந்திருக்கணும், பிடிக்கணும், சட்டை போடணும். சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு வி ஹேவ் டு ஆக்சுவலி ஸ்டார்ட் வெயிட் ட்ரைனிங். பட் எல்லாரும் எஸ்பெஷலி லேடிஸ் யூனோ நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வெயிட் ட்ரெயின் பண்ணா வெயிட் தூக்குனா நம்ம பல்கி ஆயிடுவோம் ரொம்ப மசல். ஆனா ஃபீமேல்ஸ் மசில் பில்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். சோ நீங்க ரொம்ப வருஷமா ட்ரெயின் பண்ணி அந்த நியூட்ரிஷன் நல்லா சாப்பிட்டு அண்ட் ஹெவியா ரொம்ப ஹெவியா தூக்குனாதான் அந்த மசலே தெரியும். பட் அது நம்ம பர்பஸ் இல்ல. In order for your bone structure to be healthy, and the muscle இருக்கணும். நம்ம வயசு ஆக ஆக அந்த மசில் குறைஞ்சிட்டே போவோம். அதனாலதான் நம்ம யாராச்சும் உளுந்தா, இப்ப ரெண்டு பேர் உளுந்தாங்கன்னா ஒரு பேர் வந்து ஒன் பர்சன் வந்து வெயிட் ட்ரெயின் பண்றாங்க, they can break the fall. ஸோ இன்ஜுரிஸ் வந்து குறைவா இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து வெயிட் ட்ரெயின் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, இன்ஜரிஸ் ஈஸியா நடக்கும், ஃப்ராக்சர்ஸ் நடக்கும், அதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்.
0: சரி, இப்ப நீங்க இத சொல்லும் போது என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப அப்பா வந்து அந்த பழக்கத்திலேயே வந்தவர், அவர் ஜிம் போறாரு, எல்லாம் தூக்குறாரு, பாரம் அதெல்லாம். இப்ப வழக்கமா நம்முடைய இந்தியர்களுடைய வாழ்க்கை சூழல் அப்படிலாம் இருக்கும் போது அவங்க போய் அதெல்லாம் செய்யறது முடியாது. அதிகபட்சமா பண்ணும் போது நம்ம என்ன பார்ப்போம்னா ஜாகிங் போவாங்க இல்ல நடப்பாங்க. அப்போ என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க தினசரி வாழ்க்கையில பண்ணும்போது அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு நினைப்பீங்க?
3: இப்ப வந்து லைக் அப்பா வந்து ஆல் தி டைம் நீங்க சொல்றீங்க யங் ஏஜ்ல இருந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. சோ தோஸ் ஹூ ஆர் நியூ இப்பதான் ஓகே இந்த ஆர்வம் வந்திருக்கு, ரியலைசேஷன் வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா வாக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு கார்டியோ வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப இஃப் யோர் வயசானவங்கன்னா ஓட வேணா ஐ திங்க், பிகாஸ் தேட் வில் ஆக்சுவலி இம்பாக்ட் யுவர் நீஸ். சோ பிரிஸ்க் வாக்கிங் இஸ் வெரி குட். And then weight training. But gym போக முடியாது, we can always do home workout. But நல்ல ஒரு how to say guidance or send it better, because injuries அது வேற ஒரு ஒரு தனி டாபிக் இருக்கு. ஆமா, அது வேண்டாம் நம்மளுக்கு. So என்னென்ன பண்ண முடியுமோ like brisk walking, your light weight training, யோகா இஸ் ஆல்சோ அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மூணு வேற வேற கம்போனன்ஸ் பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்கண்ணா இஃப் ஐ ஜஸ்ட் டூ கார்டியோ இட்ஸ் இனஃப், ஆர் ஐ ஜஸ்ட் டூ வெயிட் இஸ் இனஃப், ஐ ஜஸ்ட் டூ யோகா இஸ் இனஃப். பட் எவ்ரி கம்போனன்ட் ஆஃப் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ஓவர் ஆல் வெல்பீங்.
1: கண்டிப்பா. ஆக சின்ன வயசுல அம்மா அப்பா நம்மள பாத்துக்கிட்டாங்க இல்லையா, இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு நாம அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது அப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், நம்ம அவங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவ்வளவு தாண்டி நமக்கு ஒரு பிள்ளைங்களை நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு வயசு கடந்த பிறகு அவங்க வீட்லயே இருப்பாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிள்ளையா ஒரு மகளா என்ன பொறுப்பு நினைக்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி இப்ப அப்பா இத்தனை வயசுல வந்து அவர் இதெல்லாம் ஈடுபடுறாரு இல்லையா, கண்டிப்பா உங்களுடைய ஒரு பெரிய பலமாவும் நீங்க இருக்கணும் இல்லையா. உங்களுடைய பொறுப்பு பிள்ளைங்களை என்ன இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: அப்பா அம்மாவை இந்த காலத்து அப்பா அம்மாவை எப்படி எல்லாம் விடணும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவீங்க?
3: ஓகே, ஆக்சுவலி the times change பண்ணிருச்சு, ரொம்ப மாறிடுச்சு. முந்தி வந்து parents வந்து take care of your grandchildren and all that. Not to say அது குறைஞ்சிட்டு வருது இருக்கு, பட் grandparents வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம், அவங்க வந்து இன்னும் அந்த வயசான ஏஜ்ல வந்து they want to go back to their passion. சின்ன வயசுல லைக் மொதல் ஐ திங்க் ஐ ஹர்ட் அந்த ரேடியோ அவங்க கூட டான்ஸ் பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க பிகாஸ் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஆல் தட். அண்ட் தென் ஆஃப்டர் யூ நோ தி கோ மேரிட் தே ஹட் கிட்ஸ் ஆல் தே கண்டினியூ. சோ தட்ஸ் பிகமிங் வெரி ப்ரெவலன்ட். அது வந்து இப்ப நிறைய சோ சில்ட்ரன் வந்து ஷுட் அலோ தேர் பேரண்ட்ஸ் டு பர்சூ
0: தி பிடிச்சத செய்ய விடணும்.
3: லைக் அப்பா ஐ மீன் ஹி டஸ் எவ்ரிதிங் ஹி வான்ட்ஸ், வி டோன்ட் சே எனிதிங். யா, அவருக்கு அந்த ருட்டீன் இருக்கு.
1: ஆமா,
3: அண்ட் அந்த ருட்டீன் வந்து ரொம்ப முக்கியம்.
0: இப்ப நீங்க வீட்டுக்கு போறீங்க, இப்ப அதெல்லாம் விட்டு கொடுப்பாரா இல்ல நான் அதெல்லாம்
1: ஜிம்முக்கு தான் போற நடந்து
3: போறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் when I was in ipo at the time மலை பெஞ்சிட்டு இருக்கும், ஹெவி ரெயின், அந்த ஹைவேல அப்ப ஓடிட்டு இருப்பாரு. சோ மலையோ வெயிலோ அவர் ருட்டீனை வந்து அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. கேஎல்க்கு வந்தா கூட நம்மளா ஷாப்பிங் போறோம்னா அவரு தனியா அந்த ருட்டீனை முடிச்சுட்டு தான்
0: நினைக்கிறாங்க.
2: ஆனா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து தே ஆர் நாட் அவங்க ஸ்போர்ட்ஸ் மைண்டட்ல. ஐ திங்க் ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு 1 kilometer 2 kilometer தே ஹவ் டன் அ கிரேட் திங். ஆக்சுவலி ஜஸ்ட் நத்திங். ஸோ சம்டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்க வந்து வாக் பண்றது ஜஸ்ட் லிட்டில் பிட் ஒன்லி, யூ காட் டு டு கொஞ்சம் கூட செய்யணும். I encouraged them to come to the gym. I said, you said the gym work is very important. Why? You look at my muscles all taut. You look at the muscles like jelly only. Laugh one longer. Said, don't laugh. Sometimes you got no balance. Can you wear your underwear without sitting down?
0: Puridu.
2: I think many people cannot do that. Although adu vanda encourage panna mattaanga. I said, I'm not asking you to do it, but you try and see whether you can do it. You can't do it. You can't put your trousers without sitting down. At my age, no. Not my age la. 50 plus. Appadi kuda sey mudiyadhu. So idella vandu and the weight training irukku. And the weight vandu and the muscles, the skeletal, everything all interconnected. They help you la. They help for the balance and long term. You want to live long? Good. You want to live 80, 90, 100? Good. But be healthy. Don't be a nuisance to your family. Don't be a problem to your family.
1: புரியுது.
0: அதெல்லாம் அது வந்து நீங்க எடுத்துக்கிற ஒரு மன உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா?
2: சோ அதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் டோ ஆல்வேஸ் டெல் ஹர் என்னால நீ வந்து அங்க ஓடுற இங்க ஓடுற அப்புறம் வந்து பேசுவோம், நீ என்ன மறந்து சாப்பிடுற, இது இருக்கு இந்த மருந்து அந்த மருந்து இந்த மருந்து இந்த மருந்து அவ்வளவு மருந்து சாப்பிடுறீங்க சாப்பிட
0: வேணாம், சாப்பிடாம இருக்கணும், நம்ம நம்மள உடம்ப பாத்துக்கணும்.
2: நான் வந்து இவ்வளவு செய்யறேன், மார்னிங் ஈவினிங் ட்ரைனிங் ஸ்டில் ஐ காட் மை கொலஸ்ட்ரால் வந்து borderline. My sugar is also just a bit despite of doing all எல்லாம் செய்யறது. So you see, if தவங்க வந்து ஒன்னு செய்யாம இருக்காங்க, they'll be in worse position.
0: இந்த தெளிவு நமக்கு வரணும், இந்த விழிப்புணர்வு வரணும், அது இதுக்கு பிறகு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சதுல. கண்டிப்பா இதை தொடருங்க, அடுத்தடுத்த போட்டிக்கெல்லாம் போங்க, நாங்களும் உங்களுடைய வெற்றியை பார்த்து இன்னும் நிறைய பேர் அதுல வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
2: வெல்கம் வெல்கம்
0: அனிதா. நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு நல்ல பாடுகி எல்லாரும் கேட்டுட்டு
1: இருக்காங்க,
0: அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு பாடுகி எங்க ஊர்ல இருந்து வேற வந்திருக்காங்க எல்லாம். ஒரு ஒரு சில வரிகள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல், இல்ல அப்பாவுக்காக இந்த ஒரு பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஏதாவது கேட்டிருப்பாரு, அந்த ஒரு பாட்டு எங்களுக்காக.
3: அப்பாக்கு வந்து சினிமா பாடல்கள் பிடிக்காது, அது வந்து நான் சொல்லிக்கிறேன். அதுதான் நம்ம கர்நாடக சங்கீதம் முறைப்படியா கத்துக்க.
0: புரியுது.
3: சிங்க சிம்பிள் சாங்.
0: சரி.

0: பாடுறீங்க, ஒரு மருத்துவரா இருக்கீங்க, இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் எல்லாம் போறீங்க, இன்னும் நிறைய பேரை நீங்க வந்து உற்சாகப்படுத்தி கொண்டுட்டு போகணும். உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் அனிதா.
1: Thank you so much. Thank you.
0: ஓ, அடுத்தது வந்து அப்பாவை நல்லா உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு பாடல்
2: வச்சிருக்கோம். மழை பெஞ்சாலும் கடைபிடிச்சு ஓடணும்.
0: திரு விஷ்ணு அவர்கள், அவருடைய மகள் அனிதா, ரெண்டு பேரும் வந்து பகிர்ந்துகிட்டாங்க அவங்களுடைய கதைகளை. டிக்டாக் லைவா பாத்துட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காணொலியும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: தொடர்ந்து பேசலாம். இது வணக்கம் மின்னல். Yo, yo, honey.

இணைய பாதுகாப்பு இயக்கம் புறநகர் பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும். 5000 ரோஹிங்யா அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பும் செயல்முறையை உள்துறை அமைச்சு தொடங்கியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இலக்கவியல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வழங்கும் வகையில் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியிருப்பு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இணைய பாதுகாப்பு இயக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இத்தகைய திட்டங்கள் நகரங்களில் செயல்படுத்தப்படுவதுடன் மட்டுமல்லாமல் புறநகர் சமூகங்களும் அவற்றின் பலன்களை பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறினார். வருமானம் ஈட்டுவது உள்ளிட்ட அன்றாட வாழ்க்கை முறையில் மக்கள் இத்தொழில்நுட்பத்தை அதிக அளவில் சார்ந்திருக்கும் நிலையில் பாதுகாப்பான இணைய பயன்பாட்டின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மிகவும் அவசியம் என்றார் அவர். மியான்மரைச் சேர்ந்த 5000 ரோஹிங்யா அகதிகளை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு தயாராகும் வகையில் அகதிகளை அடையாளம் காணுதல், ஆவணப்படுத்துதல் உட்பட பரிசோதித்தல் போன்ற பணிகளை உள்துறை அமைச்சு தொடங்கியுள்ளது. தற்போது மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா அகதிகளை மியான்மர் அரசாங்கம் திரும்ப பெற்றுக் கொள்ள ஒப்புக்கொண்டதையடுத்து இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுட்யான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க அகதிகள் பதிவு ஆவணம் வாயிலாக இச்செயல்முறை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். ஈராயிரத்து 2022 தொடங்கி இதுவரை கைவிடப்பட்ட தாமதமான வீடமைப்பு திட்டங்களை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு KPKT வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது. 1647 வீடுகளை உள்ளடக்கிய அத்திட்டங்கள் 150 பில்லியன் ரிங்கிட் மதிப்பு கொண்டவை என அமைச்சர் ங. கொர்மிங் தெரிவித்துள்ளார். மடானி வீடமைப்பு உருமாற்றத்தை செயல்படுத்துவது உட்பட வீடு வாங்குபவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் 2030 கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் இல்லாத மலேசியாவை உருவாக்குவதை அமைச்சு நோக்கமாக கொண்டுள்ளது. முறையான தொலைத்தொடர்பு வசதி இல்லாததாக கண்டறியப்பட்ட சுமார் 50 கிலோமீட்டர் நீளமுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் 77 புதிய தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நாந்தாலிங்கி தெரிவித்தார். நாட்டின் நெடுஞ்சாலை கட்டமைப்பில் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-யும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM-ம் புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டிய நிலையில் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நேற்று மேலவையில் 2026 சமூக சேவை தொழில் சட்டவரை

0: நிறைவேற்றப்பட்டது. இது மக்களின் நலனுக்காக அதிக தொழில்முறை தன்மையும் நேர்மையும் கொண்ட, அதே வேளையில் தரத்தை உறுதி செய்யும் வகையிலான சமூக சேவை வழங்கல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக அமைந்துள்ளது. சமூக சேவை திறன், முறையான பயிற்சி உட்பட தெளிவான செயல்பாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தொழில்முறையை அங்கீகரிக்கும் வகையில் இந்த சட்டவரைவு இயற்றப்பட்டதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹூயிங் கூறினார். இவ்வாண்டின் முதல் பாதியில் கிரேத்தா ஆப்பி தனாம்லாயு பர்ஹாட் KTMB நிறுவனம் 13.2 மில்லியன் பயணிகளை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 8 விழுக்காடு அதிகமாகும் என்று KTMB-யின் தலைமை செயலதிகாரி தத்து அஸ்லான் ஷா அல் பக்ரி தெரிவித்துள்ளார். இதன் மொத்த வருவாய் 296 மில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். மின்சார ரயில் சேவை ETS-இன் செயல்திறனே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இச்சேவையில் பயணிகளின் எண்ணிக்கை 2 மில்லியனிலிருந்து 3.1 மில்லியனுக்கு உயர்ந்து 55 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக டத்து அஸ்லான் ஷா குறிப்பிட்டுள்ளார். இந்த அடைவு நிலை பயணிகள் சேவைகளில் ஏற்பட்டுள்ள வலுவான மீட்சியையும் அதே வேளையில் சேவையின் நம்பகத்தன்மையையும் மேம்படுத்துவதில் KTMB கொண்டுள்ள கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முழுமையான ஆயுத களைவுக்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் புதிய பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் உள்ள ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து ஆயுத கும்பலின் முழுமையான ஆயுத களைவுக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமைதி வாரியம் எட்டியுள்ளது. இது நிரந்தர அமைதி பாதுகாப்பை நோக்கிய மிகப்பெரிய முயற்சியாகும் என டிரம்ப் தமது ட்ருத் சோஷியல் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். எகிப்தில் உள்ள டாமியட்டா துறைமுகத்தில் எரிவாயு கொள்கலன் மீது மேற்கொள்ளப்பட்ட திருகுருதி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் சதித்திட்டம் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானின் மிக முக்கிய பங்காளியான எகிப்தின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்தது என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வட்டாரத்தின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த யூதப்படையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து தரப்பும் விழிப்போடு இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை அத்தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட திருகுருதியின் சிதைந்த பாகங்களை எகிப்திய அதிகாரிகள் மீட்டுள்ளதாக பிரதமர் முஸ்தபா மட்போலி தெரிவித்தார். வெனசுவேலாவின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ நிர்வாகத்துடனான உறவுகளை துண்டித்த சிலே அந்நாட்டுடனான தூதரக உறவுகளை மீட்டெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. 2024 ஜூலையில் நடைபெற்ற தேர்தலில் மடுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு சிலேயும் இதர 6 நாடுகளும் கோரியதையடுத்து அந்நாட்டு தூதரக அதிகாரிகளை திரும்ப மீட்டுக்கொள்ள வெனசுவேலா அரசாங்கம் உத்தரவிட்டது. எனினும் மடுரோ பதவியிலிருந்து நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சில நாடுகள் கரகஸுடன் தூதரக உறவுகளை மீண்டும் தொடங்கின. மேலும் சிலியும் வெனசுவேலாவும் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக அதிபர் ஹோசே அந்தோனியோ காஸ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக இரு நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களில் முன்னோக்கி செல்ல இந்த உடன்பாடு உதவும் என அவர் கூறியுள்ளார். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதி சியோட்டாவிற்குள் 100 கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் நுழைந்ததையடுத்து அங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவ வீரர்களை அனுப்ப உள்ளதாக மேட்ரிட் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான மொரோக்கோவிலிருந்து சுவேட்டாவை அடைய முயன்றபோது உயிரிழந்த 9 குடியேறிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கத்தின் தூதரக குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மொரோக்கோவிலிருந்து ஸ்பெயினின் சுவேட்டா மெலிலா பகுதிகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைவது இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக அரசியல் ரீதியான விவகாரமாக உள்ளது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் பதக்கப்பட்டியல் நிலவரம். ஆஸ்திரேலியா 51 தங்கம், 24 வெள்ளி, 35 வெண்கல பதக்கங்களுடன் முதல் இடத்தில் உள்ளது. 15 தங்கம், 30 வெள்ளி, 20 வெண்கல பதக்கங்களுடன் இங்கிலாந்து இரண்டாம் இடத்திலும், கனடா 15 தங்கம், 13 வெள்ளி, 17 வெண்கல பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளன. மலேசியா 6 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்களுடன் ஏழாம் இடத்தில் உள்ளது. இவ்வேளை இன்று மாலை நடைபெறும் மகளிர் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட தகுதிப் போட்டியில் நோரா அலிசா மொமட் ஃபட்ரிட்டும் நூருல் ஈசா இசாத்தி மொமட் அஸ்ரியும் களமிறங்குகின்றனர். ஆடவருக்கான 1000 மீட்டர் பாரா உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட போட்டியில் இறுதி சுற்றில் மொமட் யூசுப் ஹபீஸி ஷஹருடின் பொருதுகிறார். இதனிடையே ஆடவர் இரட்டையருக்கான திடல் பந்து தகுதி சுற்றில் தேசிய திடல் பந்து இணையினர் அமிருல் டானியால் அப்துல் ராஹிம், மொமட் சௌஃபி ருஸ்லி களமிறங்குகின்றனர். இணைய பாதுகாப்பு இயக்கம் புறநகர் பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும். 5000 ரோஹிங்யா அகதிகளை மியான்மாருக்கு திருப்பி அனுப்பும் செயல்முறையை உள்துறை அமைச்சர் தொடங்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 9:13.
1: இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா கேட்டவர்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி தன்முடைப்பான ஒரு சூழல தான் அமைந்திருந்தது. சில பேருடைய கதைகள் நம்ம கேட்கும்.
0: அது மட்டும் இல்ல, விஷ்ணு அவர்கள் வந்து பேசினாரு. 78 வயசு அவருக்கு. 78 வயசுல அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போட்டியில கலந்து அவர் எல்லாத்துடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறாரு.
1: ஆமா, ஜூலை மாதத்தின் நிறைவு நாள் நம்ம இருக்கோம். நாளைக்கு மற்றும் ஒரு புதிய மாதத்தை வரவேற்க காத்துட்டு இருக்கோம். 10 மணி வரைக்கும் கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909719. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, மணி 9:19 ஆயிருச்சு. காலையிலே சொல்லியிருந்தோம் மகிழ்ச்சியான ஒரு செய்தினா, அஸ்வினிக்கு நீங்க சலங்கை போட்டு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு July 31 இந்த மாதத்துடைய நிறைவு நாள். அதனால மோகன் கணக்கெடுத்து சொன்னாரு, வரக்கூடிய ஆகஸ்ட் உங்க எல்லாருக்கும் நல்லதா அமையணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு.
1: சரி, இன்றைக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி எங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய மின்னலசமுடைய நிர்வாகி திரு எஸ் குமரன் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள்.
0: ஆமா,
1: அதனால வேலைக்கு எப்போதுமே நம்ம வணக்க மின்னல் செய்யும் போது காலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டு ஏதாவது நாங்க ஏதாவது விஷயம் பண்ணனா உடனே அவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துரும், இதை பாத்துக்கோங்க, இது செய்யுங்க அப்படின்னு. அப்ப எந்த நேரமும் நம்மளை கண்காணிச்சிட்டு
0: இருக்க ஒரு இருக்கிறாரு. அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம்.

0: இப்போ நம்முடைய நிர்வாகி நம்ம கூட ஒளிபரப்பு அறையில் தொலைபேசி வழி இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் பாஸ், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வணக்கம். எப்படிதான் ஐஸ் வைக்கிறீங்க?
2: என்ன வெளிப்படையா சொல்றீங்க?
1: நான் இன்றைய காலை கதிரை கேட்டுட்டு வந்து என்னன்னா இன்னைக்கு நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படின்னு பாத்துட்டு.
0: ஆனா அது காலை கதிர் வணக்கம் மின்னலாகி ஏறக்குறைய நம்ம 8 மாதங்களை கடந்துட்டோம்.
1: அதே மாதிரி தேவிகன், இன்னைக்கு என்ன ஒரு நல்ல செய்தி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நேயரை அம்மா கேட்டு அந்த நேயர் வந்து இப்ப மின்னலை கேக்குறாங்கன்னு ஒரு நேயர்
0: கூப்பிட்டாங்க.
1: அதெல்லாம் நம்முடைய வெற்றி. 6 மாத உழைப்புல நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதெல்லாம் இப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். காரணம் அவங்கதான் நமக்கு வந்து ஒரு தூதர் மாதிரி வானொலிகளுக்கு.
0: அதனாலதான் ஒவ்வொரு முறையும் அம்மா பாடல் ஒளிபரப்பி அவங்களுக்கு நன்றி நாங்க சொல்லிட்டே இருக்கோம்.
1: ரொம்ப நன்றி இந்த நேரத்துல நினைவு கூர்ந்ததுக்கு. நமது நேயர்களுக்கும் நமது நன்றி. ஏன்னா இந்த முறை என்பது ரொம்ப சிறப்பானது. நமது நேயர்களோடு இந்த பிறந்த நாள் போவது, ஏன்னா கொஞ்ச நாளா வந்து குடும்பத்தோட ரொம்ப கோயில் அப்புறம் நம்ம அந்த மாதிரி சந்திச்சு இருக்கின்ற சூழல்ல இந்த வருட பிறந்த நாள் கொஞ்சம் வேற மாதிரி நேர்களோடு கழிக்கிற மாதிரி இருக்கு.
2: சரி பாஸ் எங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம ஒளிபரப்பு வந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பு இல்லையா? நீங்க பொதுவாவே அறிவிப்பாளர்கள் நாங்களும் என்ன பேசிக்கோ அப்படின்னா, எப்படி பாஸ் எல்லா நிகழ்ச்சியும் கேட்டுறாரு அப்படின்ற மாதிரி எந்த நேரமும் மின்னல் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? எப்படி இருக்கும் பாஸ் உங்களுடைய ஒவ்வொரு நாளும்?
1: நேத்து நம்மளுடைய இந்த இவர் இருக்கிறிய புதிய ஊடகங்களுக்கான பொறுப்பாளர் திவ்யன்
0: இருக்காரு.
1: திவ்யன்ட்ட அடுத்த வாரம் என்ன நம்ம வந்து உள்ளடக்கம் செய்ய போறோம், கண்டென்ட் செய்ய போறோம் நம்மளுடைய பேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் டிக்டாக்கும் சொல்லிட்டு. அப்ப இப்பயே சொல்லிடுறேன்னா, மோகனை வச்சு ஒரு பிராங்க் செய்யலாம் அப்படின்னு.
0: ஏன்னா
1: மோகன் வந்து வார வாரம் ஒரு பாஸ் 5 நிமிஷம் சொல்லுவாரு. என்னத்துக்கு? 2 காலை கதிருக்கு,
0: வணக்கம் மின்னலுக்கு
1: பேசுறதுக்கு, அதுக்கு அங்கிட்டு அந்த 90 ஆம் ஆண்டு நினைவலைகள் இருக்குல்ல, இப்ப நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய வயதும் அவரோட வயதும் நம்ம கொஞ்சம் வேறுபாடு இருக்குல்ல. நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசும்பொழுது அவரு வேற விஷயத்த பத்தி பேசுவாரு. அப்ப நான் சொன்ன திவ்யன், நான் லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருந்தேன், அந்த அந்த கலந்துரையாடல் எப்படி இருக்குதுன்றத நீங்க வந்து பதிவு பண்ணிருங்க, இத வந்து அதுக்கு அடுத்து வர்றதுக்கான உள்ளடக்கமா மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வாரத்துடைய தலைப்புகள் எல்லாம் அடுத்த போன வாரமே நம்ம பேசிடுவோம், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒளிபரப்புல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குதான் பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அதே கேட்டுருவேன். ஏன்னா எது தவறானாலுமே, ஏன்னா மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு பாருங்க, ஆனா எது தவறானாலும் நமது நேயர்கள் உடனே அந்த தவற்றை சுட்டி காட்டிடுவாங்க பாருங்க. அதுக்கு நான் தானே பொறுப்பு. அதனால நான் எப்போதுமே கண்ணுல வந்து விளக்கெண்ணையோ காதுல விளக்கெண்ணையோ ஊத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பாத்துக்கிட்டே இருக்கணும்.
0: சரி, இன்றைக்கு வந்து ஒருத்தர் 78 வயசுல வந்து பேசினாரு. அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம், தாமதமானாலும் இல்ல நான் கொஞ்சம் தாமதம் காலம் போன பிறகுதான் அதை முயற்சி செய்து ஆரம்பிச்சு, ஆனா எனக்கு அது ரொம்ப திருப்தி அப்படின்னா, அவரு ஒரு கதையை சொன்னாரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு டைவிங், 60 வயசுக்கு பிறகு இப்பதான் 5 நாள் முடிச்சுட்டு லைசன்ஸ் எடுத்திருக்காங்க. பரதம், நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா என்ன சொல்றீங்க? எது நீங்க தாமதமா ஆரம்பிச்சீங்க ஆனா உங்களுக்கு பெரிய திருப்தி அப்படின்னா என்ன அது?
1: இது இப்ப நான் செஞ்சிட்டு இருக்க திங்கட்கிழமை அந்த அறிவிப்பு பண்ணிருக்கீங்க, அது நான் கடைசியா செய்தது முழுமையாக நான் விடை பெற்றது 2005. ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் நான் அதை செய்யும் பொழுது தொடக்கம், ஏன்னா வானொலியில எப்படிதான் நம்ம வந்து அனுபவசாலியாக இருந்தாலும் அந்த மைக்க ஆன் பண்ணி பேசும் பொழுது நமக்கு வந்து ஒரு பயம், அது பயபக்தி இருந்துகிட்டே இருக்கும். நல்ல முறையில பேசணும், நல்லதாவே பேசணும், நல்ல மொழியில பேசணும், என்னென்ன பாடல்கள் நேயர்கள் நம்மள ஏத்துக்குவாங்களா இப்படின்ற சூழல்ல கடைசியா என்ன ஏத்துக்கிட்டாங்களே தேவிகன்.
0: ஆனா நாங்க கவனிச்சது என்னன்னா, உங்களை தெரிஞ்ச இத்தனை ஆண்டுல தவறாது ஒவ்வொரு நாளும் நீங்க ஜிம்க்கு போறதும் உடற்பயிற்சி செய்யறதும் ஓடுறதுதான். இத்தனை மணிக்கு பாஸ் எங்க இருப்பானா, ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருப்பாரு, எங்கேயாவது உடற்பயிற்சி செஞ்சிட்டு இருப்பாரு.
1: அது நான் சொல்லிடுறேன், அது எதுக்குன்னா அந்த விஷ்ணு சார் இன்னைக்கு பேசும்பொழுதே அதை வலியுறுத்தினாரு, அந்த கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், அந்த கட்டு ஒழுங்கு ஒழுக்கத்திற்கு ஒரு அடையாளம் இல்லையா. அப்போ நீங்க வந்து நம்ம வந்து இந்த வேலைன்றது பாக்குறதுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வேலை, ஆனா அது எவ்வளவு மன அழுத்தத்துக்கு பின்னால மன உளைச்சலுக்கு பின்னால நம்ம செய்யறோம் அப்படின்னு. ஒரு பாடலை 5 நிமிடம் ஒளிபரப்பு போடும் பொழுது அந்த ஒளிபரப்பு நேரத்துல நம்ம 5000 வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இது திரைக்கு பின்னால இருக்கு. ஆக இங்க இருந்து ஒரு மன உளைச்சலை கொண்டுட்டு நம்ம வந்து நேரா வீட்டுக்கு போக முடியாது. அப்ப நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரீ டைம் வேணும், அந்த நேரத்தை அந்த மன உளைச்சலை போக்குவதற்கு. அதுக்குதான் இந்த பயிற்சியை, உடற்பயிற்சியை வந்து நான் ஒரு கூறா எடுத்துக்கிட்டேன்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வயசு எப்படி அறிவிக்க போறீங்களா மக்களுக்கு, மலேசியர்களுக்கு?
1: மோகன், அந்த அந்த உடற்பயிற்சி நேரத்திலயும் நான் வந்து இயர்போன் போட்டுட்டு உடற்பரப்பு கேட்டுட்டு இருக்கேன். மோகன் என்ன செய்யறாரு, கரெக்டா பேசுறாரா?
2: என்ன
1: பாட்டு வேணாலும் அப்படின்னு, அப்ப அந்த ஐந்து பாட்டையும் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு மோகன் வேற. அப்ப என்ன பாட்டுன்னு தெரியல உங்களுக்கு, என்கிட்டயே கேட்டு
2: வாங்கிட்டு நடந்துச்சு.
0: சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
1: இந்த தருணத்தில் என்னை நினைத்து பார்த்ததுக்கு, நமது நேர்களோடு இந்த பிறந்தநாளை கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிறந்தநாளும் நமக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்த போகிறது. என்னதான் வயது குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்ற மாதிரி, இது எப்படி இருந்தாலும் மின்னல் எஃப்எம்மும் நமது அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்கள் கொடுக்கின்ற இந்த வற்றாத ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து நானும் விடைபெறுகிறேன்.
0: வழக்கமா வழக்கமா நேயர்கள்கிட்ட விருப்ப பாட்டு என்னன்னு
2: கேட்போம். பாட்டு கடையில கேட்பாரு, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் பாஸ்?
1: இன்னைக்கு வானொலியை பத்தி நான் பேசுறதுனால, நேத்து கூட ஜானகி அவர்களுடைய அந்த பாட்டு நிகழ்ச்சி ஒன்னு இருந்துச்சுல, அதுவும் கேட்டேன். ஒரு இசையமைப்பாளர் தி இமான் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு கலைஞர்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னு அவர் சொன்னாரு. அழகான படி, நம்ம மத்தவங்களுக்காக நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டு நம்ம நம்மளுடைய மன அழுத்தங்கள்லாம் பிறகுதான் பாத்துக்குவோம் இல்லையா? அது உண்மை, அது உண்மை. ஏன்னா நம்ம அவங்களை மகிழ்ச்சி படுத்தணும், அவங்கள வாழ்க்கையில சிரிப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக, சிரிப்பு வரவழைக்கணும்ன்றதுக்காக இந்த இந்த சங்கமம் பாடல் எனக்கு ரொம்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மழைத்துளி மழைத்துளி பாடல், அந்த பாடலை ஒளிபரப்பினாலும் நமது நேயர்களுக்கும் அதை சமர்ப்பிக்கிறேன் அந்த பாடலை.
0: நன்றி, உங்களுக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாஸ்.
2: நன்றி பாஸ்.

0: இளம் பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி, இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரீசா லசாரு குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.
2: உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்த.
3: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0100-9-7-219-19.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 9:39. நாளைய நாள் நிகிரி மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. 16வது சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பு நிறைந்த ஒரு மாநிலமாக நிகிரி சம்பிலான் இருக்கு. இன்று இரவு 11:59 பிறகு பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது. நாளைக்கு தேர்தல் காலை 8 மணிக்கு நடைபெறும். 36 சட்டமன்ற தொகுதிகள், 103 பேர் களத்துல வந்து குதிச்சிருக்காங்க. இது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ நாளைக்கு உங்களுடைய இடத்துக்கு போயிட்டு நீங்க கண்டிப்பா வாக்களிக்கணும். அடையாள அட்டையை எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க.
1: ஆமாங்க, அது மட்டும் இல்ல, எஸ்பிஆர் உடைய அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்க நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில வாக்களிக்கணும், எத்தனை மணிக்கு எந்த சலூரான்ல போய் வாக்களிக்கணும், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்புறம் நீங்க பரவாயில்ல வாக்களிக்க வேணாம் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஜனநாயக கடமை அப்படின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த உரிமையை யாரும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் நம்ம வந்து எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் முன்வைப்போம் இல்லையா, அப்படிலாம் பார்க்கும்போது அதனுடைய அடிப்படை காரணம் நம்முடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது தான். அந்த செயலை நீங்க செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாக்களிப்பு நடைபெறுகிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
0: நிலவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். நாமும் அவ்வப்போது அந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டே இருப்போம்.
1: ஆமாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகிரி மாநில மக்கள் நாளைக்கு கொஞ்சம் நெரிசலா இருக்கும். நிகிரிக்கு போகணும்னு நினைக்கிற மற்றவங்க சுற்றுலா பயணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாட்டிக்சன் போகலாம் இல்ல அங்க ஏதாவது மலையேற போலாம் இப்படிலாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த உட்புற பகுதிகள் எல்லாம் வந்து வாக்களிப்பு மையங்கள் இருக்கும், அப்போ நெரிசலாக இருக்கும். முடிந்த அளவுக்கு வேக கட்டுப்பாட்டை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மக்கள் நடந்து போகக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கும். அதனால இதெல்லாம் கருதி உங்களுடைய பயணங்கள்ல சுமூகமாக பாத்துக்கோங்க.
0: என்னன்னா மெட் மலேசியா இன்னொரு முக்கிய விவரம் குறிப்பிட்டிருக்காங்க. பெரும்பாலான இடங்கள்ல வந்து வானம் ரொம்ப தெளிவா தான் இருக்கும், மழை இருக்காது.
1: இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாயங்காலத்துல மழை வருது. காலையிலேயே உங்களுடைய வாக்களிப்பு வேலைகள்ல ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விடுங்கள் அப்படின்ற வேண்டுகோளை விடுத்து கார்த்திக் சுஜாதா குரல்ல பாட்டு கேட்கலாம். இடம் பொருள் பார்த்து

0: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
3: இப்பன்னு பாத்தா?
2: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
3: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
2: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், மின்னல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ மணி 9:50 ஆயிருச்சு.
1: தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு ஆடி 3rd
0: வெள்ளிக்கிழமை. அதற்குள்ள ஏன்னா முதல் ஆடி பிறந்ததே வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த ஆடியுடைய 3rd வாரம் ஆரம்பமாகின்றது.
1: இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஆடி இந்த 3rd வெள்ளிக்கிழமை வந்து
0: சரி
1: அன்னை காளி காம்பாள் இவங்களுக்காக தான் வந்து ரொம்ப முக்கியமா இந்த 3rd வெள்ளி இதனுடைய குறிப்பா அதனுடைய வழிபாடா இருக்கட்டும் பூஜைகள்லாம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆடி வெள்ளி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, இந்த காலகட்டத்துல வந்து நம்ம அம்மனுக்கான சர்க்கரை பொங்கலா இருக்கட்டும் அல்லது எலுமிச்சை பழ மாலைகளா இருக்கட்டும், பிறகு நெய் தீபம் ஏற்றுவது அப்படின்றது அம்மனுக்கே உண்டான சிறப்பு விஷயங்கள்.
0: ஆடி மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும் போது, ஆடி மாதம் முழுவதும் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி இந்த ஆடி மாதம் பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கூழ் காய்ச்சுவது இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து வெயில் அதனுடைய சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதனாலதான் இந்த ஒரு பழக்கம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த திருவிழாக்கள் நடைபெறுவது மஞ்சள் நீர் ஆட்டம் எல்லாம் என்னன்னா கிருமிகள்லாம் பரவாது இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது எல்லாருமே வந்து அமல்படுத்திய ஒன்றாகவும் பார்க்கப்படுகின்றது.
1: பொதுவாகவே இந்த மாதிரி ஆடி மாத காலகட்டத்துல ஆடி வெள்ளி விரதம் வந்து மேற்கொள்வாங்க. இந்த விரதம் மேற்கொள்றது என்ன அப்படின்னா, நம்ம உடல் நம்ம இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அது பிரச்சனைகளா இருக்கலாம் இல்ல சில எதிர்மறையான சக்திகளா இருக்கலாம், இதெல்லாம் அகற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. தொடர்ந்து நம்ம இன்றைக்கு முதல்ல சொன்ன மாதிரி 3rd ஆடி வெள்ளி அன்னை காளி காம்பாளுக்காக ஆரோக்கியம் சார்ந்த வேண்டுதல்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப அதிகமா வைக்கணும் அப்படின்றாங்க.
0: அம்மனை மனதார நம்பி வணங்கினால் மனதில் இருக்கும் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையே இன்றைய நாளில் நமக்காக மட்டுமல்லாது நம் குடும்பத்தினர், நண்பர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையில் பல வகையில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ஏன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து ஆடி பெருக்கு இந்த மாதிரி வருகிறது, அதுக்கப்புறம் ஆடி பூரம், ஆடி 18 இந்த மாதிரி சிறப்பு நாட்கள் எல்லாம் வருகிறது. இது எல்லாமே நமக்கு நல்லதை கொண்டு வரட்டும் அப்படின்னு வேண்டி இப்போ உங்களுக்காக இந்த பாடலை இடம்பெற செய்கின்றோம்.
1: அம்மனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி

0: நேரலையாக செலமட் பாகி மலேசியாவில் உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
1: அடுத்து இளமை உல்லாசத்தில் நம்ம கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காரு.
0: நீங்க என்ன பண்ணணும், மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜூலை மாதத்திற்கு ஒரு நிறைவு கொடுத்து அடுத்த மாதத்தை புதுசா நல்லா வரவேற்போம், மகிழ்ச்சியா கொண்டாட காத்திருப்போம். வார இறுதி நாளையும் நல்லபடியா கொண்டாடுங்க.
1: இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் சந்திப்போம். உடம்பு மனசெல்லாம் பார்த்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கிளாந்தான் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் குறைந்தது 1 போதை பித்தரை தினசரி கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது அம்மாநிலத்தின் குற்ற செயல்களையும் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான வியூகம் என உள்துறை அமைச்சர் டத்தோசிரி சைஃபுடின் நசட்யான் வலியுறுத்தியுள்ளார். நாளை நடைபெறும் 16வது நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களின் வருகையை பதிவு செய்வதில் ஒளியியல் எழுத்து அடையாளம் காணும் முறை தொடர்பான முன்னோடி திட்டத்தை தேர்தல் ஆணையம் SPR செயல்படுத்தவுள்ளது. தேர்தல் நடைமுறைகளின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அம்பாங்கான் தொகுதியில் செயல்படுத்தப்படும் என்று SPR செயலாளர் டாக்டர் கைருல் ஷாஹ்ரில் இட்ரூஸ் தெரிவித்தார். கிழக்கு கரை நெடுஞ்சாலை LPT 2 பிற சாலை பயனருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற வெளிநாட்டு இளைஞரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. நேற்று மாலை 6 அளவில் சிங்கப்பூர் நாட்டவரான அந்த இளைஞர் யமஹா RXZ ரக மோட்டார் சைக்கிளில் அபாயகரமான முறையில் சாகசம் புரிந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டதாக ஹுலு தெலங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் தெரிவித்தார். ஜப்பானை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 60 காயமடைந்துள்ள நிலையில் உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கிரேக்க தீவான கிரேட்டின் தெற்கு பகுதியில் உள்ள அகியோஸ் வெசலியோஸ் நகராட்சியில் அதிகாரிகள் அவசர நிலையை அறிவித்தனர். அங்கு கட்டுக்கடங்காத காட்டுத்தீ மிகவும் பரவியுள்ள வேளை 8000 குடியிருப்பாளர்களும் சுற்றுப்பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 190 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வாகனங்களும் அங்கு அனுப்பப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குவைத், பஹ்ரைன், ஈராக் நாடுகளுக்கான பயண சேவைகளின் இடைநிறுத்தத்தை கத்தார் ஏர்வேஸ் August 7 வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக கத்தார் ஏர்வேஸ் July 24 வரை பயண சேவைகள் இடைநிறுத்தப்படுவதாக அறிவித்திருந்தது. வட்டார பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பயண சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். வரும்போது ஒரு அழகான வாசகத்தை படிச்சங்க. புத்தர் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். நல்லா இருக்குல்ல? அதுதாங்க நிதானம் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே போதும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளா அமைய போகுது. இன்றைக்கு வந்து ஆடி வெள்ளி இல்லையா, நல்லபடியா வந்து இறைவனை வேண்டிட்டு வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க. இல்ல இன்னும் ஒரு சிலர் வந்து நெரிசல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நேரம் ஆயிடுச்சு தான், என்ன பண்றதுங்க, பொறுமையாவே போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிமேனன் கொண்டு வராரு. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் நடிக்கிற நடிகர்கள் வந்து அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கும். நடிகர்களுக்குள்ளேயே ஒற்றுமையை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நம்ம பிருத்விராஜ் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, துல்கர் வந்துட்டு அவருடைய திரைப்படம் வெளிவரப்போகுது இல்லையா, ஐம் கேம் அப்படின்ற திரைப்படம். அது வந்து கலீஃபா திரைப்படத்தின் அந்த நாள்லேயே தான் வெளிவரப்போகுது. அது வந்து ட்ரெய்லரை வந்து பதிவு செய்து வாழ்த்தியும் தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம பிருத்வி. என்ன தான் வந்து இவரோட திரைப்படமும் அன்றைக்கு தான் வரப்போகுது, நம்ம துல்கருடைய திரைப்படமும் அப்போதான் வரப்போகுது. போட்டி இருக்க போகுது, இருந்தாலும் அது ஆரோக்கியமான போட்டி அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஸ்டோரி அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் ரெண்டு படத்தில் எது நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மான் புஷ்பவலி வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

ஒரு அழகான காலை பொழுத கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, அதை நல்ல முறையில் நம்ம தாங்க பயன்படுத்திக்கணும். எப்பயுமே வந்து வாய்ப்புகள் நம்மை தேடி வராது, நம்ம தான் வாய்ப்புகளை தேடி ஓடிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நமக்கானது நம்மை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உண்மையான உழைப்பை பாராட்ட நம்ம எப்பயுமே வந்து கற்றுக்கணும்னு சொல்லப்படுது. ஏன் தெரியுமா, ஒருவரை பாராட்டும் போது நம்மை நாமே உற்சாகப்படுத்த முடியுது, ஆமாவா இல்லையா? அதனால இன்றைக்கு உங்களுடைய வேலையிடங்களில் இல்லை நீங்கள் சந்திக்கிற நபர்களை முடிஞ்சா பாராட்டுங்க, ஒரு நன்றி தெரிவிங்க, இல்லை சிரிங்க, அவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகை போதுங்க. அவங்களுடைய நாளும் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுடைய நாளும் ரொம்ப அழகாக மாற்றும். இப்போது அடுத்த பாடல் ஷான் ஸ்வேதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கோர்வாட்.
0: சூரியவர்மன். நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
7: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
7: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நான்

ஸ்ரீகாந்த் அம்னிதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. வேலையின்றி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் வருமானம் மட்டும் இல்லைங்க, அது அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கை, எதிர்காலத்தின் ஒளி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கை கருத்தை நீட்டி வாழ்வாதாரத்திற்கு துணையாக நிற்கிறது சமூக பாதுகாப்பு நிறுவனமான பிர்கேசோ. பிர்கேசோவின் லிண்டோங் கர்ஜாயா முயற்சியின் கீழ் பார்த்தீங்கன்னா வரும் ஆகஸ்ட் 2 குவாந்தான் சுல்தான் அஹமத் ஷா மாநாட்டு மையத்தில் பிரம்மாண்டமான மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலை வாய்ப்பு கார்னிவல் வந்து நடக்க போகுதுங்க. ஒரு நாளில் 10 மேற்பட்ட துறை சார்ந்த 30 முதலாளிகள் நேரடியாக பங்கேற்று 6000 அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அங்க மறக்காம இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள பல திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவர்கள் அறிமுகப்படுத்தும் இந்த திட்டங்களுக்கு கை கொடுக்கணும். இளைஞர்கள் இந்த தகவலை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ அடுத்த பாடல் ரவிசங்கர் ஸ்வேதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: இளம்பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.
2: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், இப்படிங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். கொடுத்து வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
3: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

யசினிசார் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைய மண்ணின் நட்சத்திரம் யாரை கொண்டாட போகுது? கூடிய விரைவில் இரும்பு தோட்டம் அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுதுங்க. அதுல இருந்து இரண்டு கலைஞர்கள் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேச போறாங்க. டிக்டாக் நேரலை பக்கமாகவும் நீங்களும் வரலாங்க. வந்து உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு அதை தாராளமா நீங்க அவங்க கிட்ட நேரடியாவே கேட்கலாம். சரி, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக நிவாஸ் ரஃபி கொண்டு வராங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க அழைத்து பேசலாம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாட்டு கேட்கணுமா, என்ன பாட்டு யாருக்காக வேணும் அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம், நான் சஸ்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்களை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்களை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் புதிய பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பதற்கான முதன்மை நடவடிக்கையாக ஹமாஸ் அமைப்பை உள்ளடக்கிய விரிவான ஆயுத களைவு தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். கெய்ரோவில் நடைபெற்ற அமைதி பேச்சை தொடர்ந்து உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதையடுத்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இருப்பினும் இதுகுறித்து இஸ்ரேல் எந்தவொரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. இதனிடையே இஸ்ரேலுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டில் தங்கள் அமைப்பின் ஆயுதங்கள் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகளை படிப்படியாக திரும்பப் பெறுவது தொடர்பான விதிமுறைகளும் அடங்கியுள்ளன என்று ஹமாஸ் மூத்த அதிகாரி தெரிவித்தார். அந்த உடன்பாட்டில் உள்ள விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை அமைதி தூதர்களும் அமைதி மன்றமும் உறுதி செய்வார்கள் என்று ஹமாஸ் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாப் ஆல்மண்டாப் நீரிணையை சுற்றியுள்ள கப்பல் போக்குவரத்து தடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடல்சார் தற்காப்பு கூட்டணி அமைக்கப்படும் என்று சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. உலகின் பெரும் எண்ணெய் உற்பத்தியாளரான சவுதி அரேபியா மீது கடல்வழி முற்றுகையை விதித்துள்ளதாக ஹுதி கிளர்ச்சி குழு கூறியது. மேலும் செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல்கள் அதன் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு தாங்களே பொறுப்பேற்பதாகவும் அந்த குழு ஒப்புக்கொண்டுள்ள சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கச்சா எண்ணெயை பன்னாட்டு சந்தைகளுக்கு பெருமளவில் கொண்டு செல்வதற்கு இந்த குறுகிய நீர்நிலை முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியாக கருதப்படுகிறது. தென்மேற்கு ஜப்பானின் குமாமோத்தோ நகரை உலுக்கிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. காகித ஆலை பகுதியிலும் பேரங்காடியிலும் கட்டடங்கள் சரிந்ததில் பலர் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் 6 கடும் காயத்திற்கு இலக்காகியுள்ளனர். இந்நிலநடுக்கத்தில் சாலைகள் சேதமடைந்ததில் விநியோக தொடர்களும் பாதிக்கப்பட்டன. இவ்வேளை சீனா தென்மேற்கு பகுதியில் உள்ள சாங்சிங் மாநகராட்சியில் ஏற்பட்ட மலைச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51 உயர்ந்துள்ளது. மேலும் 10 தேடி மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஊராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். பெங்ஷொய் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையின்படி 1100 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டனர். அந்த பேரிடரில் மலை அடிவாரத்திலும் ஆற்றங்கரையோரத்திலும் இருந்த சில வீடுகள் புதையுண்டன. இதனிடையே பெரு பிரேசில் எல்லைப் பகுதியில் பின்னிரவு 12:58 அளவில் ரிக்டர் கருவியில் 5.6 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் கூறியது. நிலநடுக்கம் 144.7 ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக தொடக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபோன் மேக் விற்பனை அதிகரித்ததைத் தொடர்ந்து ஆப்பிள் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரை அந்நிறுவனத்தின் விற்பனை 16 அதிகரித்து 109.4 எட்டியுள்ளது. அதன் லாபம் 27 உயர்ந்து 29.8 பதிவானது. சீன சந்தையின் மீட்சி, உலகின் எல்லா வட்டாரங்களிலும் ஏற்பட்ட வளர்ச்சி ஆப்பிள் செயல்பாட்டை உந்தச் செய்துள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. மலேசியாவின் கவனம் தற்போது உள்ளரங்கு சைக்கிள் பந்தயத்தின் மீது குவிந்துள்ளது. தேசிய அணியினர் இன்று ஆடவர் மகளிர் ஸ்பிரிண்ட் கேரின் பிரிவில் களமிறங்குகின்றனர். நாட்டின் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட நட்சத்திரம் டத்தோ முகமத் அசீசுல் ஹாஸ்னி அவாங் கேரின் பிரிவில் 3 சுற்றில் பங்கேற்கும் வேளை அவரது சகாவும் 2022 பர்மிங்ஹாம் காமன்வெல்த்தில் வெண்கலம் வென்றவருமான முகமத் ஷா ஃபர்டாவுஸ் சஹ்ரோம் 4 சுற்றில் களமிறங்குகிறார். உலகக்கிண்ண கார்பந்து புறக்கணிக்கப்படும் என ஐரோப்பிய கார்பந்து சங்கம் யுஎஃபா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தனியார் முதலீட்டாளர்களை

இணைக்கும் திட்டத்தை தொடருமாயின் இந்நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. முன்னதாக உலக கிண்ணம், கிளப் உலக கிண்ணம் போன்ற முதன்மை போட்டிகளை நிர்வகிக்கும் வகையில் வணிகம் அடிப்படையிலான துணை நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களை ஃபிஃபா அறிவித்தது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம், மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு, வணக்கம். அடுத்த இடம் பெறுகிறது செய்தி விளக்கம்.

தேர்தலில் நாம் உண்மையான செயல்திறனை மதிப்பிடுகிறோமா, வெறும் கண்ணோட்டங்களை மட்டும் நம்புகிறோமா? ஒருவர் தகவலை பெற்று அதனை புரிந்து கொள்ளும் போது உருவாகும் எண்ணமே கண்ணோட்டம். அந்த பார்வை எப்போதும் பொய்யாக இருக்காது. அஃது உண்மைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு குறிப்பிட்ட விதத்தில் சீர்படுத்தப்பட்டு அல்லது சில கூறுகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் முழுமையற்ற தோற்றத்தை உருவாக்கக்கூடும். மக்களாட்சி என்ற மேடையில் கருத்துருவாக்கம் அரசியல் போட்டியின் ஒரு பகுதியாக உள்ளது. தான் வெற்றி பெற்றதாக பார்க்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. எதிர்கட்சியோ பலவீனங்கள் இருப்பதை மக்களுக்கு உணர்த்த போராடுகிறது. தன்னை ஆற்றல் மிக்க ஒருவராக காட்டிக்கொள்ள விரும்பும் வேட்பாளர். இதுவே தேர்தல் பரப்புரையின் இயல்பாக உள்ளது. எனினும் மக்கள் ஆதரவை பெறும் முயற்சிக்கும் வரம்பு உள்ளது. உண்மை தகவல்களை திரித்து கூறக்கூடாது. உள்ளடக்கங்கள் மறைக்கப்படுவதில் நியாயமில்லை. மேலும் மக்களின் கவலைகளை அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே கையாளவோ தவறாக பயன்படுத்தவோ கூடாது. இலக்கை அடைவதற்காக எந்த வழிமுறையையும் நியாயப்படுத்த முடியாது. அரசியல் கருத்துருவாக்கம் குறித்த சபா மலேசிய பல்கலைக்கழகம் UMS நடத்திய ஆய்வில் பெரும்பாலான வாக்காளர்களின் புரிதல், ஊடகச் செய்திகள் உட்பட அவர்கள் பெறும் உள்ளடக்கங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் நிலவரங்கள் உண்மையை முழுமையாக எடுத்துரைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே பகிரப்படும் அனைத்தும் எப்போதும் உண்மையானதாக இருக்காது. அதே நேரத்தில் அதிகம் பகிரப்படாததும் உண்மையற்றதாக கருதிவிட முடியாது. இது வாக்காளர்களுக்கான முக்கியமான கேள்வி. தற்போது உருவாக்கப்படும் கண்ணோட்டம் மெய்ப்பிக்கக்கூடிய செயல்திறனுடன் பொருந்துமா? செயல்திறன் என்பது மேம்பாடு, முதலீடு போன்ற மதிப்பீடு செய்யக்கூடிய முடிவுகளை குறிக்கிறது. அதேவேளை செயல்திறன் குறித்த கண்ணோட்டம் அந்த முடிவுகள் தொடர்பாக மக்களிடம் உருவாகும் எண்ணமாகும். மாநில அரசாங்கம் குறித்த வாக்காளர்களின் கண்ணோட்டம் பொதுவாக அதன் பொருளாதார அடைவு நிலையை மையப்படுத்தி இருப்பதாக மாரா தொழில்நுட்ப கல்லூரி UITM நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொருளாதாரமும் மேம்பாடும் அரசியல் கண்ணோட்டத்தை மதிப்பிடுவதற்கான அச்சாணி என்பதை இது காட்டுகிறது. இருப்பினும் அந்த கண்ணோட்டம் தரவுகளுடனும் உண்மையான நிலவரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். உதாரணமாக பாட்டிக்சனில் அமைக்கப்படவுள்ள விவேக துறைமுக திட்ட விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த திட்டத்தை செயல்படுத்த மக்களின் நிலங்கள், குறிப்பாக கிராமங்கள், பாரம்பரிய நிலங்கள் உட்பட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் கையகப்படுத்தப்படும் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள வேளை நகரிசம்பிலான் அரசாங்கம் அதனை மறுத்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் உணர்ச்சி பூர்வமான விவகாரங்களை எழுப்பியுள்ளதால் அவை மக்களின் பொதுவான கருத்தை மிக எளிதில் வடிவமைக்கின்றன. அந்த திட்டம் உண்மையில் டான்கோ ஹோல்டிங்ஸுக்கும் அதன் துணை நிறுவனத்துக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்பட உள்ளதே அன்றி 1400 ஏக்கர் அன்று. இந்த சூழலில் உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்பதற்காக மட்டுமே பரவலாக பகிரப்படும் குற்றச்சாட்டுகளை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இருப்பினும் அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கும் விவகாரங்கள் தொடர்புடைய அதிகாரப்படியான ஆவணங்கள் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும். வாக்காளர்கள் விவேக துறைமுக திட்டத்தையும் அருகில் உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மற்ற மேம்பாட்டு திட்டங்களையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏனெனில் இடம், பரப்பளவு, திட்டத்தின் பெயர் ஆகியவற்றை ஒன்றுடன் ஒன்று கலப்பது குழப்பமான கண்ணோட்டத்தை உருவாக்கக்கூடும். இதேபோன்ற சூழலில் வாக்காளரின் முதிர்ச்சி மிகவும் அவசியமாகிறது. காரணம், இன்றைய வாக்காளர்கள் வெற்றிடமான சூழலில் முடிவுகளை எடுப்பதில்லை. பொதுவாக அவர்களின் தேர்வுக்கு அனுபவம், குடும்பம், ஊடகம், கட்சி, நம்பிக்கைக்குரிய தலைவர் உள்ளிட்ட பல காரணிகள் பங்களிக்கின்றன. இந்த தாக்கங்களை உணர்ந்து கொள்வதிலிருந்தே முதிர்ச்சி தொடங்குகிறது. ஆனால் தனது முடிவுகளை முழுமையாக எந்தவொரு தரப்பினரிடமும் ஒப்படைக்காமல் இருப்பதே முக்கியம். தீவிர ஆதரவாளர்களாக இருப்பவர்களும் தாங்கள் ஆதரிக்கும் கட்சியின் அறிக்கைகளையும் கருத்துக்களையும் சரிபார்க்க வேண்டும். மதில்மேல் பூனை போல் இருக்கும் வாக்காளர்கள் இறுதி நேர உணர்ச்சிகள் அல்லது பரவலாக பகிரப்படும் உள்ளடக்கங்கள் தங்களின் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க அனுமதிக்கக்கூடாது. இலக்கவியல் தளங்களில் இந்த தேவையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது.
சமூக ஊடகங்கள் தகவல் பரிமாற்றத்தின் வேகத்தை அதிகரிப்பதுடன் தகவல்களை சரிபார்ப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன என்று யுனெஸ்கோ கூறுகிறது. இருப்பினும் தவறான தகவல்கள் விரைவாக பகிரப்படும் வேளை உண்மையான தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும். அதிகமான தகவல்கள் அதிகமான அறிவை உருவாக்கும் என்று சொல்வதற்கில்லை. உண்மைகள், கருத்துக்கள், விளம்பரங்கள், பொய்யான தகவல்கள் ஆகியவை ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்கலாம். எனவே உண்மையான மூலங்களை ஆராய்வதோடு அவற்றை உறுதிப்படுத்த தவறாதீர்கள். அஃது உண்மையா, விளக்கமா, வெறும் குற்றச்சாட்டா என்பதை உறுதிப்படுத்துங்கள். அரசாங்கம் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், செல்வாக்கு மிக்கவர்களுக்கும் இதே அணுகுமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். எதையும் முழுமையாக ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதேபோல் காரணமின்றி முழுமையாக நிராகரிக்கவும் கூடாது. தேர்தலில் கண்ணோட்டம் தொடக்கப்புள்ளியாக இருக்கலாம், ஆனால் சான்றுகளும் உண்மைகளுமே இறுதி முடிவை தீர்மானிக்க வேண்டும். வாக்களிப்பது உரிமையெனில் கண்ணோட்டத்துக்கு பின்னால் உள்ள உண்மை நிலவரத்தை மதிப்பீடு செய்வது வாக்காளரின் பொறுப்பு என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் அனிபாஸ்தினால் ராயப்பன்.

என்ன பாட்டு வேணும், அழைத்தவர்களே அழைக்காம புதிய நேர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க இல்லையா, எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்களுக்கான நாள் இன்றைக்கு காத்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை அதுமா நீங்க அழைத்து பேசணும் அப்படின்னா தாராளமா நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாங்க. அடுத்த பாடல் ஸ்ருதி ரஞ்சனி அல் ருஃபியான் வராங்க, கேட்கலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் FM-ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் அந்த பக்கம்? பத்மா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு வந்து எங்க அப்பா சீவராமன் ஷாலாம்ல இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு பிறந்த நாள். நானும் உங்க குடும்பத்துல உள்ள அனைவரும் சார்பாகவும் நாங்க அவங்களுக்கு வாழ்த்தினை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரில அவங்களுக்கு தளபதி விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக இந்த லேட்டஸ்டா வெளியான ஜனநாயக படத்துல இருந்து ஒரு பாடல அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிருந்தேன்.
0: சரி, கண்டிப்பா தீபா அவங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: காயத்ரி வந்துட்டு ஆக்சுவலி சுங்காய் புலியத்துல தான் பேசுறேன். ஆனா வேலை வந்து கேள்ல
2: ஓ ரொம்ப தூரம்னா
1: அந்த பிக் ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இங்க இருந்து கேள் உள்ளுக்கு போறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 hour கிளாக் பிடிக்கும். எனக்கு டெய்லி டிராவல் பண்றதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த ஸ்டேட்ஸ்க்கு இன்னும் 2-3 ஸ்டேட் தாண்டி போற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். 8 o'clock வேலைக்கு நான் வந்து 6:30 எல்லாம் வெளியாகணும். மனசு உங்களுக்கு வலிக்கிறது டெய்லி டிராவல் பண்றது.
2: இல்ல எங்க கிட்ட அந்த மனக்குமுறல் எல்லாம் கொட்டிட்டீங்களா? இப்ப லேசா இருக்கா இல்லையா?
1: ஓகே பரவாயில்ல, பட் ஸ்டில் இதுதானே திருப்பிட்டு ஃபேஸ் பண்ண போறோம்.
2: ஆமா பரவாயில்ல, எங்களால முடிஞ்சது நல்ல இசைய நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறோம், அதை கேட்டுட்டே போங்க.
1: கண்டிப்பா. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி நான் ரேடியோ கேட்காத ஆளு, என் ரேடியோ கேட்டு பேசுறதும் கிடையாது. இப்ப ரீசன்லி தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டி திட்டி வந்துட்டு ரேடியோ கேக்குறேன்.
2: நீங்க கேட்டாதாங்க எங்களுக்கு வேலையா, அதனால கேளுங்க எப்போதும் சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். ரியலி அப்ரிசியேட்டிங்.
2: ரொம்ப நன்றி இந்த நாள்ல நீங்க இது சொன்னது.
1: ரொம்ப நன்றி.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நாங்க ராசாட்டி பேசுறேன்.
0: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: என் மகளுக்கு வந்து ஒரு பாட்டு, நல்ல பாட்டு போடுங்க. இன்னைக்கு பிறந்த நாள்.
0: பேர் சொல்லியே.
1: சுபித்ரா ராஜேந்திரா.
0: சுபித்ரா ராஜேந்திராவுக்காக, சரி, அவங்களுக்காக ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இப்பவே நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
7: இளம் பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
8: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி இமி.
7: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15.
8: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
7: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முனீஸ்வரன்
0: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: எனக்காக பாட்டு கேக்குறேன்.
0: உங்களுக்காக நீங்களே பாட்டு கேட்டுக்கிறீங்க. சரி, என்ன பாட்டு வேணும்? சரி, எங்க இருக்கீங்க? வேலையில இருக்கீங்களா? வேலையில இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு உற்சாகமா வேலை செய்யணும், சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல. இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா, ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடலாம்னு நினைச்ச நாளைக்கு பாத்துக்கறேன்.
2: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
2: இப்படிக்கு

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்

செழிப்பான நாடாக திகழ்வதற்கு தேசிய பாதுகாப்பு படையினரின் தியாகங்களே காரணம் என்பதை இளைய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். வீரர்கள் நாளை முன்னிட்டு மலேசிய ராணுவ படை, அரச மலேசிய காவற்படை உட்பட அனைத்து பாதுகாப்பு படையினருக்கும் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தாஃபா பில்லா ஷாவும் அவரது துணைவியார் துங்கு அசீசா அமீனா மைமுன்னா இஸ்காண்டாரியாவும் வாழ்த்து தெரிவித்தனர். நாளை நெகிரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தல் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய குறைந்தது 15,344 தேர்தல் அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹரூன் தெரிவித்தார். மேலும் 401 வாக்களிப்பு மையங்களில் உள்ள 1,668 வாக்குச்சாவடிகள் காலை 8 மணி தொடங்கி மாலை 6 வரை திறந்திருக்கும் என அவர் கூறினார். இவ்வேளை நாளை நடைபெறும் நெகிரிசெம்பிலான் தேர்தலின் போது காலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருக்கும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. இருப்பினும் மாலையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என மென் மலேசியா தெரிவித்தது. இஸ்ரேல் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டிற்கு ஹமாஸ் தரப்பு இணங்கியுள்ளது. இதில் அதன் ஆயுதங்களை களைவது, இஸ்ரேலிய படைகளை கட்டம் கட்டமாக மீட்டுக் கொள்வது குறித்த விதிகளும் அடங்கும். அங்கு நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்த ஆயுத களைவு விவகாரமே இதுவரையிலும் முக்கிய தடையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் கட்டுப்பாட்டில் உள்ள கியூத்தா பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த கள்ள குடியேறிகளின் காணொலிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு கொள்கையை வெள்ளை மாளிகையின் இரு உயர் அதிகாரிகள் நியாயப்படுத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. விளையாட்டு சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. உலகின் முன்னாள் முதல்நிலை விளையாட்டாளர் நோவாக் ஜோகோவிச் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள போட்டியில் மீண்டும் களம் காண உள்ளார். 13 முதல் 23 நடைபெறும் இப்போட்டியில் 3 பிறகு மீண்டும் இணைவதாக அவர் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடாடி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெறுவது மண்ணி நட்சத்திரம் அங்கம். தொடர்ந்து உள்ளூர் பாடல்களை தான் முழுக்க முழுக்க ரசிக்க போற உள்ளூர் கலைஞர்களின் திறமையை கொண்டாடிட்டு இருக்கு ஒவ்வொரு வாரமும் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தோட்டம் திரைப்படத்தை தான் நம்ம கொண்டாட போறோம். இரும்பு தோட்டம் திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவர போகுது. அதை சார்ந்து இரண்டு கலைஞர்கள் இன்றைக்கு நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா தாராளமா நீங்க அங்க கேட்கலாம். அடுத்து நோ என்ட்ரி மிஸ் தஜி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: டெல்லி, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: பிரீதா பிரசாத் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு வந்து இரும்பு தோட்டம் அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைய மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர்கள் மலேசிய திரையுலகில் பல ஆண்டுகளாக தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்திருக்கும் நடிகர் கலைமாமணி திரு கே எஸ் மணியம் அவர்கள், மற்றும் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தனது திறமையை நிரூபித்து வரும் நடிகர் மோகனராஜ் அவர்கள் வந்து இன்றைக்கு அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. இருவரையும் மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கீங்க, சிறப்பா இருக்கீங்க, மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை இங்க அறிவிப்பாளர் சந்திக்கிறதுல எங்களுக்குமே மகிழ்ச்சி. இன்றைக்கு வந்து இரும்பு தோட்டம் அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல இரும்பு தோட்டம் அந்த பெயர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மர்மம் இருக்கு. ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது பலருக்கும் ஒரு கேள்வி இருந்திருக்கும், இந்த காட்டுக்குள்ள என்னதான் நடக்குது, அந்த ரகசியத்தை முழுவதுமா இல்லைனாலும் கொஞ்சம் அப்படியே எங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இயக்குநர் சொல்லியிருப்பாருல சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி, அது நீங்க சொல்ல வேணா ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரகசியங்கள் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம் அந்த படத்தை பத்தி என்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க இருவருமே இந்த கதையை முதல் முறையா கேட்டப்போ நடிகரா இல்லாம ஒரு ரசிகரா இந்த படத்தினுடைய டிக்கெட்டை உடனே வாங்கி இருப்பீங்களா? வாங்குனீங்கன்னா அது ஏன் அப்படின்றத சொல்லணும்.
1: ஓகே,
0: அதே கேட்ட உடனே நீங்க முதல்ல யோசிச்சது என்னது? டிக்கெட் வாங்கலாம் பா அந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்களா? ஏன் முதல்ல
1: சார்
0: கேஸ் மணியம் அவர்கள் சொல்லுங்க.
2: உங்களுக்கு என்னுடைய வணக்கம். வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். சரி, இந்த கதையை கேட்ட உடனே ஏன் டிக்கெட் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு உண்மை கதையை நடந்த ஒரு உண்மை கதை. அது அந்த உண்மை கதையை திரைக்கதை சேர்த்து படமாக்கியிருக்கிறோம். உண்மை கதைன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக இது அந்த அந்த அந்த கதை கதையினுடைய கரு, இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படிங்கிற கேட்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய ஆர்வம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இந்த படத்தை தியேட்டரில் டிக்கெட் வாங்கி பார்க்கணும் அப்படிங்கிறத அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நான் அப்படி தான் நினைப்பேன். சரி, இந்த உண்மை கதையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அதுக்காக நான் தியேட்டருக்கு போவேன்.
0: சரி, இப்போ நீங்கள்
3: எங்கிட்ட வந்து முதல் முதல் இயக்குனர் வந்து கதை சொல்கிறப்ப வந்து அஃப்கோர்ஸ் அதோட அதை வந்து கதையாக பார்க்கல, அதோட வந்து அதில் பெரிய ஒரு மோரல் ஸ்டோரியாக தான் பார்த்தேன் அதில். ஏன்னா வந்து யார் யார் பெற்றோர்கள் வந்து பொம்பளை பிள்ளைங்க மெயினாக பொம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு 10 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஒரு டீப் ஸ்டோரி இது உள்ள வச்சுருக்காங்க அவங்க. மெயின்லி உமன் சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட ஒரு டீப் கதை இது. ஸோ எங்கிட்ட கதை சொல்கிறப்பே வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் தோணுச்சு, இந்த ஸ்டோரியில் நான் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது இட்ஸ் மோர் லைக் கான்ட்ரிபியூட்டிங் டுவர்ட் சொசைட்டி. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ஒரு ஒரு ரோலு கஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்கும் அந்த கதை. ஸோ க்ரைம் ட்ரீல இருக்கிற எல்லா ஜோனலும் இந்த படத்தில் இருக்குது.
0: ஜெய்தேவ் வந்து கதை சொல்லும் போதே உங்களுக்கு அதுதான் முதல்ல மனசுல பட்டது. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் வந்து சமூக பொறுப்பை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த இயக்குநருக்கும் நடிகர்களுக்கும்
3: இருக்கும்.
0: அந்த கதையை கேட்கும் போது உங்க இருவருக்குமே ரொம்ப பிடிச்சதுனாலதான் அதை ஆர்வமா நடிக்க முடிஞ்சது இல்லையா?
3: ஆமா ஆமா.
0: சரி, இப்போ ஒரு படம் முடிந்த பிறகு சம்பளம் வெற்றி பாராட்டு இதெல்லாம் கண்டிப்பா வரும், ஆனா இந்த படம் உங்களுக்கு பணத்தால் வாங்க முடியாத என்ன ஒரு விஷயத்தை கொடுத்துச்சு அப்படின்றத சொல்லுங்க நம்ம மக்களுக்கு நேயர்களுக்கு.
2: திரு மோகன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு படிப்பணி இருக்குது, அதே நேரத்தில் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு படிப்பணி இருக்குது. ஸோ இது நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் பயன்படும். இந்த கரு அப்படிங்கிறது நடந்த விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை எந்த வகையில் அவங்க வாழ்க்கையை செம்மையாக சீர்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இந்த படத்தினுடைய கரு ஒரு அடிப்படையாக அமையும், குறிப்பாக பெற்றோர்களுக்கும் இளம் பெண்களுக்கும்.
0: பெண்கள் இளம் பெண்கள் சார்ந்த ஒரு கதை களமாக தான் இது இருக்க போகுது, நகரப்போகுது இந்த திரைப்படம் முழுவதுமாக. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன படிப்பு நீங்கள் கொடுத்துச்சு அப்படிங்கிற நினைக்கிறீங்க இந்த படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு, படப்பிடிப்புலாம் முடிஞ்சதுக்கு பிறகு?
3: எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக என்னோடய ரோல் கேட்குறப்ப பெரிய ஒரு ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு.
0: என்ன கதாபாத்திரம் தெரிஞ்சுக்கலாமா இந்த படத்தை?
3: இல்லை, எனக்கு கதாபாத்திரம் டைட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க. இளம்பரதின்னு ஒரு ரோல் செஞ்சுருக்கேன். இளம்பரதி வந்து ஒரு அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர்
0: ஆசிரியராக நீங்கள் வந்து
3: ஆசிரியர் எல்லாம் வரேன். அதே சமயத்தில் வந்து நல்லதும் கெட்டது இல்லைன்னு சொல்ல முடியாது, கதை பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இதில் என்ன ஒரு இயக்குனர் வந்து எங்களோட ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா, யாருக்குமே வந்து முழுசாக கதை தெரியாது. மரிதர்ஷினி துர்காஷினி அப்புறம் வந்து விஜய் அப்புறம் வந்து கவின்னு ஒரு பாய் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாரையும் வந்து அந்தந்த ரோலுக்கு மட்டும் இது செஞ்சிருங்க இது செஞ்சிருங்க செஞ்சிருங்க செஞ்சிருங்க சொல்லிட்டு போனார். இப்போ எனக்கே வந்து என்னோட கண்டினியூஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. நடிச்சு வந்துட்டோம், அப்போ நாங்கள் டப்பிங் போகிறப்ப பார்த்தோம், அப்போ கூட எங்களுக்கு போர்ஷன் மட்டும் தான் டப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு அல்ல நான் படம் ரெடி ஆனவன் பாருங்க ரெடி ஆனவன் ஃபீமேல பாருங்க
0: வச்சிருக்காரு போல
3: அதான். இப்போ யாருக்குமே எங்கே இருக்கு தெரியாது, எங்கே ட்விஸ்ட் இருக்கு எங்கே டேர்ன் இருக்கு என்ன கதை. ஸோ எங்களுக்கு நடித்த வரைக்கும் ஓகே இது நான் பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்மளே ஒரு ஒரு கல்குலேஷன் வச்சுக்க வேண்டியதான் மண்டையில்.
0: கேஸ் மணியம் அவர்கள் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள்.
2: என்னுடைய கதாபாத்திரம்னா இந்த கதை வந்து 2005 மிலாக்காவை அடுத்து உள்ள ஒரு துபோங் அப்படிங்கிற சிற்றூரில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட கதை. ஓகே அந்த பள்ளியில் தான் நம்ம டைரக்டர் வந்து 2005 படிச்சிருக்காரு. அந்த கதையை வச்சு தான் இவர் வந்து அந்த கருவை வச்சு தான் இவர் கதையை பண்ணியிருக்காரு. அந்த பள்ளியில் இவர் ஆசிரியர், நான் தலைமை ஆசிரியர் சைமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நான் நடிச்சிருக்கிறேன்.
0: அந்த பள்ளியில தான் இப்போ என்னமோ நடக்க போகுதோ
2: இல்லை அந்த பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஒரு கரு தான் இது.
0: சரி, இந்த இந்த திரைப்படம் வந்து காடு தோட்டம் மர்மம் இதை சார்ந்தா இருக்க போகுது இல்லையா? சரி, இப்போ அதிகமாக உங்களை கவர்ந்தது அப்படின்னு சொன்னா அது கதையா கதாபாத்திரமா இல்லை இயக்குனரின் பார்வையா, எதை நீ உங்களை எது கவர்ந்துச்சு அப்படின்னு நீங்க
3: நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இயக்குனர் பார்வை, ஏன்னா ஹி வாஸ் என்ன சொல்லனா அவர் ரொம்ப கரெக்டாக ஃபோக்கஸ்டாக கம்போஸ்டாக இருந்தார். ஏன்னா இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு ஸ்டாக் காஸ்டோட வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த விஷன் இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷனை விட்டு அவர் கொஞ்சம் கூட அவர் நகரலை. இது தான் இப்படி தான் வேணும்னா இதிலே தான் இருந்தார். அவர் வந்து சில டேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே பரவாயில்ல இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இப்போ எல்லோரும் வந்து ஒரு அவர் ட்ரைவ் பண்ணி துபங்கள் இருக்கணுமா எல்லா துபங்கள் இருந்தோம் பர்டிகுலர் ஹோல் கேர எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அங்கேயுமா வந்து எல்லாருமே ஷூட் அங்கே தான் முடிச்சோம். ஸோ அவரோட பார்வை தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹீஸ் விஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
0: உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லுங்கள், கதையா இல்லை கதாபாத்திரமா இல்லை இயக்குனரின் பார்வையா?
2: நீங்கள் இல்லை கதை வந்து இயக்குனர் உருவாக்கின கதை, ஆக அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறது இயக்குனர் தான்.
3: இயக்குனருடைய
2: ஆக இயக்குனர் தான் நிச்சயமாக இயக்குனருடைய அந்த பார்வை தான், அந்த பார்வையை தான் நாங்கள் பிரதிபலிச்சோம் நாங்கள் பிரதிபலிச்சோம். அதோட இன்னொன்று இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் துபோங்கில் உள்ள சாதாரண மக்கள் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்களும் நடிச்சிருக்கிறாங்க.
0: அது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும்,
3: ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னொன்று வந்து அந்த டவுனுக்கு போகிறப்பே ஒரு அது சின்ன சின்னொன்று ஒரு கிராமம்,
2: சின்ன ஊர்
3: இன்னொரு கிராமத்தை எப்படி போனால் முடிஞ்சு டவுன் சென்டர் இதுதான் டவுன் சென்டரானு கேட்போம். பட் அவங்க எல்லாருமே வந்து லைக் வெரி ஹாப்பி டு வெல்கம் அஸ். நாங்கள் எங்கெல்லாம் இருந்தோம் எங்களை அங்குள்ள நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் சரி அவங்க எக்ஸ்ட்ரா செஞ்ச கேரக்டர்ஸ் சரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை நடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை.
0: சரி, இப்போ இந்த திரைப்படம் எப்போ திரையரங்குகளில் வெளிவர போகுது அப்படின்றத சொல்லிடுங்க.
3: ஓகே 6 August 2026 இந்த வர தேர்ஸ்டே எல்லா 40 theaters வெளியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
0: கூடிய விரைவில் வந்து வெளிவர போகுது திரைப்படம். இப்போ ஒரு பாடலை கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: ஓகே

0: முகேன் ராவு கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு வந்து இரும்பு தோட்டம் திரைப்படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு அந்த திரைப்படத்துல நடிச்சிருந்த இரு நடிகர்கள் இங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஒவ்வொரு இயக்குனருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜெயதேவ் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி உங்களுக்கு எப்படி என்ன தனித்துவம் அவருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் கூட வேலை செஞ்சதுல?
1: எனக்கு வந்து ஜெயதேவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் வந்து அவர் வந்து டைரக்டர், நான் வந்து ஃபியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரொம்ப ரிலாக்ஸாக ஆத்திரப்படாமல் இருக்கிற ஒரு டைரக்டர்னா ஜெயதேவ் தான்.
0: அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
1: அது ரொம்ப கஷ்டம், ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய செட்டை அவருக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய செட்டில் எல்லாம் சரியாக உட்காரணுமானா அந்த ஹோல் இதில் வந்து அவர் அவரோட டென்ஷன் வந்து யார்கிட்டையும் காட்டவே இல்லை. கரெக்டாக கேட்குறதெல்லாம் அப்படி அப்படியே அமைதியாக கேட்டுட்டு, ஓ அப்படியா ஓகே சரி இன்னொன்று போகலாமானே, ரொம்ப அமைதியாக தான் கேட்பறேன். கேட்குறா கூட இது ஓகே இருக்கு, இன்னொரு வாட்டி போகலாமானே, இது இன்னும் கொஞ்சம் இது மட்டும் போகலாமா, ரொம்ப ரொம்ப அன்பாலேயே எந்த விஷயத்த வாங்கிடுவார் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மனுஷர் அவர்.
0: ஒன்று சரியில்லைன்னா
1: அன்பாலேயே இது வரைக்கும் நான் வந்து அந்த ஹோல் இந்த அந்த ஷூட் டூரேஷனில் நான் ஒரு 7 days கிட்ட போனேன். 7 days வந்து அவர் ஆத்திரப்பட்டு நான் பார்க்கவே இல்லை.
0: ஒரு நாள் கூட
1: ஆத்திரப்படுத்தல. அந்த அவங்க அசோசியேட் கூட அசோசியேட் தான் டென்ஷனாக கத்திட்டு சுத்திட்டு இருந்தானுங்க, இவருன்னு கம்போஸாக தான் சுத்திட்டு இருந்தேன், இவரு அப்படியே ரிலாக்ஸாக தான் இருந்தார்.
0: மரியம் அவர்கள், நீங்க எத்தனையோ இயக்குநர்களோட வேலை செஞ்சிருப்பீங்க, கூட அனுபவத்துல இவரோட வேலை செஞ்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: அதேதான் திரு மோகன்ராஜ் சொன்ன மாதிரி, அதுதான் ரொம்ப அமைதியா, ஆர்ப்பாட்டம் இல்லாம எது தேவையோ அதை நம்மகிட்ட கட்டு வாங்கிக்குவார்.
0: ஒவ்வொரு அனுபவம் படப்பிடிப்பும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான், நீங்கள் அதை வந்து புதிய அனுபவமாக தான் பார்ப்பீங்க அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு புதிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி, இந்த படத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இவர்கிட்ட இருந்து? ஒரு புதிய விஷயத்தை ஒரு இளம் இயக்குனர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்க முடிஞ்சிச்சு உங்களால்?
2: அவருடைய அந்த அணுகுமுறை, அந்த அணுகுமுறை. ஆனால் இதே அணுகுமுறையை வந்து நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட கார்த்தி சாமிட்டையும் பார்த்தேன். ஸோ அதே அணுகுமுறை தான், அந்த காமா விஷயங்கள் வாங்கக்கூடிய அணுகுமுறை, அதை சொல்லி கொடுத்து எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கக்கூடிய அந்த அணுகுமுறை,
0: அதுதான் வந்து திரைப்படத்தில் ஒரு தரமான படைப்பாக காத்து
2: பிரதிபலிக்கக்கூடிய
0: விரைவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது நம்ம நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காரு, யார் அப்படின்றத பார்த்துக்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் ஜெகன் ஜான் பீட்டர். நான் ஒரு பாடலாசிரியராக இருந்து இப்பொழுது புது தயாரிப்பாளராக உருவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு தோட்டம் என்னுடைய முதல் திரைப்படம், ஏவிஎல்டி ப்ரொடக்ஷன், அச்சம் விடு அலட்சியம் துறை, அதுதான் ஏவிஎல்டி ப்ரொடக்ஷன். ஸோ எங்கள் ப்ரொடக்ஷனில் வரப்போகிற படம் தான் இரும்பு தோட்டம். வர 6ஆம் தேதி 8ஆம் மாதம் நாடு தழுவிய அளவில் வந்து இந்த படம் வெளிவரப்போகுது. இன்று இந்த படம் என்ன மற்ற படங்களுடைய வேறுபட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நீங்கள் மலேசியாவில் வந்து கொண்டிருக்கும் படங்கள் பார்த்தா நிறைய படங்கள் வந்து காதல் சம்பந்தப்பட்ட படங்களா இருக்கலாம், குடும்ப சம்பந்தப்பட்ட படங்களா இருக்கலாம், அதே நேரத்தில் வந்து நம்மளோட இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட படங்களா கூட இருக்கலாம். பட் இந்த படம் அந்த படங்களை விட என்ன மாறுபட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நம்மளுடைய சமுதாயத்தில் நடக்கிற சில குற்றங்களை மையமாக வைத்து ஒரு விசாரணை சம்பந்தப்பட்டு ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஏன் நீங்களாம் போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற நம்மளத சுத்தி நடக்கிற குற்றங்களை, அது குற்றம்னு முதல்ல நம்ம அறிஞ்சிக்கணும்ல, அதை அறிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் அந்த குற்றங்களை வந்து நம்மளால நிவர்த்தி பண்ண முடியும். அதற்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். சில உண்மை சம்பவங்களை தழுவிய கதை தான் இந்த கதை. இது குடும்பத்தோட நீங்க பார்க்க வேண்டிய படம். காரணம், இந்த படத்துல வந்து மதுபானம் மருந்துறது, அதே நேரத்துல வந்து புகைப்பிடிக்கிறது, அதே நேரத்துல வந்து வேற எந்த நீங்க முகம் சுளிக்கிற அங்கங்களும் இந்த படத்துல இல்லை. குடும்பத்தோட நீங்க அனைவரும் திரையரங்குல போய் பார்க்க வேண்டிய படம் இரும்பு தோட்டம். பார்த்துட்டு திரைப்படத்தை பிடிச்சிருந்தா அந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பகிர்வு செய்யுங்க. இது நீங்க எங்களுக்காகவும் மலேசிய கலைஞர்களாகவும் செய்யக்கூடிய ஒரு கடமையா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: இதை விட வேற என்னங்க வேணும், மறந்துடாதீங்க. 6 August அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த திரைப்படத்தை பார்க்க மறந்துடாதீங்க, இரும்பு தோட்டம். சரி, தயாரிப்பாளர் பங்குக்கு அவர் சொல்லிட்டாரு சில வார்த்தைகளை. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இசை யாருடைய இசை இந்த படத்துக்கு?
1: இசை வந்து சமிஷன் மணிமாறன். ஸோ அவர் தெரியும், மலேசியாவிலே வந்து நிறையா நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு மெயின்லி வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த அந்த கடைசி அந்த பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப கடைசி மினிட் வரைக்கும் அவர் வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணிகிட்டு இருந்தார். அதே சமயத்தில் எங்கள் நடித்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் சைனி, இப்போ வந்து அவர் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார். நம்ம ஜனநாயகன் தளபதி கூட நடிச்சனால வந்து இருக்கார். அப்புறம் லோகவர்மன், அடைமலை காலமோட, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த கதையை வந்து கொண்டு போகிறாங்க. மற்றவங்க வந்து மரியா தர்ஷினி, துர்காஷினி, அப்புறம் வந்து விஜய், அப்புறம் கவின், அப்புறம் பாலன் கேஷும் அதில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ரோல் செஞ்சுருக்காரு. நிஷா அஞ்சலிக்கான்னு ஒருத்தவங்க, அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. வேற யாராச்சும் விட்டுருக்கலாம் சார்,
2: டத்து கீதாஞ்சலி,
1: டத்து கீதாஞ்சலிஜி, சாரி, அவங்களும் மறுத்துட்டு மறக்க முடியாமல் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு, வைபி யுகேஸ்வரன். அவர் ஒரு கதாபாத்திரம் இதில் செஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சொல்லலாம் ஒரு மலேசியன் ஃபுல் மூவின்னு சொல்லலாம். ஐயா, அப்புறம் மலேசியாவில் ஒரு பாக்ஸர் ஒருத்தர், ஜூனியர் லெவல் மலேசியன் பாக்ஸர், அவர் என்னது ஒரு மலை ஆக்டர் இல்லை, இந்த படத்துக்காக அவரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் பேர் சரியாக தெரியல,
0: சிறப்பு கதாபாத்திரம்,
1: கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு அவரும். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு மலேசியன் மூவி.
0: யார் பேராவது மறந்துருந்தா மன்னிச்சிருக்காங்க. உழைச்சவங்க எல்லோருமே நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா ஒரு திரைப்படம் உருவாகிறது அப்படின்னா எவ்வளவு உழைப்பு இருக்கும்.
1: ஆமா,
0: உழைப்பு, அதை மதிச்சு படத்துக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது வெளிவந்த பிறகு மக்கள் திரையரங்களை போய் பார்த்துட்டு அதை இன்னொருத்தர் போய் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான், அதை வந்து நல்ல கருத்தா மற்றவோடு பகிர்ந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து குறிப்பா நம்ம நடிகருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மோகனராஜ், மோகனராஜ் அவர்களுக்கு. அதனால வந்துட்டு அந்த பாட்டை இப்ப கேட்கலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: காயத்ரி வடிவேல் கொண்டு வந்த ஒரு அற்புதமான பாடல். நம்ம உள்ளூர் பாட்டுனா நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. நல்ல ஒரு பாடலை இன்றைக்கு கேட்டதுல எங்களுக்குமே மகிழ்ச்சி. பாடலை சொன்ன உங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வேலையில. சரி, இன்றைக்கு இரும்பு தோட்டம் திரைப்படம் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கூடிய விரைவில், அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை 6 ஆகஸ்ட் இந்த திரைப்படம் வந்து உலகெங்கிலும் வெளிவரப்போகுது. சில நாடுகளையும் வெளிநாட்டிலும் வெளிவரப்போகுது இல்லை? எந்த நாட்டை வெளிவரப்போகுது? நம்ம நாட்டையும்
1: தவிர்த்து சிங்கப்பூர், இந்தியாவில் பேசியாச்சு, அப்புறம் வந்து
2: மொரிஷியஸ்லயும்
1: அங்கே நம்மளோட மக்களுக்கு வந்து யாருக்கும் படம் போய் சேர மாட்டேங்குதுன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து அங்கேயும் போய் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேயும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அப்புறம் இப்போ வந்து தாய்லாண்ட் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி தாய்லாண்ட், பிகாஸ் இது வந்து கிரைம் த்ரில்லர் அதனால வந்து சப்டைட்டலோட நம்ம வி கேன் பிளே த ஆஸ் வெல். ஸோ அதனால
0: முயற்சி வாழ்த்து ஒட்டுமொத்த குழுவுக்குமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சரி, இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்திற்கு வந்து ஒரு பாடல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கணும். சரியா, இப்போ முதல்ல வந்துட்டு கேஎஸ் மணியம் அவர்களுக்கு ஒரு பாடல், அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பாடல்னா என்ன பாடல் நீங்க சொல்லுவீங்க? அந்த பாடலுடைய வகையாவும் இருக்கலாம், இல்ல ஒரு பாடலையும் நீங்க சொல்லலாம். இப்போ வளர பாடலாவும் இருக்கலாம், இல்ல கோபமான பாடலா இருக்கலாம், இல்ல ஒரு மாசான பாடலா இருக்கலாம். எப்படி அவருக்கு வழங்குவீங்கன்றத நீங்க சொல்லணும்.
1: அவருக்கு வந்து அந்த அந்த ஜில்லால வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா அவருதான் அதுல
0: அவர் யோசிக்கிறாரு எனக்கு ஏன் இந்த பாட்டு.
1: ஏன்னா அங்கிள் வந்து எனக்கு வந்து சார் தான் கூப்பிடுவேன். அவர் வந்து எனக்கு வந்து போர்ஷமா ரொம்ப, நாங்கள் ஈவிட்டி நான் முதல் நடித்த படத்துலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் நடிச்சுட்டு இருக்கோம். இல்லை அவர் ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்காரு, நான் முதல் நடித்த படத்துலேருந்து அவர் தான் முதல் முதல் அவர்கிட்ட தான் முதல் சீனே வந்துச்சு எனக்கு. ஸோ அவர் வந்து நான் வந்து ஆல்வேஸ் சீன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மலேசியன் ஆக்டிங். ஏன்னா இப்போ இத்தனை வருஷம் யங்ஸ்டர்ஸ் கூடயும் ஓல்டஸ்ட் எல்லாரு கூடயும் வந்து அவர் வந்து இவ்வளோ ஜேர்னி பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா அவர் ஒன்று. அதுவும் வந்து எத்தனை டேக் பண்ணாலும் அவர் வந்து ரிலாக்ஸாக தான், இப்போ நம்ம கூட சேர்ந்த டென்ஷன் எத்தனை டேக் போகுதுன்னு அவர் ரிலாக்ஸாக தான் நடிச்சுட்டு போவார். ஸோ அதனால் வந்து மலேசியன் பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் மலேசியன் ஆக்டிங்.
0: உங்களுக்கு மட்டும் அவர் கூட நடிச்சது பாக்கியம் இல்லை, எனக்குமே வானம் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுருக்கேன். எப்படி இவரால் இப்படி நடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி.
1: ஆமாம்,
0: அது ரொம்ப ஆச்சரியப்படுத்த ஒரு நடிகர்.
1: ஆமா, இது ஏன்னா எந்த ரோல்ஸ் கொஞ்சம் அவர் கரெக்டா செஞ்சிருவாரு, அதனால அவர்
0: கொடுத்துருவோம்.
1: ஆமா, எல்லா பாட்டையும் கொடுத்துடலாம்.
0: சரி, இப்போ கேஎஸ் மணியம் அவர்கள், நம்ம மோகனராஜ்க்கு நீங்க என்ன பாட்டு கொடுப்பீங்க? பாட்டுடைய வகையும் சொல்லலாம், இல்ல பாடலாவும் நீ சொல்லலாம்.
2: இந்த பாட்டை நான் சொன்ன அது எப்படி சொல்றது? ஓகே,
0: என்கிட்ட
2: வேலை செய்யக்கூடிய ஆசிரியர், அந்த அந்த ஆசிரியர் நான் பாக்குறது எப்படி?
0: சரி,
2: அதுதான்
0: ஓரளவுக்கு நாங்க புடிச்சுக்கிறோம், நீங்க சொல்லுங்க, நாங்க புடிச்சுக்கிறோம்.
2: அதுதான்.
0: சரி, இர்பான் சார், இன்னைக்கு என்ன பாட்டு கொடுப்பீங்க நீங்க? ஏன்னா நீங்க வேலை செஞ்சது வந்து இந்த கதாபாத்திரங்களோட தானே.
2: என்ன
0: பாட்டு வகையா இருக்கும் அவர் குடுக்கிற பாட்டு?
2: அவருக்கு
1: இல்லாட்டி விக்ரம் வேதால ஒரு பாட்டு கூட கொடுக்கலாம். விக்ரம் வேதால வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ்ல ஒரு ஒரு சாங் பிஜிஎம் போவோம், அவருக்கு அது கொடுக்கலாம். ஆக்சுவலி
0: சரி, கீதாஞ்சலிஜி,
1: கீதாஞ்சலிஜிக்கு வந்து அவங்க கொஞ்சம் கம்போஸான ஒரு பர்சன், இந்த இந்த
0: இந்த கதாபாத்திரம்
1: கம்போஸான பர்சன். அவங்க அவங்க வந்து
0: டீமன் இசையில் என்ன பாட்டு அமைதியா அடுத்து கவின்குமாருக்கு.
1: கவின்குமார் வந்து அவங்க பிராக்டிகலி காமெடியன் படத்தில். ஸோ அவருக்கு வந்து அவருக்கும் ஜாலியாக ஏதாச்சும் ஒரு ஒரு
0: என்டர்டெயின்மென்ட்
1: இருப்பாரு. ரியல் லைஃப்ல அவர் அப்படிதான் இருப்பாரு.
0: சரி, நம்ம C4C விஜய்.
1: C4C விஜய் வந்து சார் உங்களுக்கு ஏதாச்சும் அவருக்கு வந்து இந்த இந்த காதல்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுல வந்து ஒரு பைக் ஓட்டிட்டு போவாரு, பைக்
0: ஓட்டிட்டு
1: லோகவர்மன் வந்து எனக்கு வந்து அவர் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ஜாலியானார் ஆக்சுவலி. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஜாலினஸும் இருக்கும் சீரியஸ்னஸும் இருக்கும். எனக்கு கேட்டிங்கன்னா தெரியல வந்து விஜய் டுவல் ரோல் செய்வார அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த மாதிரி ஒரு மாசம் அவரு.
0: சரி, இந்த படத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு சம்பவம், படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு ரகசிய நினைவை நீங்க பகிரணும்னா என்னவா இருக்கும்? இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் இது அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்ல முடியும் உங்களால? அப்படி எதுவும் நடந்துச்சா? ஏதாவது நடந்திருக்கலாம் படப்பிடிப்புல, யதார்த்தமா எதிர்பாராத தருணங்கள் நடந்திருக்கும்ல படப்பிடிப்புல?
1: இல்ல, ஒரு லொகேஷன் அங்க போனோம். அந்த லொகேஷன், அந்த லொகேஷன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பழைய ஒரு ரயில் ஸ்டேஷன், அபண்டன் ரயில் ஸ்டேஷன். அந்த ரயில் ஸ்டேஷனில் வந்து எனக்கே பார்த்தீங்கன்னா ரயில் ஸ்டேஷன் வந்து ஒன் ஆஃப் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில் ஸ்டேஷன் இன் மலேசியா. மலேசியாவில் ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில் ஸ்டேஷன் இன் தபோங்கில் தான் இருக்குது சார். ஆனால் அது அபண்டன் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த அந்த லொக்கேஷன் போகிறப்பே ராத்திரி தான் கொண்டு போனாங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு அந்த இடமே கிருப்பியாக பாம்பு வரும் எங்க இது வரும்
0: பழகிப்போம்
1: பழகிறோம் வீட்டுல இருக்கிற பேருக்கு
2: எனக்கு
1: அதில் ஒருத்தருக்கு மேக்கப் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டாரு, போயிட்டு அப்புறம் திரும்பி வந்தாரு. எனக்கு அடையாளமே தெரியல, நான் யாரோ ஒருத்தன் பிச்சைக்காரதான் வரான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ அந்த அவள அவர் ரிலீஸ்க்கு
0: பண்ணி கலஞ்சிருக்கே கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு
1: சொல்லலாம். ஆமா, வெற்றி. ஆமா ஆமா. யா யா.
0: சரி, கூடிய சீக்கிரத்துல இரும்பு தோட்டம் திரைப்படம் 6 ஆகஸ்ட் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து திரையரங்குகளில் வெளிவரப்போகுது. பார்க்க மறந்துடாதீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்து இப்ப நம்ம கே எஸ் மணியம் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்க போறோம், கேட்கலாம்.

0: காதல் காய்ச்சல் அப்படின்ற பாட்டை நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு இரும்பு தோட்டம் திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. 6 August 2026 அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த திரைப்படம் வந்து திரையரங்குகள் வரப்போகுது. பார்க்க மறந்துடாதீங்க. இன்றைக்கு அந்த திரைப்படத்துல நடிச்சிருந்த கே எஸ் மணியம் அவர்கள் மற்றும் மோகனராஜ் வந்து நம்ம அறிவிப்பாளர் இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சரி, உங்களுடைய அனுபவத்துக்கு கே எஸ் மணியம் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்கிறோம். உங்களுடைய அனுபவத்துக்கு பல பேர் வெளியிலிருந்து என்ன யோசிப்பாங்கன்னா, சாரெல்லாம் ஈஸியாக நடிச்சிருவார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு சோதனையாக அமைஞ்ச ஒரு கதாபாத்திரம், உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நடித்த கதாபாத்திரத்தில் இது ரொம்ப சவாலாக இருந்துச்சு எனக்கு, நான் ஏன் நடித்தேன் அப்படின்ற மாதிரி சில தோணிருக்கும் உங்களுக்கு பல முறை மனசுக்குள்ளே, அந்த மாதிரி எதுவும் கதாபாத்திரம் இருந்திருக்கா உங்களுக்கு?
1: என் கேரக்டருக்கே புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்பாவாக நடிச்சுக்கிட்டு இருந்த என்ன கேரக்டரை மாற்றி விட்டு என்னால் இதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை மாற்றி விட்டவர் ஏனிப்பட்டு தோட்டத்தில் கார்த்திக் ஷாமன் அவர்கள்.
0: கார்த்திக் ஷாமன், அந்த படத்தில் வந்து எப்படிப்பட்ட கதாபாத்திரம் உங்களுக்கு கிடையாது?
1: ஒரு அதாவது ஒரு நல்ல அப்பா குடும்பஸ்தன் அப்படி இருந்த என்ன பெண்ணை இளம் பெண்ண ஒரு அது வயசான சொல் ஆமாம் வயசானதான் ஒரு வயசான செக்யூரிட்டி கார்டு, ஒரு பெண்களில் ஒரு பெண்ணுடைய ஹோஸ்டலில் நான் கார்டாக இருக்கிறேன். ஆனால் பெண்களை பார்த்தா ஒரு மாதிரி வழிகிற ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
0: அப்புறம் வந்து நெகட்டிவான ஒரு கதாபாத்திரத்தை வழங்கிட்டாரு,
1: நெகட்டிவான ஒரு கேரக்டர். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு நீங்க பாம்போட நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட
0: கேட்டாரு.
1: பாம்போட நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட? ஆமாம், நான் இல்லைன்னு சொன்னேன். நாளைக்கு நடிக்கிறீங்க அப்படின்னு
0: சொன்னாரு. உடனே உடனே முடிவு பண்ணிட்டு.
1: ஆமாம், பாம்புங்க, அந்த பாம்பு வந்து பல்லு பிடுங்கப்படாத ஒரு விஷ பாம்பு கரணாகும், அதை வச்சு நடிக்க வச்சாருங்க. அப்புறம் தான் தெரியாது பல்லு பிடுங்கல அப்படின்னுட்டு, அது வரைக்கும் அவருக்கே கூட தெரியாது.
0: ஐயோ,
1: ஆனா அந்த பாம்பாட்டி பக்கத்துல இருந்தாரு, பாம்பாட்டி பக்கத்துல
2: இருந்தாரு.
1: சோ அதனால சோ அங்க அதுதாங்க என் கேரக்டரை மாத்தி விட்ட படம், பாம்போட நடிச்ச படம் அப்படின்னு சொன்னா அதுதான்.
0: அது எவ்வளவு சவாலா இருந்திருக்கும்ல, அது பாம்புக்கு பல் புடுங்கலன்றதே உங்களுக்கு கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ மோகனராஜ், நீங்க ஒரு மோகனராஜ் அப்படின்ற ஒரு மனிதருக்கும் இந்த திரைப்படத்துல உள்ள அந்த கதாபாத்திரத்துக்கும் என்ன ஒரு மாறுபட்ட குணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இதுல இருக்கிற குணம் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்?
2: ஓகே, அதுவா? நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் வெளியே, இல்லை இல்லை ரகசியத்தை வச்சுக்க முடியாது. என் கூட்டாளி எல்லாத்துக்கும் தெரியும், அப்படியே உங்கள்கிட்ட சொல்லாதீங்கடா, எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஒப்போசிட், இந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையும் உள்ளுக்கே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டாரு, வெளியே வந்து வேற பர்சனா என்ட்ரி பண்ணுவார்.
0: தலைமையா சிட்டியாவது சொன்னீங்களா இல்லையா?
2: அது சொல்லலாம், கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் என்குள்ளேயே வச்சிருப்பேன். ஒரு டியூவல், ஒரு டியூவல் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம், ஒரு டியூவல் பர்சனாலிட்டிஸ் இருக்கும் அதில். ஸோ இது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் இப்போ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கப்போ கூட வந்து அதையோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கதையெல்லாம் சொல்லிடலாமான்னு கூட தோணும்.
0: வெளியில வர்ற பார்வையாளர்கள் எந்த உணர்வோடு திரையரங்கை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சொல்லுங்க.
1: அவங்க திருப்தியா வருவாங்க, அந்த அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு விசாரணை சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம். அது அந்த கரு, அந்த கருவை ஒட்டி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கலாம், நடந்திருக்கலாம், இனி நடக்க வேண்டாம் அப்படிங்கிற உணர்வோடு தான் அவங்க வருவாங்க.
0: நீங்கள்
2: இது வந்து இப்போ யார் யார் வந்து மலையாளம் படம் க்ரைம் த்ரில்லர் மலையாளம் ஸ்டோரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப பார்க்குறாங்கன்னா இந்த இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து மலேசியாவில் ஒன்று மலேசியாவில் எடுத்த படம், இன்னொன்று வந்து இதில் வந்து பேரண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்துட்டு வெளியே போகிறப்ப வந்து நினைக்கிற அவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி நம்மளும் கொஞ்சம் செய்யணும், பிள்ளைங்களோட நடவடிக்கை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு திருப்தி வரும், சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக திருப்தி வரும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. யாருமே வந்து எல்லாம் சொல்லுவாங்க மலேசியன் மூவிஸ் வந்து சிலது குவாலிட்டி சிலது குவாலிட்டி இல்லாதுன்னு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் படப்பிடிப்புலேருந்து கடைசி வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் வந்து கரெக்டாக தான் அதை கொண்டு போயிருக்காரு, மார்க்கெட்டிங் சரி எல்லாமே. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தா தான் போய் சேரும். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க.
0: ஆமா, தரமான திரைப்படத்தை திரையரங்குகள்ல வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க. நிச்சயமா நல்ல கருத்துக்களை உங்களுடைய சமூக வலைத்தளங்களையும் பதிவிடுங்க. நீங்க சொல்லியிருந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஆனா உங்க இருவருக்குமே யாரு வில்லன்றதே இன்ன வரைக்கும் தெரியாது. பெரிய சுவாரஸ்யமான விஷயமே, அதனால படத்தை பார்த்துதான் அவங்களுமே தெரிஞ்சுக்க போறாங்க. நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அடுத்த வாரம் 6 August 2026 வியாழக்கிழமை படத்தை பாருங்க. இரும்பு தோட்டம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த அளவில் நன்றி உங்கள் இருவருக்குமே இங்க வந்து எங்களோட பேசினது.
1: நிகழ்ச்சியின்
0: தயாரிப்பாளர் புவனா வீரமோகன்.

உதவும் வகையில் அடுத்த கட்ட சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்பு பேரரசர் ஓய்வெடுக்குமாறு மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக அது மேலும் கூறியது. எனவே தேசிய வீரர்கள் நாளை ஒட்டி இன்று பஹ்லவான் சதுக்கத்தில் நடைபெற்ற அணிவகுப்பில் சுல்தான் இப்ராஹிம் கலந்து கொள்ள இயலவில்லை. நாடு அனுபவிக்கும் சுதந்திரம், அமைதி, வளப்பம் ஆகியவை தாய்நாட்டை பாதுகாப்பதில் பாதுகாப்பு படைகள் செய்த அர்ப்பணிப்புகளின் விளைபயன். இவ்வாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இளம் தலைமுறையினருக்கு நினைவுறுத்தியுள்ளார். அவர் 2026 தேசிய வீரர்கள் நாளை ஒட்டி புத்ரஜயா பஹ்லவான் சதுக்கத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு விழாவில் உரையாற்றினார். அதேவேளை டாரா பஹ்லவான் உலு லேகோங் கதையை அரங்கேற்றிய மலேசிய ஆயுதப்படைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். பேச்சுயின்றி உடல் அசைவுகள், முகபாவனைகள், செய்கைகள் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்திய அந்த படைப்பு 1981 அக்டோபர் 29 நாள் கெடா பாலிங் பகுதியில் உள்ள உலு லேகோங் எனுமிடத்தில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் தங்கள் உயிரை தியாகம் செய்த பாதுகாப்பு படையினர் 7 கதையை வெளிப்படுத்தியது. இவ்வேளை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் நாட்டின் இறையாண்மையையும் அமைதியையும் பேணுவதில் போராடிய தேசிய வீரர்களுக்கு தங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்குமாறு மலேசியர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதற்கும் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்ய துணிந்த பாதுகாப்பு படையினரை அங்கீகரிப்பதற்கும் தேசிய வீரர்கள் நாள் கொண்டாட்டம் பொருத்தமான தளமாக அமைகிறது என்று அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இதனிடையே நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது கூட்டு பொறுப்பு என்றும் அதனை பாதுகாப்பு படையினரின் தோள்களில் மட்டுமல்ல தனிப்பட்ட பொறுப்பு அன்று எனவும் தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நோர்டேன் வலியுறுத்தியுள்ளார். இது மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று பொருள்படாது, மாறாக அவர்கள் நாட்டுப்பற்று உணர்வை வளர்த்தல், ஒற்றுமையை வலுப்படுத்துதல், பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு வழங்குதல், நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது போன்ற பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்றார் அவர். நாளை நடைபெறும் 16 நெகிரிசபிலான் சட்டமன்ற தேர்தல் மொத்தம் 859,760 பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை உள்ளடக்கியது. அவர்கள் 36 தொகுதிகளில் வாக்களிக்க உள்ளனர். இதில் 7,391 அஞ்சல் வாக்காளர்களும் அடங்குவர். 401 வாக்களிப்பு மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள 1,668 வாக்குச்சாவடிகளும் ஒரே நேரத்தில் காலை 8 முதல் மாலை 6 திறக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹாரூன் தெரிவித்தார். வாக்களிப்பு செயல்முறை சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக 15,344 தேர்தல் அதிகாரிகள் பணியில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை அந்த மக்களாட்சி செயல்முறை சீராகவும் பாதுகாப்பாகவும் கட்டமைக்கப்பட்ட முறையிலும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நெகிரி சிமிலான் காவர் படை முழு தயார் நிலையில் இருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் அஸ்னப்னி அஹமத் தெரிவித்தார். எனவே வேட்பாளர்கள், போட்டியிடும் கட்சிகள், பொதுமக்கள் என அனைவரும் சட்டத்தை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வாக்களிப்பு சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இம்மாதம் 18 நாள் முதல் நேற்று வரை சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் மொத்தம் 23 விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பானவை. இவ்வேளை நாளை காலை நெகிரி சிம்பிலான் மாநிலம் முழுவதும் வானிலை சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிரம்பான், ஜம்போல், ஜெலபு, கொலபிலா, தம்பேன், பொட்டிக்சன், ரம்பாவ் ஆகிய 7 மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை காலை முதல் பிற்பகல் வரை தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா கூறியது. இருந்தும் மாலையில் பெரும்பாலான பகுதிகளில் கனத்த மழைக்கும் இடியுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கிளந்தானில் கார் ஒன்று லோரியுடன் விபத்துக்குள்ளானதில் சிறுவன் உள்ளிட்ட 3 உயிரிழந்தனர், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். இந்த கோர விபத்து குவாமுசாங் ஓய்வு தளத்திற்கு அருகில் பெந்தோங் கொத்தபாரு சாலையில் நிகழ்ந்தது. காலை 7:16 அவசர அழைப்பு பெறப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு படையினர் என்பர் 2 இயந்திரங்களுடன் நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக குவாமுசாங் தீயணைப்பு பாதுகாப்பு நிலைய தலைவர் முகமது அசுரோல் இஷாம் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார்.
மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து

0: அறிந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: தென் பாகிஸ்தானில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் 34 பேர் பலியான வேளை காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பேரிடர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இயற்கை வளமிக்க பலுச்சிஸ்தான் வட்டாரத்தில் உள்ள அச்சுரங்கத்தில் மெத்தன் வாயு கசிந்ததை தொடர்ந்து வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளன. வடக்கு ஈராக்கின் எர்பில், சுலைமானியா ஆகிய நகரங்களில் வெள்ளிக்கிழமை அதிகாலை திருகுருதி தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இது அந்த குருடிஷ் வட்டாரத்தில் தொடர்ந்து நிலவி வரும் பாதுகாப்பற்ற சூழலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. முந்தைய தாக்குதல்கள் ஆற்றல் உற்பத்தி தட்டுப்பாடு, வாகன மூட்டிகள், எரிபொருள் நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருத்தல், மின் விநியோக தடை, சமையல் எண்ணெய் எரிவாயு விலை உயர்வு ஆகியவற்றுக்கு வித்திட்டது. தற்போதைய தாக்குதல் வட ஈராக்கின் சூழ்நிலையை மேலும் கடுமையாக்கியுள்ளது. ரஷ்யா வோல்கோகிராட் நகரில் உள்ள ஆற்றல் வசதியிலும் கிடங்கிலும் நடத்தப்பட்ட திருகுருதி தாக்குதலில் 5 காயமடைந்துள்ளதாக அப்பகுதி ஆளுநர் ஆண்ட்ரூ போச்சாரோவ் கூறினார். அப்பகுதியில் திறக்கப்பட்ட லுக்காயில் நிறுவனத்திற்கு சொந்தமான புதிய குழாய் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மோஸ்கோவின் நிலைகள் மீதான தாக்குதல்களை யுக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் பெரும்பாலான பகுதிகள் விநியோக நெருக்கடியை சந்தித்துள்ளன. கனடா வினிபெக்கில் உள்ள ராமா இஸ்லாமிய மையத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடுமையாக கண்டிக்கத்தக்க இஸ்லாமிய வெறிச்சு தாக்குதல் என பிரதமர் மக்கெயினி சாடியுள்ளார். அந்நாட்டில் வன்முறை தாக்குதலுக்கு என்றும் இடமளிக்கப்படாது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட தமது தரப்பு அதிகார தரப்புக்கு முழு ஆதரவினை வழங்கும் என கேணி உறுதியளித்தார். நல்வாய்ப்பாக இத்தாக்குதலில் எவரும் காயமடையவில்லை. விளையாட்டு ஈரார் 26 உலக பூப்பந்து போட்டி. அண்மைய போட்டிகளில் வெளிப்படுத்திய சிறப்பான ஆட்டங்களை தொடர்ந்து இதனை எதிர்கொள்வதில் தேசிய ஒற்றையர் அணியினர் சரியான தடத்தில் உள்ளதாக அவர்களின் பயிற்றுவிப்பு இயக்குநர் கெனட் ஜோனசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜப்பான், சீன பொது போட்டிகளில் பங்கேற்றது மிக முக்கியமான தயாரிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமைந்ததாக அவர் கூறினார். இந்த உலக போட்டி அடுத்த மாதம் 17 நாள் தொடங்கி 23 வரை புதுடெல்லி இந்திரா காந்தி உள்ளரங்கில் நடைபெறுகிறது. பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்புகள் உயிர்த்துணரப்பட வேண்டும், சுதந்திரத்தின் அருமை போற்றப்பட வேண்டும். நெகிரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தல் சீராகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும், காவற்படை உத்தரவாதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்யும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கான புதிய வாய்ப்பு, அதை நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்துவோம். வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். வெள்ளிக்கிழமைகளில் சுற்றுலா தலங்கள், பயணங்கள் குறித்து தொகுப்பில் நாம் பேசுவோம் அல்லவா? ஆக இன்றைக்கும் சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் சுற்றுலா செல்வதால் வந்து சிலருக்கு சொல்லுவாங்க புத்துணர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நல்ல அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுலா என்பது உங்களுடைய பார்வையில் ஆடம்பரமா அவசியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுற்றுலா முடிந்த பிறகு உங்க மனசுல நல்ல நினைவுகள்லாம் இருக்கும். சிலருக்கு வந்து ஐயோ போயிட்டு வந்த பிறகு இவ்வளவு செலவாயிருச்சே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆக சுற்றுலா என்பது ஆடம்பரமா அவசியமா உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. தொடர்ந்து உங்களுக்காக அனிருத் பிரியா மல்லிக் கொண்டு வரும் பாடல்.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: போட்ல போயிட்டே இருக்கேன், இந்த பக்கம் கடல், இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது, நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டப்பட்டு தண்ணியெல்லாம் வழியா.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
1: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
2: காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்கா.

0: நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையில் சுற்றுலா தலங்களை குறித்து நம்ம பேசுவோம் இல்லையா. ஆக இன்றைக்கு வந்து தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பார்வையில் இந்த சுற்றுலா வந்து ஆடம்பரமா அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் சொல்ல கட படங் சராயில இருந்து கிருஷ்ணவேணி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னமா?
1: என்னோட கருத்து என்ன கேட்டா சொல்லுவேன், சுற்றுலா பயணம் வந்து பெரிய சந்தோஷம். நம்ம காசு பணத்தெல்லாம் வந்து பார்த்தா முடியாது, அதாவது நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஆனா போயிட்டு வந்து கூட சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, இன்னைக்கு இன்னைக்கு அங்க இருந்தோம், இன்னைக்கு அங்க சாப்பிட்டோம், அங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே நான் ஏத்துக்குவேன், உண்மைதான், பரவாயில்ல, அடுத்த டீப் நம்ம போவோம், இதான் சந்தோஷங்க, வாழ்க்கையில வேற ஒன்னும் இல்ல. அதே சமயம் நல்ல ஆடம்பரமா, ஆடம்பரம் என்னங்க ஆடம்பரம், காசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிரும், புரியுதுங்களா? அதான் நம்ம சுத்தி பாக்குறதுல உள்ள சந்தோஷம். அதே சமயம் நண்பர்கள் மத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும் போது அவங்களோட சந்தோஷம் நம்மளோட சந்தோஷம் எடுத்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க, நான் நிறைய இடத்துக்கு போவேன் வருவேன், அப்ப சுத்தி பார்க்கும் போது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன்.
0: ஆக அவசியம் அப்படின்றீங்க, இந்த சுற்றுலா மேற்கொள்வது வந்து அவசியம் சொல்லிருக்கீங்க. பணம் பாத்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சலாம், ஆனா குறிப்பிட்ட வயதுல ஒரு குறிப்பிட்ட தருணத்துல கிடைக்கும் இந்த பயண அனுபவத்தை மீண்டும் பெற முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுற்றுலா செல்வது அவசியம் சொல்லியிருக்கீங்க கிருஷ்ணவேணி.
1: ஏன்னா நம்ம கை கால் நல்லா இருக்கணும், நம்ம கண் பார்வை நல்லா தெளிவா இருக்கணும், எக்கிம்பா இருக்கும் போது நல்லா சுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்கு அதுதாங்க, நான் அடிக்கடி வெளியூர் தான் போவாங்க, புடிச்சதே இந்த பயணங்கள் தான்.
0: சரி, ஆக சுற்றுலா அவசியம் சொல்லிருக்கீங்க, நன்றிமா,
1: ரொம்ப நன்றி.

0: செய்ய வணக்கம். மின்னலில்
1: காயத்ரி வந்துட்டு ஆக்சுவலி சுங்கை புலியத்தான் பேசுறேன். ஆனா வேலை வந்து கேள்ல.
2: ஓ ரொம்ப தூரம்னா?
1: அந்த பிக் ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இங்க இருந்து கேள் உயிருக்கு போறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 hour கிளாஸ் பிடிக்கும். எனக்கு டெய்லி டிராவல் பண்றதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த ஸ்டேட்ஸ் இன்னும் 2-3 ஸ்டேட் தாண்டி போற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். 8 o'clock வேலைக்கு நான் வந்து 6:30 எல்லாம் வெளியாகணும். மனசு உங்களுக்கு வலிக்கிறது டெய்லி டிராவல் பண்றது.
2: இல்ல எங்க கிட்ட அந்த மனக்குமுறல் எல்லாம் கொட்டிட்டீங்களா? இப்ப லேசா இருக்கா இல்லையா?
1: ஓகே பரவாயில்ல, பட் ஸ்டில் இதுதானே திருப்பிட்டு ஃபேஸ் பண்ண போறோம்.
2: ஆமா பரவாயில்ல, எங்களால முடிஞ்சது நல்ல இசைய நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறோம், அத கேட்டுட்டே போங்க.
1: கண்டிப்பா. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி நான் ரேடியோ கேட்காத ஆளு, என் ரேடியோ பத்தி பேசுறதும் கிடையாது. இப்ப ரீசன்லி தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டி திட்டி வந்துட்டு ரேடியோ கேக்குறேன்.
2: நீங்க கேட்டாதாங்க எங்களுக்கு வேலையா, அதனால கேளுங்க எப்போதும் சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, கேக் பண்ணதுக்கு அப்புறம் ரியலி அப்ரிஷியேட்டிங்.
2: ரொம்ப நன்றி இந்த நாள்ல நீங்க இது சொன்னது.
1: ரொம்ப நன்றி.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உங்களுடைய பார்வையில் சுற்றுலா வந்து மேற்கொள்வது ஆடம்பரமா அவசியமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்னுடைய பார்வையில சுற்றுலா போறது வந்து அவசியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சுற்றுலா போனாதான் நம்ம யாருன்னு முதல்ல நம்ம உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையில வந்து அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க, குடும்பத்தை பாக்கணும், சில நேரத்துல நம்மள நாமளே பாத்துக்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம யாரு, நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்காது, நம்மளால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது, இது எல்லாமே நம்ம சுற்றுலா போகணும்னு சொன்னா நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் முதல் வழி. ரெண்டாவது நம்ம நிறைய பேரை பார்ப்போம், அங்க நிறைய பேரை பார்ப்போம், பல விதமான அனுபவம் நம்மளுக்கு இருக்கும். அப்ப ஒவ்வொரு நிலையிலும் வந்துட்டு நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம், நம்ம தைரியமா ஆக்குறதுக்கு சுற்றுலா கண்டிப்பா உதவி செய்யுது.
0: அக அவசியம் அப்படின்னு சொல்லி தேவ தர்ஷினி சொல்றீங்க, நீங்க நிறைய இடங்களுக்கு எல்லாம் போவீங்களா?
1: கண்டிப்பா, நான் வந்து ஒரு வருஷத்துல எப்படியும் நான் வந்து பிரிச்சுக்குவேன். ஒன்னு குடும்பத்தோட சுற்றுலா போறது, இன்னொன்னு என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து சுற்றுலா போறது. ரெண்டும் வேற வேற அனுபவம் நம்மளுக்கு கொடுக்கும். குடும்பத்தோட போறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்க கூட ஒரு அந்யோன்யமான உறவு, ஏன்னா நம்ம லீவு டைம்லதான் அவங்களை மீட் பண்றோம். சோ அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸோட போறப்ப அது ஒரு வித்தியாசமான அனுபவம், நம்ம ஒன்னும் சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு குழந்தைகள் மாதிரி இருப்போம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நல்லா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான ஒரு இது, எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருப்போம் சுற்றுலா போறதுக்கு.
0: ஆக நல்ல விஷயங்கள் ரொம்ப அழகா பகிர்ந்து கொண்டீங்க. அவசியம்ன்றீங்க சுற்றுலா பயணம் மேற்கொள்வதே. நன்றி, நன்றி,
1: நன்றி.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கோர்வாட்.
0: சூரியவர்மன்.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுமன்யில இருந்து சுகுணா அழைச்சிருக்காங்க. சுகுணா சொல்லுங்க, உங்க பார்வை எப்படி சுற்றுலா மேற்கொள்வது ஆடம்பரமா அவசியமா என்ன நினைக்கிறீங்க?
1: ரொம்ப ரொம்ப அவசியம் பிரேமா. காரணம் என்ன, நம்ம அன்னடைக்கு வேலையே செஞ்சிட்டு இருக்கு முடியாது இல்லையா. நம்மளுக்குன்னு ஒரு ஓய்வு வேணும்னா நம்ம சுற்றுலா போய்தான் ஆகணும்.
0: அப்படியா, சரி. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, எதுக்கு இங்கெல்லாம் போயிட்டு காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்களே.
1: அப்படி இல்ல, ஆடம்பரம் இது வந்து ஆடம்பரம்னு இல்ல, நம்மளுக்குன்னு ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். வெளிநாட்டுக்கு தான் போய் பாக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம ஊர்லயும் நல்ல இடம் எல்லாம் இருக்குது.
0: ஆக சுற்றுலா மேற்கொள்வது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது.
1: ஆமா, ரொம்ப ரொம்ப
0: சரி, நன்றி சுகுணா.
2: சுமன்யில இருந்து என் பேரு சேகரன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
2: நம்ம வேலை வேலைன்னு இருக்கிறோம், ஆனா நம்மளோட வேலையும் பாக்குறோம் இல்லன்னு சொல்லல, ஆனா வருஷத்துல ஒரு ரெண்டு வாட்டியாவது எங்கேயாவது சுற்றுலா போகணும், அதுதான் வந்து ரொம்ப நல்லதுங்க. சுற்றுலா வந்து நம்ம போறது வந்து நண்பர்களையும் பாக்கலாம், இன்னொன்னு வந்து பணம் வந்து எப்பவுமே வரும், எப்பவுமே போகும், நம்ம இல்லன்னு சொல்ல பாருங்க. ஆனா சுற்றுலா வந்து என்னைக்கு வந்து இருக்கணும், கண்டிப்பா நம்ம போயிட்டு வரணும்.
0: அதாவது ஐயா, அந்தந்த வயதில் அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம செஞ்சிடணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பணம் இப்ப வரும் நாளையும் வரலாம், ஆனால வயது போயிருச்சுன்னா அதற்கு பிறகு இந்த மலை ஏற்றம் இதெல்லாம் ஏறும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சுற்றுலா அவசியம் சொல்றீங்க.
2: ஆமா சார், ஆமா.
0: நன்றி, நன்றி ஐயா.
2: ஐயா வணக்கம்.

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரு குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்கள்.

ஹரிச்சரண் ஸ்வேதா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசை மிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து திரை தகவல மூன்று உலகங்களுக்கும் நானே அரசன் என்று பெருமையோடு அறிவித்துக் கொள்ளும் ராவணின் KGF புகழ யாஸ் அந்த உரையாடலோடு ராமாயணா ட்ரெய்லர் தொடங்கி இருக்கின்றது. நேற்று தொடங்கி அது வெளியிடப்பட்டு இருக்கின்றது. தேஷ் திவாரி இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ராமாயண திரைப்படம் பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கும் மேலேயே அந்த செலவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ரன்பீர் கபூர் ராமராக, சாய் பல்லவி சீதையாக மற்றும் இந்த KGF திரைப்புகள யாஷ் ராவணனாக நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இரண்டு பாகங்களாக உருவாகி இருக்கின்றது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுறது. நேற்று வந்து அதனுடைய ட்ரெய்லர் முன்னோட்டமே அது வெளியிடப்பட்ட போது பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் ரசிகர்கள். அன்ஸ் ஜிமர் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இணைந்து இசையமைக்கக்கூடிய இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெளிவர இருக்கின்றது. அக காத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்கின்றது அந்த திரைப்படம் என்று. இப்போ வாங்க சத்யபிரகாஷ் வி எம் மகாலிங்கம் பாடிய பாடல்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 67வது பிறந்தநாளை கொண்டாடும் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடன் அல் முஸ்தாஃபா பில்லா ஷாவிற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்தினை உரித்தாக்கியுள்ளார். அல் சுல்தான் அப்துல்லாவும் அரச குடும்பத்தினரும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்திப்பதாக அவர் முகநூல் பதிவின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். நெகர் செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் கையூட்டு தொடர்பில் எந்த ஓர் அதிகாரப்படி புகாரையும் தமது தரப்பு பெறவில்லை என தேர்தல் ஆணையம் எஸ்பிஆர் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த விவகாரம் ஊழல் தடுப்பு ஆணையம் உட்பட

ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடையை செயல்படுத்திய பின்னரும் 10 முதல் 15 வயதுடைய பெரும்பாலான சிறார் தொடர்ந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதாக இணைய பாதுகாப்பு நெறிமுறை அமைப்பு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப நிறுவனங்கள் போதுமான வயது சரிபார்ப்பு முறைகளை செயல்படுத்த தவறியது இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அமேசானின் முதன்மை முக்கிய AWS திரள் பிரிவின் வருவாய் 37 விழுக்காடு உயர்ந்து 42.2 பில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது. நிகர லாபம் கடந்த ஆண்டின் 18.1 பில்லியன் டாலரில் இருந்து 62.65 பில்லியனுக்கு அதிகரித்தது. இதில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் ஆந்த்ரோபிக்கில் உள்ள முதலீட்டு பங்கின் மதிப்பு உயர்வால் கிடைத்த 53.4 பில்லியன் டாலர் வரி ஆதாயமும் அடங்கும். விளையாட்டு கார்பந்து. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா தனது போட்டி வர்த்தக பிரிவுகளில் குறிப்பாக உலகக்கிண்ண தொடரில் உள்ள பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பான ஆலோசனை செயல்முறையை தொடர உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய கார்பந்து கூட்டமைப்பு யூஃபா தலைமையிலான கடும் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் இந்த நடவடிக்கை கைவிடப்படாது என்று ஃபிஃபா கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மண்டாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழம் பாடல்கள், குறிப்பாக நெஞ்சை விட்டு அகலாத நினைவுகள் எல்லாம் அப்படி மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் என்றே சொல்ல வேண்டும். பிற்பகல் 2 மணி ஆனாலும் போதும், நீங்கள் எல்லாம் பழைய பாடல் விருப்ப பாடலாக நாங்கள் கேட்க போறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க தொலைபேசி அழைக்க தொடங்கிட்டீங்க. ஆக உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 சொன்னதை அழைக்க தொடங்கிருங்க. சரி, முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கவலைகள் கிடைக்கட்டும் வந்த பாசம் திரையில் இடம்பெற்ற பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கேட்க போகின்றோம். இன்று கவலையாக உங்க மனசு இருந்தா இந்த பாடல் நிச்சயம் உங்களுக்கு ஆறுதலை தரும்.

0: மனமகிழும் பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பூச்சோங்கி இண்டால இருந்து கிருஷ்ணன் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: பிறந்த நாள், பிறந்த நாள்.
0: நான் மூவர் திரையில் இடம்பெற்ற பாடலை விருப்ப பாடலா கேக்குறீங்க?
1: மகள் அனுஷிலாக்கு வந்து பிறந்த நாள் கொண்டு
0: மகளுக்கு இன்று பிறந்த நாள், அதனால பிறந்த நாள் அப்படின்ற தொடங்கக்கூடிய அந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க? சரி, ஆக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யறோம். நாங்களும் அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதா சொல்லிருங்க மகளுக்கு.
1: தாயார் மீனாட்சி, சகோதரர்கள்
0: நாங்களும் வாழ்த்து சொன்னதா சொல்லிருங்க.
1: நன்றி பிரேமா, ரொம்ப நன்றி.
0: ஆஹா, கிருஷ்ணன் அவர்கள் அழைத்து அவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இனிமையான பழம் பாடல்கள் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த புத்திராஜில இருந்து வடிவேல் அழைச்சிருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? மதிய உணவு என்ன இன்னைக்கு சமையல் வீட்டுல?
1: சைவ சாப்பாடுங்கம்மா, வெள்ளிக்கிழமை, அதனால சைவ சாப்பாடுங்க தான்.
0: மதிய உணவுக்கு பிறகு அப்படியே பாடல்லாம் கேட்க தொடங்கிட்டீங்களா?
1: விருப்ப
0: பாடலா கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க மின்னல. நன்றி.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: வேட்டைக்காரன் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஜோஹர் பாரிவிலிருந்து அலெக்ஸ் அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து பிபி சீனிவாசன் ஜானகியும் பாடின இந்த ஒரு பாடல் நான் பாடியே கேட்டேன்.
0: பாடுங்க.
1: தீரமே சொல்லடி

0: பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: வெண்ணிற ஆடை திரையில் இடம்பெற்ற பாடல், நீங்க என்ன பாடகரா?
0: ஆமா பாடுவேன்.
1: நல்லா பாடிருக்கீங்க. மேடை பாடகரா?
0: மேடை பாடகர் தானே.
1: அலெக்ஸ் ஜோஹர் பாரு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்குலாம்?
0: நிறைய பேருக்கு தெரியாது. நான் ரொம்ப வருஷமாச்சு பாடல் கொஞ்சம் விட்டுட்டேன்.
1: அப்படிங்களா? ரொம்ப நல்லா பாடுனீங்க,
0: ரொம்ப நன்றி.
1: பழைய பாடல்னா ரொம்ப விருப்பமா உங்களுக்கு?
0: பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: குறிப்பா இந்த பாடலை ஏன் தேர்வு பண்ணி கேக்குறீங்க?
0: இந்த பாடல் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த மெலோடி ரொம்ப நல்லா இருக்கும்,
1: அதனால இந்த பாடல் விருப்பப்படலாம் கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கான பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம், நான் செஃப் மனன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும். அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கும்பிலங்கை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர் கும்பிலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: ஆங்கிலம் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து தைப்பிங்ல இருந்து வசந்தி ஆறுமுகம் அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, மதிய உணவு இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
1: இன்னைக்கு சைவம் தான், சாம்பாரு, அப்பளப்போ, மரவள்ளி கிழங்கு பிரட்டல்.
0: மரவள்ளி கிழங்கு பிரட்டல், அது எப்படி உரப்பா செஞ்சீங்களா? எப்படி செஞ்சிருக்கீங்க?
1: உரப்பா
0: செஞ்சிருக்கீங்க. சொல்லும் போது எங்களுக்கு இங்க வா பசிக்குது. தெம்பா வந்து என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து பாட்ட மறந்துட்டேன், பரவாயில்ல. எனக்கு வந்து ஆயிரத்தில் ஒருவன்ல இருந்து ஒரு பாடல் போட்டுருங்களேன், ஓடும் மேகங்களை போடுங்க.
0: ஆயிரத்தில் ஒருவன் திரை பாடலை கேட்டுக்கிட்டே அப்படியே மரவள்ளி கிழங்கு சாப்பிடுங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க பிரேமா.
0: நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மனதுக்கு நெருக்கமான பாடல்களை விருப்ப பாடலாக தேர்வு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக அடுத்த நேயர் பாத்தீங்கன்னா செராஸ்ல இருந்து மணியம் அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: பல்லவன் பல்லவி பாடட்டுமே, கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து அது ஒரு நல்ல ஒரு துள்ளலான பாடல்.
0: துள்ளலான பாடலை இந்த மதிய நேரத்துல எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க இந்த துள்ளல் பாட்டை போட்டு அவங்க தூக்கத்தெல்லாம் கெடுக்க போறீங்க. விரும்பி கேட்டிருக்கீங்க ஐயா, நிச்சயம் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். பாடலை கேட்டு ஒரு நடனம் ஆடட்டும். நன்றி.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தென்னிந்திய திரையுலகத்தின் பழம்பெரும் பாடகியான ஜமுனா ராணி நேற்று காலமானார். அவருக்கு வயது 88. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கின்றார். 1938 ஆந்திரா மாநிலத்தில் பிறந்த ஜமுனா ராணி அவர் தன்னுடைய 7வது வயதில் தியாகையா என்ற படத்தின் வாயிலாக திரைப்பட பாடகியாக திரையுலகத்திற்கு வந்தார். குழந்தைத்தனமான குரலுக்கு சொந்தக்காரர் ஜமுனா ராணி தமிழில் 1952 கல்யாணி என்ற திரைப்படத்தில் முதல் தமிழ் பாடலை அவர் பாடியிருக்கின்றார். காலை வயசு கட்டான சைசு, செந்தமிழ் தேல்முனியால் பாட்டொன்று கேட்டேன், சின்ன சின்ன சிட்டு, காவேரி தாயே, இந்த மாதிரியான புகழ்பெற்ற பாடல்களை இவர் பாடியிருக்கின்றார். நேற்று இவர் காலமானார். இவர் மறைந்தாலும் இவர் பாடிய பாடல்கள் வாயிலாக நேயர்களின் மனதில் நிலையாக நிலைத்து நிற்கின்றார். அவர் பாடிய பாசமலர் திரைப்பாடலை அடுத்து நாம் கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தசை எலும்பு வலி காரணமாக தொடர் சிகிச்சை மேற்கொள்ளவிருக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நலம் பெற்று நீடித்த ஆரோக்கியத்துடன் இருக்க பிரார்த்திப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சிகிச்சைக்கு முன்னர் பேரரசர் ஓய்வெடுக்க வேண்டுமென மருத்துவ நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இத்தகவலை இஸ்தான நகரா பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வீரர்களின் துணிச்சல், விசுவாசம் மற்றும் போராட்ட குணம் அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையை தொடர்ந்து பேணவும் அமைதியை மதிக்கவும் நாட்டிற்கு சேவையாற்றவும் உத்வேகம் அளிக்கும் அம்சங்களாக உள்ளன. இவ்வாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் விவரித்தார். நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்த வீரர்கள் எப்போதும் நினைவில் கொள்ளப்படுவர் என்றார் அவர். சொத்துடைமை மேம்பாட்டு சட்டம் தொடர்பான பரிந்துரை வரைவு தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அது மலேசிய சொத்துடைமை துறையின் ஒழுங்குமுறையை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதி என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காக்கோமெங் தெரிவித்தார். வட ஈராக்கின்

உள்ளது. ஐரோப்பாவிலிருந்து தொடங்கிய தரைவழி பயணம் துருக்கியை அடைந்ததும் அந்த தொடரணி தனது மனிதநேய பணித்திட்டத்தின் ஒரு பகுதியாக அப்பேரணியை நடத்தியுள்ளது. 21 நாடுகளைச் சேர்ந்த 500 செயற்பாட்டாளர்கள் காசாவில் நிலவும் மனிதநேய நெருக்கடிக்கு எதிராக குரல் கொடுக்கும் வகையில் இதனை மேற்கொண்டுள்ளனர். 1980 90 ஆண்டுகளில் இத்தாலியின் புகழ்பெற்ற கார்பந்து ஆட்டக்காரர் பிரான்கோ பரெசி தனது 66 வயதில் காலமானார். ஏசி மிலான் 3 முறை ஐரோப்பிய கிண்டத்தையும் 6 முறை லீக் பட்டத்தையும் வென்ற காலகட்டத்தில் அவர் அவ்வணியின் கேப்டனாக இருந்தார். இவ்வேளை பிரான்கோவுக்கு ஏசி மிலான் தண்ணீரோடு விடை கொடுத்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசைமிசையின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3:45 வரை வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இடம்பெறப் போகின்றது. இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் தான் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

மின்னல் FM டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து அவங்களுக்கு நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாமே. சரி, இப்ப வாங்க MC ஜேஸ் நரேஷ் ஐயர் ஆண்ட்ரியா குரலில் ஒலிக்கக்கூடிய விறுவிறுப்பான பாடலை கேட்கலாம்.

களத்தில் இருக்கின்றார்கள். ஆம் நாளை நக்ரி சம்பிலான் மாநில தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஆக உங்களுடைய மக்களாட்சி கடமையை மறக்க வேண்டாம். வாக்களிக்க செல்லும் போது அடையாள அட்டையை மறவாமல் கொண்டு செல்லவும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அலிபாபா அந்த திரையில் இடம்பெற்ற பாடல் தான் ஜெஸி கிஃப்ட் குரலில் கேட்க போகின்றோம். இதற்கிடையில நீங்களும் வந்து வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: காலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

கோவிந்தாதா. சில பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த படத்தின் காட்சிகள்லாம் நமக்கு வந்து அப்படியே நினைவில் வரும். அந்த மாதிரி எங்கேயும் எப்போதும் அந்த திரையில் இடம்பெற்ற கோவிந்தா இந்த பாடலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தெரியாத முகம் தெரியாத ஒரு நபரோடு பயணிக்கக்கூடிய அந்த பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்தில் நடைபெறக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான சம்பவங்கள், விபத்து, இதெல்லாமே ஒரு படிப்பனையாக நமக்கு இருக்குமே. அந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் நிச்சயம் தெரியும். சரி, இப்ப நம்ம வாழ்த்து நேரத்துக்குள் வருமே. மின்னலம் டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அங்க வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தஷ்வின் வந்து July 12 வந்து அவர் பிறநாள் கொண்டாடி இருக்கின்றாரு. அவருடைய நண்பர் உறவினர்கள்ல நண்பர் பாத்தீங்கன்னா பூபு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் நேற்று வந்து மணியம் தன்னுடைய 76வது வயது பிறந்தநாளை கொண்டாடி இருக்கின்றார். உற்றார் உறவினர்கள் வாழ்த்து சொல்வதாக அம்முதுரை தெரிவித்திருக்கிறாங்க. நவீன் தம்பி அவருக்கு வந்து பிறந்தநாளாம். அக்கா உமாதேவி வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. குவந்தன்ல இருக்கக்கூடிய தேவி அவங்களுக்கு வந்து 35வயது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஆக அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. ஃபெலிசியா அன் 2வயது அவங்களுக்கு பூர்த்தி ஆகின்றதாம். அத்தை சாரா மாமா மெத்தியோ வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் மிக்கி மாஸ் ஆஹா ரொம்ப நாள் காணும் மிக்கி மாஸ் வந்து சொல்லி இருக்காங்க. இன்று பாத்தீங்கன்னா மின்னல் நிர்வாகி எஸ் குமரன் அவருக்கு வந்து பிறந்தநாள். ஆக மிக்கி மாஸ் வந்து வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நன்றி மிக்கி மாஸ். மோகன் நடராஜன் அவர் வந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடுறாரு. ருத்ரா வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இது போன்று இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் பிறந்தநாள் வாழ்த்து.

உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் சோலர் சாய் பாடிய பாடல், அது இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அப்சா வந்து அவங்களுக்கு இரட்டையர்கள் பிறந்திருப்பதாக அவர்களுக்கு வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 அன்னி நிர்மலா நிம்மி அவங்களுடைய பிறந்த நாளாம் வாழ்த்துகின்றார். லோகி சிவமணி ஸ்ரீலங்கன் அங்க உள்ளவர். ஆக 3 பாருங்க, ஜூலை தொடங்கி ஜூலையின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளை ஆகஸ்ட் வந்து பிறக்க போகின்றது. பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சரோஜா என்ன சொல்லியிருக்காங்க, துர்கா தேவி அவங்களுக்கு பிறந்த நாளாம். அப்பா சேகர், அம்மா உமா, பவதாரணி, அஸ்வின், அஸ்வினி இவங்க எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கேன். காஜாங்கியை சேர்ந்தவர் தங்கை இந்துமதிக்கு 61 பிறந்தநாள். அக்கா வந்து சகுந்தலா வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 5 தந்தை ஆதிமூலம் அவருக்கு வந்து பிறந்த நாள். மான் தோட்டமா, ஓ மான் தோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கிறாரு போல. உஷா தேவி வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சஹா செல்வம், அங்க வந்து பாத்தீங்கன்னா சஹா செல்வம் இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மிரோஷினிக்கு பிறந்த நாள் வாழ்த்து, அவங்களுக்கு 10 பிறந்த நாள் கொண்டாடுவதாக வீரவேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து.

ரமேஷ் ரஞ்சித் தன்வி சுசித்ரா பாடிய கோவா திரைப்பாடலை கேட்டு ரசித்தும் சரி இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் தான் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. தைப்பிங்கை சேர்ந்த கார்த்திக் ஏசு அவருடைய பேரன் அரிஷ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. கர்ஷன் பேரனா பெருமாள் மல்லிகா தாத்தா பாட்டி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பத்மா தன்னுடைய கணவருக்கும் மகனுக்கும் இன்று பிறந்த நாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா சொல்லலாம். கணவர் பெயர் பாலன், மகன் பேரு தனேஷன் அப்படின்னு இருக்காங்க. பத்மா உங்கள் வீட்டில் ஒரே கொண்டாட்டம் ஒரே செலவில் முடிஞ்சிடும் இன்றைய, ஆக மிக சிறப்பாக இன்று பிறந்த நாள் கொண்டாடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி சுசீலா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சின்னசாமி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. குணசுந்தரி அவங்களுக்கு வந்து 69 பிறந்த நாள் கொண்டாட்டம், மாரிமுத்து வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேயர்கள் மின்னலம் டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

0: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. புகழும் புகழ்ச்சியும் உலக அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுக்கே குறித்தாகட்டுமாக. அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் சலாமன்னும் நற்கரணையும் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் அன்னார்களுடைய அடிச்சுவடுகள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக அல்லாஹுவின் நல்லடியார்களாகிய நம் அத்துணை வேத்தின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. அன்பு நேயர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உரையின் தலைப்பு மனிதநேயம். மனிதனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு மனிதநேயமாகும். மனிதநேயம் என்பதானது பண்பாடு, குணங்கள், மற்றவரை தன்னை போன்று நினைத்தல், மற்றவரிடம் நீதமாக நடந்து கொள்ளுதல் என்பவற்றை குறிக்கும். அந்த வகையில் மனித இனத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்துடனும் நீதியுடனும் வாழ்ந்து காட்டியதோடல்லாமல் பிறரும் அவ்வாறு வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டல்களையும் வழங்கினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களில் சிலர் தாமும் தம் குடும்பத்தினரும் நல்ல முறையில் வசதியாகவும் வாழ்ந்தால் போதும், பிறர் என் நிலையில் இருந்தாலும் நமக்கென்ன என்று வாழ்கிறார்கள். இது மனித நேயத்திற்கு முரணான செயற்பாடாகும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல இடங்களில் மனித நேயம் தொடர்பில் வலியுறுத்தி கூறியுள்ளான். அத்தோடு நபி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயம் தொடர்பில் ஒரு தடவை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ இறைவன் அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்றும், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். இந்த நபிமொழியின்படி மனிதர்கள் மீதும் பூமியிலுள்ள இதர உயிரினங்கள் மீதும் இரக்கம் கருணை காட்டுவது எவ்வளவு தூரம் முக்கியமான விஷயம் என்பது தெளிவாகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் மனிதநேய செயல்பாடுகளுக்கு பல விஷயங்களை உதாரணங்களாக எடுத்து கூற முடியும். குறிப்பாக நாம் வாகனத்தில் பிரயாணம் செய்கின்றோம், உட்கார இடமில்லாமல் நிற்கும் முதியோர்களுக்கும், கை குழந்தையை வைத்திருக்கும் தாய்மார்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடமளித்து நமது சுகத்தை தியாகம் செய்வதும், ஏழைகளுக்கு உதவி புரிவதும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொள்வதும் மனித நேயத்திற்கு சிறந்த உதாரணங்களாகும். இவற்றுக்கு மாற்றாக பிறர் மனம் புண்படும்படி பேசுவதும், பிறர் பொருளை அபகரிப்பதும், செய்யாத குற்றத்திற்காக பழி சுமத்துவதும், அநியாயமான முறையில் பிறரை கொலை செய்வதும் இஸ்லாம் வலியுறுத்தும் மனித நேயத்திற்கு எதிரான செயற்பாடுகளாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் இரத்த உறவுகள் விஷயத்தில் மிக பேணுதலாக மனித நேயத்துடன் நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, அல் குர்ஆன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இரத்த உறவை துண்டிப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறு அல் குர்ஆனும் நபிமொழிகளும் மனித நேயத்தை தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற போதிலும் இன்று சிலர் வயதான பெற்றோரை வீட்டு வேலைக்காரர்களாகவும் பிள்ளைகளை பராமரிப்பவர்களாகவும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மேலும் சிலர் வயதான பெற்றோரை தமக்கு தொல்லையாகவும் சுமையாகவும் கருதி வீட்டை விட்டு வெளியேற்றி தெருவில் விட்டு விடுகின்றனர். இன்னும் சிலர் வயதான பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தள்ளிவிடுகிறார்கள். இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு முரணானவே ஆகும். அதனால் பெற்றோர் மற்றும் இரத்த உறவுகள் விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் பேணுதலோடும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்வது இன்றியமையாததாகும். ஏனெனில் நலிவுற்றோர், பாதிக்கப்பட்டோர், நோயுற்றோர் என தேவையுடையவர்களை இனங்கண்டு உதவி செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு சகோதரனின் துன்பம் ஒன்றை நீக்குகிறாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய துன்பங்களில் ஒன்றை அவரை விட்டு நீக்குகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிலர் தம்முடைய கவனக்குறைவால் எதிரில் வந்த வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதன் விளைவாக எவராவது காயப்பட்டு உயிருக்கு போராடினால் கூட அவரை காப்பாற்ற முயற்சிக்காது அவ்விடத்திலிருந்து தப்பிக்கவே முயல்கிறார்கள். உயிர் என்று கூட பாராமல் தப்பியோடி விடுகின்றார்கள். அவ்வாறு விபத்துக்குள்ளானவர் உயிருக்காக போராடுவதை காண்பவர்களும் அவர்களுக்கு உதவுகின்றார்களா என்றால் அதுவும் இல்லை. இவரை நாம் காப்பாற்ற போய் அவர் மரணித்து விட்டால் நாம் தான் காவல் நிலையத்திற்கு அடைய வேண்டும் என்று நினைத்து வேடிக்கை பார்ப்பவர்களும் சமூகத்தில் இருக்கவே செய்கின்றனர். இன்னும் சிலர் தூரத்திலிருந்து காணொளியாகவும் பதிவு செய்கின்றார்கள். இவ்வாறு தம்முடைய நலன்களை பார்க்கிறார்களே தவிர பிறர் நலம் பேணுவதில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தனது சகோதரரின் கஷ்டத்தை துடைக்க முன் வருவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.

0: கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே நேரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் அல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் உயிரின் பெருமதியை தெளிவாக எடுத்து கூறி இருக்கின்றான். இதேவேளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கும் போது ஒருவர் அங்கு வந்து சிறுநீர் கழிக்கிறார். அதை கண்ட சஹாபாக்கள் அவரை தடுக்க முற்பட்டனர். அதனை கவனித்த அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கும் வரை அமைதியாக இருக்கும்படியும், அதன் பின்னர் அந்த நபரை அழைத்து இனிமேல் இவ்வாறு செய்யாதே என்று உபதேசம் செய்ததோடு தோழர்களிடம் அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றிவிடும்படியும் கூறினார்கள். அன்பானவர்களே, இது நபிகளாரின் மனித நேயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த நபியைத்தான் அல்லாஹ் தன் அருள்மலையில் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று குறிப்பிடுகிறான். பகைவன் என்றால் கூட உதவி புரியும் பண்பைத்தான் இஸ்லாம் காட்டித் தந்திருக்கின்றது. ஒருவர் நம்மை ஏசினால் பதிலுக்கு நாம் அவரை ஏசுவதை இஸ்லாம் நமக்கு காட்டித் தரவில்லை என்பதை முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உன்னை துண்டித்து வாழ்கிறானோ அவனிடத்தில் சேர்ந்து வாழ், யார் அநீதம் இழைக்கிறானோ அவனை மன்னித்து விடு, யார் உனக்கு தீங்கு செய்கிறானோ அவனுக்கு நீ உபகாரம் செய், என கூறி மனித நேயத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். வணக்க வழிபாடுகளிலும் கூட மனித நேயத்தை பின்பற்றுமாறு அன்னார் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உங்களில் ஒருவர் தொலை வைத்தால் சுருக்கமாக தொலை வைக்கட்டும். ஏனென்றால் வயோதிகர்களும் ஊனமுற்றோர்களும் நோயாளர்களும் உங்களுக்கு பின்னால் பின்தொடர்ந்து தொலை முடியும் என்றார்கள். இவ்வாறு மனிதன் அல்லாத ஏனைய படைப்பினங்கள் மீதும் கருணையோடும் மனித நேயத்தோடும் அன்போடும் உறவாடும்படி வலியுறுத்தக்கூடிய பல நபிமொழிகளை காணலாம். இஸ்லாமிய ஷரியத்தில் கருணை, அன்பு, இரக்கம் பற்றி குறிப்பிடப்படுகின்ற அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் உற்று நோக்கும் போது ஒரு மனிதனுடைய ஈடேற்றத்திற்குரிய ஆணி வேறாக மனித நேயம் விளங்குகின்றன. அன்பும் கருணையும் இல்லை என்றால் அவன் முஃமினாக இருக்க முடியாது. இதனை உங்களில் ஒருவர் அவருடைய குழந்தை, பெற்றோர், உலக மனிதர்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக இல்லை என்றால் அவர் ஈமான் கொண்டவராக மாற முடியாது என்ற நபிமொழி எடுத்து இயம்புகிறது. ஒரு மனிதனது ஈமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பை வைத்து கணக்கிடப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இவ்வுலக வாழ்வு அருள் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற வேண்டுமெனில் பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் அன்பையும் இரக்கத்தையும் மனித நேயத்தையும் பரிமாறி கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பு பெருமக்களே, ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடும் கருணையோடும் மனித நேயத்தோடும் வாழுகின்ற போது அவர்கள் மீது அல்லாஹ் அவனது கருணை மழையை பொழிகின்றான். அதனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் மீது கருணையாளனாகிய அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்றார்கள். இந்நபிமொழியின் ஊடாக இரக்கம் காட்டுவதற்கும் கருணை கொள்வதற்கும் இனம், மதம், மொழி என்ற எந்த அடையாளமும் தேவையில்லை என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். பூமியில் உள்ளவர்கள் மீது என்று பொதுப்படையாகவே கூறியுள்ளார்கள். இங்கு குறிப்பிட்ட ஒரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முற்படுத்தவில்லை. உயிரினங்களுக்கிடையில் அன்பு காட்டுவதில் எவ்வித பாகுபாடோ பக்கச்சார்போ இல்லாத சமநிலை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்புமிக்க பெருமக்களே, எதிலும் எல்லை மீறி செயல்படுவதையோ அல்லது பொடுபோக்காக செயல்படுவதையோ இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு சமூகம் மனித பண்பாடும் நாகரீகமும் கொண்ட சமூகமாக மாற வேண்டுமெனில் அச்சமூகத்தில் மனித நேயம் கொண்ட மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டும். மனிதர்கள் தொடர்புபடுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கனிவும் இனிமையும் இங்கிதமும் இருக்க வேண்டும். இது ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் சரியே என்ற இஸ்லாத்தின் உயரிய வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு வஸ்துக்களும் கருணையுடன் நோக்கப்பட வேண்டும் என்பதை கடமையாக்கியுள்ளான். எனவே நீங்கள் பிராணிகளை அறுக்கும் போது கருணையை கடைபிடியுங்கள். பிராணிகளை அறுக்க முற்படுபவர் கத்தியை நன்றாக கூர்மையாக்கி அறுக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். கருணையின் மறு உருவமான காருண்ய நபி அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய வெற்றிகரமான சமூக புரட்சிக்கு ஆணிவேராக அமைந்தது அன்பும் கருணையும் மனித நேயமுமே ஆகும். எனவே நாம் காணும் இன்றைய இரக்கமற்ற கொடுமையும் வன்மமும் நிறைந்த உலகிலிருந்து மீண்டெழுந்து வர வேண்டுமென்றால் மனித மனங்கள் அன்பும் கருணையும் நிறைந்ததாக மாற வேண்டும். மனித வாழ்வோடு தொடர்புபடுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மனித நேயம் கடைபிடிக்க வேண்டும். இதில் இனம், மதம், மொழி என்ற அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பால் அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுவின் குடும்பத்தினர் என்ற நபிமொழியை அளவுகோலாக கொண்டு செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் விரும்பும் யுத்தமற்ற, மோதல்கள் அற்ற, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு உலகை காணலாம். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒரு மனிதர் பிறர் மனிதருக்கு மத்தியில் எல்லா சூழ்நிலைகளிலும் மனித நேயத்தோடும் கருணையோடும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்தனை பேருக்கும் இது போன்ற வாய்ப்புகளை வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிக்குல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இந்தளவில் இசையும் இசையும் தொகுப்பு ஒரு நிறைவை அடைகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். உயர்வான எண்ணம், அதற்கு ஏற்ற ஆற்றல், அதை சிறந்த முறையில் செயல்படுத்தும் திறன், இவை மூன்றும் இருந்தால் வெற்றி நமக்கு எப்பொழுதும் நம் வசமாகும். நம்மை முழுமையான நல்ல நபராக உருவாக்குவதே நம்முடைய எண்ணங்களே. ஆக எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்க்கையை நாம் தொடருவோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
4: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாளை நடைபெறும் நெகிரி சிம்லான் சட்டமன்ற தேர்தலில் தகுதி பெற்ற அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இவ்வேளை நெகிரி சிம்லான் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நள்ளிரவு மணி 12 தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தேர்தலின் தொடக்க கட்ட முடிவுகள் 2:10 அறிவிக்கப்படக்கூடும் என தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹரோன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஹரப்பான் அரசாங்கம் நெகிரி சிம்லானின் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த கடப்பாடு கொண்டுள்ளது. அம்மாநிலத்தில் 24 மேம்பாட்டு திட்டங்கள் உட்பட சுகாதார வசதிகளை சீரமைப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான சுகாதார சேவைக்கான அணுகலை ஏற்படுத்தி தர முடியும் என அமன கட்சியின் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை இலக்கிட்டு திருகுருதி தாக்குதலை மேற்கொண்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்தது. மேற்காசியாவில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மோதல் 1 வார அமைதிக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. இது வட்டாரத்தில் பதற்றத்தை மேலோங்க செய்துள்ளது. பாகிஸ்தானின் பிராட்பீக் பகுதியில் படிச்சரிவு ஏற்பட்டதில் 10 மலையேறிகளும் அவர்களுக்கு தலைமையேற்றிருந்த நேபாளத்தைச் சேர்ந்த நிர்மல் புர்ஜாயினும் முன்னாள் ராணுவ வீரரும் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பன்னாட்டு குழுவில் அமெரிக்கா, ஒமான், சீனா, நேபாளம் ஆகிய நாடுகளின் மலையேறிகள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. பிரான்சில் காட்டு தீயினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றப்பட்டு வரும்

வணக்கம் நேர்களே, மின்னலின் தீரா இசையில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த மாலை பொழுது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும், இருக்க போகிறது அப்படின்றதுனால தீரா இசையில நிறைய நிறைய அழகழகான பாடல்களை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். சரி, வேலையிலத்துல இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம், பயணம் செஞ்சிட்டு இருக்கலாம், வெளிநாடுகள்ல இருந்து கூட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தீரா இசையில் அப்படி வாங்க, நம்ம எல்லாரும் உள்ளா போக போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகும். இந்த முதல் பாடலை என்ன சொல்றது கேட்டு பாருங்க.

தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, தீரா இசையில இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஒளியரும் அப்படின்னு நிச்சயமா தெரியும். வழக்கமா கேட்கிற நேர்களுக்கு கண்டிப்பா தெரியும். அலுவலகத்திலிருந்து அப்புறம் அழைச்சிருக்கேன், பேசலாமா பாடலாமா அப்படின்னு நேர்கள் பேசியிருக்காங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில போட்டி அங்கம் இருக்குங்க. ஒரு பாடல்ல ஒரு பகுதியை ஒளிபரப்புவோம், அந்த பகுதியின் அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டலாம், பேசி காட்டலாம், கவிதையா கூட சொல்லி காட்டலாம். அந்த மாதிரி எந்த பாடலை கொடுத்தாலும் நாங்க தாராளமா செஞ்சு காட்டுவோங்க, பாடி காட்டுவோங்க, பேசி காட்டுவோங்க, எனக்கு முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களுக்கு நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 எந்த காலகட்டத்து பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90-80 தான் கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் உள்ள பாடல்கள் தான். ஏதோ ஒரு பாடலை உங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஆனால் இந்த வாரம் இன்றைக்கு உள்ள பாடல் ரொம்ப ரொம்ப பிரபலமான புகழ்பெற்ற பாடல் தான். நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம். இன்னும் இந்த பாடல் கொடுத்துட்டாங்களே எனக்கு அப்பலாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். ஆக சொன்ன உடனே நேர்கள் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களை நம்ம சந்திப்போம்.

0: அட்ராக்ஷன் அண்ட் தாது ஜிகே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசை குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01019719119.

0: சரி, போட்டி எங்கும் ஆரம்பிச்சாச்சு. முதல் நேர சந்திக்கலாம். கண்ணன் அழைச்சிருக்கிறாரு.
1: ஹலோ, வணக்கம்.
0: வேலையா என்னது இன்னைக்கு?
1: இன்னைக்கு வேலைதான்.
0: வேலை? இப்ப வேலையில இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கான பாடலுக்கு போகலாம். கண்டிப்பா பாடிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். புகழ் பெற்ற பாடல் அது மட்டும் இல்ல, கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தவர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நல்ல சமத்தா பாடி காட்டணும்.
2: கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு கான குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி, நீதான் அம்மா.
1: பத்தித்தவளும் தங்க கிளியே.
0: சரியாதான் பாடுனீங்களா
1: அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரி, மீண்டும் ஒரு முறை கேட்கலாம்.
2: கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி, நீதான் அம்மா.
1: தட்டித்தவளும் தங்க கொடியே.
0: அப்படிதான் வந்துச்சா? கேட்டலாமா? வந்துருச்சு ஓரளவு. ஆனா சில வார்த்தைகள் அதுல கொஞ்சம்
1: எனக்கு என்ன பேச்சு
0: அதெல்லாம் சரியாதான்
1: இருக்கு.
0: சரி, இருங்க, பதில் என்னன்னு பாத்துடலாம்.
2: கண்ணுக்கு

0: தங்கத்தன் தத்தி தவழும் தங்க சிமிழே பொங்கி பெருகும் சங்க தமிழே. ஆனாலும் சரியாதான் பாடுனீங்க, இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அதுல காணாம போச்சு. இருந்தாலும் நல்ல முயற்சிங்க, அடுத்த பாடலை கேட்கலாம். அந்த பாடலா?
1: நன்றி,
0: பார்த்து வீட்டுக்கு போங்க. நன்றி. சரிங்க, நன்றி. சரி, இன்னொரு போட்டி அங்கமும் இருக்குங்க, நீங்க தயார்னா இப்போவே எங்களுக்கு அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7

தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கு ஜூலை 31 பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். ஆக சில நேர்கள் அழைத்து பேசியிருந்தாங்க, இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி வேற, அதனால நாங்க நீண்ட தூரம் பயணத்துல இப்ப வந்து பினாங்கு போய்கிட்டு இருக்கோம், ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நீண்ட தூர பயணத்துல இருக்கிறீங்களா, பார்த்து பத்திரமா போங்க. இப்ப தலைநகர்ல குறிப்பா அங்கசக்கரி பக்கமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருந்தது, உங்க ஊர்லயும் தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே மழையா இருந்தாலும் பார்த்து பத்திரமா கவனமா பயணம் செய்வோம். அங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொல்லும் பொழுது வழக்கமான அங்கங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இதற்கிடையில இன்னும் ஒரு போட்டி அங்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாடலுடைய ஒரு பகுதி உங்களுக்காக ஒளிபரப்புவோம். அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு பாடி காட்டணும். அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: காயத்ரி வந்துட்டு ஆக்சுவலி சுங்காய் புலியத்தான் பேசுறேன். வேலை வந்து கேள்ல,
4: ஓ ரொம்ப தூரம்னா
3: அந்த பிக் ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இங்க இருந்து கேள் உள்ளுக்கு போறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 hour கிளாஸ் பிடிக்கும். எனக்கு டெய்லி டிராவல் பண்றதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த ஸ்டேட் இன்னும் 2-3 ஸ்டேட் தாண்டி போற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். 8:00 வேலைக்கு நான் வந்து 6:30 எல்லாம் வெளியாகணும். மனசு உங்களுக்கு வலிக்கிறது டெய்லி டிராவல் பண்றது.
4: இல்ல எங்க கிட்ட அந்த மனக்குமுறல் எல்லாம் கொட்டிட்டீங்களா? இப்ப லேசா இருக்கா இல்லையா?
3: ஓகே பரவாயில்ல, பட் ஸ்டில் இதுதானே திருப்பிட்டு ஃபேஸ் பண்ண போறோம்.
4: ஆமா பரவாயில்ல, எங்களால முடிஞ்சது நல்ல இசைய நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறோம், அதை கேட்டுட்டே போங்க.
3: கண்டிப்பா. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி நான் ரேடியோ கேட்காத ஆளு, என் ரேடியோ பத்தி பேசுறதும் கிடையாது. இப்ப ரீசன்லி தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டி திட்டி வந்துட்டு ரேடியோ கேக்குறேன்.
4: நீங்க கேட்டாதாங்க எங்களுக்கு வேலையா, அதனால கேளுங்க எப்போதும் சரியா?
3: கண்டிப்பா கண்டிப்பா, ப்ரோக்ராம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரியலி அப்ரிஷியேட்டிங்.
4: ரொம்ப நன்றி இந்த நாள்ல நீங்க இது சொன்னது.
3: ரொம்ப நன்றி.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

என்ன இப்படி எல்லாம் நடக்குது, என்ன இப்படி ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய விஷயமா இருக்கட்டும், புதிய அதிர்ச்சியா இருக்கும் நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்குது. கடந்த வாரங்களில் பாத்தீங்கன்னா எஸ் ஜானகி அவர்களுடைய மறைவு. இன்று ஒரு தகவல், த ஹிந்து, இந்திய பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி, பாடகி ஜமுனா ராணி அவர்கள் மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி. ஆக தமிழ் திரையின் பொற்காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நமது நினைவில் வந்து நிற்கும் குரல்களில் இவங்களும் ஒன்று. மிக சிறிய வயதிலேயே திரை இசையில் தனது பயணத்தை தொடங்கினவங்க இவங்க. ஆக இவங்களுடைய 90-ஆம் ஆண்டு 80-ஆம் ஆண்டு பாடல்கள் ரொம்ப குறைவு, இருந்தாலும் இன்றைய மனரும் நினைவுகள் அவங்க பாடல்களை நீங்க கேட்கலாம். ஆனால் நாயகன் படத்துல ஒரு பாடலை பாடியிருப்பாங்க, அந்த பாடலை தான் அடுத்து நம்ம கேட்க போறோம்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன், அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனாப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடியே சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம், ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1300 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.

0: தீரா இசையில் போட்டி அங்கம் இடம்பெற்று இருக்கு இல்லையா, ஆக முதல் போட்டி அங்கம் இடம்பெற்றாச்சு, ஆக இரண்டாவது போட்டி அங்கத்துக்கு நேர்கள் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க, அடுத்து நேர சந்திப்போம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன ஆயிருப்பாங்க தெரியுமா நேரம்? சரி, அவங்களோட பாடல் தான் ஒண்ணு இருக்குது, ஆனா அவங்க பாடினதுல புகழ் பெற்ற பாடல் தான். சரியா, முயற்சி பண்ணுங்க, பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா, முயற்சி பண்ணுங்க.

0: சுவர்ணலதா பாடல்னு சொன்னேன், ஆனா முதல்ல அவங்க தான் பாடுவாங்க. இதுல வந்து கே ஜே யேசுதாஸ் பாடுறாரு உங்களோட பகுதியில. நீங்க தான் சொன்னீங்கல்ல சுவர்ணலதா ஓரளவு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான்.
1: எனக்கு தெரியலையே.
0: சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு அது ஒரு ஒளிபரப்பி காட்டுறோம்.
1: ஓகே.

0: தெரியல
1: சொல்லவா
0: இருங்க. இந்த பாட்டு என்னன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன பாட்டு?
1: இன்னைக்குல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்? அம்மா பாடல் என்னது?
0: என்னங்க? சரி, அந்த பாடலோட அடுத்த வரி வந்துரும், கேளுங்க பதில் என்னன்னு பாத்துடலாம்.
1: ஓகே ஓகே.

0: காரணம் தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு?
1: இந்த பாட்டு ரொம்ப கேட்டிருக்க, அம்மா ரொம்ப கேட்பாங்க.
0: ஆனா இது அம்மா பாட்டா? இது
1: இல்ல அம்மா பாட்டு இல்ல.
0: சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அந்த பாடலை முழுமையா எடுத்து கேட்கலாம் சரிங்களா?
1: ஓகே
0: நன்றி, வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம்ஸ்.

நெகிரிசெம்பிலாட் சட்டமன்ற தேர்தல் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தல். தபோங் ஹஜ்ஜி விவகாரம் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாளை நடைபெறும் நெகிரிசெம்பிலாட் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றும்படி மாநில வாக்காளர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தின் மேம்பாடும் நிலைத்தன்மையும் தொடர பக்கத்தன் ஹரப்பனுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும்படி அவர் பரிந்துரைத்துள்ளார். மடானி கூட்டரசு அரசாங்கத்துடன் இணைந்து மாநில மக்களின் நல்வாழ்வினை பேண மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள் உள்ளிட்ட பூர்வக்குடியினரின் வாக்குகள் அவசியம் என்றார் அவர். இவ்வேளை தேர்தல் முடிவு நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக முழுமையாக வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. இரவு 10 மணிக்குள் அது அறிவிக்கப்படும் என்ற கணிப்பினை SPR தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹரூன் வெளியிட்டுள்ளார். இருப்பினும் அவை அனைத்து அதிகாரப்படி வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் முன்னெடுக்கப்படும் இறுதி தயார் நிலையை பொறுத்தது என அவர் கூறினார். காலை 8 மணி தொடங்கி மாலை 6 வரை 401 வாக்களிப்பு மையங்களும் திறந்திருக்கும். தபோங் ஹஜ்ஜி வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்த அரசு விசாரணை ஆணையம் RCI முழுமையான அறிக்கை எவ்வித தணிக்கையோ திருத்தமோ இன்றி வெளிப்படையான முறையில் பொதுவில் வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். RCI முன்வைத்த பரிந்துரைகளையும் முழுமையான விசாரணை முடிவுகளையும் முஸ்லிம்களும் மலேசியர்களும் ஆராய்ந்து பார்க்க அந்த அறிக்கையின் எந்த ஒரு பகுதியும் நீக்கப்படவில்லை என்றார் அவர். எதிர்காலத்தில் இச்சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்காகவும் அனைவருக்கும் பாடமாக அமைவதற்காகவும் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளை அரச விசாரணை ஆணையம் முன்வைத்த பரிந்துரைகளுக்கேற்ப காலையில் தபோங் ஹஜ்ஜி குறித்த விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு

0: திட்டங்கள் உட்பட சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் வாயிலாகவும் மக்கள் தரமான சுகாதார சேவைகளை பெறுவதற்கான அணுகல் அதிகரிக்கப்படும் என சுகாதார அமைச்சரும் அமானா துணைத் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். அத்திட்டங்களை மேற்கொள்ள 328 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுமட்டுமின்றி பித்தாரா மடானி முனைப்பின் கீழ் 88 சுகாதார வசதிகளையும் கிளினிக்குகளையும் தரம் உயர்த்த 26.6 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதை டாக்டர் ஜுல்கிஃப்லி சுட்டிக்காட்டினார். ஐநா அகதிகள் ஆணையம் UNHCR அட்டையை கொண்டிருப்பவர்கள் சட்டவிரத குடியேறிகளாக கருதப்பட்டாலும் 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட காலவரையை மீறி அல்லது முறையான ஆவணங்கள் இன்றி நாட்டிற்குள் நுழைந்தால் வழக்கு தொடரப்படுவதிலிருந்து விலக்களிக்கப்படுவர். அந்த தளர்வினை தவிர UNHCR அட்டை கொண்டிருப்பவர்கள் நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என மலேசிய குடிநுழைவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு, பொது அமைதி உட்பட சட்ட பாதிப்புகளால் அந்நிய நாட்டினரை உட்படுத்திய விவகாரத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நவம்பரில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ காலநிலையை எதிர்கொள்ள தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் தயார் நிலையை வலுப்படுத்தியுள்ளது. பயனர்களின் பயன்பாட்டிற்கு போதுமான நீர் விநியோகம் இருப்பதை உறுதி செய்ய நாடு முழுவதும் உள்ள அணைகளிலும் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளிலும் கண்காணிப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஸ்பானின் அவசர இடர் தயார்நிலை செயற்குழு தலைவர் சுலைமான் கமிசான் கூறினார். மூல நீர் ஆதாரங்களின் நிலையை மதிப்பிட தமது தரப்பு பெர்லிஸ், கிடாவில் உள்ள சில அணைகளுக்கு சென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவால் பாரம்பரிய தளமாக அங்கீகரிக்கப்பட்டதிலிருந்து ஸ்லாகோர் ஃப்ரிம் வனப்பூங்காவிற்கு வரிகளிப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2025 வழங்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து வருகையாளர்கள் எண்ணிக்கை 270,849 அதிகரித்துள்ளதாக ஃப்ரிம் தலைமை இயக்குநர் டாக்டர் இஸ்மாயில் பர்லான் தெரிவித்தார். முந்தைய ஆண்டுகளில் அவ்வெண்ணிக்கை 100,000 முதல் 159,000 மட்டுமே இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அந்த பாரம்பரிய தளத்தின் சூழல் அமைப்பு பாதிக்காமல் இருப்பதற்காக நாள் ஒன்றுக்கு 400 வருகையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: சீன கடலோர காவல் படை சிசிஜியின் இரு கப்பல்கள் தனது கிழக்கு கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்தது குறித்து கண்காணிப்பு மேற்கொள்ளுமாறு தைவான் தனது கடலோர காவல் படைக்கு உத்தரவிட்டுள்ளது. சீனாவின் வட்டார இறையாண்மை கடல்சார் உரிமைகளை நிலைநாட்டும் நோக்கில் அதன் கப்பல்கள் வழக்கமான செயலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சிசிஜி கூறியது. ஆனால் அது போலியான சட்ட செயலாக்க நடவடிக்கை என்று தைவான் கூறுகிறது. ஏனெனில் சிசிஜி கப்பல் தங்கள் அதிகாரிகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அது வலியுறுத்தியது. பாகிஸ்தானில் உள்ள உலகின் உயரமான மலைகளுள் ஒன்றான பிராட் பீக்கில் பனிச்சரிவு ஏற்பட்டதில் நேபாளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மலையேற்ற வீரரும் முன்னாள் ராணுவ வீரருமான நிர்மல் புர்ஜா தலைமையிலான 10 மலையேற்ற வீரர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பன்னாட்டு மலையேறும் குழுவில் அமெரிக்கா, சீனா, ஓமான் ஆகியவற்றைச் சேர்ந்த தலா ஒருவரும் நேபாளத்தைச் சேர்ந்த 5 மலையேறிகளும் இடம்பெற்றிருந்ததாக பாகிஸ்தான் அல்பைன் கிளப் கூறியது. உலகளவில் சுரங்க தோண்டுதல் நடவடிக்கைகள் 12,000 மேற்பட்ட உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அண்மை ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றுள் சுமார் 6,000 உயிரினங்கள் ஏற்கனவே அழிவு எதிர்நோக்கும் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களின் வாழ்விடங்களில் 28 விழுக்காடு சுரங்க பகுதிகள்

ஒட்டியுள்ளது. இந்நிலையில் புதிய கனிம சுரங்க திட்டங்கள் அதிகரித்துள்ளதைத் தொடர்ந்து உயிரியல் பன்முகத்தன்மைக்கு ஏற்படும் பாதிப்பு மேலும் தீவிரமடையும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டு பஹ்ரைன் கிராண்ட் பிரி F1 பந்தயம் வரும் அக்டோபரில் செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC நடைபெறும். இந்த பந்தயம் மாலையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய SIC தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்வான் அஷ்ரி மான் அனிஃப் வெள்ளொளி விளக்குகளை பயன்படுத்தி இரவு நேரத்தில் அந்த பந்தயம் நடைபெறும் என்று நிலவே ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பஹ்ரைன் கிராண்ட் பிரி மாலையில் நடைபெறுமே அன்று இரவில் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து நாளை பேங்காக் ராஜமங்கல் அரங்கில் நடைபெறும். தாய்லாந்துக்கு எதிரான பி குழு மூன்றாவது ஆட்டத்தில் ஹரிமோ மலையா அதிர்ச்சி ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளதாக நாட்டின் கார்பந்து சகாப்தம் இந்திரா புத்ரா மஹிடுவின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மியான்மர் லாவோஸ் ஆகியவற்றுடனான இரு வெற்றி இடைக்கால தலைமை பயிற்றுனர் தன் சோங் ஹோ தலைமையிலான அணியின் ஆற்றலை மீட்பித்துள்ளதாக அந்த முன்னாள் தேசிய தாக்குதல் ஆட்டக்காரர் கூறினார். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தல். தபோங் ஹஜி விவகாரம் ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனக துர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஹீராயிசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரம் மாலை மணி 5:16 ஆயிருச்சு. சரி, எங்களோட இணைந்திருக்கு உங்க எல்லாருக்குமே நன்றிங்க. வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலங்க, ஓவர் டைம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சரி, வேலை முடியறதுக்காக காத்திருக்கவங்க ஒரு பக்கம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறவங்க ஒரு பக்கம், நீண்ட தூரம் பயணம் ஒரு பக்கம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பக்கம், இப்படி நிறைய பேர் தீராயிசை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்ட்ரோ அலைவரிசை 873 வழியாக நீங்க வீட்டுல இருந்து கருப்பு திரையில் பார்க்கலாம் ஒண்ணும் இல்ல, கேட்கலாம். அதே நேரத்தில் ஆர்டிஎம் கிளிக் இன்னமும் இருக்குங்க, மறந்துடாதீங்க. எந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக மின்னல் எஃப்எம்யும் நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆர்டிஎம் ஒளிபரப்புகளையும் நீங்க பார்க்க போறீங்க. சரி, இப்போ வெள்ளிக்கிழமை ஆனாலே இன்றைக்கு வந்து முக்கியமா இரண்டு விஷயங்கள் உங்களுக்காக கொடுப்போம். ஒன்று, வியாபாரத்துறையில் ஈடுபட்டவர்களோட சந்திப்பு, மற்றொன்று விளையாட்டு. இன்றைக்கு எந்த விளையாட்டுக்கு நம்ம போக போறோம் அப்படின்னா கபடி. நாட்டை பிரதிநிதிச்சு ஆசியான் வரைக்கும் போயிருக்கிற ஒருத்தர் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சந்திக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் தனுஷ் ரூபன் ரவிச்சந்திரன். நான் போலீஸ் மாநிலத்தை பிரதிநிதித்து விளையாடும் ஒரு தேசிய கபடி விளையாட்டாளர். நான் ஏசியன் கேம்ஸ் மற்றும் சி கேம்ஸ் போன்ற போட்டிகளில் மலேசிய கபடி அணியை பிரதிநிதித்து விளையாடியுள்ளேன். சென்ற ஆண்டு நடந்த சி கேம்ஸ் போட்டியில் நான் ஒரு தங்கப்பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கத்தையும் வென்றேன். மொத்தமாக மலேசிய அணி 4 வெண்கலப் பதக்கங்களையும் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் ஒரு தங்கப் பதக்கத்தையும் வென்றது. இந்த கபடி விளையாடுறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையே வந்து இந்த கபடியில் தான் போயிட்டு இருக்கு. இந்த நான் கபடி விளையாடுறதுனால என்னுடைய பழக்க வழக்கங்கள், கேரக்டர் இதெல்லாம் வந்து ரொம்பவே மாறி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு போட்டிக்காக நம்மளை தயார் செய்யும் போது அந்த தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா இனத்தவர்களும் விளையாடுறாங்க, ப்ரொஃபஷனல் லெவலில் விளையாடுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் லீக்ஸ் இருக்குது. ஏன் நம்ம நாட்டிலே வந்து பல்கலைக்கழக அளவில் விளையாடுறாங்க, படித்த பட்டதாரிகள்லாம் விளையாடுறாங்க, அடுத்தடுத்த அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க அரசாங்க வேலையிலேயும் வந்து கொண்டு வராங்க. போலீஸ், காவல்துறையில் வந்து கபடி வந்திருக்கு, ஆர்மியில் கபடி வந்திருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான நம்ம மலேசியாலே வந்து பெரிய விளையாட்டு போட்டின்னு கருதப்படுறது சுக்மா. சுக்மாலேயே வந்து கபடி இணைத்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மாதம் கபடி சுக்மா வரப்போகுது. சுப்பா, அந்த கபடி எனக்கு என்ன தந்தது அப்படின்னா, தேசிய அளவில் விளையாடுறனால நான் பதக்கத்தை வென்றனால எனக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கு. அதாவது மஜ்லிஸ் சுக்கா நகர், அங்கேயே வந்து எனக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இன்னும் நான் கபடி கோச்சிங் பண்ணியிருக்கேன். போலீஸ் மாநிலத்துக்கு நான் கபடி கோச்சிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான நிறைய நன்மைகள் எனக்கும் சரி, என் வாழ்க்கைக்கும் சரி, கபடினால உருவாகியிருக்கு. தமிழர்களிடையே வந்து கல்வி எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியம். ஏன்னா விளையாட்டு அளவுல எல்லா இனத்தவர்களும் நல்ல நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கல்வி இருந்தாதான் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன காலம் மாறி போயிருச்சு. ஏன்னா இப்போ விளையாட்டுனால எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இது பாரம்பரிய விளையாட்டையும் தாண்டி நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நம்ம உடலை தயார்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடணும், இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். விளையாட்டு உள்ள கால் பதிக்கும் போது தான் இந்த விளையாட்டும் முன்னேறும். அதே நேரத்தில் நாமும் முன்னேறுவோம், நம்ம சமுதாயமும் முன்னேறும்.

தீராசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது பொதுவாகவே வேலை முடிந்து போகும்போது நெரிசல் அதிகமாக இருக்கும் வழக்கமான ஒன்று. ஏன்னா இன்றைக்கு அரசாங்க பணியாளர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் நாள் இன்றைக்கு இல்லை. திங்களும் வெள்ளியும் அவங்க வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியாது. அதனால வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பீங்க, வீட்டுக்கு வரணும். அப்புறம் சில பேர் வார இறுதினால முன்னிட்டு வெளியூர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கலாம். அங்கே போக்குவரத்து நிலவரம் குறித்து நிறைய விஷயங்களை வந்து பிளஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பினாங்கு பாலத்தில் இருவழி சாலைகளிலும் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனையடுத்து 221.8 கிலோமீட்டர் சினாயிலிருந்து கூலாய் செல்லக்கூடிய சாலையில ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. ஒரு கனரக வாகனமும் அந்த இடத்துல வந்து பழுதாயிருக்கிறதுனால அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. வலதுபுற சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. நெடுஞ்சாலைகளில் இப்போ நிலவரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. இருந்தாலும் சில இடங்களில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன, பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க அப்படின்னு பிளஸ் நிறுவனமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதற்கிடையில இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வியாபாரம் செய்யறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அனுபவங்களையோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தொடங்கின புதிய வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒருத்தவங்களை நம்ம சந்திக்க போறோம், யார் அவங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

வணக்கம், என் பெயர் நென்சி மாலதி. நான் 8 வருடங்களாக வீட்டிலிருந்து கேக் வியாபாரம் செய்து வருகிறேன். என் வீடு கிளைமுத்தமாவில் இருக்கிறது. நம்மளுடைய பிராண்ட் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா LN World Cake. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கேக் மட்டும் இல்லாமல் பலகாரமும் செய்கிறோம். ரெட் வெல்வெட் கேக், சாக்லேட் மாய்ஸ் கேக், பட்டர் கேக், ஸ்பாஞ்ச் கேக், ரவா கேக் மற்றும் பல விதமான கேக்குகளும், ப்ரௌனிஸ், சீஸ் தாட், கப் கேக்ஸ், இது போன்ற டிசர்ட்ஸும் நம்மளிடம் இருக்கிறது. வடை, உருண்டை, கேசரி, இது போன்ற பலகாரங்களும் நாம் செய்கிறோம். நம்ம உபயோகிக்கிற பொருட்கள் எல்லாம் பிரீமியமான பொருட்கள். நம்ம நம்மளுக்கு செய்து சாப்பிடுவதை விட மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கும் போது வரும் சந்தோஷத்தை சொல்ல அளவே இல்லை. அந்த சந்தோஷத்தை நான் நிறைய முறை அனுபவித்திருக்கிறேன். திருமணம், பிறந்த நாள், வளைகாப்பு, இப்படி பல விசேஷங்களுக்கு நம்மளிடம் ஆர்டர் செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0169445471. இந்த வேளையில் என் கணவர் லோரன்ஸ், என் குடும்ப உறுப்பினர்கள், எனக்கு வாய்ப்பளித்த மின்னல் FM க்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியமூன்று 2 9 2 2 2 6 5 9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
1: தீராயிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் மாலை மணி 5:45 ஆகிவிட்டது. அடுத்த வரும் விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கும் நிறுவனம் கோல்டன் லைஃப் கேர். இங்கிருந்து அதனுடைய நிர்வாகி திரு மகான் நம்மோடு இருக்கிறாரு. வணக்கங்க திரு மகான், எப்படி இருக்கீங்க? அப்புறம் வெளியில வரும்போது நெரிசல் ஆரம்பிச்சு அப்படி
2: கொஞ்சம்
1: ஆரம்பிக்குது அதுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அங்காசபுரிக்குள்ள, நல்ல வேலையா. சரிங்க சார். ஆக கோல்டன் லைஃப் கேர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இப்போ வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க, மருத்துவமனையில இருப்பாங்க, எல்லாம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க, தன்னைத்தானே பாத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் போது நீங்க இந்த கேர் கிவர் அப்படின்ற ஒரு சேவையை வழங்குறீங்க இல்லையா? சரி, ஆக முதல் கேள்விக்கு நம்ம போயிடலாம். கோல்டன் லைஃப் கேர் என்றால் என்ன? நீங்க என்ன நோக்கத்தோட இதை ஆரம்பிச்சிருக்கீங்க?
2: என்னன்னா we are professional caregivers. So நாங்க வந்து professional caregiver provide பண்றோம். இப்போ patient வந்து normally we providing caregiver at home. patient at home-லயே நாங்கள் வந்து caregiver அனுப்பி
1: வீட்டுக்கே
2: அனுப்பி நாங்கள் அவங்கள பார்க்க வைக்கிறோம். ஸோ அவர் caregiver ஆல் ட்ரெயின் பண்ணி they are professional and experienced caregivers எல்லாமே.
1: என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க அனுப்புறீங்க? இப்ப மருத்துவமனையில இருக்காங்க, இப்ப வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொல்றீங்க, வயசானவங்க இருப்பாங்க. இது வயசானவங்க மட்டும்தானா? இப்ப வீல் சேர்ல சக்கர நாக்களில இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்க அந்த
2: எவ்ரிதிங் லைக் பேஷண்ட்க்கு வந்து லைக் ஓகே யூ சில்ட்ரன் எல்டர்லி பர்சனுக்கு வயசானவங்க யாராருக்கு கேர் தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம்,
1: அந்த சேவையை வழங்குறீங்க. அது உங்களுக்கான விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் இப்போ நிறைய ஆரம்பித்த உடனே நிறைய பேர் எதற்காக உங்களை தொடர்பு கொள்றாங்க?
2: இப்போ வந்து நிறைய பேர் என்னத்துக்கு எங்களுக்கு தொடர்பு பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஐ மீன் எவ்ரி ஒன் ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து அவங்க வீட்டில் உள்ள பேஷண்ட், வீட்டில் யாராச்சும் பேஷண்ட் இருக்காங்க,
1: ஆள் இல்லை பார்த்துக்கிறதுக்கு,
2: ஆள் இல்லை, வி ஆர் ப்ரொவைடிங்
1: உங்களுடைய சேவை நாடுறாங்க.
2: 24 hours நாங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்பி நாங்கள் பார்க்கலாம்.
1: சரி, இந்த சேவையை நீங்கள் தொடங்கியிருக்கீங்கன்னா அது ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பாக தொடங்கியிருக்கீங்க. இப்போ வீட்டில் குடும்பத்தினர் உறவுகள் இருக்கும்போது ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு நிமிடத்துவமான கேர்கிவர் தேவைப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இப்போ நான் வந்து இப்போ வீட்டில் உள்ளவங்க வந்து சம்டைம் டி நாட் ட்ரெயின், அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பேஷண்டை பார்க்கறதுக்கு. ஸோ எங்களோட கேர்கிவர் வந்து தே ஆர் மெடிக்கலி சர்டிஃபைட் எஸ் அ கேர்கிவர். ஸோ அவங்களுக்கு தெரியும், இப்போ வூண்ட் கேனா கூட இப்போதும் வந்து பேஷண்ட் வந்து கிளினிக் கூட்டு போவாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வூண்ட் கேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ அவர் ட்ரெயின் கேர்கிவர் வந்து வீட்டிலே அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க.
1: இப்போ வீட்டில் வந்து இப்போ ஏதாவது காயம் உள்ளவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் செய்வாங்க, அந்த சான்றிதழ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் அதுக்குன்னு தனிப்பட்ட கேர்கிவரை அனுப்பி வைப்பீங்க?
2: எஸ், பிகாஸ் திஸ் வாய் நாங்கள் வந்து பேஸ் ஆன் பேஷண்ட் படி நாங்கள் வந்து பிளான் அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்குபடி தான் நாங்கள் வந்து அந்த கேர்கிவர் ஏற்றபடி கேர்கிவர் நாங்கள் அனுப்புவோம்.
1: அதுக்காக நீங்கள் வந்து அவங்கள தயார்படுத்திருக்கீங்க? அதாவது எல்லாரும் மலேசியர்களா இல்லை வெளிநாட்டுக்காரங்களா?
2: Depend. Malaysia la irukanga, we have around 100 male irukanga enga kitta caregivers, all certified caregivers. So ipo vande post surgery vechikeengla, after operation nenchi pannite veetla ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆள் யாராச்சும் பக்கத்துல இருக்கணும்.
1: ஆமா,
2: சோ ஃபேமிலில வந்து யாராச்சும் அங்க போய் இருக்க முடியாட்டி கூட நாங்க வி ப்ரொவைட் அ கேர்கிவர் அவங்கள பாத்துக்கிறதுக்கு.
1: சரி, இப்போ உங்களுடைய ஹோம் நர்சிங் கேர்ல இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன சேவைகள் எல்லாம் குடுக்கறீங்க சார் நீங்க?
2: ஓவரால் லைக் எவ்ரி சிக்னஸ் எல்லாம், கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, டிமென்ஷியா, வயசானவங்க டிமென்ஷியா ரொம்ப பிரச்சனை வரும், அப்புறம் all kind of sickness வீட்ல என்னென்ன, I mean people என்ன சொல்லுவாங்க,
1: என்னென்ன தேவைப்படுது, உதவி தேவைப்படுதோ. இப்போ புண்கள் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஊசி போடுற சூழல் இருக்கலாம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மருந்து கொடுக்கணும்.
2: சர்டிஃபைட் நர்ஸ் கூட இருக்காங்க. சோ சர்டிஃபைட் நர்ஸ்னா அவங்களுக்கு சர்டிஃபைட் நர்ஸ் வேணும்னா கூட நாங்க சர்டிஃபைட் நர்ஸ் அனுப்புவோம்.
1: உங்களுக்கு ஆண் தான் வேணும் இல்ல உங்களுக்கு ஒரு பெண் தான் வேணும்னா கூட நாங்க தேர்ந்தெடுக்கலாம்.
2: என்கிட்ட இருக்கு ஆண் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. சோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் த கிளைண்ட், அவங்களுக்கு என்ன மாதிரி ஆண் வேணுமா பொண்ணு வேணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபைட் நர்சஸ் வேணுமா, பிகாஸ் இன்ஜெக்ஷன்லாம் வந்து மஸ்ட் பி சர்டிஃபைட், ரியலி யூ கான் யாரு சும்மா ட்ரெயின் பண்ணிட்டு கேகிவ் பண்ணிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் போட முடியாது, அவங்க சர்டிஃபைட்ல லைசன்ஸ்
1: இருந்தாதான் அவங்க பண்ண முடியும் இல்லையா. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, எங்க வீட்டுல எங்க வயசான அம்மா இருக்காங்க, நான் வேலைக்கு போறேன், உங்களுக்கு உடம்பு முடியல, எனக்கு ஒரு கேகிவர் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுடைய கேகிவர் வந்துட்டு போயிருவாங்களா, இல்ல அந்த காலகட்டத்தில் அங்க இருப்பாங்களா?
2: டிபெண்ட். இப்போ ஒரு சமயம் மினிமம் வி கிவ் 5 ஹவர்ஸ் சர்வீஸ் பர் டே, அப்ப அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வேணுமா இல்ல 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வேணுமா கூட வி கேன் அரேஞ்ச் ஃபார் தட், டிபெண்ட் ஆன் த. அப்ப ஒரு சமயம் வந்து கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு வந்து காலையில 8 மணிலிருந்து 5 மணி மட்டும் போதும் அப்படின்னாங்க.
1: ஒவ்வொரு விஷயமா ஒரு ஒன்று கேட்கணும் சார். ஏன்னா வீட்டில் வித்தியாசமான முதியோர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, சிறியவர்கள் இருப்பாங்க, ஏன் ஊனமுற்றவங்க கூட இருக்கலாம் வீட்டில். ஆக இப்ப முதியோர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு வந்து அந்த நினைவாற்றல் குறைபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களை பராமரிக்கிறதுக்கான என்ன மாதிரியான உதவிகள் சேவைகள் நீங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கு?
2: இப்ப வந்து டிமென்ஷியா நான் வந்து நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவோம் அவங்களுடைய என்ன ஸ்டேஜில்
1: இருக்குன்னு.
2: ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ்னா வந்து ஸ்டார்டிங் நார்மலி டிமென்ஷியா வந்து டிஃப்ரெண்ட் டிமென்ஷியா ஸ்டேஜ் இருக்கு. பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சமயம் வயலனா இருக்கலாம், ஒரு சமயம் எல்லாத்தையும் மறந்து போறவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து வி டூ த ப்ரோக்ராம். அதுல இருந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா மெமரி கேம்ஸ். ஸோ வி டு ஸ்டார்ட் டாக்கிங் இச் அதர், கேகியை வந்து எப்போதும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும், அந்த பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சிருக்கணும்.
1: ஓ, அது அதுக்குலாம் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அவங்களை. இப்ப பக்கவாதம் வந்தவங்களாம் இருப்பாங்க இல்லையா வீட்டுல, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு உங்க பக்கம்?
2: பக்கவாதம் கூட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக் இருக்குது. இப்ப அவங்களுக்கு வந்து வி ஹேவ் டு டு அசெஸ்மென்ட் ஆல்சோ. இப்ப அவங்களுக்கு வந்து நார்மலி வி டூ ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க, டிபெண்ட் ஆன் விச் வாட் டைப் ஆஃப் பக்கவாதம் சொல்கிறது. அவங்களுக்கு ஃபிசியோதெரபி மேபி தே ஹேவ் த ஃபிசியோதெரபி, அவங்களுக்கு வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிணு அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஃபிசியோதெரபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கேகிவோ ஃபிசியோதெரபி கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து பெட்டிகான் பெட் ரீடன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாத்திங் ட்ரெஸ்ஸிங்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு மூவ்மெண்ட்க்கு இன்க்ளூடிங் லெஸ்ஸி தி ஹேவ் பேம்பர்ஸ் வி தி கேகிவர் வில் சேஞ்ச் எவ்ரிதிங். ஐ மீன் அவங்க பார்த்துப்பாங்க.
1: இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அறுவை சிகிச்சை இந்த போஸ்ட் சர்ஜரி கேர்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும், ஏன்னா தையல் இருக்கலாம், அவங்களுக்கு இன்னும் காயங்கள் இருக்கலாம் இல்லையா, அவங்களை எப்படி நீங்க பாத்துக்கிற சேவைகள் எல்லாம் கொடுக்கறீங்க?
2: அதான் முதல்ல சொன்னபடி ட்ரெஸ்ஸிங்லாம் கூட டே அந்த பொண்ணு காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் மாத்துறதுலேருந்து எல்லாமே ஓகே கேவல் டூ தேட். ஸோ அதான் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பார்க்கறது, ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் பாக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க.
1: அதனை அடுத்து இந்த புற்றுநோய் இந்த கேன்சர் கேர் எல்லாம் இருக்குது இல்லையா, எண்ட் ஆஃப் லைஃப் கேர், இந்த மாதிரி என்ன மாதிரியான சேவைகள் கொடுக்குறீங்க சார் அவங்களுக்கெல்லாம்?
2: டிபெண்ட், புற்றுநோய்க்குள்ள வந்து லைக் அவங்களுக்கு வந்து நார்மலி வந்து பேஸ் ஆன் கண்டிஷன், புற்றுநோய் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, நம்ம லைக் கீமோதெரபி பண்ணிட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஃபுட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஃபுட் ப்ரிப்பரேஷன், அப்புறம் டாக்டர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நியூத்ரிஷன், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து லைக் கிவிங் everything full service
1: like அதாவது உங்க வீட்டுக்கும் வந்து அவங்க சேவையை குடுக்குறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன அதையும் கண்டறிஞ்சு அதற்கான இப்ப பிசியோதெரபி அவங்களுக்கு தேவைப்படுச்சுனா அதுக்கும் செய்யறாங்க, காயங்கள் இருந்தா அதுக்கும் செய்யறாங்க. ஆக இப்ப ஒரு சில வீட்டுல சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் சமைச்சு கொடுத்துருங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படியே வீட்டை கூட்டி விட்டுருங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க சார் கேட்டுக்கிறேன்.
2: இப்போ கேகிவ் வந்து not a mate.
1: ஓகே, தெளிவா கேட்டுக்கிறேன்.
2: கேகிவ்னா வந்து பேஷண்ட்க்கு என்னென்ன தேவையோ, பேஷண்ட் இருக்கிற இடத்துல வண்டி அவங்க பார்த்து பேஷண்ட்க்கு என்னென்ன நியூட்ரிஷன் ஃபுட் வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பேஷண்ட் இருக்கிற இடத்துல இப்போ ரூம்ல இருக்காங்கன்னா அந்த ரூம் அவங்க இருக்கிற இடத்துல வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
1: அது மட்டும்தான், அதாவது நீங்க நிபுணத்துவமான சேவையை தான் வழங்குறீங்க, இது வீட்டுக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்துருங்க அதெல்லாம் இல்ல. சரி சார், ஒரு பாடலை கேட்கலாம். இன்றைக்கு நடிகர் மணிவண்ணன் தெரியுதுனே அவருக்கு வந்து நினைவு நாள், அந்த அவருடைய பாடல் ஒன்றை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இதற்கிடையிலே இவர் வந்து இப்போ திரு மகான் வந்து டிக்டாக் லைவ் போய்கிட்டு இருக்காரு மின்னல் எஃப்எம்ல, அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத கேட்கலாம். அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா சுழியம் 1 2 9 2 2 2 6 5 9 என்ற எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம்.

0: ஆக உங்களுக்காக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கோல்டன் லைஃப் கேர் கொண்டு வரும் விளம்பர நிகழ்ச்சி. இன்றைக்கு அதனுடைய நிர்வாகி திரு மகா நம்மோடு இருக்கிறாரு. சார், உங்களுக்காக நம்ம டிக்டாக் லைஃப்ல நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, நானும் ஒரு கேர் கிவர் தான், நான் உங்க கூட ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. அப்புறம் இரண்டு நோயாளிகள் வீட்டுல இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு எப்படி, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும்னா திரு மகான் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். சுழியம் 1 2 9 2 2 2 6 5 9 சுழியம் 1 2 9 2 2 6 5 9 அல்லது www.goldenlifecare.com.my என்ற அகப்பக்கத்தை நம்ம நீங்க வளம் வந்து மேல் விவரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். சரி, நிறைய கேள்விகள் இருந்துச்சு சார். இதுல ரெஸ்பைட் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: ரெஸ்பைட் கேர்னா வந்து லைக் ஃபேமிலியில் வந்து கேர் கிவர் இல்லாமல் ஃபேமிலி மெம்பரே ஒருத்தவங்களை வீட்டில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கறனால சம்டைம் தி கான் கோ எனி ஒரு ஈவெண்ட்க்கு, வெட்டிங் போக முடியாது, ஒரு ஈவெண்ட்க்கு போக முடியாது. ஸோ அப்புறம் ஒரு ஹாலிடே கூட போக முடியாமல் ஆயிடுது. ஸோ இப்போ அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வாரத்துக்கு ஹாலிடே போனா கூட வி ப்ரொவைட் அ கேர் கிவர். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு பார்க்குற மாதிரி, இல்லை இப்போ ஒரு வெட்டிங் போறனா கூட ஒரு 5 hours, 10 hours நாங்கள் ஒரு வெட்டிங் அட்டன் பண்ணோம், வீட்டில் பேஷண்ட் பார்க்கறதுக்கு இல்லை.
0: சரி,
1: ஸோ வி ப்ரொவைட் ஃபார் தட் ஆல்சோ.
0: சரி, அந்த மாதிரியான சேவைகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிக்டாக் லைஃப்ல நிறைய பேர் வந்து, நான் வந்து ஒரு சான்றிதழ் பெற்ற ஒரு தாதி, அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஏதாவது சமையல்காரவங்களாம் அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வருது. சரி, அதை பத்திலாம் வந்து நீங்க தொடர்பு கொள்ற என்ன நாங்கள் கொடுக்குறோம் டிக்டாக் லைஃப்ல வந்துட்டு இருக்கிறவங்க தாராளமா நீங்க அவரை கூப்பிட்டு தொடர்பு கொள்ளலாம். இப்போ உண்மையிலே இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்கறாங்க உங்களுடைய தொடர்பு என்ன கேட்டுட்டு
1: இருக்கிறாங்க.
0: ஆமா, இதற்கிடையில அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டாங்க, என்ன மாதிரியான கேப் பிளான் ப்ராசஸ்லாம் இருக்கு சார்?
1: இப்போ எங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, லைக் இப்போ யாரும் கேர் கிவர் வேணுன்றீங்களா, அந்த மாதிரியா?
0: கேர் கிவர் வேணுன்ற கேட்குறாங்க, நான் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு கேர் கிவர்.
1: அப்போ எனி திங் இந்த அவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப்புக்கு நான் அம்பர் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம். இப்போ ஒரு கேர் கிவர் வேணுன்னா வந்து அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த படிக்கு நாங்கள் பிளான் அரேஞ்ச் பண்ணி ஒரு கேர் கிவரை பார்த்து அவங்களுக்கு அனுப்பி விடுவோம்.
0: சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரியான யாராவது ஒரு உதவிக்கு வேணும்ன்ற அந்த சேவையை வழங்கிட்டு இருக்கீங்க சார். அங்க உங்க தொடர்பு என்ன நாங்க மீண்டும் கொடுத்துறோம். சுழியம் 1 2 9 2 2 2 6 5 9 www.goldenlifecare.com.my என்ற அகப்பக்கத்தை நம்ம நீங்க வளம் வரலாம். நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
1: யாராருக்கு கேர் கிவர் தேவைன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வெப்சைட் இருக்குது, we can www.goldenlifecare.com.my. எலெக்ட்ரோன் நம்பரு 01292932659 கான்டாக்ட் பண்ணுங்க.
0: நன்றி சார், மீண்டும் சந்திக்கலாம்.
1: வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மின் வாகன தொழில்துறை மேம்பாட்டில் வாகனங்களின் விற்பனையில் மட்டும் கவனம் செலுத்த இயலாது, மாறாக விரிவான சூழலியல் அமைப்புக்கும் அவை ஆதரவளிக்க வேண்டும் என முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹரி அபுல்கானி தெரிவித்தார். உள்ளூர் தொழில்நுட்ப மேம்பாடு, திறன்மிக்க பணியாளர்கள் உள்ளிட்ட பொது மின்னேற்ற வலையமைப்பு ஆகியவை இந்த சூழலியல் அமைப்பில் அடங்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து வலுவுடன் உள்ளன. கடந்த ஆண்டு இத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.7% அதிகரித்து 690 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். ஷா ஆலம் LRT 3 இலகு ரயிலின் இலவச சேவை அடுத்த மாதம் 14 வரை நீட்டிக்கப்படுவதாக ரேபிட் கேஎல் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. பட்டலிஞ்சயா ஷா ஆலம் கிள்ளானை இணைக்கும் அந்த புதிய பொது போக்குவரத்து அமைப்பினை அதிக பயனர்கள் பயன்படுத்த வாய்ப்பளிக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் தென்கிழக்கு பகுதியில் இன கலவரத்தை தொடர்ந்து சில நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சன்சாரி மாவட்டம் இந்திய எல்லையை ஒட்டிய திவாங்நாச் பகுதியில் ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 3 உயிரிழந்த வேளை 25 காயமடைந்தனர். சமயக் கொடிகள் தொடர்பான சர்ச்சை காரணமாக இந்த வன்முறை வெடித்ததாக கூறப்படுகிறது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. நிலநடுக்கத்தால் சேதமடைந்த வணிக வளாகத்தில் மோப்ப நாய்களின் உதவியுடன் இறுதிக்கட்ட தேடி மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. இடிபாடுகளில் சிக்கியவர்களுள் இதுவரை 11 மீட்கப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் மினோரு கிஹாரா கூறினார். விளையாட்டு. மலேசிய லீக் கார்பந்து. அடுத்த மாதம் 12 ஸ்ரீ அங்காசா அரங்கில் நடைபெறவுள்ள லீகா எம் விருதளிப்பு விழா நாட்டின் தொழில்முறை கார்பந்து வரலாற்றில் புதிய தொடக்கமாக அமையவுள்ளது. தேசிய கார்பந்து விருது விழாவுக்கு மாற்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள அந்த விழா விளையாட்டாளர்கள், பயிற்றுநர்கள், ஆதரவாளர்கள் ஆகியோரின் சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் புதிய முயற்சி என்று MFL தலைவர் டாக்டர் அபுல்கானி ஆசான் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை மணி 6:03, 7 வரைக்கும் நீங்கள் அழைத்து பேசும் நேரம் இது. மனம் விட்டு பேசுங்க. உங்க மனசுல எவ்வளவு பாரம் இருக்கோ அதெல்லாம் நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டு ஒரு லேசான மனசோட வீட்டுக்குள்ள நுழைங்க அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியில நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு காயம் உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், கனத்துக்கொண்டே இருக்கலாம். இங்க நல்ல மனிதரா உங்களை எந்த ஒரு விஷயத்திலும் ஜட்ஜ் பண்ணாம, ஓ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அப்படி பண்ணிட்டாங்களா, நீங்க இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு பண்ணாம நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நல்ல நண்பனா நாங்க இங்க இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம் 3-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அதே நேரத்தில் அழைக்கக்கூடிய நேர்கள் நீங்க உங்களை அறிமுகப்படுத்தணும், உங்களை பற்றி நீங்க சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரே நோக்கம் தாங்க, இங்க சொல்லிட்டு போன பிறகு உங்க மனசு நிம்மதியா இருந்தா அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மற்றும் ஒரு நேயரை இழந்திருக்கின்றோம். அந்த நேயரை பற்றிய விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருக்கிறது.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். மாலை மணி 6:11 ஆகிவிட்டது. இந்த மாலை பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா நல்லபடியா போய்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம் வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, கடந்த மார்ச் 6 நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் பேசியிருந்தாங்க, ஜெகதீஸ்வரி அப்படின்ற ஒரு நேயர். எத்தனை பேத்துக்கு அவங்க நினைவுல இருக்கிறாங்கன்னு தெரியல, கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் பல பேருடைய இதயத்தை கரைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சந்திப்பை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நாங்க ஒளிபரப்புறோம். அதற்கு பிறகு இன்னும் விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு, கேக்கலாம்.
1: என் பேர் ஜெகதீஸ்வரி, நான் தங்காலிருந்து பேசுறேன். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்.
0: ஓ ஓகே. இப்ப உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: எனக்கு இப்ப வந்து உடம்பு ஓகேவா இருக்கு, பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த வலிங்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நார்மல் தானே கேன்சர் நோயில இருக்கு. சோ நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து இருப்பாங்க. சோ கேன்சர் நோய் வந்துட்டாலே தயவு நினைச்சிடாதீங்க, நம்ம இறந்துருவோம். ஏன்னா ஒரு ஒரு இறப்பு நம்ம விஷயத்த கேட்கும் போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும், எப்ப நெக்ஸ்ட் நம்மளா அப்படின்னு. நான் வந்து ஒரே விஷயத்தான் எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளைங்க நான் நினைச்சேன், இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராங்கர் வந்து என் பிள்ளைங்க தான். எனக்கு பெரிய பையனுக்கு 9, சின்ன பையனுக்கு 8, தென் கடைசி பையனுக்கு 4. அவரு பிறந்த பேபியா இருக்கும் போது எனக்கு இந்த கேன்சர் நோய் வந்துச்சு. நம்மகிட்ட காசு பணம் இருக்கும் போது நிறைய சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, செட்டன் டைம் எல்லாமே போயிருவாங்க. அதுக்குன்னு நம்ம உடஞ்சி போக கூடாது, ஏதாச்சும் வழி தேடணும். நானும் வழிதான் தேடணும், பட் கீமோலாம் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் இறந்துருவேன். சோ நான் சில விஷயங்கள்னால தான் சொன்னமா ட்ரீட்மெண்ட் தேடி போய் இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்காக இருக்கேன். நான் நம்புறது முருகர் மட்டும்தான் சிஸ்டர். சோ என்ன மாதிரி வெளியே இருக்கிற பேஷண்ட்க்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, சர்வைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து உங்களுக்கு இந்த சீக்கு வந்துருச்சு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க, அழுவாதீங்க. உங்களுக்கு உங்களுக்குன்னு கண்டிப்பா ஸ்ட்ராங்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப எனக்கு என் பிள்ளைங்க என் ஹஸ்பண்ட் தான். நான் என்னத்தை இழந்தேன்னு சொன்னா நிறைய பெண்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டா இருக்கும். என்னோட ஸ்டொமாக் பேக், என்னோட குடல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஸ்டொமாக் பேக் பைக்கிறேன், என் பெண்ணு ஒரு எல்லாமே எடுத்துட்டாங்க. ஒரு பெண்ணா என்ன வேணுமோ அது எங்கிட்ட இல்ல. இந்த காலத்துல வந்து நார்மலா ஒரு கேன்சர் வந்துட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா எனக்கு வந்து வந்த இது வந்து டாக்டர் சொன்னது என்னன்னா, இதுக்கப்புறம் நீயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்னா இருக்க முடியாது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே வார்த்தை, என் ஒய்ஃப் உயிரா இருந்தா போதும்னு. எனக்கு அதுதான் என்னோட பலமையா இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருக்கிற ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் விட்டுட்டு போயிடுறாங்க, வைஃப் நல்லா இருக்கிறவங்கள. பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கூட என் ஹஸ்பண்ட் சொன்னா, திடீர்னு எனக்கு ஏதோ ஒன்னு என்ன பண்ணி, அவங்க என்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க, நீ யோசிச்சுப்பாரு, நான் இல்ல நீ இல்லன்னா என்ன ஆகும், நாங்க 4 என்ன ஆகும். கடைசியா இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. காலையில ஒரு கால் நீ இல்லன்னா நாங்க 4 நாங்களும் 4 கிளம்பிடுவோம் கூடயே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் இன்னும் ஃபைட் பண்ணணும், நான் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகணும் இவங்களுக்காக அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. சோ என்ன மாதிரி இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, இவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க, இவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க. அதை பிரச்சு பார்த்தாதீங்க, உங்களுக்குன்னு கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கரா நீங்க வரணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்காக வாழணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்காக வாழணும்னு நினைங்க. இந்த கேன்சர் தூசி மேல தட்டி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். முருகரை நம்புங்க, கடவுளை நம்புங்க, டாக்டர் சொல்றத நம்பாதீங்க, டாக்டர் சொல்றாரா அதை நம்பாதீங்க. நீங்க இறந்துருவீங்க. என்னதான் சொன்னாங்க, போன வருஷம் 10 இறந்துருவேன்னு சொன்னாங்க. இதே கோயில் தங்கா கோயில்ல முருகர் கோயில்ல வந்து நிப்பாட்டி சொன்னேன், நான் வந்து இதுக்கப்புறம் உன்னோட இதுதான், நான் உயிரா இருக்கிறதும் சாவறதும் உன் கையில தான் இருக்கு முருகா. இன்னைக்கு வரைக்கும் என் முருகர் என்ன வச்சிருக்காரு. இப்ப கூட சொல்லுவேன், நான் இறந்துட்டேன்னா உன் மேல வச்சிருக்கு இந்த தங்கா ஏரியால எல்லாத்துக்குமே என்ன தெரியும். தயவு செய்து யாரும் உடஞ்சு போவாதீங்க, கேன்சர் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க.
0: ஜெகதீஸ்வரி, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனையோ பேருக்கிட்ட நம்ம இடைச்சலுகளா பேசுவோம், நீங்க பேசும்போது எனக்கு இடைமறித்து பேசுற எதுவுமே எனக்கு தோணல. உங்க நம்பிக்கை உங்களை இன்னும் தைரியமா கொண்டு வந்துட்டு இருக்குது. நீங்க நம்புற கடவுள் இன்னும் இன்னும் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நான் நம்பிக்கை கொடுக்கறேன்ல, ஆனா அதிசயங்கள் நடக்கும், மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிசயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கணும், நடக்கும். நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காகவும் உங்க குடும்பத்திற்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: ரொம்ப நன்றி ஜெகதீஸ்வரி. இதே மாதிரி தைரியத்தோட இருங்க, நீங்க ஒரு நல்ல உதாரணம். இப்ப கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஒரு பெரிய உதாரணம். உங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. மார்ச் 6 நம்ம கிட்ட அழைத்து பேசியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய வலி அவங்க மனசுல, உடல்ல வலி, பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனாலும் இயற்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, காலம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது கடந்த 2 முன்பு ஜெகதீஸ்வரி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க இறந்த செய்தி நம்ம கிட்ட வந்தது, அது நம்பவும் முடியல. இருந்தாலும் அவங்க உடல் நிலை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது இப்போ அந்த உடலுக்கு வலி இல்லை, அவங்க உயிர் இப்போ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதல் மட்டும்தான். ஆனாலும் அந்த அவங்களுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு கடவுள் தைரியத்தையும் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை மட்டும் நம்ம கொடுப்போம். இருக்கும் வாழ்க்கை ஒரு முறை தான். இருப்பவர்களை மதித்து அன்பு கொடுத்து நம்ம இருந்தோம்னா இழந்த பிறகு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க ஜெகதீஸ்வரி கவீந்திரன் இதற்கு முன்பு பேசியிருந்தார், இது போன்ற நேயர்கள் ரொம்ப ரொம்பவே நம்மளுடைய வானொலி அப்புறம் நேயர்களை சொல்லிட்டு இங்க உள்ள அறிவிப்பாளர்களுடைய எல்லாத்தையும் ரொம்பவே பாதிக்க செய்யறாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். இறைவனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இதற்கிடையில் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்ககிட்ட அழைத்து பேசுங்க.

வந்திருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கீரா ஈசை இது நினைவு ஒரு பறவையிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்லணும்னா எப்பொழுதுமே இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அழைத்து உங்க மனசுல உள்ளதை கொட்டி தீக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது 6 மணிக்கு தான் உங்ககிட்ட சொல்றோம் நீங்க அழைக்கலாம் அப்படின்னு. உண்மையிலுமே அவ்வளவு அழைப்புகள் 4 மணிக்கு வர தொடங்கிறோம். நான் பேசணும், நான் கடந்த வாரங்கள்லேருந்து நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, நிறைய பேர் மனசுல அவ்வளவு கவலைகளை வச்சிருக்கிறாங்க, மனசுல உள்ளதை கொட்டி தீக்கணும் யாருக்கிட்டையாவது நினைக்கிறாங்க, தனிமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நீங்க கடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து தயவு செய்து மீண்டு வரணும். ஏன்னா ரொம்ப நாள் இதே சூழல்ல நம்ம இருக்கவும் முடியாது. அது நம்ம மனசுக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி என்னைக்குமே நல்லது கிடையாது. ஒரு நேரம் அடுத்த அழைப்புல இருக்கிறார், அவர் சந்திப்போம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அக்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: பேசலீங்களா? பேசுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எது வேணாலும் நீங்க பேசலாம்.
1: என்னன்னா என் பேர் சொல்ல விரும்பல.
0: சொல்ல வேணாம்.
1: ஓகே, நாங்க ஒரு 5 வருஷமா ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: யா, நீங்களா?
1: ஆனா
0: சரி,
1: என்னன்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஃபேமிலியில வந்துட்டு நானு அம்மா அப்பா அக்கா தம்பி.
0: ஓகே,
1: தம்பி என் கூட சரியான க்ளோஸ், ஏன்னா அவருக்கு எனக்கு 7 வயசு வித்தியாசம், அக்காக்கு எனக்கு 1 வயசு தான் வித்தியாசம்னால அக்காவும் க்ளோஸ் என் கூட. இந்த 5 வருஷமா ரொம்ப பிரச்சனை. கடந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு புயல் மாதிரி அடிச்சு வீணாக்கி விட்டு போச்சு. நான் இப்போதும் கோவப்படுவேன், கோபப்பட்டு பேசுவேன், ஆனா எம்எல்ஏ தப்பு இருக்கு, நான் கோத்துல பேசிட்டேன். அப்பா வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு என்ன எனக்கு தெரியல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு மாறிட்டேன்னு நினைக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆகுது, ஆனா நான் மாறல. நான் கல்யாணத்துக்கு முன்னுக்கும் நல்லாதான் அவங்ககிட்ட அப்படிதான் உரிமையா பேசுவேன். எப்படின்னா ரொம்ப குடும்பத்துல நாங்க கஷ்டத்துல இருந்து வந்தோம், ரொம்ப கஷ்டம், ஒரு டாக்ஸில தான் போவோம், அந்த மாதிரி வருவோம். இப்ப நல்லா வளர்ந்துட்டோம். அப்ப நான் கஷ்டப்பட்டு வர எல்லாத்தையும் மாத்துறப்ப இது எது தப்பா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கரெக்டா இருப்பலாம் அப்படிமா எடுத்துக்குவேன். பார்த்தா போன வருஷம் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒரு 4 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போன வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஓடிடுச்சு, ரொம்ப உடச்சி வீணாக்கி விட்டுருச்சு. இப்ப எனக்கு ஒரு மக இருக்காங்க, எனக்கு ரொம்ப ஆசை எங்க அப்பா வந்துட்டு என் மகன் கூட பேசணும் பழகணும்னு, ஆனா என்கிட்ட அவர் பேச மாட்டாரு. எங்க அக்கா மட்டும்தான் பேசுறாங்க, அம்மா அம்மா அம்மா பேசுவாங்க, ஆனா எனக்கு அம்மா மேல ஒரு கோபம். அந்த பிரச்சனை வந்தப்ப அம்மா என் கூட நிக்கல, என் பக்கத்துல நிக்கல அம்மா, எனக்கு இல்ல நடுவில் நின்று பேசல. அம்மா அம்மா வந்துட்டு நீ விலகிடு அப்படி சொல்லி இந்த ஒரு சில வார்த்தையை சொன்னதுனால நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். இடையிலலாம் ரொம்ப உடஞ்சி காய்ச்சலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அடிக்கடி காய்ச்சல் வந்து உடம்புல ஒல்லி ஆகி ரொம்ப
0: வீணாப்பிட்டேன்.
1: ரொம்ப இப்ப நல்லா வந்திருக்கோம், ஆனா இப்ப செழிப்பு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா உடம்பு ஓட்டல. என் தம்பி வந்துட்டு அவன் பிள்ளை மாதிரி பார்ப்பேன், அவனை ரொம்ப பாசமா பார்த்தேன். போன வருஷம் இந்த வருஷம் அவர் கல்யாணம், ஆனா கல்யாணத்துக்கு கூட எங்களால் போக முடியல, அவ்வளவு பிரச்சனை.
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல,
1: பேசிக்கிறது இல்ல, ஏன்னா கருத்து கருத்துனாலயா இல்ல அவரு தப்பா நினைச்சுக்கிறாரு தெரியல. நான் என் தம்பி என்னோட தம்பியில நான் ரொம்ப உரிமையா இருப்பேன், அவன் ரொம்ப ரொம்ப உரிமையா இருப்பேன். சோ ஆனா அது தெரியல, அவங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துட்டு அம்மா பேச்சு அடிச்சு பேசுறாங்க, அப்பா வந்துட்டு பெரிய லாஸ். கடந்த வாரம் கூட நான் கால் பண்ணேன் அவருக்கு, 3 கால் பண்ணேன், 11 மணிக்கு எனக்கு நைட்டு 11 மணி, ரொம்ப பெயின், மனசு தூக்கம் வரல. சரி அப்பா கடிச்சு இன்னொரு பேசிடுவோம் கால் பண்றேன், எடுக்க மாட்டாரு, கேன்சல் பண்றாரு. அம்மா எனக்கு கால் பண்றாங்க, ஏன் என்னாச்சு முக்கியமான விஷயமான்னு நான் சொன்னேன். ஏன் அப்பா கால் பண்ணல, ஏன் கால் பண்ணேன்னு கேட்டாங்க. மறுநாள் கால் பண்ணி கேட்டாங்க, ஏன் அப்பாவுக்கு கால் பண்ணேன்னு. இல்ல அவர் நான் பேசணும், என்ன கால் பண்ணனா மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல கால் பண்ணேன். ஆனா அப்பா அப்பா ரொம்ப நல்லவரு, அப்பா ரொம்ப நல்லவரு, நான் உலகத்திலயே பார்த்ததுல எங்க அப்பா தான் செம்ம நல்லவரு. அவ்வளவு விஷயம் அவருக்கு தெரியும், அவர் நல்லா பேசுவாரு, ரொம்ப மரியாதை உணர்வு. அவரு அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட அவர் அவ்வளவு மரியாதையா சொல்லுவாங்க. அவரை நானும் எத்தனை ஓட்டி இடையில போறதுக்கு முயற்சி பண்ணேன், நேரா போயிட்டு வீட்டுல நான் இங்க தனியா இருக்கேன், கல்யாணம் பண்ணி தனியா இருக்கேன், போய் பேசலான்னு போறப்பல தடுஞ்சல் மாதிரி வருது. லைக் வந்து நான் கிட்ட போயிட்டு வீட்டுக்கிட்ட அன்னைக்கு ஒரு கிட்ட போயிட்டு வீட்டுக்கிட்ட காடி லைட் ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சோ அது தெரியல, நான் தான் அந்த மாதிரி நினைக்கிறேனா இல்ல அங்க மேமன் போய் தான் அவனுமன்.
0: இல்ல இப்போ உங்களுடைய சூழல் வந்து உங்க பக்கம் ஒரு விஷயம் இருக்கு, அவரு பக்கம் அவரு என்ன நியாயத்தை யோசிச்சுட்டு இருக்காரு நமக்கு தெரியல. ஆனாலும் இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு, இவ்வளவு பாசத்தோட, இவ்வளவு ஏக்கத்தோட இருக்கிற உங்களுடைய குரல் உண்மையிலுமே எதிர்பார்க்கிறோம். அவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கேட்டு அவர் உங்களுக்கு கூப்பிட்டாருன்னா அது ஒரு பெரிய வெற்றிங்க, பெரிய சந்தோஷம்.
1: நன்றிக்கா. நானும் எங்க அப்பா ரொம்ப முக்கியம், எங்க அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம், அவர் இந்த டைம்ல கூட இருக்கணும், அவர் அவ்வளவு விஷயம் ஷேர்
0: பண்ணுவார். அப்பா பேர்
1: என்ன? பேர் வேண்டாம்க்கா, அவர் ரொம்ப மரிய என்ன தப்பா இல்ல நினைச்சுக்குவாங்க, எனக்கு பயமா இருக்கு சொல்றதுக்கு. நான் எனக்கு அன்னைக்கு ஒரு வாட்டி கோயில பார்த்தோம், அக்காவோட வேணால கோயில பார்த்தோம், அப்ப கூட என்கிட்ட சரியா பேசல எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா யோசிச்சு அழிந்து மனைவி சொல்லுவாங்க, ஏன்னா இதுல எல்லாருமே குடும்ப சம்பந்தப்பட்டதால எல்லாருமே அப்பா பக்கத்து ஒரு சிலவங்க நியாயமா இருப்பாங்க, நம்ம கூட நியாயமா இருப்பாங்க. எனக்கு நடுவில் யாரு தான் பேச வைக்கிறது, நடுவில் யாரு தான் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நானும் அப்பாவும் மீட் பண்ணி அம்மா கூட மீட் பண்ணாலும் செட்டில் ஆகும் நினைக்கிறேன். ஆனா நான் போற கால் பண்ணா இருக்க மாட்டேன்.
0: ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய பாசம் எல்லாம் நியாயமான ஒன்று. அதே நேரத்துல உங்க உடம்பையும் நீங்க பாத்துக்கணும். இரவு நேரத்துல அலுவலகத்து மருத்துவமனையில போய் அனுமதி பெற்று மருத்துவமனையில போய் இருக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு நல்லதே கிடையாது, அது உங்களுக்கு புரியுதா? ஆனாலும் உங்களை நீங்க முதல்ல பாத்துக்குங்க. பெற்றோர்கள் முக்கியம் தான், அதை நிச்சயமா சொல்றோம். இதுக்கு தீர்வு கிடையாது, இந்த பக்கத்துல இருந்து நாங்க தீர்வு கொடுக்க முடியாது. ஒருவேளை மீண்டும் சொல்றோம், ஒரு வானொலியை கேட்டு உங்களுக்கு கூப்பிட்டாருன்னா தயவு செய்து எங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. அப்படி ஒன்னு நடக்கணும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு, சரியா? ஆனா இந்த நேரத்துல நீங்க உங்களோட அவ்வளவு பெரிய பாசம் இருக்கு, அவ்வளவு பெரிய ஏக்கம் உங்களுக்கு இருக்குது. நிச்சயமா இதற்கான ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்து முடியணும். இந்த குடும்பம் திரும்பவும் ஒன்னு சேரணும், சரிங்களா?

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM
2: தீரா இசை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுல உங்க மனசுல உள்ளத மறக்காம எங்க கிட்ட சொல்லுங்க. உங்களை எந்த ஒரு விஷயத்திலயும் இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படி பேசுறாங்களே, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம அதை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
3: வணக்கம்மா, என் பேர் குணசுந்தரிமா, நான் சாலம் ஸ்ரீமுடால இருந்து பேசுறேன். நானு
2: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து 27 வருஷம் எனக்கு பென்சர்மா, 27 6 தடவை எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிடல் யூனிவர்சிட்டியில. அப்ப 4 தடவை கீமோ, 6 தடவை எனக்கு கீமோ ஏத்தினாங்க. இந்த சீக் வந்து நான் யாருக்கிட்டையும் சொன்னா தான் தெரியும் எனக்கு இந்த சீக் இருக்குன்னு, இல்லாட்டுமே யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு வந்து துணிச்சல், தெகிரியும், தெய்வ வழிபாடு அதெல்லாம் இருக்கணும். இன்னமும் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவோம், 13 வயசுல இருந்து மோட்டர் சைக்கிள் ஓட்டுறேன், இப்ப எனக்கு 63 வயசு. ஆனா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். பிள்ளைங்க எல்லாம் செய்வாங்க கொள்ளுவாங்க, தங்கச்சி என் கூட இருக்காங்க, எல்லாம் கேட்டா செய்வாங்க கொள்ளுவாங்க. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பு இல்ல, நானே செய்யணும் என்னோட இத, நானே போகணும் வரணும் இது பண்ண. அப்படியே தவிர்க்க முடியாத காரணம்னா நான் உங்ககிட்ட உதவி கேட்பேன், செய்வாங்க கண்டிப்பா எல்லாரும்.
2: எனக்கு
3: ரொம்ப தைரி, எனக்கு என்னால முடியும் வந்து நம்ம இந்த சீக்கிரத்துக்கு வந்துமா, நம்ம வந்து முயற்சி எடுக்கணும், நம்மளால முடியும், நம்மளால முடியாது எதுவுமே இல்ல. கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போவோம், நானே ஸ்ரீமுடாலதான் இருக்கேன். அப்படி தைரியம்னா நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு அந்த சீக்கு இருக்கும், ஐயோ அப்படி இப்படின்னு அந்த அந்த கொள்கை நம்ம வச்சுக்க கூடாது.
2: சரிம்மா, இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, இதே தைரியத்தோட இருங்க, உடல்நிலைய பாத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது, சரியாம்மா?
3: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா.
2: நன்றி நன்றி.

0: தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க, உங்க மனசுல உள்ளத நீங்க எங்க கிட்ட சொல்லலாம். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு விஷயம் வருத்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அழைக்கிறாங்க, நிறைய பேருடைய அழைப்புகளை எடுக்க முடியல. அதுதான் ஒன்றுதான். மற்றபடி எத்தனை பேருடைய அழைப்புகள் எடுக்கணும்னா ஒரு 2 மணி நேரமாவது நமக்கு தேவைப்படும். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எவ்வளவு வாய்ப்பை ஒரு நம்ம நேர்களுக்கு வழங்க முடியுமோ அதற்கான வாய்ப்புகளை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். அடுத்து ஒரு நேயர் அழைப்புல இருக்கிறாங்க. வணக்கம். சரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
1: இல்ல, சமய காலத்துல வந்து எப்படி சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே காதலித்தவர் வந்து திடீர்னு வந்து என்ன தொடர்பு கொண்டாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி ஆனா இந்த விஷயத்த வந்து எனக்கு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல, ஏன்னா தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு. எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை நீங்க கண்டிப்பா குடுப்பீங்கிறதுக்காக தான் நான் கால் பண்றேன், கால் பண்ணிருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: திடீர்னு கால் பண்ணிட்டு அவரு ஏற்கனவே அவரை 5 வருஷம் காதலிச்சேன். வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சது பிறகு அவரு பல பல பல பெண்களுக்கு ஒரு சவகாசம் நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு அங்கிட்டு வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு, என்ன கை நீட்டி ஒரு தடவை கூட அடிச்சுட்டு எல்லாம் அதட்டி பேசுனது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு இது பண்றேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. திடீர்னு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட கல்யாண வாழ்க்கை நீடிக்கல, நீங்க போன பிறகு இன்னொரு புள்ளிய காதலிச்சேன், அவங்களும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வந்து அவங்க அசிங்கப்படுத்திட்டு போன பிறகு இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணி அவங்களும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்படி நீங்க இருந்த அளவுக்கு யாரும் இல்ல. நான் சொன்னேன், இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஒரு இதுல குடும்ப இதுல இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் ரொம்ப நல்லவரு, அதனால வந்து என்னால வந்து உங்ககிட்ட பேச முடியாது. உங்க கஷ்டத்தை நீங்க பகிர்ந்துக்கிறீங்க, நான் வேணுமா அதை நான் கேட்டுக்கிறேன், அதுக்குப்படி நீங்க எதுவும் எடுக்கும். ஆனா அவரும் தப்பா எதுவுமே என்கிட்ட பேசுறது, அவர் சொல்ற வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. நைட்ல என்னால ஒரு 2 வீக்ஸ் தான் என்னால அவர் தூங்க முடியல. அவங்க சொன்னதுதான் என் மைண்ட்ல அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எதுலையுமே என்னால போக்கஸ் பண்ண முடியல. எப்படி சொல்லலாம், அவரு என்னோட முதல் காதல்.
0: அது புரியுது. ஆனாலும் நீங்க அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்க. 2வது முறை அவங்களை உங்களை தொடர்பு கொண்டாரா?
1: தொடர்பு கொள்ளல. பட் இருந்தாலும் நான் அவரை வந்து ஐஜில பேஸ்புக்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அவர் என்னோட போன் நம்பர் அவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்து காலையில குட் மார்னிங் அனுப்புவாங்க, நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்.
0: இது உங்க கணவர்கிட்ட சொன்னீங்களா?
1: எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு தெரியுது, ஏன்னா அன்பான கணவர் இப்படி இருக்கிறப்ப இதை நான் வெளிப்படையா அவர்கிட்ட போய் சொன்னா, அவரு நாள் பின்ன நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு லேட்டா வந்தாலும் நான் எங்கயோ போயிட்டு வரேன், அவங்கள போய் தனியா சம்பிச்சு அப்படின்னு ஒரு இது வந்து என்னோட குடும்ப வாழ்க்கை பாத்துருச்சுமோ ஒரு பக்கத்து பயமா இருக்காக்கா.
0: சரி, இப்ப உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன அடுத்தது செய்ய போறீங்க? ஏன் இது உங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்றதான் உங்க கேள்வி.
1: ஆமா ஆமா, ஏன் என்ன தொந்தரவு? என் மைண்ட் எனக்கு என்ன தூங்க முடியல. சம்டைம்ஸ் நான் தூங்குறதுக்கு வீட்டுக்கு 3 மணி 4 மணி ஆகும். அவங்களை நினைச்சு எனக்கே அழுவ வரும். ஏன் திரும்பி எனக்கு அவங்க இத்தனை வருஷம் அவங்க ஞாபகமே இல்லாம நான் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழ்ந்தேன். ஆனா இப்ப ஏன் திரும்பி அவங்க வந்த பிறகு என்னோட எனக்கு மைண்ட் ஃபுல்லா டிஸ்டர்ப். என்னால எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல.
0: ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சுக்குங்க, இது உங்களை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் உங்க கணவர் சம்பந்தப்பட்டது. அதனால உங்களுக்கு ஷோமஸ் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி.

0: தீராய் செல் நினைவு ஒரு பதிவு உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, வானொலி ரேடியோ ரகசியம் அப்படின்ற ஒரு பதிவு திரு எஸ் குமரன் நம்மளுடைய நிர்வாகி வந்து வியாழக்கிழமைகளில் பதிவாகும் வானொலியை பற்றி அந்த நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆக இன்றைக்கு பதிவான ஒரு விஷயம் வானொலி காணொலி நம்மளுடைய நினைவோ ஒரு பறவை பற்றியானது தான். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக்ல போய் பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பேசியிருக்கிறாரு, ஆக பார்க்கணும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக போய் பாருங்க. சரி, இதற்கிடையில் இன்றைக்கு ஜெகதீஸ்வரி இன்றைக்கு அவங்க நம்மோடு இல்லை, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அதே நேரத்தில் மூன்று நேர்கள் நம்ம கிட்ட அழைத்து பேசியிருந்தாங்க. இப்போ சோமஸ் குமார் அழைப்புல காத்துட்டு இருக்கிறாரு, அவரை சந்திப்போம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போவனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா சோமஸ்? சந்தோஷம். சரிங்க சோமஸ், இன்றைக்கு மூன்று நேயர்கள் பேசினாங்க. முதல்ல ஒருத்தர் அப்பாவை பத்தி பேசினாரு, குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு அவர்கிட்ட, மிகப்பெரிய கவலை இருக்கு, அதனால உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப அளவுல பாதிக்கப்பட்டு பேசியிருந்தாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சோமஸ்?
1: ஆமா போனா, நானும் வந்து அவரை பத்தி கேட்டிருந்தேன். அவர் வந்து ரொம்ப ஆவலா இருக்காரு, அதாவது அவங்க அப்பா கூட அந்த உறவை வந்துட்டு திரும்பி வந்துட்டு நல்லபடியா எடுத்துட்டு வரணும்னு அவரும் நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல அவருக்கு நிறைய தடுங்கள் இருக்கிறதுனால அவர் ஏதோ ஒரு விதத்துல வந்து அவருக்கு வந்து அந்த மனசை உறுத்துது. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, நார்மலாவே ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, குடும்பத்துல முக்கியமா வரும்போது, நம்ம வந்து அந்த குடும்பத்துல இருந்து நம்ம முக்கியமா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம தேடுவோம். அப்ப இந்த நபரும் வந்து அவங்க அம்மாவை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா அவர் தேடி இருக்காரு, அவங்க அம்மா அந்த இடத்துல நிக்கல. இதை வந்து நம்ம எப்பயுமே மோஸ்ட்லி நம்ம கிட்ட கவுன்சிலிங் வரவங்க கிட்டயும் வந்துட்டு நம்ம இதான் வந்து கேள்விப்படுவோம். குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு வந்து நிக்கணும்னா அவங்களுக்கும் வந்து எந்த பக்கத்து நிக்கணும்னு தெரியாது, அவங்களும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருச்சுனாக்கா, நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு நபரை குடும்பத்துல இருந்து ஒரு நபரை எடுத்துட்டு போய் சேர்க்காம வேற ஒரு ஆள் மூலமா குடும்பத்துக்கு வெளியில இருந்து ஒரு ஆளை வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த நடுநிலையா நீங்க வச்சலாம். அப்படி உங்களுக்கு யாரும் இல்லாட்டினாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யணும்னா, நீங்களே தான் வந்துட்டு அதை வந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணணும். இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் காலிங்லாம் வந்துட்டு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு நல்ல விஷயம், டெக்னாலஜி இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க வந்து நிறைய ஐ கான்டாக்ட் இருக்கும். இந்த வெர்பல் பிஹேவியரை விட வந்துட்டு நான் வெர்பல் நீங்க வந்துட்டு அவரை கிட்ட பார்த்து பேசலாம், கட்டி பிடிச்சி பேசலாம், அந்த பிசிக்கல் டச் இருக்கும். அதனாலேயே வந்து சில பேர் வந்து மனசால வந்து உருகிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன நிறைய தடுங்கள் வந்துச்சுன்னு, பட் அந்த தடுங்கள்லாம் வந்துட்டு ஒரு டெஸ்ட் தான் அவருக்கு. அவரு வந்து எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு போய் பாக்குறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு எப்படியாச்சும் போயிட்டு முயற்சி பண்ணி பார்த்து பேசி இருந்தாக்கா வந்துட்டு கண்டிப்பா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் போவனா.
0: அப்ப நேரடியா போய் பாக்கணும் அப்படின்றது உங்களுடைய அறிவுரை அவருக்கு.
1: சரி,
0: அடுத்ததா ஒருத்தவங்க அழைச்சு பேசியிருந்தாங்க. அவங்க வந்து ஆனா அவங்க கிட்ட அவ்வளவு பெரிய உற்சாகம் தெரிந்தது. 23 வருடங்களாக வந்து கேன்சர்ல புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வயசுல உடல் தைரியம் மன தைரியம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, கேட்டீங்களா?
1: ஆமா போனா, நானும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பதிவை வந்து பகிர்ந்துக்கிறேன். மேபி மத்த நபர்கள் யார் யார் இதெல்லாம் கோட்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த உடல்ல வர ஒரு சீக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளோட மனதை வந்து ரொம்ப பாதிச்சிடும். ஆனா நீங்க வந்து உங்க மனசை வந்து நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, மென்டல் ஹெல்த்னு சொல்லுங்க, மென்டலி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட பிசிக்கல்லையும் வந்துட்டு காட்டும், உங்களோட உடல்லையும் காட்டும். என்னோட நான் இப்ப வேலை செய்யற ஒரு மருத்துவமனையில போனா, ஒரு 68 பேஷண்ட் அவங்களுக்கு வந்து லங்ஸ் கேன்சர், அதுக்கப்புறம் அந்த கேன்சர் வந்து மத்த இடத்துல பரவிடுச்சுன்னு அவங்கள வந்துட்டு நம்ம வந்து டிடிடோர்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவங்க தூங்க வச்சுட்டு தான் வந்துட்டு சிடி ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா அவங்களை வந்து நேரா சிடி ஸ்கேன் பண்ணா அவங்க உடல் வந்துட்டு அது ஒத்துழைக்காது. அப்ப வந்து நான் வந்து அவங்களுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் வந்து நான் கவுன்சிலிங் கொடுக்கும் போது இதெல்லாம் சொன்னேன். அப்ப வந்து அதுல ஒன் ஆஃப் த மெயின் திங் என்னன்னாக்கா, அவங்கள டீரோர்கன் பண்ணிட்டு அவங்க வந்து முடிப்பாங்கன்னு சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து அவ்வளோ ஒரு கவலைக்கரமான நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா அந்த பேஷண்ட் வந்து அழுவே இல்லை போனா, என்கிட்ட சொன்னாங்க சிடி ஸ்கேன் இப்படிலாம் செய்வாங்க, ஓகே டாக்டர் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் போல வந்துட்டு உங்களுக்கு மருந்து எல்லாம் கொடுத்து உங்களை தூங்க வச்சிருவாங்க, மேபி ஆஃப்டர் 48 நீங்க எந்திரிக்கலாம் எந்திரிக்காமையும் போகலாம் அப்படின்லாம் நான் சொன்ன போது அவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி தான் வந்து ரொம்ப இமோஷனலா இருந்தாங்க. ஆஃப்டர் 3 நான் வேற ஒரு பேஷண்ட் பார்க்க போகும்போது அவங்களை பார்த்தேன், அவங்க முழிச்சிருந்தாங்க, என்கிட்ட ஹாய்னு சொன்னாங்க. அப்ப நான் போய் அவங்ககிட்ட போய் பேசும்போது நீங்க முடிச்சிட்டீங்களா, அவங்க சொன்னா நான் தூங்கவே இல்லை
0: அப்படின்னாங்க.
1: கேட்டேன் உங்களை வந்து நீ சீரோர்கான் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். சோ டாக்டர் சொன்னாங்க நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நம்ம நேரடியா வந்து ஒரு சிட்டி ஸ்கேனுக்கு நம்ம அனுப்பி பாக்கலாம், ட்ரை பண்ணி பாக்கலான்னு அவங்க அந்த சிட்டி ஸ்கேனை 45 நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துட்டாங்க போனா. அதுதான் வந்து அந்த மன தைரியம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அந்த மன தைரியம் இருந்தா உடல்ல வர எந்த ஒரு சீக்கா இருந்தாலும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து அதை கடந்து வந்துடலாம்.
0: பெரிய உதாரணம் சொன்னது, பெரிய உதாரணம். அவங்க வந்து பெரிய அளவுல ரொம்ப தைரியத்தோட இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க நல்லபடியா வந்துடணும். சரி, இதற்கிடையில வந்து இன்னொரு கடைசியா பேசின நேயர் ஒருத்தவங்க அவங்களுடைய கடந்த கால காதல் திரும்பவும் அழைச்சாரு. அவங்க திருமணமா இப்ப நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய அழைப்பு அவங்களுக்கு ஒரு தொந்தரவு, ஒரு மனதளவுல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூங்க முடியல அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு அறிவுரை எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமா போனா, இது வந்துட்டு நம்ம வந்து சைக்காலஜி ரீதியில வந்துட்டு இது வந்து ஒரு ஷாக், பாடி ஷாக், சிஸ்டம் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட கடந்த காலத்தை வந்து அவங்க கடந்து வந்துட்டாங்க. ஆனா இப்ப திரும்பி வந்து அந்த பாஸ்ட்ல இருந்து ஒரு நபர் வந்து திரும்பி வரும்போது அவங்களால வந்து கண்டிப்பா வந்துட்டு பழைய பழைய மெமரிஸ் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, நிறைய க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப அவங்க எடுக்கிற முடிவு வந்து சரியா தவறா அப்படின்னு கூட வந்து நடக்கும். இதுல வந்து முக்கியமா வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலான பாடி ரியாக்ஷன். இந்த மெமரி, சடன் மெமரி வர்றது, அவங்களுக்கு தூக்கம் கிட்ட போறது, அவங்க அழுவுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப நார்மல். ஏன்னா சில சமயம் வந்து அவங்க அந்த கடந்த காலத்தை மிஸ் பண்ணிருக்கலாம், இப்ப அவங்க எடுத்த டிசிஷன் வந்து சரியா தவறான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த நபர் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற லைஃப் வந்து வேணுமா, இல்ல அவங்க வந்துட்டு அந்த கடந்த காலத்துல லைஃப மிஸ் பண்றாங்களா அப்படின்னு வந்துட்டு நம்ம யூஸ்வலி கேட்போம். இப்ப உள்ள லைஃப் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும்னாக்கா இதுல வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணிருந்தோம். ஏன்னா இந்த பழைய கடந்த காலத்துல உள்ள விஷயம் வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் கொண்டுட்டு வரக்கூடாது. அவங்களை நம்பி பிள்ளைங்க இருக்காங்க, கணவர்கள்
0: நல்ல கணவர் வேற இருக்கிறாரு,
1: நல்ல கணவர் இருக்காங்க. என்னன்னு அவங்க எப்பயுமே யோசிச்சு பாக்கணும். இதே விஷயத்த அவங்க கணவர் செஞ்சா இவங்களால ஏத்துக்க முடியுமா? அதுதான் அவங்க யோசிச்சு பாக்கணும். அப்படி அவங்களுக்கு இந்த லைஃப் நல்லா இருக்கு, அவங்க உண்மையிலே மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்றாங்கல்ல அந்த நபர்கிட்ட வந்து என்ன, அவரு அவரு கால் பண்றதுக்கு வந்து என்ன காரணம், அவரோட மோட்டிவ் என்ன, ஒரு ஆர்டர் தேட போறாரா, இல்ல அவர் வந்து திரும்பி இவங்க கிட்ட வந்து ஏதாச்சும் எதிர்பார்க்கிறாரா அப்படின்ட்டு. இவங்கனால வந்து அது எதையும் பூர்த்தி படுத்த முடியாட்டினா, அதுக்கு இவங்க ரெடியா இல்லாட்டினாக்கா அங்கேயே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். கோமா இல்ல, முற்றுப்புள்ளி
0: வச்சுட்டு அனுப்பி வச்சிடணும்.
1: ஆமா, கிளியர் அண்ட் கட்டா சொல்லிடணும். எங்க எந்த ஒரு தொடர்பும் இல்லாம எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிடணும். அப்படியே வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கணவர் இருக்காரு, மேபி அந்த கணவர்கிட்ட நல்ல முறையில சொல்லி பார்க்கலாம்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப அழகான விளக்கங்களை இன்றைக்கு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு பேசின எல்லா நேர்களுக்கும் கண்டிப்பா அது ரொம்ப பயனா இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்தடுத்த வாரங்களை சந்திக்கலாம் ஷோமஸ்.
1: நன்றி போனா,
0: நன்றி. ஆக இன்றைய வாரத்துல நிறைய நேர்கள் பேசினாங்க, ஆக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இதே சூழல் பலர் கடந்து போய்கிட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். அங்க மனசையும் உடலையும் பத்திரமா பாத்துக்குவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமானா இக்தியார் மலேசியா AIM மீது அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும். குடும்ப பொருளாதார வளத்தை வலுப்படுத்த மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு உதவும் வகையில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்நிறுவனத்திற்கான உதவிகள் அதிகரிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் நெக்ரி சிம்பிலானில் 300 முதல் 500 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சுகாதார கிளினிக்கின் கட்டுமானத்தை விரைவுபடுத்தவிருக்கிறது. தற்போது நிர்ணயிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையை காட்டிலும் கொள்ளளவை மீறி செயல்பட்டு வரும் 64 ஆண்டு பழமையான ரந்தாவ் சுகாதார கிளினிக்கு பதிலாக இது அமைக்கப்படும் என அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமத் கூறினார். பினாங்கு சுல்தான் அப்துல் ஹலீம் முஹாட்ஜாம் ஷா பாலத்தின் பத்துமாவுங்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் பத்துகாவான் பாதை அடுத்த மாதம் 8ஆம் தேதி பின்னிரவு 3 மணி தொடக்கம் 7 மணி நேரத்திற்கு தற்காலிகமாக மூடப்படும். 2026 கல்ச்சுரல் நைட் ஓட்டப் போட்டியை முன்னிட்டு அது மூடப்படுவதாக ஜம்பத்தான் கடுவா நிறுவனம் JKSB இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. சரவாக்கில் இனங்களுக்கு இடையிலான சமய நல்லிணக்கம் அம்மாநிலத்தின் அரசியல் பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டுக்கு அடித்தளமாக விளங்குவதாக முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜொஹாரி துனோபெங் தெரிவித்தார். சரவாக்கில் முஸ்லீம் மற்றும் முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் புரிந்துணர்வு ஒருவருக்கொருவரை மதித்து வாழும் நிலையில் இந்த ஒற்றுமையே மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான பலம் என்றவர் கூறினார். வட பாகிஸ்தானில் பனிச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியிலிருந்து இதுவரை 4 பேரின் உடல்களை தேடி மீட்கும் குழுவினர் மீட்டுள்ளனர். முன்னதாக நேபாள மலையேறி நிர்மல் பொர்ஜா தலைமையில் 10 பேர் அடங்கிய பன்னாட்டு மலையேற்ற குழுவினர் கில்கிட் பலுச்சிஸ்தான் மலைத்தொடரில் காணாமல் போனதாக தகவல் வெளியான நிலையில் பனிச்சரிவு ஏற்பட்ட பகுதியை தேடி மீட்கும் குழுவினர் சென்றடைந்தனர். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு போராடி வருகின்றனர். நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சரிந்துள்ளன, சாலைகள் பழுதடைந்துள்ளன, மேலும் மின் விநியோகமும் நீரழிப்பும் தடைபட்டுள்ளது. இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் ஜப்பானில் வெப்ப அலை ஏற்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

தேர்தலில் நாம் உண்மையான செயல்திறனை மதிப்பிடுகிறோமா, வெறும் கண்ணோட்டங்களை மட்டும் நம்புகிறோமா? ஒருவர் தகவலை பெற்று அதனை புரிந்து கொள்ளும் போது உருவாகும் எண்ணமே கண்ணோட்டம். அந்த பார்வை

ஆற்றல் மிக்க ஒருவராக காட்டிக்கொள்ள விரும்பும் வேட்பாளர். இதுவே தேர்தல் பரப்புரையின் இயல்பாக உள்ளது. எனினும் மக்கள் ஆதரவை பெறும் முயற்சிக்கும் வரம்பு உள்ளது. உண்மை தகவல்களை திரித்துக் கூறக்கூடாது. உள்ளடக்கங்கள் மறைக்கப்படுவதில் நியாயமில்லை. மேலும் மக்களின் கவலைகளை அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே கையாளவோ தவறாக பயன்படுத்தவோ கூடாது. இலக்கை அடைவதற்காக எந்த வழிமுறையையும் நியாயப்படுத்த முடியாது. அரசியல் கருத்துருவாக்கம் குறித்த சபா மலேசிய பல்கலைக்கழகம் UMS நடத்திய ஆய்வில் பெரும்பாலான வாக்காளர்களின் புரிதல், ஊடகச் செய்திகள் உட்பட அவர்கள் பெறும் உள்ளடக்கங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் நிலவரங்கள் உண்மையை முழுமையாக எடுத்துரைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே பகிரப்படும் அனைத்தும் எப்போதும் உண்மையானதாக இருக்காது. அதே நேரத்தில் அதிகம் பகிரப்படாததும் உண்மையற்றதாக கருதிவிட முடியாது. இது வாக்காளர்களுக்கான முக்கியமான கேள்வி. தற்போது உருவாக்கப்படும் கண்ணோட்டம் மெய்ப்பிக்கக்கூடிய செயல்திறனுடன் பொருந்துமா? செயல்திறன் என்பது மேம்பாடு, முதலீடு போன்ற மதிப்பீடு செய்யக்கூடிய முடிவுகளை குறிக்கிறது. அதேவேளை செயல்திறன் குறித்த கண்ணோட்டம் அந்த முடிவுகள் தொடர்பாக மக்களிடம் உருவாகும் எண்ணமாகும். மாநில அரசாங்கம் குறித்த வாக்காளர்களின் கண்ணோட்டம் பொதுவாக அதன் பொருளாதார அடைவு நிலையை மையப்படுத்தி இருப்பதாக மாரா தொழில்நுட்ப கல்லூரி UITM நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொருளாதாரமும் மேம்பாடும் அரசியல் கண்ணோட்டத்தை மதிப்பிடுவதற்கான அச்சாணி என்பதை இது காட்டுகிறது. இருப்பினும் அந்த கண்ணோட்டம் தரவுகளுடனும் உண்மையான நிலவரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். உதாரணமாக பாட்டிக்சனில் அமைக்கப்படவுள்ள விவேக துறைமுகத் திட்ட விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த திட்டத்தை செயல்படுத்த மக்களின் நிலங்கள், குறிப்பாக கிராமங்கள், பாரம்பரிய நிலங்கள் உட்பட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் கையகப்படுத்தப்படும் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள வேளை நகரிசம்பிலான் அரசாங்கம் அதனை மறுத்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் உணர்ச்சி பூர்வமான விவகாரங்களை எழுப்பியுள்ளதால் அவை மக்களின் பொதுவான கருத்தை மிக எளிதில் வடிவமைக்கின்றன. அந்த திட்டம் உண்மையில் டான்கோ ஹோல்டிங்ஸுக்கும் அதன் துணை நிறுவனத்துக்கு சொந்தமான சுமார் 500 ஏக்கர் நிலத்தில் உருவாக்கப்பட உள்ளதேயன்றி 1400 ஏக்கர் அன்று. இந்த சூழலில் உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்பதற்காக மட்டுமே பரவலாக பகிரப்படும் குற்றச்சாட்டுகளை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இருப்பினும் அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கும் விவகாரங்கள் தொடர்புடைய அதிகாரப்படியான ஆவணங்கள் மூலம் சரிபார்க்கப்பட வேண்டும். வாக்காளர்கள் விவேக துறைமுக திட்டத்தையும் அருகில் உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மற்ற மேம்பாட்டுத் திட்டங்களையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏனெனில் இடம், பரப்பளவு, திட்டத்தின் பெயர் ஆகியவற்றை ஒன்றுடன் ஒன்று கலப்பது குழப்பமான கண்ணோட்டத்தை உருவாக்கக்கூடும். இதேபோன்ற சூழலில் வாக்காளரின் முதிர்ச்சி மிகவும் அவசியமாகிறது. காரணம், இன்றைய வாக்காளர்கள் வெற்றிடமான சூழலில் முடிவுகளை எடுப்பதில்லை. பொதுவாக அவர்களின் தேர்வுக்கு அனுபவம், குடும்பம், ஊடகம், கட்சி, நம்பிக்கைக்குரிய தலைவர் உள்ளிட்ட பல காரணிகள் பங்களிக்கின்றன. இந்த தாக்கங்களை உணர்ந்து கொள்வதிலிருந்தே முதிர்ச்சி தொடங்குகிறது. ஆனால் தனது முடிவுகளை முழுமையாக எந்தவொரு தரப்பினரிடமும் ஒப்படைக்காமல் இருப்பதே முக்கியம். தீவிர ஆதரவாளர்களாக இருப்பவர்களும் தாங்கள் ஆதரிக்கும் கட்சியின் அறிக்கைகளையும் கருத்துக்களையும் சரிபார்க்க வேண்டும். மதில்மேல் பூனை போல் இருக்கும் வாக்காளர்கள் இறுதி நேர உணர்ச்சிகள் அல்லது பரவலாக பகிரப்படும் உள்ளடக்கங்கள் தங்களின் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க அனுமதிக்கக்கூடாது. இலக்கவியல் தளங்களில் இந்த தேவையின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. சமூக ஊடகங்கள் தகவல் பரிமாற்றத்தின் வேகத்தை அதிகரிப்பதுடன் தகவல்களை சரிபார்ப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன என்று யுனெஸ்கோ கூறுகிறது. இருப்பினும் தவறான தகவல்கள் விரைவாக பகிரப்படும் வேளை உண்மையான தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும். அதிகமான தகவல்கள் அதிகமான அறிவை உருவாக்கும் என்று சொல்வதற்கில்லை. உண்மைகள், கருத்துக்கள், விளம்பரங்கள், பொய்யான தகவல்கள் ஆகியவை ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்கலாம். எனவே உண்மையான மூலங்களை ஆராய்வதோடு அவற்றை உறுதிப்படுத்த தவறாதீர்கள். அஃது உண்மையா, விளக்கமா, வெறும் குற்றச்சாட்டா என்பதை உறுதிப்படுத்துங்கள். அரசாங்கம் மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், செல்வாக்கு மிக்கவர்களுக்கும் இதே அணுகுமுறை பயன்படுத்தப்பட வேண்டும். எதையும் முழுமையாக

ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அதேபோல் காரணமின்றி முழுமையாக நிராகரிக்கவும் கூடாது. தேர்தலில் கண்ணோட்டம் தொடக்கப் புள்ளியாக இருக்கலாம், ஆனால் சான்றுகளும் உண்மைகளுமே இறுதி முடிவை தீர்மானிக்க வேண்டும். வாக்களிப்பது உரிமையெனில் கண்ணோட்டத்துக்கு பின்னால் உள்ள உண்மை நிலவரத்தை மதிப்பீடு செய்வது வாக்காளரின் பொறுப்பு என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் அனிபாஸ்தினால் ராயப்பன்.

இசையில் பாட்டுக்கட கதவை திறந்தாச்சுங்க. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமையானாலே இந்த செய்தி விளக்கத்துக்கு பிறகு திறக்கும் போது கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆக பாட்டுக்கட கதவை திறந்து உங்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம். உங்களுக்கு பிடித்தமான பாடலை வந்து பிடித்தவர்களுக்கு நீங்க விரும்பி கேட்கலாம். ஆனா ஒரு சின்ன சின்ன ரொம்ப சின்ன வேண்டுகோள்ங்க, ஏற்கனவே வந்து பேசி பல முறை பாடல்களை விரும்பி கேட்டவங்க தயவுசெய்து மற்ற வராத வாசப்படிக்குள்ள வரைக்கும் நுழைய முடியாம கஷ்டப்படுற இன்னும் சில நேர்களுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. போன வாரம் பேசினா அதுக்கு முந்தின வாரம் பேசினா இந்த வாரம் நான் பேசலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் எந்த வாரமும் இன்னும் நான் பேசலையே பாடலை கேட்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய நேயர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் நாங்க வந்து அழைக்கிறோம் பெயர் மாற்றி சொல்லலாம், இங்க எண்கள் உங்களுடைய எண்கள் எங்களுக்கு காட்டப்படுது. அதனால தயவு செய்து இது நேயர்களுக்காகத்தான், இது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது, இது நேயர்களுக்காக மட்டுமே நாங்க உங்களுக்காக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பாட்டுக்கடை எல்லா நேயர்களுக்கும் ஆனது, அதனால எல்லாரும் வரணும், அதுதான் வேணும். அதனால அழைக்கலாம் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: சேவை செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01109712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் தாத்துஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி. புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01109712919. தீரா இசையில் பாட்டுக்கட முதல் நேர சந்திக்க போறோம்.
3: இதான் முதல் தடவை அழைக்கிறீங்களா நீங்க?
4: ஆமா, இதுதான் முதல் தடவை அழைக்கிறேன். ஒரு ரெண்டு ரிங்ல கிடைச்சிருச்சு, சந்தோஷமா இருக்கு.
3: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: நான் வந்து கம்பர் பேரால இருந்து.
3: அப்படியா, யார் பேசுறீங்க?
4: நான் வந்து பூஜா பேசுறேன்.
3: பூஜா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்றைக்கு பாட்டு கடையில?
4: என்றும் அன்புடன் திரையில இருந்து துள்ளி திறந்தது.
3: இது பல்கலைக்கழக கனவுகளை நினைவுகளை குடி கொடுக்கிற பாட்டாச்சு. இப்ப யார நினைச்சிருக்கீங்க நீங்க?
4: நான் இந்த வானொலி கேக்குற எல்லாருக்குமே இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன்.
3: தனிப்பட்ட முறையில பள்ளி காலம் அப்படின்ற ஒரு நினைவுகள் கொண்டு வரும் அளவுக்கு எந்த நண்பர்களாவது இருக்காங்களா உங்களுக்கு? போ,
4: நிறைய நண்பர்கள் இருக்காங்க, சொல்லினா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: ஓ, பத்தாதுன்றீங்க நேரம்.
4: ஒட்டுமொத்த மம்மாண்டியவன் தமிழ் பள்ளியில பயில்கிற எல்லா மாணவர்களுக்கும்.
3: அந்த பள்ளி எங்க இருக்கு?
4: மம்மாண்டியவன் தமிழ் பள்ளி
3: எங்க இருக்கு?
4: கம்பார் பேரால.
3: ஓ, கம்பார்ல இருக்கா? சரி சரி, ரொம்ப நன்றி, வணக்கம்.
4: ஓகே, நன்றி.

0: இதே பவி எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
1: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் johor.ehitmart.myல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
2: ஆர்க் விஷன் புரொடக்ஷன் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யா கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலைச்சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். தளபதி ரசிகர்களே தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709072991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tuition. தொடர்புக்கு 01709072991.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் ராஜசேகரன் பேசுறேன்.
4: ராஜசேகரன், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் வந்து கோலகாசல்ல இருந்து அழைக்கிறேன்.
4: அப்படியா, சரி. வேலை முடிஞ்சிருச்சா?
5: வேலை முடிஞ்சிருச்சு,
4: சந்தோஷமா சொல்ற மாதிரி இருக்கு.
5: ஆமா, பள்ளிக்கூடம் ஆசிரியரா இருக்கனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு.
4: ஓ அப்படியா, இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா பொதுவா எத்தனை மணிக்கு முடியும்?
5: பொதுவாகவே 3-4 ஆகும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு பள்ளிக்கூடம்.
4: ஓ, வீட்டுக்கு வந்துட்டீங்க முதல்லயே?
5: வீட்டுக்கு வந்தாச்சு முதல்லயே.
4: எந்த பள்ளிக்கூடம்?
5: நான் வந்து தேசிய பள்ளி படங்காசாம், படாரங்காசில உள்ள பள்ளி.
4: மலாய்பள்ளி ஆசிரியரா?
5: மலாய்பள்ளி. ஆமா, முன்பு வந்து தமிழ் பள்ளியில் வேலை செய்யணும், இப்ப மலாய்பள்ளியில் வேலை செய்யறேன்.
4: தமிழ் பள்ளி, தமிழ் படிக்க தெரியும் உங்களுக்கு?
5: நன்றா படிப்பேன், தமிழ் ஆசிரியரா இருந்தேன் நானு.
4: ஓ சரி சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
5: எனக்கு வந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, அந்த பாடல் வேணும்.
4: அப்படியா, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
5: இந்த நேரத்துல இந்த பாடல் கேக்குற எல்லாருக்காகவும் கேக்குறேன்.
4: இந்த பாடல் ரெண்டு விஷயம், ரெண்டு வெர்ஷன் இருக்கா தெரியுமா உங்களுக்கு?
5: ஆமா, ஆண் பாடல் இருந்துச்சு, பெண் பாடல் இருந்துச்சு.
4: ஆண் பெண் பாடுறதுக்கும் ஆண் மட்டும் பாடுறதுக்கும் எது வேணும் உங்களுக்கு?
5: ஆமா, எனக்கு வந்து ஆண் பெண் ரெண்டுமே
4: பாடுற பாடல் வேணும். உங்களுக்கான பாடல் வருது, கேக்கலாம்.
5: நன்றி.

0: production and Datu GK Ice Cube Piramiguran Padiku. Talabadi Kacheri. Google Picture Satya's Gidanjali Isai Kulvi Neredi Seal. Talichir the Tamil Pinani Padakal Kulu. Brahmanda Isai Kondatum. Talabadi Resigiri. Sayara Isai Kondatum. Woodshagam Anitu Mure Medical. Ticketing my.bookmyshow.com.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இடியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079712119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: Arc Vision Production and Datuji K Ice Cube Permigudan Padiku Tala Badi Kacheri Google Picture Satya's Gidanjali Isai Kulvi Neredi Seal Talichir the Tamil Pinani Padakar Kalakulu Brahmanda Isai Kondatum Talabadi Sigurgali Sayara Isai Kondatum Uchagam Anitum Mure Medical Ticketagilaku My.bookmyshow.com
1: உடல் நலத்திற்கு லிஷ்தேன் இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன் 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ்தேன் கிடைக்கும் துளசி கலந்த தேன் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01 09 22 2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் கனிஷா நினைச்சேன் பேசுறேன்.
0: கனிஷா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கனிஷாவா?
2: ஆமா அக்கா.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: நான் வந்து சிறுமான்ல இருக்கானா, இப்ப நான் வந்து என்னோட அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கேன்.
0: ஓ, வேலை முடியலனோ?
2: வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா நானும் என்னோட தோழியும் டிவாஷினி ராஜேந்திரனும் வந்துட்டு இப்ப அலுவலக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யும்.
0: ஏன் அலுவலக வேலைகள்? என்ன வேலை இப்போ?
2: நாங்க ரெண்டு பேரும் பயோமெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட் தான் இருக்கோம். ஆனா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த பேப்பர் ஒர்க் சொல்லுவாங்களே, அதை செஞ்சுட்டு இருக்கோம் அக்கா.
0: ஐயோ, எத்தனை மணி தான் முடியும்
2: அது? எத்தனை மணிக்கு டிவா முடியும்
0: கேட்டுக்கிறீங்க? சரி, ஓவர் டைம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நல்ல பாட்டா குடுக்கணும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
2: என்னோட ஃப்ரெண்ட் டிவாக்கு வந்துட்டு நீங்க புதுமலர் தொட்டு சில பாட்டு போடுறீங்களா? அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வேலை செய்யறாங்க அக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இந்த பாட்டு போட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் வேலை செய்வாங்க.
0: சே, கண்டிப்பா. என்னங்க அப்படிலாம் முடியுமான்லாம் கேக்குறீங்க?
2: ஏன்? இங்க ரொம்ப மழையும் வேற பெய்யுது, கேள்ல.
0: அப்படியா? சரி, பரவாயில்ல. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க.
2: திவாஷினிக்குன்னு சொல்லுங்க அக்கா, அப்புறமா அவங்க கேக்குறாங்க.
0: அப்புறமா நான் இப்பயே சொல்றேன், திவாஷினிக்காக எப்படி வருதுன்னு பாருங்க.
2: என்ன
0: நடக்குது அங்க?
2: திவாஷினி அக்கா அவங்க சீனியரா இருந்த ஒரு பிள்ளை. ஆனா இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு காலத்துல அவங்களை பூலி, நான் பூலி பண்ணல, அவங்கதான் என்னையும் பூலி பண்ணாங்க. இப்ப அது மாதிரி போய் நான் அவங்கள பூலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க.
0: எப்படி அவங்களுக்கு பிங்கிஷா இருக்கானு? சரி, பாடல் குடுத்துடலாம். நல்லா இருக்கு, நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். சரிங்களா? நன்றி.

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 219 19. தீரா இசை பாட்டு கடை ஒரு நிறைவுக்கு வருது. கதவை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. அங்க பிரவீன்குமார் அடுத்த காற்றின் மொழியில உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்கிறாரு. அங்க நிறைய அழைப்புகளை இன்றைக்கு எடுக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். ஏன்னா சில நேரங்களில் தொலைபேசி கொஞ்சம் கோளாறு பண்ணிச்சு. இன்னைக்கு ரொம்ப அதிகமான அழைப்புகள் வந்ததுனால ஒரு காரணம்னு சொல்லலாம். நிறைவு பாடல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த அளவோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். போனா வீரமோகன், உடம்பு மனசு இதெல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவோம். வார இறுதினால் ரொம்ப அழகா மாறட்டும் எல்லாருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 8 மணி செய்திகளுடன் பொங்குழலி வீரன். நாட்டிற்கு கொண்டு வரப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் வர்த்தக உபரியை வலுப்படுத்த உதவுவது உட்பட நாட்டின் பொருளாதாரத்திற்கு உறுதியான பலன்களை அளிக்க வேண்டும் என முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய இறக்குமதி மதிப்பு 1.45 trillion எட்டியுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அரசியல் தலைவர் ஷேக் ரஷீத் கனோச்சியை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய கோரி துனிசிய அதிபர் கைஸ் சயீட்டுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தமது சகாவான 84 வயது கனோச்சி இன்னமும் சிறையில் உள்ளதாகவும் அவரது உடல்நிலை கருதி துனிசியா இரக்கம் காட்ட வேண்டுமென்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். நாளை நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றவிருக்கும் வாக்காளர்கள் முன்கூட்டியே அல்லது பரிந்துரைக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் வாக்களிப்பு மையங்களுக்கு வந்துவிடுமாறு தேர்தல் ஆணையம் SPR அறிவுறுத்தியுள்ளது. கிரேட் ஈஸ்டர்ன் தகாஃபுல் நிறுவனம் நிர்வகிக்கும் மைசலாம் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் உயர் நிதிசார் விழிப்புணர்வு ஒளிபரப்பு ஹையஸ் ஆல்டிடியூட் ஃபைனான்சியல் லிட்ரஷி பிராட்காஸ்ட் எனும் பிரிவில் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கினபாலு மலையில் மேற்கொள்ளப்பட்ட ஹேஷ்டேக் பீஜாவாங் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியின் சிறப்பு பதிவு அதன் ஒளிபரப்பு மூலம் இந்த அங்கீகாரம் பெறப்பட்டதாக கிரேட் ஈஸ்டர்ன் தகாஃபுல் நிறுவனம் இன்று வெளி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. லெபனானிய அதிபர் ஜோசப் ஓன் துருக்கிய அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகனுடன் நேற்று சந்திப்பு நடத்தினார். கடந்த 17 ஆண்டுகளில் லெபனானிய தலைவர் ஒருவர் துருக்கிக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். இச்சந்திப்பின்போது ஓன் லெபனானிய வட்டாரத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதில் அங்காரா உதவ வேண்டுமென வலியுறுத்தியதாக துருக்கி டுடே தகவல் வெளியிட்டுள்ளது. ஸ்டட்கார்ட்டிலிருந்து வியனா சென்று கொண்டிருந்த ஈரோவிங்ஸ் விமானம் மின்னல் தாக்கப்பட்டதில் பாதுகாப்பு காரணமாக மீண்டும் ஸ்டட்கார்ட்டுக்கே திரும்பியது. தொழில்நுட்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவ்விமானம் முன்னெச்சரிக்கையாக திரும்பியதாகவும் DPA செய்தி வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேயர்களே, ஏழாவது மாதத்தின் கடைசி நாள்ல அறிவிப்பு அறைக்கு வந்திருக்கேன். எட்டாவது மாதத்தின் முதல் நாள்ல அறிவிப்பு அறையை விட்டு வெளியே போக போறேன். பாருங்க, அப்படி இப்படின்னு இந்த ஜூலை மாதமும் ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. சிலருக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியா போயிருக்கலாம், சிலருக்கு நிறைய தடைகள், இந்த மன சஞ்சலங்கள், இதோட என்ன மாதம் இது எப்படி முடியும் அந்த வகையில போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிங்க, நாளைக்கு புதிய மாதம் இல்லையா, அதனால புதிய வாய்ப்புகள், புதிய பயணம், புதிய நண்பர்கள், புதிய மகிழ்ச்சின்னு அடுத்த மாதம் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்க போகுது. அதே உற்சாகத்தோட காற்றின் மொழியில் உங்களோட பேசினா

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது

விஷால் மிஷ்ரா கொண்டு வந்த பாடல் அது குந்தூர் காரம் அப்படின்ற திரைக்காக நம்ம கேட்டு ரசித்தோம். சரிங்க, 2026 காமன்வெல்த் போட்டிகளில் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா நம் நாடு மலேசியா 5 தங்கப்பதக்க இலக்குகளோடு போட்டிகளில் களமிறங்கினாங்க. ஆனா இதுவரை 6 தங்கப்பதக்கங்கள், 3 வெள்ளிப்பதக்கங்களோடு 3 வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்காங்க. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த 6 தங்கப்பதக்கங்களில் 5 தங்கப்பதக்கங்கள் இந்த பழுத்தூக்கும் போட்டியில தான் வென்றிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டியிலும் அப்துல் லத்தீப் ராம்லி இவர் இன்னொரு தங்கப்பதக்கத்தையும் வென்றிருக்காரு. இன்னும் 2 நாட்கள் மீதம் உள்ளது இல்லையா இந்த காமன்வெல்த் போட்டிகள் முடிவடைவதற்கு. இன்னமும் பார்த்தோம்னா தடகள போட்டிகள், ஜூடோ இந்த மாதிரி போட்டிகளில் நம் நாட்டு வீரர்கள் பங்கெடுக்க உள்ளனர். கண்டிப்பா அடுத்த மாதம், அதாவது நாளைக்கு போட்டிகள் எல்லாம் முடிந்தவுடன் இந்த சுதந்திர மாதத்தில் எல்லாம் வென்று முடித்துட்டு மிகப்பெரிய ஒரு பெருமையோடு அவங்களாம் நாடு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நீங்களும் நாங்களும் எப்போதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அடுத்த பாடல் தெலுங்கு திரைசை தொகுப்பில் ராகுல் மற்றும் அருண் கொண்டு வராங்க இதோ.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டப்பட்டு தண்ணி எல்லாம் வழியா.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: கலப்படம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2ஆம் தேதி ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள்ல சுத்திட்டு 9ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை.

எஸ்டிஆர் மற்றும் சுசித்ரா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இரண்டு மூன்று நாட்களாக இந்த சமூக ஊடகங்களில் பார்த்தோம்னா தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, இந்த பேன் இந்தியா சினிமா இருக்காங்க இல்லையா, அதாவது இந்தியா முழுவதும் உள்ள உலகளவில் உள்ள இந்திய சினிமா ரசிகர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் வரும் தீபாவளிக்கு வெளியாக போகும் ராமாயணா பாகம் ஒன்று திரைப்படத்தை பற்றி தான். அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இப்பதான் சில தினங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் வெளியானது. யூடியூபில் வெளியிட்டு இருந்தாங்க படக்குழு. அந்த ட்ரெய்லரை பார்க்காம கண்டிப்பா காற்றின் மொழியில உங்ககிட்ட இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது தான் பார்க்கணும்னு சொல்லி இப்பதான் டைமண்ட் கேர்ள் பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் போது பார்த்தேன். ஆஹா, என்ன பிரம்மாண்டம் அந்த அளவிற்கு. ஏன்னு பார்த்தோம்னா இந்திய சினிமா உலகிலேயே வரலாற்றிலேயே வந்து அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதிலும் வந்து ஸ்ரீராமராக இந்த திரைப்படத்தில் இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவரான ரன்பீர் கபூர் நடித்திருக்காரு. ராவணனா இந்தியாவிலேயே இப்ப சமீபத்திய ஆண்டுகளில் அதிகமான ரசிகர்களை கொண்ட நடிகர் யஷ். இவரை யஷ் சொன்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க. KGF திரைப்படத்தில் நடித்த நம் ராக்கி பாய் நடிச்சிருக்காரு ராவணனா. சீதையாக நடிகை சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே அந்த பொருட்செலவு, அந்த பிரம்மாண்டம் எல்லாமே தெரியுது. இருவருக்கும், ஸ்ரீராமருக்கும் சரி ராவணனுக்கும் சரி, இந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரே மாதிரியான சரிசமமான காட்சிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. திரைப்படம் வரும்போதுதான் தெரியும் என்னென்ன இன்னும் சுவாரஸ்யங்கள் இந்த திரைப்படத்தில் காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான திரைப்படங்களை தேடி தேடி போய் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில ரசிகர்கள் எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே உகந்த திரைப்படம், நம்முடைய புராண கதைகளை ரொம்ப விரும்பி படிக்கும் அந்த மாதிரி நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப உகந்த திரைப்படம் இந்த தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெளியாகும் ராமாயணா பாகம் ஒன்று. சரிங்க, 2011 ஸ்ரீராமராஜ்யம் அப்படின்ற ஒரு திரைப்படம், இதுவும் ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். அந்த திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வரும் ஒரு பாடலை அடுத்து கேட்கலாம். இதோ

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே எஸ் மணியம் எழுதிய சூரியவர்மன்
1: 2 சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகையே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கோர்வாட்.
0: சூரியவர்மன்
7: అమ్మాయిలకి ప్రేమించే అబ్బాయిలకన్నా ధైర్యం ఇచ్చే అబ్బాయిలంటే ఇష్టముంటది. ఆ ధైర్యం ఇవ్వచ్చుగా?
8: ధైర్యం అంటే ఎలా ఇవ్వాలి?
7: నీ డ్రీమ్ గర్ల్ ని పెళ్ళయ్యాక ఎలా చూసుకుంటావో చెప్పు.
8: ఎలా చూసుకుంటానా?

ఇద్దరికి ఒకేసారి రావాలని.

0: வணக்கம், நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்க்கு மீளங்களை பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்க்கு மீளங்களை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

அல வைக்குந்தபுரமுள்ளு திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, நிறைய பேருக்கு நிறைய பொழுதுபோக்குகள் இருக்கும். அவங்களுக்கு சில நேரம் வந்து அவங்க கொஞ்சம் என்னதான் செய்யறது, நான் ஏதாவது நல்ல பொழுதுபோக்கா செய்யலாமே அந்த மாதிரி சில நேரங்கள் இருக்கும் இல்லையா நமக்கு. அதுல நிறைய பேர் உங்களையே பார்த்துருப்பீங்க, நண்பர்கள் குடும்பத்தினர். இந்த ரூபிக் சதுரம் இருக்கு இல்லையா, ரூபிக் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரூபிக் கியூபை வந்து வைத்து அதையெல்லாம் மாற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். இந்த ரூபிக் சதுரத்திற்கு ஏன் இந்த ஒரு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சதுரத்தை வடிவமைத்தவரின் பெயர் ஆண்ட்ரூ ரூபிக். அதனால அவருடைய பெயரையே அவருடைய கண்டுபிடிப்புக்கு வைத்திருக்காங்க. இந்த ரூபிக் சதுரத்தை எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கோடி வகைகளில் நம்ம வந்து கலைத்து வைக்கலாம், சிக்கலான முறையில் வைக்கலாம். ஆனா விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 20 நகர்வு விதி அப்படின்னு ஒரு விதி இருக்கும். அதாவது 20 நகர்வுகளில் இதனை வந்து சரி செய்துவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கணிதம் அறிவியல் இந்த பாடங்களில் இந்த இதில் வந்து யாருக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரூபிக் சதுரத்தை ரொம்ப விரும்பி விரும்பி அவங்களுடைய ஒரு பிடித்த பொழுதுபோக்கு நடவடிக்கையா வைத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா பண்டிட் கொண்டு வராங்க. இதோ

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: காயத்ரி வந்துட்டு ஆக்சுவலி சுங்காய் குளோலியத்தான் பேசுறேன். ஆனா வேலை வந்து கேள்ல
2: ஓ ரொம்ப தூரம்னா
1: அந்த பிக் ஹவர்ஸ்ல வந்துட்டு நீங்க இங்க இருந்து கேள் உயிருக்கு போறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 hour கிளாஸ் பிடிக்கும். எனக்கு டெய்லி டிராவல் பண்றதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் ரொம்ப தூரம் அடுத்த ஸ்டேட்ஸ்க்கு இன்னும் 2-3 ஸ்டேட் தாண்டி போற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்கும். 8 o'clock வேலைக்கு நான் வந்து 6:30 எல்லாம் வெளியாகணும். மனசு உங்களுக்கு வலிக்கிறது டெய்லி டிராவல் பண்றது.
2: இல்ல எங்க கிட்ட அந்த மனக்குமுறல எல்லாம் கொட்டிட்டீங்களா? இப்ப லேசா இருக்கா இல்லையா?
1: ஓகே பரவாயில்ல, பட் ஸ்டில் இதுதானே திருப்பிட்டு ஃபேஸ் பண்ண போறோம்.
2: ஆமா பரவாயில்ல, எங்களால முடிஞ்சது நல்ல இசைய நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கறோம், அதை கேட்டுட்டே போங்க.
1: கண்டிப்பா. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி நான் ரேடியோ கேட்காத ஆளு, என் ரேடியோ பத்தி பேசுறதும் கிடையாது. இப்ப ரீசன்லி தான் வந்துட்டு எங்க அம்மா திட்டி திட்டி வந்துட்டு ரேடியோ கேக்குறேன்.
2: நீங்க கேட்டாதாங்க எங்களுக்கு வேலையா, அதனால கேளுங்க எப்போதும் சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோக்ராம் தான் ரொம்ப நல்லா இருக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். ரியலி அப்ரிஷியேட்டிங்.
2: ரொம்ப நன்றி இந்த நாள்ல நீங்க இது சொன்னது.
1: ரொம்ப நன்றி.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மக்களாட்சி கடமையை தவறாமல் நிறைவேற்றுக. நெகிரி செம்பிலான் வாக்காளர்களுக்கு பிரதமர் அழைப்பு. வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு உறுதியான பலன்களை அளிப்பது அவசியம். வணக்கம், சல மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமனா இக்தியார் மலேசியா AIM மீது அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும். குடும்ப பொருளாதார பலத்தை வலுப்படுத்த, மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு உதவும் வகையில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்நிறுவனத்திற்கான உதவிகள் அதிகரிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதனிடையே இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட சிறப்பு ஒதுக்கீட்டை தொடர்வதோடு அந்த உதவியும் அதிகரிக்கப்படும். பிரதமராக தாம் பொறுப்பேற்றதில் இருந்து AIM ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை கையிலும் அதற்கு துல்லிய கவனம் செலுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை அதிகரிக்கவிருப்பதாக நெகிரி செம்பிலான் மாநில தொழில் முனைவோர் தோழமை கண்காட்சியை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், நாளை நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில வாக்காளர்கள் தவறாமல் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வாய்ப்பை பயன்படுத்தி அம்மாநிலத்தில் தகுதியான ஒவ்வொருவரும் தங்களின் வாக்குரிமையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ச்சியான நிர்வாகம் மக்களுக்கு செழிப்பை கொண்டு வருவதை வாக்காளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இதனிடையே நெகிரி செம்பிலானில் இறுதிக்கட்ட பரப்புரைகள் களை கட்டியுள்ளன. குறிப்பாக முக்கிய தொகுதிகளில் களப்பணியில் துடிப்புடன் செயல்படுமாறு மாநில பக்கத்தன் அரப்பன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமினுதீன் ஹருன் கட்சி இயந்திரங்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். இவ்வேளை தேர்தலில் போட்டியிடும் தேசிய முன்னணி வேட்பாளர்கள் கவனத்தை சிதறவிட வேண்டாம் எனவும், வாக்காளர்களிடமிருந்து ஆதரவு திரட்டும் வேகத்தில் மெத்தனம் காட்ட வேண்டாம் எனவும் அக்கூட்டணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமீதி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வேளை நாளைய சட்டமன்ற தேர்தலில் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றவிருக்கும் நெகிரி செம்பிலான் வாக்காளர்கள் முன்கூட்டியே அல்லது பரிந்துரைக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் வாக்களிப்பு மையங்களுக்கு வந்துவிடுமாறு தேர்தல் ஆணையம் SPR அறிவுறுத்தியுள்ளது. மேலும் கைபேசி பயன்பாட்டு தடை உத்தரவை பின்பற்றுவதோடு பரப்புரை சார்ந்த உடையையோ பொருள்களையோ கொண்டு வர வேண்டாம் எனவும் வாக்காளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதோடு வாக்காளர் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மைகார்டு அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என SPR செயலாளர் டாக்டர் கைரோல் ஷாரில் தெரிவித்தார். கைபேசி பயன்பாடு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதால் அதனை கொண்டு வரும் தரப்பினர் தேர்தல் ஆணையம் தயார் செய்திருக்கும் இடத்தில் கொடுத்துவிட்டு வாக்களித்த பின்னர் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் மேலும் கூறினார். நாட்டிற்கு கொண்டுவரப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் வர்த்தக உபரியை வலுப்படுத்த உதவுவது உட்பட நாட்டின் பொருளாதாரத்திற்கு உறுதியான பலன்களை அளிக்க வேண்டும் என முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய இறக்குமதி மதிப்பு 1.45 trillion ரிங்கிட்டை எட்டியுள்ளது. ஏற்றுமதி தொடர்ந்து விரிவடைந்து வந்தாலும் இறக்குமதிகளின் அதிகரிப்பு நாட்டின் வர்த்தக உபரியை மேலும் சுருங்கச் செய்யும் என அவர் கூறினார். பினாங்கு சுல்தான் அப்துல் ஹலீம் முவாட்ஜாம் ஷா பாலத்தின் பத்துமாவோங்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் பத்துகாவான் பாதை அடுத்த மாதம் 8 பின்னிரவு 3 தொடக்கம் 7 நேரத்திற்கு தற்காலிகமாக மூடப்படும். 2026 கல்ச்சரல் நைட் ஓட்டப்போட்டியை முன்னிட்டு அது மூடப்படுவதாக ஜம்பாத்தான் கெடுவா நிறுவனம் JKSB இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இதனால் பத்துகாவானிலிருந்து பத்துமாவோங் நோக்கி செல்லும் வழித்தடத்தில் எவ்வித பாதிப்பு இருக்காது. அப்பாதை அந்த காலகட்டம் முழுவதும் வழக்கம் போல் செயல்படும் என அது அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிள்ளான் தாமான் தெல்லோ கெடோங் இண்டாவில் நாய்களை பிடிக்கும் நடவடிக்கையின் போது நாயொன்று உயிரிழந்த விவகாரத்தை காவல்துறையிடம் ஒப்படைப்பதாக கிள்ளான் அரச மாநகரமன்றம் MBDK தெரிவித்தது. தெருநாய்கள் அதிகரித்திருப்பதாக அந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து கிடைக்கப்பெற்ற அதிகாரப்படி புகாரை தொடர்ந்து நேற்றிரவு 8:30 முதல் பின்னிரவு 12 வரையில் சோதனை நடத்தப்பட்டதாக MBDK ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டது. அந்நடவடிக்கை

0: வட பாகிஸ்தானில் பனிச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியிலிருந்து இதுவரை நால்வரின் உடல்களை தேடி மீட்கும் குழுவினர் மீட்டுள்ளனர். முன்னதாக நேபாள மலையேறி நிர்மல் புர்ஜா தலைமையில் 10 பேர் அடங்கிய பன்னாட்டு மலையேற்ற குழுவினர் கில்கிட் பல்திஸ்தான் மலைத்தொடரில் காணாமல் போனதாக தகவல் வெளியான நிலையில் பனிச்சரிவு ஏற்பட்ட பகுதியை தேடி மீட்கும் குழுவினர் சென்றடைந்தனர். இந்நிலையில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எஞ்சிய மலையேறிகளின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. அந்த மலையேற்ற குழுவில் நேபாளம், பாகிஸ்தான், ஒமான், அமெரிக்கா, சீனா, பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மலையேறிகள் இடம்பெற்றிருந்தனர். பனிச்சரிவு ஏற்பட்டதிலிருந்து அம்மலையேற்ற குழுவினரிடமிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. லெபனானிய அதிபர் ஜோசப் ஓன் துருக்கி அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகனுடன் நேற்று சந்திப்பு நடத்தினார். கடந்த 17 ஆண்டுகளில் லெபனானிய தலைவர் ஒருவர் துருக்கிக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும். இச்சந்திப்பின்போது ஓன் லெபனானிய வட்டாரத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதிலும் வட்டார நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் அங்காரா உதவ வேண்டுமென வலியுறுத்தியதாக துருக்கி டுடே தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால பணிக்குழுவை மாற்றுவது தொடர்பில் பன்னாட்டு குழுவுடனான பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாகவும் அது அந்நாட்டின் ராணுவத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஸ்டட்கார்ட்டிலிருந்து வியானா சென்று கொண்டிருந்த ஈரோவிங்ஸ் விமானம் மின்னல் தாக்கப்பட்டதில் பாதுகாப்பு காரணமாக மீண்டும் ஸ்டட்கார்ட்டுக்கே திரும்பியது. தொழில்நுட்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவ்விமானம் முன்னெச்சரிக்கையாக திரும்பியதாகவும் டிபிஏ செய்தி வெளியிட்டது. சம்பந்தப்பட்ட அந்த விமானத்தை மின்னல் தாக்கிய போது அது வான்வெளியில் பறந்து கொண்டிருந்ததாக ஈரோவிங்ஸ் பேச்சாளர் தெரிவித்தார். புறப்பட்ட 40 நிமிடங்களில் விமானம் எவ்வித பாதிப்புமின்றி ஸ்டட்கார்ட் விமான நிலையத்தை வந்தடைந்தது. அவர் மேலும் குறிப்பிட்டார். ஸ்பெயினின் கொய்தா பகுதிக்குள் இவ்வாரம் அளவுக்கு அதிகமான சட்டவிரோத குடியேற்ற முயற்சிகள் நிகழ்ந்துள்ளன. இதன் விளைவாக 34 பேர் பலியானதாக அவ்வட்டார தலைவர் யுவான் ஜெசஸ் விவாஸ் ஊடகத்தாரிடம் தெரிவித்தார். இந்த திடீர் சட்டவிரோத குடியேற்றத்தின் போது ஏறக்குறைய 60,000 பேர் கொய்தாவுக்குள் நுழைந்ததாக அவர் குறிப்பிட்டார். அவர்களில் பலர் எல்லை தடுப்பை கடந்து நீர்வழியாக நீந்தி வர முயன்றதாகவும் அவர் கூறினார். எனினும் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு உயிரிழந்தனர் என்ற விபரத்தை அவர் வெளியிடவில்லை. பிரான்சில் காட்டுத்தீ பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரையில் அச்சம்பவத்தில் தொடர்புடையதாக நம்பப்படும் 300-க்கும் அதிகமானோரை கைது செய்திருப்பதாக உள்துறை அமைச்சர் லோரன் நூனேஸ் தெரிவித்தார். 308 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வெண்ணிக்கை மிகவும் அதிகம் என கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 1/3 வேண்டுமென்றே தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படுபவர்கள் ஆவர் என அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 33 பேர் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள். விசாரணைக்காக காத்திருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 காமன்வெல்த் பதக்கப்பட்டியல் நிலவரம். மலேசியா இதுவரை 6 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களுடன் 7ஆம் இடத்தில் உள்ளது. 51 தங்கம், 24 வெள்ளி, 38 வெண்கல பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் உள்ளது. இங்கிலாந்தும் கனடாவும் முறையே 15 தங்கப்பதக்கங்களுடன் 2ம், 3ம் நிலைகளில் உள்ளன. உபசரணை நாடான ஸ்காட்லாந்து 10 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களுடன் 4ம் இடத்தில் உள்ளது. மக்களாட்சி கடமையை தவறாமல் நிறைவேற்றுக, நெகிரி செம்பிலான் வாக்காளர்களுக்கு பிரதமர் அழைப்பு. வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு உறுதியான பலன்களை அளிப்பது அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: இன்று 1961 இன்றைய நாளில் மலையா கூட்டரசு, பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து ஆகியவை இணைந்து பொருளாதார பண்பாட்டு ஒத்துழைப்புக்கான தென்கிழக்காசிய அமைப்பு ஆசாவை உருவாக்க இணக்கம் கண்டன. இந்த உடன்பாடு பாங்காக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் எட்டப்பட்டது. இதில் மலையா கூட்டரசு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான துங்கு அப்துல் ரஹ்மான், பிலிப்பீன்ஸ் வெளியுறவு அமைச்சர் பெலிக்ஸ் பெட்டோ சரானோ, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் தனட் கோமான் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: மலையா சுதந்திரம் பெற்ற பின்னர் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கில் துங்கு அப்துல் ரஹ்மான் மேற்கொண்ட தொடக்க முயற்சிகளில் ஒன்றாக ஆசா அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆசா அமைப்பின் மூலம் பண்பாட்டு ஒத்துழைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பேங்காக் கோலாலம்பூர் இடையே ஆசா விரைவு ரயில் சேவையும் தொடங்கப்பட்டது. எனினும் ஆசா குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவில்லை. மலேசியா உருவானதை தொடர்ந்து பிலிப்பீன்ஸ் சபா மீது உரிமை கோரி எழுப்பிய சிக்கல் ஆசாவின் முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜ்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. புகழும் புகழ்ச்சியும் உலக அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுக்கே குறித்தாகட்டுமாக. அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் சலாமன்னும் நற்கரணையும் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் அன்னார்களுடைய அடிச்சுவடுகள் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக அல்லாஹுவின் நல்லடியார்களாகிய நம் அத்துணை வேத்தின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. அன்பு நேயர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உரையின் தலைப்பு மனிதநேயம். மனிதனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு மனிதநேயமாகும். மனிதநேயம் என்பதானது பண்பாடு, குணங்கள், மற்றவரை தன்னை போன்று நினைத்தல், மற்றவரிடம் நீதமாக நடந்து கொள்ளுதல் என்பவற்றை குறிக்கும். அந்த வகையில் மனித இனத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்துடனும் நீதியுடனும் வாழ்ந்து காட்டியதோடல்லாமல் பிறரும் அவ்வாறு வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டல்களையும் வழங்கினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களில் சிலர் தாமும் தம் குடும்பத்தினரும் நல்ல முறையில் வசதியாகவும் வாழ்ந்தால் போதும், பிறர் என் நிலையில் இருந்தாலும் நமக்கென்ன என்று வாழ்கிறார்கள். இது மனித நேயத்திற்கு முரணான செயற்பாடாகும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல இடங்களில் மனித நேயம் தொடர்பில் வலியுறுத்தி கூறியுள்ளான். அத்தோடு நபி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயம் தொடர்பில் ஒரு தடவை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ இறைவன் அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்றும், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார்கள். இந்த நபிமொழியின்படி மனிதர்கள் மீதும் பூமியிலுள்ள இதர உயிரினங்கள் மீதும் இரக்கம் கருணை காட்டுவது எவ்வளவு தூரம் முக்கியமான விஷயம் என்பது தெளிவாகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் மனிதநேய செயல்பாடுகளுக்கு பல விஷயங்களை உதாரணங்களாக எடுத்து கூற முடியும். குறிப்பாக நாம் வாகனத்தில் பிரயாணம் செய்கின்றோம், உட்கார இடமில்லாமல் நிற்கும் முதியோர்களுக்கும், கை குழந்தையை வைத்திருக்கும் தாய்மார்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடமளித்து நமது சுகத்தை தியாகம் செய்வதும், ஏழைகளுக்கு உதவி புரிவதும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொள்வதும் மனித நேயத்திற்கு சிறந்த உதாரணங்களாகும். இவற்றுக்கு மாற்றாக பிறர் மனம் புண்படும்படி பேசுவதும், பிறர் பொருளை அபகரிப்பதும், செய்யாத குற்றத்திற்காக பழி சுமத்துவதும், அநியாயமான முறையில் பிறரை கொலை செய்வதும் இஸ்லாம் வலியுறுத்தும் மனித நேயத்திற்கு எதிரான செயற்பாடுகளாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் இரத்த உறவுகள் விஷயத்தில் மிக பேணுதலாக மனித நேயத்துடன் நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, அல் குர்ஆன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இரத்த உறவை துண்டிப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறு அல் குர்ஆனும் நபிமொழிகளும் மனித நேயத்தை தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற போதிலும் இன்று சிலர் வயதான பெற்றோரை வீட்டு வேலைக்காரர்களாகவும் பிள்ளைகளை பராமரிப்பவர்களாகவும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். மேலும் சிலர் வயதான பெற்றோரை தமக்கு தொல்லையாகவும் சுமையாகவும் கருதி வீட்டை விட்டு வெளியேற்றி தெருவில் விட்டு விடுகின்றனர். இன்னும் சிலர் வயதான பெற்றோரை முதியோர் இல்லங்களில் தள்ளிவிடுகிறார்கள். இந்த செயற்பாடுகள் அனைத்தும் இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு முரணானவே ஆகும். அதனால் பெற்றோர் மற்றும் இரத்த உறவுகள் விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் பேணுதலோடும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்வது இன்றியமையாததாகும். ஏனெனில் நலிவுற்றோர், பாதிக்கப்பட்டோர், நோயுற்றோர் என தேவையுடையவர்களை இனங்கண்டு உதவி செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு சகோதரனின் துன்பம் ஒன்றை நீக்குகிறாரோ அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய துன்பங்களில் ஒன்றை அவரை விட்டு நீக்குகிறான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சிலர் தம்முடைய கவனக்குறைவால் எதிரில் வந்த வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அதன் விளைவாக எவராவது காயப்பட்டு உயிருக்கு போராடினால் கூட அவரை காப்பாற்ற முயற்சிக்காது அவ்விடத்திலிருந்து தப்பிக்கவே முயல்கிறார்கள். உயிர் என்று கூட பாராமல் தப்பியோடி விடுகின்றார்கள். அவ்வாறு விபத்துக்குள்ளானவர் உயிருக்காக போராடுவதை காண்பவர்களும் அவர்களுக்கு உதவுகின்றார்களா என்றால் அதுவும் இல்லை. இவரை நாம் காப்பாற்ற போய் அவர் மரணித்து விட்டால் நாம் தான் காவல் நிலையத்திற்கு அடைய வேண்டும் என்று நினைத்து வேடிக்கை பார்ப்பவர்களும் சமூகத்தில் இருக்கவே செய்கின்றனர். இன்னும் சிலர் தூரத்திலிருந்து காணொளியாகவும் பதிவு செய்கின்றார்கள். இவ்வாறு தம்முடைய நலன்களை பார்க்கிறார்களே தவிர பிறர் நலம் பேணுவதில்லை. ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தனது சகோதரரின் கஷ்டத்தை துடைக்க முன் வருவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.

0: கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே நேரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் அல் மாஇதா என்ற அத்தியாயத்தில் உயிரின் பெருமதியை தெளிவாக எடுத்து கூறி இருக்கின்றான். இதேவேளை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் ஒரு தடவை மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருக்கும் போது ஒருவர் அங்கு வந்து சிறுநீர் கழிக்கிறார். அதை கண்ட சஹாபாக்கள் அவரை தடுக்க முற்பட்டனர். அதனை கவனித்த அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கும் வரை அமைதியாக இருக்கும்படியும், அதன் பின்னர் அந்த நபரை அழைத்து இனிமேல் இவ்வாறு செய்யாதே என்று உபதேசம் செய்ததோடு தோழர்களிடம் அந்த இடத்தில் தண்ணீர் ஊற்றிவிடும்படியும் கூறினார்கள். அன்பானவர்களே, இது நபிகளாரின் மனித நேயத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த நபியைத்தான் அல்லாஹ் தன் அருள்மலையில் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று குறிப்பிடுகிறான். பகைவன் என்றால் கூட உதவி புரியும் பண்பைத்தான் இஸ்லாம் காட்டித் தந்திருக்கின்றது. ஒருவர் நம்மை ஏசினால் பதிலுக்கு நாம் அவரை ஏசுவதை இஸ்லாம் நமக்கு காட்டித் தரவில்லை என்பதை முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உன்னை துண்டித்து வாழ்கிறானோ அவனிடத்தில் சேர்ந்து வாழ், யார் அநீதம் இழைக்கிறானோ அவனை மன்னித்து விடு, யார் உனக்கு தீங்கு செய்கிறானோ அவனுக்கு நீ உபகாரம் செய், என கூறி மனித நேயத்தை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். வணக்க வழிபாடுகளிலும் கூட மனித நேயத்தை பின்பற்றுமாறு அன்னார் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உங்களில் ஒருவர் தொலை வைத்தால் சுருக்கமாக தொலை வைக்கட்டும். ஏனென்றால் வயோதிகர்களும் ஊனமுற்றோர்களும் நோயாளர்களும் உங்களுக்கு பின்னால் பின்தொடர்ந்து தொலை முடியும் என்றார்கள். இவ்வாறு மனிதன் அல்லாத ஏனைய படைப்பினங்கள் மீதும் கருணையோடும் மனித நேயத்தோடும் அன்போடும் உறவாடும்படி வலியுறுத்தக்கூடிய பல நபிமொழிகளை காணலாம். இஸ்லாமிய ஷரியத்தில் கருணை, அன்பு, இரக்கம் பற்றி குறிப்பிடப்படுகின்ற அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் உற்று நோக்கும் போது ஒரு மனிதனுடைய ஈடேற்றத்திற்குரிய ஆணிவேராக மனித நேயம் விளங்குகின்றன. அன்பும் கருணையும் இல்லை என்றால் அவன் முஃமினாக இருக்க முடியாது. இதனை உங்களில் ஒருவர் அவருடைய குழந்தை, பெற்றோர், உலக மனிதர்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக இல்லை என்றால் அவர் ஈமான் கொண்டவராக மாற முடியாது என்ற நபிமொழி எடுத்து இயம்புகிறது. ஒரு மனிதனது ஈமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பை வைத்து கணக்கிடப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இவ்வுலக வாழ்வு அருள் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற வேண்டுமெனில் பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் அன்பையும் இரக்கத்தையும் மனித நேயத்தையும் பரிமாறி கருணை உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பு பெருமக்களே, ஒருவருக்கொருவர் இரக்கத்தோடும் கருணையோடும் மனித நேயத்தோடும் வாழுகின்ற போது அவர்கள் மீது அல்லாஹ் அவனது கருணை மழையை பொழிகின்றான். அதனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் மீது கருணையாளனாகிய அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான், பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்றார்கள். இந்நபிமொழியின் ஊடாக இரக்கம் காட்டுவதற்கும் கருணை கொள்வதற்கும் இனம், மதம், மொழி என்ற எந்த அடையாளமும் தேவையில்லை என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். பூமியில் உள்ளவர்கள் மீது என்று பொதுப்படையாகவே கூறியுள்ளார்கள். இங்கு குறிப்பிட்ட ஒரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முற்படுத்தவில்லை. உயிரினங்களுக்கிடையில் அன்பு காட்டுவதில் எவ்வித பாகுபாடோ பக்கச்சார்போ இல்லாத சமநிலை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்புமிக்க பெருமக்களே, எதிலும் எல்லை மீறி செயல்படுவதையோ அல்லது பொடுபோக்காக செயல்படுவதையோ இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு சமூகம் மனித பண்பாடும் நாகரீகமும் கொண்ட சமூகமாக மாற வேண்டுமெனில் அச்சமூகத்தில் மனித நேயம் கொண்ட மனிதர்கள் உருவாக்கப்பட வேண்டும். மனிதர்கள் தொடர்பு படுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் கனிவும் இனிமையும் இங்கிதமும் இருக்க வேண்டும். இது ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் சரியே என்ற இஸ்லாத்தின் உயரிய வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு வஸ்துக்களும் கருணையுடன் நோக்கப்பட வேண்டும் என்பதை கடமையாக்கியுள்ளான். எனவே நீங்கள் பிராணிகளை அறுக்கும் போது கருணையை கடைபிடியுங்கள். பிராணிகளை அறுக்க முற்படுபவர் கத்தியை நன்றாக கூர்மையாக்கி அறுக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். கருணையின் மறு உருவமான காருண்ய நபி அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய வெற்றிகரமான சமூக புரட்சிக்கு ஆணிவேராக அமைந்தது அன்பும் கருணையும் மனித நேயமுமே ஆகும். எனவே நாம் காணும் இன்றைய இரக்கமற்ற கொடுமையும் வன்மமும் நிறைந்த உலகிலிருந்து மீண்டெழுந்து வர வேண்டுமென்றால் மனித மனங்கள் அன்பும் கருணையும் நிறைந்ததாக மாற வேண்டும். மனித வாழ்வோடு தொடர்புபடுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மனித நேயம் கடைபிடிக்க வேண்டும். இதில் இனம், மதம், மொழி என்ற அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பால் அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹுவின் குடும்பத்தினர் என்ற நபிமொழியை அளவுகோலாக கொண்டு செயல்பட வேண்டும். அப்போதுதான் நாம் விரும்பும் யுத்தமற்ற, மோதல்கள் அற்ற, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு உலகை காணலாம். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒரு மனிதர் பிறர் மனிதருக்கு மத்தியில் எல்லா சூழ்நிலைகளிலும் மனித நேயத்தோடும் கருணையோடும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அத்தனை பேருக்கும் இது போன்ற வாய்ப்புகளை வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சாதிகுல் அமீன் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை, புதுமை, இனிமை.

அழகிய நெகிரி சம்பிலானை நோக்கி யாரெல்லாம் பயணிச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நிறைய நேயர்கள் அப்படியே கேட்டுட்டே நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டே பயணிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னு பார்த்தோம்னா, நாளை ஆகஸ்ட் முதலாம் நாள் நெகிரி சம்பிலான் மாநில தேர்தல். உங்களுடைய மக்களாட்சி கடமையை மறவாமல் நிறைவேற்றுங்கள். வாக்களிக்க செல்பவர்கள் மறக்காம உங்களோட அடையாள அட்டையை மறவாமல் உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். மொத்தம் 36 சட்டமன்ற தொகுதிகள், 103 பேர் போட்டியிடுகின்றனர். ஆக நல்லபடியா மக்களாட்சி கடமையெல்லாம் செலுத்திட்டு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நேரத்தை செலவழிச்சுட்டு மீண்டும் உங்கள் பயணம் ரொம்ப சுமூகமாக அமைய வேண்டும். நம்மோடு பயணித்து கொண்டே அப்படியே வந்து உங்க பயணம் இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்காக நிறைய பாடல்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை, அதோடு ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்ங்க. 10:00 மேல் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியிலும் இடம்பெற உள்ளது. என்ன உரையாடல் இன்று, என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். என்ன தலைப்புன்னு 10:00 மேல சொல்றோம். அடுத்த பாடல் ஸ்டீஃபன் ஜக்காரியா மற்றும் பிரியங்கா கொண்டு வராங்க. இதோ

0: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இந்த வாரத்துக்கான சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. இமி இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. சனிக்கிழமை 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.

சித்தார்த்தன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இன்று ஜூலை 31 நாள். இந்த நாள் என்ன ஒரு தினம் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சமூக ஊடகங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, காணொலிகள் பார்த்துருந்தீங்கன்னா, இன்று நம்முடைய மின்னல் எஃப்எம்மின் நிர்வாகி திரு எஸ் குமரன், அறிவிப்பாளர் எஸ் குமரன் அவருடைய பிறந்த நாள். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வேறு இன்னொரு ஒரு நாளும் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. 31 ஜூலை மாதம், அதுதான் மாவீரர்கள் தினம். ஹரி பலவான் இந்த ஒரு தினம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் நாட்டிற்காக, நமது பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் கூட செய்திருக்காங்க நிறைய ராணுவ வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர். தினம் தினம் நம்ம நிம்மதியா தூங்குறோம்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க தானே. அவங்க தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தான் இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. நம்ம மலேசியாவின் முதல் பிரதமர் இருக்கார் இல்லையா, துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் வந்து 1960 அமெரிக்காவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்க வந்து இந்த மெரின் கார்ப்ஸ் வார் மெமோரியல் அப்படின்ற ஒரு நினைவு சின்னத்தை பார்த்து அதன் மூலம் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காரு. அந்த ஒரு தாக்கத்தால் தான் மலேசியாவிற்கும் அதே மாதிரி ஒரு தேசிய நினைவு சின்னம் அமைக்கும் அந்த யோசனையை வந்து அவர் முன் வைத்திருக்காரு. அந்த சொன்ன இல்லையா, மெரின் கார்ப்ஸ் வார் மெமோரியல், அந்த ஒரு நினைவு சின்னத்தை வடிவமைத்த சிற்ப கலைஞர் ஃபெலிக்ஸ் டி வெல்டன், இவரும் தான் நம்ம, இவரே தான் வந்து நம்முடைய தேசிய நினைவு சின்னம் துகு நிகாராவையும் வடிவமைத்திருக்கின்றார். கண்டிப்பா மாவீரர்கள் நாள்னு சொல்லும் போது நமக்கு எல்லாருமே நம்முடைய தேசிய நினைவு சின்னம் தானே எப்போதுமே ஞாபகத்திற்கு வரும். காற்றின் மொழியில் பார்த்தோம்னா எப்போதுமே இதம் தான், இதமான பாடல்கள் தான். ஆனா மாவீரர்களின் தினத்தை பற்றி பேசியாச்சு, அதனால இந்த வீரர்களை கொண்டாடும் நாள், வீரர்கள் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதனால வீரன் திருவிழா அப்படின்ற பாடலையே கேட்கலாம். அடுத்து முத்து சிற்பி மற்றும் சின்ன பொண்ணு கொண்டு வராங்க இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பன்னாட்டு பொருளாதார உறுதியற்ற நிலையிலும் நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில்துறை கடந்த ஆண்டு 5.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துறை கடந்த ஆண்டு 689.8 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வருமானத்தை பதிவு செய்து சாதனை படைத்ததாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 40 பில்லியன் ரிங்கிட் அதிகம் என்றார் அவர். நெகிரி செம்பிலான் நல்ல முறையில் நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பு மாநில மக்களின் நாளைய முடிவில் உள்ளது. எனவே மிக பொருத்தமான தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது மாநில மக்களின் கடமை என பகதன் அரபானின் தொடர்பு இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடியல் தெரிவித்துள்ளார். தேர்தலில் செலுத்தப்படும் ஒவ்வொரு வாக்கும் மாநிலத்தின் தொலைநோக்கை உறுதி செய்யும் என்றார் அவர். இவ்வேளை நாளை நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் காவல்துறை முழு அளவிலான தயார் நிலையில் உள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் அல்லாஸ்பி ஹமாத் தெரிவித்தார். தேர்தலின் போது மக்களாட்சி நடைமுறை சுமூகமாகவும் கட்டுக்கோப்புடனும் நடைபெறுவதை தமது அதிகாரிகளும் உறுப்பினர்களும் உறுதி செய்வர் என அவர் கூறினார். அதேவேளை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் கட்சிகளும் பொதுமக்களும் சட்ட நெறிகளை முறையாக பின்பற்றுவதன் மூலம் முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஆசியானின் 59வது ஆண்டு நிறைவையும் ஆசியானில் வியட்நாமின் பங்கேற்பின் 31வது ஆண்டு நிறைவையும் குறிக்கும் வகையில் ஆசியான் கொடியேற்றும் விழா வெள்ளிக்கிழமை ஹனோயில் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் ஆசியான் உறுப்பு நாடுகள், அவற்றின் பேராளர்கள், தேசிய சட்டமன்றம், அரசு நிறுவனங்கள் உட்பட ஹனோய் மக்கள் செயற்குழு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஆசியான் கொடி ஒற்றுமையின் அடையாளம் என வியட்நாம் வெளியுறவு அமைச்சர் லீ ஹொய் தோங் தமதுரையில் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி உருவாக்கப்படும் உள்ளடக்கம் இணைப்பு அமைப்புகளுக்கான புதிய வெளிப்படைத்தன்மை விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமல்படுத்த தொடங்கியுள்ளது. மாற்றத்தை வழங்கக்கூடிய AI தொழில்நுட்பம் தனிநபருக்கும் மக்களுக்கும் வழக்கத்திற்கு மாறான நன்மைகளை அளிக்கும் என ஐரோப்பிய ஆணைய துணைத் தலைவர் ஹென்னா விருக்கன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசர் ஐயா இணைவாரு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் பிரவீன்.
0: என்ன தலைப்பை பத்தி இன்னைக்கு பேச போறோம்னு சொல்வதற்கு முன்பாக ஐயா ஒரு விஷயம் கேட்கணும். அதற்கு முன்பு டிக்டாக் நேரலையில நேயர்கள் எல்லாம் வந்துருங்க ஐயா பேசுறத பாக்குறதுக்கு. ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட தான் அவர் வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிக்டாக் நேரலையில் கேட்கலாம், அதற்கும் ஐயா பதிலளிப்பார். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா இடத்துலயும் பரபரப்பா இருக்கு. நிறைய வழிபாடுகள், இந்த சேலை வியாபாரங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், புதுமண தம்பதிகளா இருக்கட்டும். அதாவது இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இந்த அளவிற்கு பரபரப்பா இருப்பதற்கு அந்த வழிபாடு ஒரு காரணம் இல்லையா? அதுவும் இல்லாம சென்ற வாரங்கள்ல நீங்க ஆடி வெள்ளியை பத்தி பேசுனீங்க, ஆடி சுவாதியை பத்தி பேசுனீங்க. இந்த வாரம் இந்த ஆடி மாதம் தொடர்பான ஏதோ ஒரு தலைப்போட தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எதை பற்றி ஐயா பேச போறோம்?
1: ஆமாம், இன்றைக்கு நம்ம ஆடி மாதம் தொடர்பான ஆடி 18 அல்லது ஆடி பெருக்கு என்பதை பற்றி பேச போகிறோம்.
0: ஆடி பெருக்கு.
1: இப்போ ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் எப்படி பெருக்கும்? ஆடினா மாதத்தினுடைய பெயர் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இப்போ ஆடி மாதம் எப்படி பெருக்கும்? ஒருவேளை 31 நாள் 32 நாள் ஆயிருமோ அப்படின்னு சிந்திக்க கூட இருக்கும் இல்லைங்களா? அதாவது இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக 18வது நாள் ஆடி மாதம் பிறந்து 18வது நாள் ஆடி 18 என்று கூட சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க
0: அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு.
1: ஆமா. அப்போ அந்த ஆடி 18வது நாள்ல வழக்கமா தமிழ்நாட்டுல இந்த காவிரி ஆறு இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமா.
1: அது பெருக்கெடுக்கின்ற ஒரு காலமாக நம்மவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றாங்க. இப்போ நம்ம மலேசியாவில் பருவம் இல்லை. இப்போ வெயில் காலம் மழைக்காலம் அப்படின்லாம் இல்லாம நமக்கு எப்போதும் மழை வெயில் அப்படின்னு மாறி மாறி பெய்து கொண்டே இருக்கு
0: இல்லைங்களா?
1: இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயில் காலம், குளிர்காலம், காற்று வீசுகின்ற காலம். இப்ப போன வாரங்கள நம்ம வந்து இந்த ஆடி மாதம்ங்கிறது காற்று நிறைய வீசக்கூடிய காலம், அதனால ஆடி அடி கோலாதே கூணி குடி போகாதேன்னெல்லாம் பேசிட்டோம். இந்த காற்று முடிந்த பிறகு அடுத்து மழை பெய்கின்ற காலமா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப கூட நிறைய மழை மலேசியாவில் பெய்யுது. ஆனா அது தமிழ்நாட்டு பருவத்தோட தொடர்புடையதா இல்லை. இருப்பினும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மழை பெய்து அந்த மழையினுடைய விளைவாக இந்த காவிரி ஆறு பெருக்கெடுக்கின்ற நிகழ்ச்சி நிறைய நடைபெறும்னு சொல்றாங்க. அதைத்தான் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஆடி பெருக்கெடுத்து வருவதை அவர்கள் எதிர்கொண்டு, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை உழவு சார்ந்து வாழ்கின்ற உழவர், நம்ம எல்லாம் உழவர் பெருமக்கள் தான். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு வள்ளுவர் பெருமான் அவர் அருமையாக சொல்லுவார். இந்த உழவர் பெருமக்கள் இந்த மழையை தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பி இருக்கின்றார்கள். அப்போ ஒரு நீண்ட வெயிற் காலத்துக்கு பிறகு காற்று அடித்து அடுத்து பெய்கின்ற மழை தான் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யப்போகிறது. அப்போ அப்படி வருகின்ற அந்த மழை நீரை தாங்கி வருகின்ற காவிரியார அவங்க காவிரி தாய் அப்படின்னு வணங்கி இருக்கின்றாரு.
0: ஆமா, கண்டிப்பா. அந்த பொன்னியின் செல்வன் நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. திரைப்படமா வேற வந்தது இல்லையா சமீபத்துல? அதுல இது சம்பந்தப்பட்ட காட்சிகள் பார்த்திருக்கோம். ஆனா இந்த அளவிற்கு வந்து அதனுள் தகவல் இருக்கும், விவரிப்பு இருக்கும், இன்னும் நிறைய இருக்கும் கண்டிப்பா. இந்த ஆடி பெருக்குன்னு சொல்லும் போது அதோடைய சிறப்புகள் என்ன ஐயா?
1: இப்ப நீங்க பொன்னின்னு கூட ஒரு செய்தி சொன்னீங்க. பொன்னிங்கிறது காவிரிக்கு இன்னொரு பெயர், பொன்னி நதினு சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கு பொன்னி நதினு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, பொன் கொழிக்கின்ற ஆறு அப்படின்னு, பொன்னை கொழிக்க செய்கின்ற ஆறு அப்படின்னா, இந்த ஆற்று நீரை, காவிரி ஆற்றினுடைய நீரை வைத்து தான் ஒவ்வொரு வீட்டிலையும் பொன் கொழிக்க போகிறது. அதனால பொன்னி, பொன்னை தருகின்றவள் அப்படின்னு சொல்லி சங்க காலம் தொட்டு இந்த காவிரியினுடைய சிறப்பை சொல்லி வைத்திருக்கின்றார். சங்க இலக்கிய பாடல்களாம் கூட இந்த காவிரி ஆற்றினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியே பொங்கி பெருகி வருகின்ற இந்த காவிரி ஆற்றை நீங்கள் இதற்கு முன்னால் நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் மழையை மாரியம்மன் அப்படின்னு வழிபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ அந்த மழை நீரை மக்கள் என்னவாக எண்ணி இருக்கின்றாலும், முதல்ல நீங்கள் கேட்டீங்க ஆடி பெருக்குக்கும் அம்மைக்கும் என்ன தொடர்பு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அப்போ இந்த மழை நீரை தான் மாரியம்மன், மழையை மாறின்னு சொல்லி அதை மாரியம்மனாக சொல்லி அந்த மாரியம்மனுடைய திருவருளாக இந்த காவிரியார் பெருகி வருவதை பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி 18 என்று

0: சொல்லக்கூடிய அந்த காவிரி ஆற்றினுடைய நீர் பெருகி வருவதை இவர்கள் நன்றி உணர்வோடு போய் எண்ணி அந்த அம்மையினுடைய திருவுருளாகவே எண்ணி அதை வழிபட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தையும் சரி நம்முடைய சமய நூல்களிலும் இந்த காவிரியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ வடநாட்டில் கங்கை சொல்கின்றார், கங்கை நதி சிறப்பு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கங்கை, இது வந்து தென்னாட்டு கங்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இந்த காவிரி இருக்கின்றது. அப்போது தமிழர்கள் எப்பொழுதும் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போ இயற்கையோடு இயைந்து வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக, வாழ்வாதாரத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த காவிரி பெருகி வருகின்ற அந்த விழாவினைத்தான், அந்த நிகழ்ச்சியினைத்தான் ஆடி பெருக்காக அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆறு நீர் வருகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த நீருடைய அந்த காவிரி ஆற்றினுடைய படுகையில் வழிபாடுகள் எல்லாம் செய்வார்கள். எப்படி எதற்காக வழிபாடு செய்கிறாங்கன்னா அந்த காவிரி ஆற்றின் நீரை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்பதாக, அந்த காவிரி தாய் இறைவனுடைய திருவருளாக வருவதை வரவேற்பதற்காக அவர்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாடி இருக்கின்றார்கள்.
1: ஆனால் அந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து காவிரி ஆற்றில் மட்டும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி இல்லை, வேறு வேறு இடங்கள்லையும் நடந்ததாங்க.
0: நல்ல ஒரு கேள்வி கேட்டிருங்க பிரவீன். அதாவது இப்போ நம்ம இங்கே கூட காவிரி ஆடி பதினெட்டுலாம் நீங்கள் பார்க்கலாம், முறை இப்போ போட்டிங் சென் போன்றெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ தமிழர்கள் என்ன எண்ணி இருக்கின்றாங்க சொன்னால் ஆறுகள் எல்லாம் கடலில் கலக்கும்னு வாங்க. அப்போது அங்கு அந்த காவிரி தாய் கடலில் வேழ்ந்து நம்ம மலேசியாவில் போட்டிங் சென்ல மொரிப்பில் அதே காவிரி தாயினுடைய நீர் கலந்து நிற்பதாக எண்ணி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இங்கும் அந்த ஆடி பெருக்கில் அந்த கடற்கரை ஓரங்களில் போய் நமக்கு ஆறுகள் என்று சொன்னால் மலேசியாவில் அவ்வளோ பெரிய ஆறுகள் என்பது குறைவு தான். அதை காட்டிலும் ஆறுகள் போய் கடலில் கலக்கிற இடம் தான் காவிரி கலக்கிறதா என்றாங்க. அதனால் இங்கேயும் அந்த ஆடிப்பெருக்கு அந்த ஆடி பதினெட்டு விழா கொண்டாடப்படுகிறது. ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்தவங்க தானே. அப்போ நம்ம தமிழர்கள் பல அடுக்குகளாக வந்திருக்கின்றார்கள், வணிகம் செய்ய வந்திருக்கின்றார்கள். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் கடாரம் வந்து ஆண்டு இருக்கிற ஆட்சியாளர்களாக வந்திருக்கின்றார்கள். அடுத்து கூலி வேலை செய்யவும் வந்திருக்கின்றார்கள். இப்படி வந்தவர்கள் அவங்க மட்டும் வராமல் அந்த பண்பாட்டையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள், காவிரியையும் தங்களோடு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஆடிப்பெருக்கு விழா இங்கு மலேசியாவிலும் கொண்டாடப்படுகிறது.
1: சிறப்புங்கய்யா, இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த ஒரு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ வந்து புதுசாக திருமணமானவங்க கடற்கரைக்கு போய் மாலையை வந்து அங்கே செலுத்துறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் அறிவோம். நானும் அப்படிதான் இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அதை தாண்டி தகவல்கள் இருக்கணும் தெரியும், ஆனால் இந்த அளவிற்கு இருக்கும், இவ்வளவு துல்லியமாக இருப்பது ரொம்ப சுவாரஸ்யம்தான் ஐயா. அதாவது பொன்னி பொன்னின்னு பேசணும்.
0: ஆமாம்,
1: பொன்னின்றது பெயராக தான் நிறைய பேர் அறிவாங்க, ஆனால் இன்னைக்கு தான் அது வந்து ஒரு பொன் கொடுக்கும் ஒரு நதி அப்படின்னு அறியப்படுகின்றது. அதனால முதலாவது பாடலாக பொன்னி நதி அப்படின்ற பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் ஐயா.
0: கேட்போம் கேட்போம்.

0: பொன்னியின் செல்வன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஐயா, டிக்டாக் நேரலையில நம்ம நேயர்கள் கேள்விகளா கேட்டுட்டு இருக்காங்க. அதுல சில கேள்விகளை நான் குறித்து வைத்திருக்கேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. முக்கியமா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஆடி மாதம் ஏன் கல்யாணம் செய்யக்கூடாது? அதே வேற நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஆடி மாதத்துல தான் அவங்க திருமணமே புரியுறாங்க, ஆனா மத்தவங்க ஏன் அந்த மாதத்துல வந்து திருமணம் புரிய மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அது ஆடி மாதத்துல ஏன் திருமணம் செய்ய மாட்டாங்கன்றதுக்கு ரெண்டு அடிப்படையான செய்தி இருக்குங்க பிரவீன். ஒன்று வந்து, அந்த ஆடி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக எண்ணியிருக்கின்றார்கள். அப்போ வழிபாட்டிற்குரிய மாதம்னா, இப்போ குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், அம்மை வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கின்றது. அப்புறம் காவிரி வழி நீரை எதிர்கொண்டு வழிபடுவதற்குரிய மாதமாக இருக்கின்றதுனால அவங்க என்ன செய்திருக்காங்க, இப்போ திருமணம் அது போன்ற காலகட்டங்களை வச்சா திருமண வேலைகளில் போயிடுவாங்க. அந்த காலத்தில் கோயிலில் திருவிழானா என்ன பண்ணுமா, இப்போ கூட இப்போ தோட்டப்புறங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தோட்டமே கோயிலில் இருக்கும், ஒன்று கூடி அந்த விழாவை நடத்துவாங்க, கோயிலே இருப்பாங்க, சமைப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, அப்படி இப்படிலாம் செய்வாங்க. அதுபோல் வேறு வேலைகளில் கவனம் செலுத்தாமல் அந்த விழாவில் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக ஒன்று ஆடி மாதத்தில் அது வழிபாட்டிற்குரிய மாதமாக வைத்து விடுவார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆடி மாதத்தில் திருமணம் செய்து இணையர்கள் இணைந்தால் அடுத்து சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரையில் குழந்தை பிறந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. சித்திரை வந்து அம்மை நோய் வார்க்கின்ற மாதம், தாய்க்கும் சேய்க்கும் ஒவ்வாத மாதம். அங்கு இப்ப இங்க மலேசியாவில் நீங்க வந்து ஆடி மாதம் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். ஆனா நம்ம அந்த நம்ம தமிழ் பண்பாட்டில் அங்க இருக்கின்ற அந்த பண்பாட்டுக்குள்ள வந்துட்டதுனால இங்கும் நமக்கு அந்த அச்சம் இருக்கின்றது. இப்ப மலேசியாவில் அந்த பருவ சூழல் இல்லாததுனால இங்க கண்டிப்பாக ஆதி மாதத்தில் நம்ம திருமணம் செய்யலாம், இன்னும் நடக்காது. அதே போன்று சித்திரையில் மற்ற பார்த்தீங்கன்னா மற்ற இனத்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது தானே, அப்ப சித்திரை ஆடியில் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் தானே. அப்ப இதை வைத்து பார்க்கின்ற போது அங்கிருக்கின்ற சூழல் பருவநிலை அந்த அடிப்படையில் தான் அங்கிருந்து நம்ம வந்ததுனால இங்கேயும் ஆடி மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, அப்போ வைத்து கொள்ளலாமா என்று சொன்னால் வைத்து கொள்ளலாம். திருவிழாவுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து திருமணத்திற்கு செய்ய வேண்டியதையும் நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக வைத்து கொள்ளலாம். இங்கே சித்திரையில் குழந்தை பிறந்தால் நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை, சரிங்களா. அது ஒன்று. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் சித்திரையில் திருமணம் செய்கின்றார்களே அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆடியில் திருமணம் செய்கின்றார்களே அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, மற்றவர்கள் எல்லாம் திருமணம் பண்ணாத போது ஓய்வாக இருக்கின்ற பிரிவினர் ஒருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா. வழக்கமா இந்த பூசணை இது விழாக்கள் போன்றவற்றில் கோயில் நடவடிக்கையில் இருக்கின்றவர்கள் வந்து அந்த காலத்துல ஓய்வா இருக்கனால குறிப்பா அவங்க திருமணம் வைப்பாங்க. வழக்கமா கோயில்ல பூசை செய்கின்றவர்களுடைய குடும்பங்கள் சார்ந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆடியில திருமணம் வைப்பாங்க. அப்ப என்ன புரியுது, இப்போ இவங்க வைக்கலாம் இவங்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா வைக்கலாம், ரெண்டு தரப்பினரும் வைக்கலாம். அது இந்த பண்பாட்டு கூர்வு அடிப்படையில் அது விழாவுக்காக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அடுத்து இந்த குழந்தை பிறப்புக்கும் தான் ஆடியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதாவது இது பின்னால அறிவியல் ரீதியெல்லாம் எந்த ஒண்ணுமே இல்ல, இந்த லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, ஒரு காரணத்தோடு கூடிய ஒரு காரணம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் நீழ்ச்சி ஐயா இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த ஆடி மாதத்துல புதிதாக திருமணம் புரிந்தவர்கள் அதுல பெண் வந்து எப்போதும் அவங்களோட தாயாரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு, அது ஏன்னு டிக்டாக் நேரலையில தான் கேட்டிருக்காங்க.
1: அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான், புதிதாக திருமணம் செய்த இணையர்கள் இணைந்தால் அவங்க இணையறதை தவிர்க்கணும் அப்படி இணைந்தால் நம்ம சொன்னோம், இணைந்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும். அப்ப அதை தவிர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க, பெண்ணை கொண்டு அம்மா வீட்டில் விட்டுருவோம். அப்ப அவங்க ஆடி மாதத்தில் இணைவது என்பதை தவிர்ப்பதற்காகத்தான் செஞ்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை.
0: சரி,
1: அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மலேசியாவில் அம்மா வீட்டில் கொண்டு விடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விட தேவையில்லை.
0: ஆனா நடந்துட்டு இருக்குல்ல நிறைய,
1: என்ன நம்ம சொன்ன இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டில் இருக்கிறதுனால அப்படி அதே அதை நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, டே கொண்டு போய் விட்டுருணுண்டா ஆடி மாசத்துல முடியாதுரா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்க அந்த பழக்கத்துல வந்தவங்க இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க இல்லையா. இப்ப மலேசியால வந்து நம்ம தான் கேள்விக்கிறோம், ஏன் விடணும் அப்படின்னு கேட்கறோம். ஏன்னா நம்ம இந்த நாட்டு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா. அப்படிதான் அது நடக்கின்றது பிரவீன்.
0: சரிங்க, இன்னொரு கேள்வியும் டிக்டாக் நேரலையில அதிகமா இந்த கேள்விதான் கேட்கறாங்க, இதை பற்றி தான் நீங்க அடுத்து பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஆடி பெருக்கன்று புதிதாக திருமணம் புரிந்தவர்கள் மாலைகளை கடற்கரையில் விடுறாங்களா, அதற்கு என்ன காரணம்?
1: அதான் நம்ம சொன்னவங்க பிரவீன், இந்த காவிரி தாய் அல்லது இந்த காவிரி நீர் இருக்கின்றது பார்த்தீங்களா, அதை இறைவன் திருவருளாக பார்க்கிறோம்னு சொன்னோம். அந்த காவிரி நீரை வைத்துதான் அங்கு வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் இருந்திருக்கின்றது. அப்போ புதிதாக திருமணம் செய்த அந்த இணையர்களை என்ன செய்வாங்க, அந்த காவிரி தாயினுடைய வாழ்த்தை பெறுவதாக கொண்டு போய் நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். இந்த தாயே உன் கையால மாலை மாத்திங்க. நம்ம திருமணத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரியவர்கள் வாழ்த்தும் போது மாலை மாத்துவாங்க, பாத்திருக்கீங்களா, பெண்ணோட மாலை மாத்தி வாழ்த்துவாங்க. அது போல இந்த மாலையை கொண்டு போய் அந்த காவிரி தாயினுடைய வாழ்த்தை கேட்கிறாங்களாம். அப்ப தாயே, இதோ புதிதாக திருமணம் செய்து கொண்ட என்னுடைய பெண்ணும் பையனும் இருக்கிறார்கள், இவர்களை நீ வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவ கையில கொடுக்கறதான். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த திருமண மாலை வந்து சும்மா அப்படி தூக்கி குப்பை தொட்டிலாம் போட்டுருமா? இப்ப நம்ம கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு வைக்கிற பூவை வந்து செடி மேலே தான் போடுவாங்க, குப்பை மேலே போட மாட்டாங்க. அது ஒரு மரபு, ஒரு பண்பு, ஒரு அவர் நல்ல பழக்கம் இல்லைங்களா? ஏன்னா பெருமான் மேலே போட்டது இல்லையா? அதுபோல் மணமக்கள் மீது போட்ட அந்த மாலையை சும்மா தூக்கி வீசிட முடியாது. அப்போ அது ஒரு பண்போடு முறையோடு அதே நேரத்தில் அந்த காவிரி தாயினுடைய வாழ்த்தை பெறுவதாகவும் அதை கொண்டு போய் ஆற்றில் விடுறாங்க.
0: சுட சுட இன்னொரு கேள்வி வந்திருக்கு டிக்டாக் நேரலையில், என்னன்னா குடும்பத்தில் முதல்ல பிறந்த அந்த பிள்ளை மட்டும்தான் இந்த சடங்கை செய்ய சொல்கிறாங்களே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஏன்னா இந்த நம்ம போய் ஏன் முதல் பிள்ளைகளுக்கு மட்டும் விடுறது அப்படின்னு சொன்னா அந்த பரம்பரை ஒட்டி அந்த வாரிசை ஒட்டி அடுத்தடுத்ததுலாம் வந்துடும் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து இந்த காவிரி தாயை இன்னொன்று எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு குடும்பத்தில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க, முன்னோர் வழிபாடு அப்படின்னு தமிழர்களுக்கு இருக்குன்றது. அப்போ இந்த காவிரி தாய்ங்கிறது அவங்க குடும்பத்தில் ஒரு மூத்தவளா, அப்போ அவளுக்கு போய் அறிமுகப்படுத்திட்டு அடுத்தடுத்த எல்லாம் தன்னை போல வந்துருங்கிறதுக்காக, அதனால தான் மூத்த பெண்ணை மட்டும் கொண்டு போய் மூத்த பையனை மட்டும் செஞ்சு விடுறாங்க.
0: அதாவது அவங்க ஒரு ஆள் நன்றி சொல்லிட்டா எல்லாரும்
1: குடும்பத்தில் அறிமுகப்படுத்தியாச்சு அப்படி.
0: சரி சரிங்க, இது இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. டிக்டாக் நேரலையிலும் கேட்குறாங்க, இப்போ இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கடற்கரையில இந்த சாங்கியங்கள் வழிபாடுகள், அது முக்கியமா இந்த நாளன்று போகும்போது போயிட்டு எல்லா வழிபாடும் முடிச்சுட்டு வர்றப்ப அந்த இடத்தையே குப்பையாக்கிட்டு வந்துடுறாங்க. இது சம்பந்தமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க டிக்டாக்ல, காணொலிகள் எல்லாம் பார்த்துருக்கணும். இது தொடர்பான உங்கள் பார்வை என்ன ஐயா?
1: நல்ல கேள்வி சொல்லியிருக்கீங்க பிரவீன். எப்போதும் இந்த ஆடிப்பெருக்கு முடிந்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் குப்பையை போடுறாங்க. குப்பையிலையும் பார்த்தீங்களா என்ன வகையான குப்பைகள்னா, இப்போ என்னுடைய தோழி கூட ஒருத்தங்க இருக்காங்க, பினாங்கில் இருக்காங்க, டாக்டர் மேகலான்னு சொல்லி, அவங்க ஒரு பணிப்படையை வைத்து அவங்க வேலையே ஆடி பெருக்கு முடிந்த உடனே இந்த குப்பைகளை எல்லாம் குப்பைகள்னு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படாத பொருட்கள், ஆனால் பூசைக்கு பயன்படுத்தின பொருட்கள் என்னென்னா பழங்கள், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், தேங்காய், இதெல்லாம் அந்த படுகையில் கொண்டு போய் அவங்க வழிபாடு பண்ணிட்டு அடுத்து அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒன்று இல்லைங்களா, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதற்குரிய எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கூட வீட்டில் குப்பை வச்சுறதுக்கு தனித்தனியாக பிரித்து நெகிழி பயூர் இதெல்லாம் அப்படி இப்படிலாம் தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்படி அந்த குப்பை தொட்டிகள்லாம் வச்சாலும் கூட நம்ம ஒரு சாமி கும்பிட்ற வரைக்கும் கும்பிட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்களே எடுத்து அவங்க போன ஆண்டு நான் பார்த்தேன், அவங்க அந்த சேகரித்த வாழைப்பழம் மட்டும் எத்தனையோ டன்னு அதை எடுத்து போய் குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. குரங்குகள் தேவைப்படுகின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை முறையாக நம்ம வைத்தோம்னா அதை மறுபடியும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அப்போ குப்பையை குப்பையில் போட்டுட்டு அங்கே வைத்த அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் சரியான இடத்துல நாமளே வச்சுட்டு வந்துட்டோம்னு சொன்னால் இவர்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்காது. ஏன்னா கடற்கரை இல்லைங்களா, பலரும் போகிற இடம். அப்புறம் மற்ற இனத்தவர்களும் வருவாங்க, அவங்க எப்படி நினைப்பாங்க, என்னடான்னு சாமி கும்பிட்டு இப்படி குப்பையை போட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. அதோட நீங்கள் காவிரி தாயினுடைய வாழ்த்தை பெற போகிறீங்க. அப்போ அதை என்ன நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு இறைவனுடைய திருவுருளாக நினைக்கிறீங்க. அது அந்த கும்பிட்ற வரைக்கும் தான் அது படையல் பொருளா அல்லது நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய திருவம்புதா, அது முடிஞ்ச உடனே அடுத்த நிமிடமே அது குப்பையா அப்படின்னு சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா. அப்போது நாம் ஒரு பக்தியோடு அங்கே போகிறோம், அது முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம வீடாக எப்படி இருக்கோம் இல்லைங்களா, முடிஞ்ச பிறகு மறுபடியும் தூய்மைப்படுத்திட்டு வந்துடுவீங்களா. இந்த அடிப்படை ஆடிப்பெருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீரை போற்றுவது, இயற்கையை போற்றுவது. அப்போ இயற்கையை போய் பாழ்படுத்திட்டு வரலாமா? நாம
0: நோக்கமே அதுதான்,
1: நோக்கமே அதுதான். நீங்கள் அதை காவிரி தாயாக நினைக்கிறீங்க, நம்ம வாழ்வுக்கு அந்த அதுக்கு மேலங்க பிரவீன், இந்த குப்பைகள் எல்லாம் கடலுக்குள்ளே போச்சுன்னு வச்சிங்களேன், கடல்ல எவ்வளவு கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா,
0: அதுதான் டிக்டாக் நேரலையில கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாலைகளையும் இந்த மாதிரி குப்பைகளையும் விடுறதுனால கடல் வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு?
1: கண்டிப்பா. அப்ப எப்படி விடுறதுன்னு நீங்க அடுத்த கேள்வி கேப்பீங்க பிரவீன். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஒன்றுமே இல்லை. அந்த மாலையை பார்த்தீங்கன்னா வழக்கமாக சுருட்டி வச்சிருப்பாங்க, அந்த பூக்களை மட்டும் உருவிட்டு அந்த நாறு இன்னும் அந்த அவங்க மடிச்சு வச்சிருக்கிற அந்த நெகிழிப்பை இதெல்லாம் குப்பை தொட்டியில போட்டுடலாம். பூவை போட்டீங்கன்னா நாளடையில் அது மக்கி தண்ணீரோட தண்ணீர் ஆயிரும் இல்லைங்களா, அது கடல் வாழ் உயிரினங்களுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படுத்தாது.
0: சாப்பிட முடியும்ல சில?
1: ஆமா, பூக்களை சாப்பிடும் இல்லைங்களா. நெகிழிப்பையெல்லாம் நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கு எவ்வளவு சிக்கலா போயிடும் இல்லைங்களா.
0: கண்டிப்பா.
1: அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்து நம்முடைய இனத்தின் மீது மற்ற இனங்கள் வைத்திருக்கின்ற அந்த கண்ணோட்டத்தை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எதுக்கடா அவ்வளோ தமிழன் கடற்கரையில் கூப்பிட்டுருக்கானுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் வந்து கடல் நாங்கள் வந்து நீரை போட்டுக்கின்ற இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை கொட்டிட்டு வந்தால் நம்ம இனத்தின் மீது என்ன ஒரு மதிப்பு ஏற்படும் அவர்களுக்கு நீங்கள் எண்ணி பாருங்க. அதை சிந்தித்து மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை, நாமளே அதை சிந்திச்சிட்டோம்னா அந்த காவிரி தாயும் மகிழ்வாள், மற்றவர்களும் மகிழ்வார்கள், கடல் வாழ் உயிரினங்களும் மகிழும், எல்லோருக்கும் நலம் புரிந்ததா இருக்கும். நம்ம ரெண்டு பிள்ளைங்க திருமணம் பண்ணதுக்காக அங்க கடல்ல இருக்கிற உயிரினங்களை நம்ம கொள்ளலாமா? இப்ப சிந்தித்து பார்த்தால் இன்னும் மிக சிறப்பாக தமிழர் பண்பாடும் அவருடைய உயர்வும் எல்லோருக்கும் தெரிய வரும் பிரவீன்.
0: இதற்கு வந்து என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிங்கேஷ் கேட்டிருக்காரு. அந்த படையில அப்படியே பிரசாதமா வீட்டுக்கு எடுத்து வந்துடலாமா?
1: எடுத்துட்டு வந்துடலாம், இல்ல யாருக்காவது கொடுக்கலாம். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அதுக்குன்னு போட்டு வைக்கிறதுக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார் குளலங்காட்டில், அவர் நகராண்மை கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் அதுக்குன்னே தனியாக வந்து என்ன பண்ணலாம், ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. பழங்களெல்லாம் ஒரு இடத்துல, தேங்காயெல்லாம் ஒரு இடத்துல, குப்பைகள்லாம் ஒரு இடத்துல, ஒரு ரெண்டு நிமிடம் கூட ஆகாது அதை எடுத்து அதை பிரித்து போட்டு வந்துடுறது. இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை வழியில் யாருக்காவது கொடுக்கலாம் இல்லைங்களா, அப்படி செய்யலாம் இல்லைங்களா.
0: கண்டிப்பா நிறைய வழிகள் இருக்கு.
1: இந்த ஆடி மனம்தான் வைக்க வேண்டும்.
0: ஆமா கண்டிப்பா மனம்தான் வைக்கணும். அடுத்தடுத்த ஆடி பெருக்குகள் எல்லாம் ரொம்ப சுத்தமான பாதுகாப்பான வகையில், கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பான வகையில் எல்லாரும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். சீர்காழி கோவிந்தராஜன் கொண்டுட்டு வர்றாரு, நடந்தா வழி காவேரி அப்படின்ற பாடல் இதோ.

0: நடந்தாய் வாளி காவேரி எனும் அந்த ஒரு பாடலை கேட்டோம். ஐயா, டிக்டாக் நேரலையில நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த ஒரு தலைப்பை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கா. ஏன்னா கேட்கிற எனக்கே ஆர்வமா தானே இருக்கு, இங்க என்னால புரிந்து கொள்ள முடிகிறது அவங்களுடைய ஆர்வத்தை. வரிசையா நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதுல முதல் கேள்வியா பார்த்தோம்னா, ஆடி மாதம் என்பது ஏன் அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதம், மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: நல்ல வழிபாடு செய்யலாம் பிரவீன். இந்த ஆடி மாதம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம், ஆடி வெள்ளியில் பேசியிருக்கோம். இந்த ஆடி மாதம்ங்கிறது இதற்கு முன்னால் வெயில் காலம், இப்போ வந்து காற்று, அடுத்து மழை. அப்போ அந்த பருவ மாற்றம் ஏற்படுகின்ற போது என்ன ஏற்படும் அப்படின்னா, அந்த அம்மை நோய், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும். அப்போது அந்த காலத்து மக்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உழவு தொழில் செய்கின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள், மழையை நம்பி வாழ்ந்திருக்கின்றார்கள், மழையை அம்மனாக மாறி மாறி என்றாலே மழை. அப்போ மாறி மழையை மாரியம்மன் வழிபட்டிருக்காங்க. முத்து முத்தா மழை பெய்தால் முத்து மாரியம்மன், கருமேகம் திரண்டு மழை பெய்தால் கருமாரியம்மன். அப்போ பாருங்க, பேர்லயே இருக்கு பாருங்க. அப்போ ஏன் அம்மன் வழிபாடு வந்துருச்சுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா?
0: புரியுது.
1: அப்போ மழையை அம்மையாக அவர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த அம்மையை வேண்டி ஆடி மாதத்தில் அம்மை நோய் வரக்கூடாது, அதுக்கு தான் கூழ் காய்ச்சி ஊற்றிருக்காங்க. அம்மை நோய் தடுக்கக்கூடிய சக்தி அந்த கூழ்க்கு இருக்கின்றது. மாவிளக்கு போட்டிருக்கின்றார்கள். அப்போது மழை வரணும் அப்படின்னு வேண்டி மாரியம்மனை வழிபட்டிருக்காங்க. அந்த தமிழர்களுடைய இயற்கையோடு சேர்ந்து இருக்கின்ற மரபு வழிபாட்டை சேர்ந்த அந்த மாரியம்மன் வழிபாடு தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற சாக்த வழிபாட்டு அம்மனுக்கு எல்லாம் சேர்ந்தது. இப்போ அதனால இது எல்லாம் மாரியம்மனுடைய விரிவாக்கமாக இன்றைக்கு அம்மன் எல்லா அம்மன் கோயில்களிலும் இந்த விழா அம்மனுக்கென்றே சிறப்பாக நடக்கின்றது. அப்போ மற்ற கடவுளாம் இப்போ ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மரபு வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது, மெய்யல் வழிபாடு என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கதற்குரியவற்றை அவர்கள் செய்வார்கள். ஏன் மலேசியாவில் அம்மன் வழிபாடு ரொம்ப இதற்குன்னா, தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்கள், தோட்டப்புறங்களில் வாழ்ந்தவர்கள் மாரியம்மன் கோயில் தான் நிறைய கட்டியிருக்காங்க.
0: ஆமாம்.
1: அப்போது தோட்டப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு விழா நடக்கும். அதனால தான் எங்கு பார்த்தாலும் அம்மனுக்கு விழாவாக இருக்கிறது.
0: சரிங்க, சிறப்பையா, நம்ம நேயர்களுக்கு சிறப்பான ஒரு பதில் கிடைத்திருக்கும். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்று கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று நம்ம பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஆடிப்பெருக்கில் இன்னொன்றுங்க பிரவீன், இந்த ஆடிப்பெருக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடும்பத்தோட இந்த காவிரி படுகைக்கு போயிருக்காங்க. காவிரி படுகைன்னா காவிரி அந்த கரையில் போய் என்ன செஞ்சுருக்காங்க, உணவெல்லாம் சமைச்சிட்டு போய் அங்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த காவிரி தாயை வழிபட்ட பிறகு குடும்பம் நலம் பெற வேண்டும் என்கின்ற குடும்பத்தினுடைய ஒற்றுமையையும் அந்த குடும்ப நல்லுறவு வலுப்பெற வேண்டும் என்கின்றதாக செய்திருக்கின்றார்கள். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலில் ஒரு போய் வழிபாடு பண்ணணும்னா எல்லாரும் போயிருக்காங்க. அப்போ காவிரி படுகையில் போய் எல்லோரும் உட்கார்ந்து கூட்டாக, நம்ம எப்போதும் சொல்கிறோம் இல்லைங்களா, எப்போதும் அவர் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க, அந்த ஒரு நாளாவது குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும் அப்படிங்கிறது போல எல்லோரும் என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த காவிரி படுகையில் அமர்ந்து ஒன்றாக உண்டு இருக்கின்றார்கள். அதே போல் கோயிலுக்கும் சென்றிருக்கின்றார்கள். அப்படி போக முடியாத சூழலில் என்ன பண்ணலாம், வீட்டிலேயே அந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனால் இருப்பினும் அந்த காவிரியை போய் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு அந்த கடற்கரைக்கு போகின்ற போது வருவதனால அங்கு போகின்றார்கள். போக இயலாதவர்கள் வீட்டிலேயே காவிரியை எண்ணி வழிபடுவதாக வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம், முடிந்தால் கோயிலுக்கும் போகலாம்.
0: அடுத்த கேள்விக்கும் இதிலே பதில் கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஒரு ஜெயக்குமரன் அப்படின்ற நம்ம நேயர் ஒருத்தர் தான் கேட்டிருந்தாரு, வீட்டிலேயே வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு, அதற்கும் பதில் கிடைத்து விட்டது. ஐயா சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி. இவர் இப்பதான் புதிதா திருமணம் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன கேட்கிறாருன்னா, திங்கட்கிழமை அவருக்கு வந்து விடுமுறை கிடைக்கவில்லையா, அன்றுதான் வந்து ஆடிப்பெருக்கு வரப்போகின்றது, அதனால ஞாயிற்றுக்கிழமையே நான் கடற்கரைக்கு சென்று மாலையை செலுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: கண்டிப்பா, ஏன்னா நம்ம ஆடி பெருக்குன்றோம். அப்ப அந்த காவிரி ஆற்றினுடைய பெருக்கு ஒரு நாள்ல முடிஞ்சிடாது, அது தொடங்கி அடுத்து என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். இப்ப மற்ற நாட்களிலும் கொண்டு போய் விடலாம், ஒன்று தவறு இல்லை. அப்போ அவங்க ஞாயிற்றுக்கிழமை முடியலன்னா திங்கட்கிழமை கண்டிப்பாக கொண்டு போய் விடலாம்.
0: திங்கட்கிழமை முடியாதான், ஞாயிற்றுக்கிழமையே
1: விடலாம், ஒன்று தப்பு இல்லை இல்லைங்களா, அந்த சிந்தனை தானே.
0: சரிங்க, அடுத்து நம்ம இந்த ஆடி பெருக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி ஒரு முதன்மையான கேள்வி ஐயா, அந்த நாள் என்று வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அங்கு நடைபெறும்?
1: இந்த ஆடி பெருக்கில் நம்ம பார்த்தோம், இந்த காவிரி தாயினுடைய திருவருளை பெறுவதாக நம்ம பார்க்குறோம். இந்த தாலி பிரித்து போடுதல் இல்லைங்களா, தாலி பிரித்து போடுறதுலாம் அப்போ செய்வாங்க. இப்போ மன்னிக்கணும், அதாவது இந்த ஏன் தாலி பிரித்து போடுறாங்க அப்படின்னு பலர் கேட்பாங்க இல்லைங்களா. சிலர் கேட்பாங்க, தாலி பிரித்து போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு. இந்த ஆடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது ஏன்னு முதல்ல ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு எல்லாமே செய்யக்கூடாதுன்னு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி செய்தால் எதுவும் தப்பு நடந்துருமோன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தான் பெண்கள் இந்த திருமாங்கல்ய பூஜைன்னு செய்வாங்க, அது செய்வாங்க, தாலி பிரித்து போடுதல்னு செய்வாங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாலி பிரித்து போடுவது என்பது அப்படின்னா பழைய கயிறை மாற்றிட்டு புது கயிறு போடுவாங்க. ஒன்று திருமணம் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூலில் தாலி கட்டுவாங்க, பல கயிறுகள் சேர்ந்து நூல்கள் சேர்ந்து ஒரு தாலியாக கட்டுவாங்க, அது முடிஞ்சிட்டு போக மொத்தமாக ஒரு கயிறாக சேர்த்து போடுவாங்க. சிலர் வந்து சங்கிலியில் மாற்றி போடுவாங்க, இதை தாலி பிரித்து போடுதல்னு சொல்லுவாங்க. இது எதற்குன்னா அந்த காவிரி தாயினுடைய திருவருள்னால அவருடைய அந்த கணவன் இருக்கார் இல்லைங்க, திருமணம் பண்ணிக்கிட்டார்ல அந்த பெண்ணோட கணவன், அவன் நலம் பெற வேண்டும், அவன் வளம் பெற வேண்டும், புதிய வாழ்க்கை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புது கயிறு போடுறது. அந்த திருமணத்தினுடைய பந்தம் உறுதியாக வேண்டும் என்பதற்காக கயிறு மாற்றி போடுறது. இப்படி அந்த காவிரி தாயினுடைய பெண்கள், தமிழ் பெண்களை ரொம்ப பாராட்டினாங்க பிரவீன், நேரம் இருக்கன்னு தெரியல. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த தமிழ் பெண்கள் போய் இறை வழிபாடு போய், ஆண்கள் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படியே இந்த இறைவனை வழிபாடு பண்ணிட்டு அப்படி தாலி எடுத்து அதில் கொஞ்சம் சந்தனத்தை வச்சு குங்குமத்தை வச்சு கண்ணில் ஊற்றி இல்லைங்களா, எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும்.
0: தமிழ் படங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம்
1: இல்லைங்களா. இல்லை ஏன் இங்கேயே நிறைய பார்க்கலாமே, கோயிலில் நீங்கள் பாருங்க, பெண்கள் பாருங்க, அவங்கள கையெடுத்து கும்பிட அரவின் வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் வழிபடுகின்ற அந்த பெண்களை பார்க்கின்ற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம கூட ஆண்கள் இப்படிலாம் பண்ணுவோமா, எங்கள் இல்லை வீட்டுக்காரி நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் திருநீர் பூசுவோமா அப்படின்னு கேட்டால் குறைவு தான் இல்லைங்களா. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, அதுலேயும் சுயநலம் இருக்குது, ஏன்னா அவர் நல்லா இருந்தால் தான் இந்த அம்மா நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இருந்தாலும் ரொம்ப சிறந்த பெண்கள் நம்முடைய தமிழ் பெண்கள், நம்ம தமிழ் பண்பாடு, வழிபாட்டில் கணவன் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பூசனை செய்வதும், அடுத்து அந்த காவிரி தாயினுடைய திருவருளால் தன்னுடைய கணவன் நலம் பெற வேண்டும், வளம் கொழிக்க வேண்டும், அவன் சிறப்பாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மாங்கல்ய பூஜைலாம் செய்கிறாங்க, அடுத்து இந்த தாலி பிரித்தல் போடுதலாம் செய்கிறாங்க. அரவிந்த்
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஐயா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு ஐயா நிறைவா பேச போகின்றோம். இந்த ஆடி பெருக்கை பற்றி ஜெயராம் பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு பேசலாம். டிக்டாக் நேரலையில் கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க தொடர்ந்து கேட்கலாம், ஐயா பதிலளிக்க தயாரா இருக்காங்க.

0: மூக்குத்தி அம்மன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம் சரிங்கய்யா. அடுத்தடுத்து டிக்டாக் நீரலையில இன்னமும் கேள்விகள் வந்த வண்ணமா தான் இருக்கு. அதுல முதல் கேள்வி, இந்த ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட எல்லா வழிபாடுகளிலும் ஏன் வந்து பெண்களையே சம்பந்தப்படுத்துகின்றனர் அப்படின்னு கேக்குறாங்க.
1: நல்ல கேள்விங்க பிரவீன். பெண்கள் தான் ஒரு குடும்பத்துல குலவிளக்காக சொல்லப்பட்டிருக்கின்றார். அவங்களுக்கு தான் இப்ப பாத்தீங்கன்னா திருமணத்தில் கூட வீட்டுல விளக்கேத்திரத்துக்கு பொண்ணு வேணும்னு வாங்க, சுவிட்ச் போட்டா எரியும் தானே, அப்புறம் விளக்கேத்திருக்க பெண்ணு அப்படின்னு சொன்னா. குடும்பத்தில் இறை வழிபாடு செய்கின்ற பொறுப்பினை அந்த குடும்பத்தின் குலவிளக்காக இருக்கின்ற அந்த பெண்கள் இடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற அடிப்படையில இந்த பெண்களுடைய அந்த கருணை இருக்கின்றத, பரிவு இருக்கின்றத, அதை இறைவனுடைய திருவுருளுக்கு ஒப்பிட்டிருக்கின்றார். நீங்க இறைவனுடைய திருவருளை பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ தாயை விட கருணையானவன் பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருணை என்றாலே பெண்கள்ன்றாங்க, பெண்கள் என்றால் திருவருள் என்கின்றார்கள். அப்போ ஏன் இதெல்லாம் பெண்கள் என்று சொல்லிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு விளங்கும். அப்படின்னா திருவருளாக பார்க்கின்றார்கள். பெண்கள்னாலே திருவருள்னு தமிழர்கள் அதனாலதான் ஆறுகளுக்கெல்லாம் பெண்கள் பெயர் கொடுத்தார்கள். எங்காவது முனியப்பன் ஆறு, ஒரு அப்படி சாமிநாத ஆறு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க கங்கை, யமுனை, காவிரி இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்களுடைய பெயர் தான். அது அவங்களுடைய திருவுருளை குறிப்பிட்டு சொல்வதனால தான்.
0: சரிங்கய்யா, அடுத்த கேள்வி வழக்கறிஞர் சகுந்தலா கேட்டிருக்காங்க.
1: சொல்லுங்க.
0: அதாவது ஆடிப்பெருக்கின் அடிப்படையான நீருக்கு நன்றி செலுத்துதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தமிழர் மரபுடன் எப்படி தொடர்பு படுத்திக் கொள்வது அப்படின்னு கேட்கிறாங்க.
1: நம்ம தமிழர் மரபு எப்பொழுதும் நீரை போற்றுவது, மழையை போற்றுவது. அதனால தான் திருக்குறளில் நீங்க பாத்தீங்கன்னா வான் சிறப்புன்னு இரண்டாவது இல்லையே வான் சிறப்பு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். வழிபாட்டிலும் ரொம்ப சிறப்பு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சலம்பூவோடு தூப மறந்தறியேன் அப்படின்னு கண்டிப்பாக நீருக்கு. அதனால தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த தீர்த்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா திருவருள் என்றே பார்க்குறாங்க. இந்த பெரியபுராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி யாரை வந்து ஒரு சிவனடியாராக சொல்கிறார் சேக்கலார். இந்த கோயில்களெல்லாம் பாடல் பெற்ற கோயில்களெல்லாம் காவிரி வடகரை தலம், காவிரி தென்கரை தலம் அப்படின்னு அந்த காவிரி ஆற்றினுடைய படுகையிலேயே எல்லா கோயில்களும் இருப்பதனால எல்லா கோயில்களையும் வணங்கி கொண்டு வருகின்ற ஒரு சிவனடியார்னு சேக்கலார் சொல்வார் காவிரியை. அப்படி இது மட்டும் அல்லாமல் இந்த மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நீங்கள் சங்க இலக்கியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லா காலத்திலும் தமிழர்கள் வந்து மழையையும் நீரையும் போற்றுகின்ற அந்த மரபை உடையவர்களாக இருக்கின்றார்கள். எப்பொழுதும் நீருக்கு அவர்கள் நன்றியை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மரபு தான் நீரை போற்றுகின்ற மரபு. வழிபாட்டிலும் சரி, உழவு தொழிலும் சரி, அடுத்து எல்லா நிலையிலும் இருந்து வருகிறது.
0: சிறப்புங்க ஐயா. அதாவது அடுத்து லிங்கேஷ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஆனால் அந்த கேள்விக்கு இதற்கு முன்பாகவே நீங்கள் பதில் அளிச்சிட்டீங்க. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா எல்லா நதிகளின் பெயர் ஏன் பெண்களின் பெயராகவே இருக்குன்னு கேட்டிருந்தாரு.
1: நம்ம சொல்லிட்டோம்,
0: அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்துங்க ஐயா, ஆடிப்பட்டம் பார்த்து விதை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு, இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு. அப்படின்னா என்னங்க ஐயா
1: இந்த ஆடிப்பட்டம் பார்த்து விதைன்னா? இந்த பட்டம்ங்கிறது நம்ம விடுற பட்டம் இல்லை. இந்த ஆடி பெருக்கை கணக்கு கருத்தில் கொண்டு அக்காலத்தில் விதைக்க வேணும்ன்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் காலமாகவும் காற்று வீசுகின்ற காலமாகவும் இருந்தது. அடுத்து இந்த 18 பிறகு மழை பெய்து மழை நீர் வருகின்ற காலமாக இருக்கிறதுனால அப்போ விதைத்தாதான் நீர்வளம் இருக்கும். அப்ப அந்த நீர்வளத்தை கொண்டு தான் நாம தொழில் செய்ய முடியும், என்னத்தை உழவு தொழில் செய்ய முடியும். அதான் ஆடி பட்டம் பார்த்து விதை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க வழக்கமாக, ஏங்க ஆடி மாதத்தில் ஏதாவது புது தொழில் செய்யலாமா அப்படின்னு. இப்போ பாருங்கள் இதிலே பதில் இருக்கின்றது. இப்போது நாம் தொழிலை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பெரும்பாலும் இப்போ உழவு தொழில் சார்ந்து இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கடை திறக்க போகிறீங்க, இப்போ ஆடி மாதத்தில் திறக்கலாமா திறக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றாக திறக்கலாம், அதற்கு முன்னாடி திறக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திறக்கலாம். ஏன் திறக்க முடியாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் மழை நீரை சார்ந்து நீங்கள் உழவர் இல்லை. ஏன் நம்ம முன்னவங்க சொல்லி வச்சாங்க அப்படின்னா, அவங்க மழை நீரை சார்ந்து இருந்தாங்க. அதனால் இப்போ ஆடிக்கு முன்னால் வேணாம் தண்ணி இருக்காதுப்பா, நீ போய் விதை விதைச்சினா காஞ்சி போயிடும் வெயில் காலத்தில், அதனால கூடாதுன்னாங்க. மழை வர்ற காலத்தில் விதை விதைனாங்க. இப்போ நண்பர் ஒருத்தர் கூட நேற்று கேட்டார், ஐயா ஆடி மாதத்தில் புது வீட்டுக்கு சாவி கொடுக்குறாங்க, போய் வாங்கலாம்ங்களா அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க பிரவீன், வாங்கலாமா வாங்க வேணாமா சொல்லுங்க.
0: கண்டிப்பாக வாங்கலாம்,
1: வாங்கலாம். நாம் அந்த சூழல், தமிழ்நாட்டு சூழல், அந்த உழவர்கள் வாழ்ந்த சூழல், அந்த நீரை நம்பி வாழ்ந்த சூழல், அதை வைத்து கொண்டு நாம் என்ன செய்யறோம்னா, இங்கேயும் அதே நம்முடைய முன்னோர்களுடைய அந்த பழக்க வழக்கத்தினால சார்ந்து அப்படி வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இளைய தலைமுறையினை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் வீடு வாங்கலாமா வாங்கலாம், புதுக்கடை திறக்கலாமா திறக்கலாம், நீங்கள் ஒன்றும் உழவு தொழிலை நம்பி இல்லையே. இப்படி நாம் காலத்திற்கு ஏற்றவாறு இல்லைங்களா, சில வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதற்கு ஏற்றவாறு சிந்திக்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்குதான்னு தெரியல, இருப்பினும் கூட அந்த வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கிறதுனால அதை அப்படியே பின்பற்றி வருகிறார்.
0: நம்ம டிக்டாக் நேரலையில் இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்ன எல்லா கருத்துக்களுக்கும் சேர்த்து ஒரே விடையாக கொடுக்குற மாதிரி ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐயா, எங்கள் முன்னோர் ஆடி மாதம் கெட்ட மாதம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு.
1: ஆடி மாதம் அதான் பாருங்க, நமக்கு வளம் கொளிக்கக்கூடிய மாதம் ஐயா. கெட்ட மாதம்னு ஏன் சொல்லிட்டாங்க ஆளுங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா முதல்ல திருமணம் வைக்கக்கூடாது, ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், விழாவுக்கு நம்ம முதன்மை கொடுக்க வேண்டும், இந்த காலத்தில் நோய் ஏற்படக்கூடிய காலம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் வச்சுட்டா அமை நோய் வந்துருச்சுன்னு வச்சிங்க, அந்த வீட்டுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சிங்க, ஊரே அதான் ஒரு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்ம தமிழர்களுடைய பண்பை போற்ற வேண்டிய செய்தி என்னன்னா, ஊரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும், அம்மை நோய் யாருக்கும் ஏற்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அம்மனுக்கு திருவிழா வச்சு எல்லாருக்கும் கூழ் கொடுங்க. அப்படின்னா ஊரப்ப நமக்கு கூட இடையில நமக்கு தொற்று நோயெல்லாம் வந்தது இல்லைங்களா, அப்போ என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னாங்கல்ல இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, கோயிலில் இருங்க, கோயிலில் கொடுக்குற கூழை கொடுங்க, குடிங்க, அங்கு கொடுக்கப்படுகின்ற மா விளக்கை எடுத்து சாப்பிடுங்க, சாப்பிட்டால் அந்த ஊரை காப்பாற்றலாம் என்கின்ற ஒரு பெரும் சிந்தனையோடு இருந்தார்கள். அதை என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா, கெட்ட மாசம்னு சொல்லி வச்சாங்க. எது வேற எதுவும் செய்யக்கூடாது, வழிபாட்டிற்குரிய வழிபாட்டிற்குரிய மாதம் எப்படி கெட்ட மாதம் ஆகும், நல்ல மாதம் தானே, வழிபடுவது நல்ல செயல் தானே இல்லைங்களா.
0: கண்டிப்பா.
1: அப்புறம் பாருங்க, ஆடி மாதத்துல ஆடி பட்டம் விதைன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி கெட்ட மாதம் ஆகும், நல்லதும் கெட்டதும் யார் கையில் இருக்கின்றது, நம்முடைய சிந்தனையில் தான் இருக்கின்றது. அது பெருமானுடைய திருவுருளை முன் வைத்து நாம் செய்தோமானால் கண்டிப்பாக நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், என்னை அண்டி வந்த வினைதான் என் செய்யும் அப்படின்னு சொல்கிறது போல எல்லாம் நன்மையாகவே முடியும். அந்த பெருமானுடைய திருவுருளை முன்னிறுத்தி நம் உழைப்பை முன்வைத்தால் கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே அமையும்.
0: நன்றி, நன்றிங்க ஐயா. அதாவது இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆடி பெருக்கை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஐயா இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுதாங்க எதையும் தேடி பார்த்தா தான் தெளிவு கிடைக்கும், அதுதான் நம்முடைய தேடலும் தெளிவும். ஐயாவிற்கு ரொம்ப நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: அடுத்த மாதமும் ஆடி மாதத்தை பற்றி தான் ஏதோ ஒரு தலைப்போட வரப்போறீங்க.
1: கண்டிப்பா, அடுத்த வாரத்துல ஆடி பூரத்தை பற்றி பேச போறோம்.
0: ஆடி பூரத்தை பற்றி, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நிறைவு பாடலா இந்த தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் மாசறு பொன்னே வருக என்னும் பாடலை கேட்கலாம். இதோ

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாளை நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் 859,760 வாக்காளர்கள் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 7,391 பேர் அஞ்சல் வாக்காளர்கள் ஆவர். மாநிலம் முழுவதும் 401 வாக்களிப்பு மையங்களில் 1,668 வாக்குச்சாவடிகள் திறக்கப்பட உள்ளன. இம்முறை அம்மாநிலத்தின் 36 தொகுதிகளில் 103 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளனர். மலேசிய விமானி ஒருவரை இந்தோனேசிய செயலாக்க தரப்பு தடுத்து வைத்துள்ளதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த 39 வயது விமானி 25 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருளை அந்நாட்டிற்குள் கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படுவதாக முக்கிட்டமான போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து உசேன் ஒமார்கான் தெரிவித்தார். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பில் காவல்துறை விரிவான தகவல்களை திரட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஷாஹலாம் தடத்தை உட்படுத்திய எல்ஆர்டி 3 இரகு ரயில் இலவச சேவை ஆகஸ்ட் 14 நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புத்தலிஞ்சயா, ஷாஹலாம், கிள்ளான் ஆகியவற்றை இணைக்கும் புதிய தடத்தை மக்கள் பயன்படுத்த வாய்ப்பளிக்கும் வகையில் அந்த சலுகை நீட்டிக்கப்படுவதாக ரெபிட் கேஎல் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது. மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நிர்வாகம் ESG துறையில் முதுகலை பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் லஸ்தாரி வாயிலாக பொது மற்றும் தொலைநிலை கல்வி கற்கும் முறையின் வழி ESG சார்ந்த மனிதவளத்தை உருவாக்கவும், மாறிவரும் நிலைத்தன்மை சூழலை நிறுவனங்கள் நிர்வகிப்பதற்கு உதவும் அப்பாடத்திட்டம் வகை செய்யும் என UKM துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சுஃபியான் ஜூசோ கூறினார். டெஸ்லா மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனம் சீனாவுடனான வர்த்தக நடவடிக்கைகளை பிரிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறப்படுவதை அதன் தலைமை செயல் அதிகாரி இலான் மாஸ் மறுத்துள்ளார். இலான் மாஸ் தனது விண்வெளி நிறுவனத்துடன் சாத்தியமான இணைப்புக்கு வழிவகுக்கும் வகையில் அவர் அவ்வாறு செயல்படுவதாக கூறப்படுகிறது. ஆல் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் அச்செய்தி போலியானது என மாஸ் தனது எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் அந்த பதிவு வியாழக்கிழமை மாலை அளிக்கப்பட்டது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் உள்ளரங்கு சைக்கிளோட்ட விளையாட்டாளர் நூருல் இசா இசாத்தி முகமது அஸ்ரி மகளிர் சைக்கிளோட்ட பிரிவில் அரையிறுதிக்கு தேர்வாகியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. வெள்ளிக்கிழமை இது ஒரு பிரபலத்தின் தேர்வு பாடல்கள் இடம்பெறும் வேலை இல்லையா? ஆனா யார் அந்த பிரபலம் இன்று நம்ம கூட உரையாட போகின்றார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, நேற்று 30ஆம் தேதி ஜூலை மாதம் பார்த்தோம்னா தமிழ் திரைசை துறைக்கு ஒரு சோகமான நாள். பழம்பெரும் பாடகி ஜமுனா ராணி அவங்க வந்து காலம் சென்றிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா 1950களில் கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், இவங்க இரண்டு பேரோட பெயரை சொன்னாலே அவங்க பாடல்கள்ல முதன்மையா ஜமுனா ராணி தான் இருக்க போறாங்க. அந்த அளவிற்கு பிரபலமானவங்க. வேறு பாடகைகள்லாம் வந்து ஆண் பாடகர்கள் கூட இணைந்து பாடுவது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆனா பெண் பாடகிகளோடு இணைந்து நிறைய பாடல்களை வழங்கிய ஒரு பாடகி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜமுனா ராணி. அவர்களுடைய பெயர் தான் வந்து எப்போதும் முதன்மையா இருக்கும். அவங்களோட நினைவாக தொடக்க பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவரோடு இணைந்து அவங்க கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு இன்றைய பிரபலத்தோடு பேசலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா வாரம் வாரம் ஒரு பிரபலத்தை நம்ம நேர்காணல் செய்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்பிட்டு வரோம். அந்த வகையில இன்று இந்த கோவிட் பெருந்தொற்று காலம் உங்களுக்கு ஏன் நினைவு இருக்கும், கொஞ்ச ஆண்டுகள் போனுச்சு இல்லையா, அந்த காலகட்டத்துல மலேசிய மருத்துவ சங்கத்தின் தேசிய தலைவரா இருந்த டாக்டர் ஞான பாஸ்கரன் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கங்க, எல்லோருக்கும் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ஐயா?
1: இருக்கிறது உடம்பு நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா தான் இருக்கும்.
0: பொறுத்தவரையிலும்
1: குறிப்பா நம்மளுடைய இந்திய இனத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஒவ்வொரு நாளும் இதை காலையில கேட்டு ஆரம்பிங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா கேளுங்க.
0: கண்டிப்பாங்க ஐயா, எல்லா காலையில மட்டும் இல்ல, இரவும் சரி மாலையும் சரி எல்லா வேளையிலும் இந்த கேள்வி நாங்க கேட்டுதான் உரையாடல ஆரம்பிப்போம். முதல்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அழைப்பிலே நீங்க சொன்னீங்க எத்தனை இதுல தலைவரா இருந்திருக்கேன், கணக்கு போடணும் அப்படின்னு இல்லையா. எந்தெந்த இயக்கங்களின் முக்கியமான பொறுப்புகளின் இதற்கு முன்னால் நீங்க இருந்திருக்கீங்க, முக்கியமான பொறுப்புகளை நீங்க சொல்லணும் ஐயா எங்களுக்காக.
1: மனிதனாக பிறந்தோம், அதுவும் குறிப்பா மலேசிய நாட்டுல தமிழனாக இந்தியனாக பிறந்தவனுக்கு சொந்த தொழில், சொந்த வருமானம், சொந்த குடும்பம் மற்றும் இருந்தா இந்த சமுதாயத்தை தூக்கி விட முடியாது. ஆக வசதி உள்ளவங்க குறிப்பா படித்தவர்கள் இதுல வர வேண்டும் என்று நான் முதன் முதலில் வந்து நான் ஜோர் மாநிலத்தை சார்ந்தவன். எங்கள் குடும்பம் நான்கு தலைமுறையாக அங்கு வாழ்ந்து வருகின்றோம். எனது மறைந்த தந்தை அமரர் நடேசன் செட்டியார், அவர் ஒரு பெரிய செல்வந்தராக பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர், சமுதாய பணிகள் நிறைய செய்தவர். அவர் வழியில நான் மூத்த குடும்பத்தின் மூத்த மகன் என்ற நிலையிலே நானும் என்னுடைய கல்வியை வந்து மருத்துவக் கல்லூரி வந்து சென்னையில ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முடித்துவிட்டு 76 இங்கு வந்த பொழுது அரசியல் வேண்டாம் என்று நான் முதலில் வந்து தமிழர் சங்க தலைவராக, இரண்டாவது தலைவராக நான் வந்தேன். முதல் தலைவர் என் தந்தையார் அவர்கள். 1957 ஜோகூர் மாநில தமிழர் சங்கத்தை உருவாக்கி தமிழர் திருநாள்லாம் அதிகமாக தமிழவியல் சாரங்கபாணியுடன் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜோகூர் மாநிலத்தில் நடத்தியிருக்கின்றார். தோட்டம்புலத்திலும் பட்டணத்திலும் நான் வந்து இரண்டாவது தலைவராக அதை புதுப்பித்து அதன் பிறகு ஒரு 4 அதை வந்து வழி நடத்தினேன். தமிழர் திருநாள் நிகழ்ச்சி பிரபலமாக பிரமாண்டமாக நடத்திவிட்டு அடுத்தது வந்து நான் வந்து அந்த 4 நான் மருத்துவத்துறையில் அரசாங்கத்தை வேலை செஞ்சுட்டு தனியார் மருத்துவ சாலைகள் நிறைய ஆரம்பிச்சு அதை நற்றி வெற்றிகரமாக ஓடிக்கொண்ட நேரத்தில் வந்து என்னுடைய தந்தையாருடைய பழைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்னையும் அரசியல் ஈடுபட வேண்டும் என்று முதலில் நான் அதுல மிக கடுமையாக உழைத்து என்னுடைய சேவையை செய்து இதை படித்தவன் பட்டதாரி டாக்டர் என்ற அடிப்படையில் நான் வரவில்லை. நான் அடிப்பட்ட சேவகன், அடிப்பட்ட தொண்டன். 1990 நிபங் திபால், அதாவது ஜோகூர்பாரில் இருந்து பெனாங்கில் உள்ள நிபங் திபால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டி போட்டு வெற்றி பிரகாசமாக இருந்த வேளையிலே கடைசியிலே சில நான் வந்து ஒரு 500-600 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தை தோத்தேன்.
0: அதாவது ஒரு நீண்ட அரசியல் வரலாறு தான், நிறைய இதுல வந்து உங்களுக்கு அனுபவங்கள் இருந்துள்ளது. ஆனா இப்ப வந்து நீங்க நம்ம நாடு முழுவதும் இங்க மின்னல் பண்பலையிலும் அறியப்படுவது வந்து இந்த மலேசிய சுகவாழ்வு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு இயக்கத்தின் மூலமா அறியப்படுறீங்க. அந்த ஒரு பயணம் எப்படி ஆரம்பித்தது?

0: அதாவது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. சுக வாழ்வு என்பது பிரசவத்திலிருந்து கல்லறை வரையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொன்னால் ஓம் டு டோம் சொல்லுங்க. தமிழ்ல வந்து பிரசவத்திலிருந்து, அதாவது பிரசவத்திலிருந்து கல்லறை வரையும் சொல்றதுதான் சுக வாழ்வு. யாரும் வந்து நடுவுல வந்து சுக வாழ்வு பெற முடியாதுங்க. எல்லாரும் அடிப்படை வந்து பிறந்த தினத்திலிருந்து நீங்க இறுதி வரையில உங்களுடைய உடலை பாதுகாத்து. குறிப்பாக நான் திருப்பி திருப்பி மன்றாடி கேட்டுக்கொள்றேன், ஏன்னா 25 ஆண்டுகளாக நான் ஆர்டிஎம் தொலைக்காட்சியில பேசியிருக்கிறேன். நம்மளோட வாழ்க்கை முறை சொல்லி நம்ம உடல்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய இயற்கை பாதுகாப்பு சக்தின்னு இம்யூன் சிஸ்டம் சொல்லுவாங்க. தயவு செய்து இதை வந்து திருப்பி திருப்பி மக்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம உடல்ல வந்து இயற்கையா இருந்தது வந்து நம்ம செய்யக்கூடிய பல கோளாறுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம செய்யக்கூடிய தேவையில்லாத உடல்ல சுகாதார விஷயங்களை கவனிக்காம இருப்பதனால அந்த நம்மளுடைய இயற்கையான அந்த தற்காப்பு சக்தி உடைவதனால 40 வயசுல நீங்க கேக்குறீங்களா சக்கரை வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, வயிற்றுவலி வந்துருச்சு, எனக்கு சக்கரை இது ரத்த கொதிப்பு வந்துருச்சு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம தற்காப்பு சக்தி உடைந்து கசைந்து போவதனால எல்லாருக்கும். அதனால மக்கள் வந்து குறிப்பா இந்தியர்கள் நல்லா கேட்டுக்காங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இதை யாரும் மன வருத்தத்தோட கேட்காதீங்க. பண பருத்து போட்டாலும் என்ன நீங்க மன்னிச்சுங்க. 5 வகையான வாழ்க்கை முறை வியாதிகள். முதல் வாழ்க்கை முறை வியாதி வந்து அடிப்படை எல்லாத்துக்குமே வந்து பருமன். உடல் பருமன் வந்துடுச்சுன்னா அதன் மூலம் சக்கரை, ரத்த கொதிப்பு, உடல் வாகு, இருதய பலவீனம், அதுதான் படு மோசமான நிலை நம்ம இந்தியர்கள் இளைஞர்களுக்கு. இறுதியாக புத்துநோய். இதை நீங்க உடைக்கணும்னு சொன்னா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு.
1: கண்டிப்பா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஐயா திரு ஞான பாஸ்கரன் அவர்களை வந்து ஒரு தகவல் கலைஞம்னு சொல்லலாம். அவர் ஒரு மருத்துவர் வேற இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்முடைய இந்த மலேசிய மக்களின் சுகவாழ்வுக்காக சொல்லியிருக்காரு நமக்கு. அதையெல்லாம் தொடர்ந்து கேட்க போகின்றோம். அதற்கு முன்பாக பாடகி ஜமுனா ராணி கொண்டு வரும் இன்னொரு பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு ஐயாவோட பேசி அவரோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். இதோ

0: அதுக்குன்னு பிறகு பார்க்க போனீங்கன்னா நான் வந்து 2023 இந்த சுகவாழ்வு இயக்கத்துல துணைத் தலைவரா வந்து பினாங் மாநிலத்துல பெரிய கருத்தரங்கு தேசிய கருத்தரங்கை நடத்தி பினாங் மாநில மந்திரி அதாவது முதலமைச்சர் அவரு என்ன பார்த்தாரு இதை பார்த்துட்டு எங்க இயக்கத்துடன் ஒப்பந்தம் செய்து உலகத்திலேயே மலேசியாவில முதல் சுகாதார நகரமாக பினாங் பிரகடனப்படுத்தியிருக்கு உலக சுகாதார மன்றம். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னா இது எதுக்கு நாங்க செய்யறோம், ஏன்னா சுகாதார மன்றத்துல முடியோர்கள் வந்து கவனிக்கிறது ஒரு பெரிய காரியமா இருக்கு. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெரியவர்கள் நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு வயதாகிட்டா யாரு கவனிக்கிறது? அந்த காலத்துல 5 புள்ள 6 புள்ள பெத்தோம், இப்ப என்ன செய்யறோம், 1 புள்ள 2 புள்ள வெளிநாட்டுக்கு போயிடுதுங்க. எப்படி நீங்க பிள்ளைய உங்களுடைய பெரியவர்களை கவனிப்பு? அது ஒரு கலை, அதை கத்துக்கிறது ஒரு, ஏன்னா ஒரு வீட்டுல வந்து திடீர்னு ஒரு அந்த பெரியவர் அப்பாவோ அம்மா விழுந்துட்டாங்கன்னா முதல்ல வந்து யாரு கொடுக்கறது, ரெண்டாவது வந்து இருதய பலவீனம் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நடக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நம்ம அதாவதுங்க நல்லா கேட்டுக்காங்க, ஆல் டைம் ஒரு பெண்கள் வந்து பெரிய சேவை செய்யறீங்க. ஆனா இது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு டிவியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, யூடியூப்ல தட்டினா காலையில வந்து எல்லா விதமான சுகாதார இதையும் நம்ம கத்துக்கலாம். ஆனா அதே பாக்குறோம் நம்ம சமுதாயம், நம்ம சமுதாயம் முன்னேறுன்னா நம்ம முதல்ல திடகாத்தனமா இருக்கணும், நம்ம சுகாதாரம் நல்லா இருந்தா தான் முன்னேற முடியும்.
1: இந்த காலகட்டத்திற்கு தேவையான கருத்துக்களை வந்து அப்படியே ரொம்ப இடித்துரைத்துட்டு இருந்தீங்க. இதுலயே புரியுது நம்ம சமுதாயம் மேல இந்த சுக வாழ்வு மேல எந்த அளவிற்கு அக்கறை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல் ஏதாவது மலரும் நினைவுகளில் என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: நம்ம சமுதாயத்தை ஏத்த பாடல் தாங்க, வாழ்வது என்றும் உண்மை அப்படின்னு நம்ம சீர்காழி கோவிந்தராஜா அழகான ஒரு பாடல் பாடி இருக்கிறாரு. வாழ்வது என்றும் உண்மையேன்னு இருந்தா தானே நம்ம வாழ முடியும், வாழ்வு இருந்தா தான் வாழ முடியும். நம்ம சீர்காழி கோவிந்தராஜா எனக்கு ரொம்ப எங்க குடும்ப நண்பர். அந்த காலத்துல முதல்ல 1961 இந்த நாட்டுல பல இசை கச்சேரிகள் நிகழ்த்துவதற்கு என் தந்தையார் தான் ஏற்பாடு செய்து வந்தார்கள். ரொம்ப நெருக்கமான நண்பர், ரொம்ப அருமையான ஒரு கலைஞர். அவர் வாழ்க்கையே ஒரு பெரிய கலைஞர், இசைமணி. இசைமணி என்று சொல்றது வந்து சும்மா இல்ல, பிடிக்கும். நான் நல்லா பாடுவேன், நானே மேடையெல்லாம் ஏறி கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கிறேன். வாழ்க்கையில வந்து நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு மனிதன் நல்லா வாழணும்னு சொன்னா பணம் காசு மாத்திரம் இருந்தா பத்தாசா, வாழ்க்கையில இசை வேணும். உங்களுடைய மாதிரி நல்ல நிகழ்ச்சியில கேட்கணும், இதெல்லாம் கேட்டாதான் மன உளைச்சல் இல்லாம வாழ முடியும். அதுதான் முக்கியம், மன உளைச்சல் வந்துருச்சு, நீங்க எவ்வளவு கோடான கோடி பணம் வச்சிருந்தாலும் அது தேராது. ஆகவே இந்த முதல் பாடலாக நான் வந்து கேட்பது வந்து வாழ்வது என்றும் உண்மையே, வளர்வது என்றும் நன்மையே.

0: சில பேர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் போது அங்க படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்யணும், இல்ல அயல் நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். ஆனா ஒரு வெளிநாட்டுல கல்வி கற்ற பிறகு கூட இங்க சொந்த நாட்டிற்காக இந்த மாதிரி சேவைகளை வழங்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி உருவானது?
1: உண்மையிலேயே தம்பி, என்ன பொறுத்தவரையில இந்த நாட்டுல யாரா இருந்தாலும் சரி, அதன் குறிப்பாக இந்திய சமூகத்தை பெற்றோர்கள் வழக்கு முறை தான் முக்கியம். எங்க தந்தையார் அவர்கள் வந்து அவர் பெரிய செல்வந்தர் மட்டுமல்ல, மக்களுக்கு சேவை செய்ய இல்லத்துல சாப்பிடாதவங்களே கிடையாதுன்னு உங்களுக்கு சொல்லலாம். யார கேட்டீங்களா, எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டுல வந்தவங்க சொன்னா சில பேருக்கு நினைப்பாங்க, இப்ப அந்த வீடு இருக்கு, ஆனா இப்ப உணவகமா மாறி இருக்கு. ஜோர் பர்லாம் எங்க வீட்டுல வந்து நடிகர் சிவாஜி கணேசன் உட்கார்ந்து உணவருந்தி சென்றிருக்கிறாரு. அவர் வந்து 1961 வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்காக அப்புறம் சிறந்த நடிகர் என்று வாங்கிட்டு சிங்கப்பூருக்கு வரும்போது சிங்கப்பூர்ல இருந்து ஜோகர்பர்க்கு தமிழ சங்க தலைவராக அவருக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எங்க தந்தையார் செய்தார்கள். எங்க இல்லத்தில் வந்து உட்கார்ந்து என்ன, அந்த நேரத்தில் 11 வயசு பையன், எனக்கு சின்ன வயசுல இந்த சினிமா பைத்தியம் அவ்வளவு பைத்தியம். எங்க இல்லத்துக்கு வந்தவங்க வந்து நீங்க சொன்னோம்னா, நீங்க யாரும் ரப்பினி ராகிணி, கவிஞர் கண்ணதாசன், சீர்காழி கோவிந்தராஜன், நம்ம நாகேஸ்வர ராவ், அதே மாதிரி டி ஏ மதுரம், நம்ம கலைவன் அவருடைய மனைவி தேவரம், இது மாதிரி அப்புறம் வந்து ரேவதி, என் காலத்துல ரேவதி சோபனா என்று பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க. 7 வயசுல இருந்து எங்க அப்பா பானை தொங்க வச்சிருவாரு. யார் இல்லைங்களா, எங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி, அது குறிப்பா நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா அப்புறம் கேட்டுங்க, துல் சம்பந்தன், தான்ஸ்ரீ மாணிக்க வாசகம், இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல வந்து நான் பரிமாறணும். நாங்கெல்லாம் 7 வயசு பிள்ளைங்க வந்து பானையை தூக்கிட்டு பரிமாறணும். எங்க அப்பா கொடுத்ததுனால எங்க வீட்டுக்கு யார் விருந்தாடி வந்தாலும் அவங்க முறையா நம்ம அழைக்கணும், அவங்க முறையா கவனிக்கணும். அவர் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா, அந்த அமைச்சரா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு மக்களை வேலை செய்யற மக்களா இருந்தாலும் நாங்க கவனிக்கணும். இதை அடிப்படையோட நான் இந்தியாவுக்கு வந்து முதல்ல 1968 என் குடும்பத்துல சார், நான் முதல் என்னுடைய எங்களுடைய 4 தலைமுறை நான் தான் முதல் பட்டதாரி. ஓரளவுக்கு நல்லா படிப்பேன், அவனும் அவ்வளவு வேகமான கை கிடையாது. ஆனா எனக்கு மத்த புறநடிப்பெல்லாம் இருந்து நான் வந்து நல்ல பூப்பந்த ஆட்டம் விளையாடுவேன். அப்புறம் வந்து என்னுடைய ஜோர்பார்வல் வந்து இங்கிலீஷ் காலேஜ் கல்லூரியில தான் படிச்சேன் ஆரம்ப நடுநிலையில. அப்ப வந்து அங்க வந்து நான் வந்து நம்மளுடைய லைப்ரரி தலைவரா இருந்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு செல்லும் பொழுது அங்க என்ன நடந்ததுன்னா, வெளிநாட்டு மாணவர் சங்கம், மலேசிய மாணவர் சங்கம் இருந்தது. இதிலும் ஈடுபட்டு நான் 1972 23 நான் வந்து வெளிநாட்டு மாணவர் சங்க தலைவரா பொறுப்பேற்றேன். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக அந்த காலத்தில் 25,000 ரூபாய் வசூல் பண்ணி ஒரு கல்வி நிகழ்ச்சிகள் கொடுப்பேன். பயிற்சி மருத்துவத்துக்குடும்பத்துக்குடைய சொந்தத்துக்கு மட்டுமல்ல, நீ சமுதாயத்துக்கு செய்யறதுக்காகத்தான் என்னை வந்து மத்தவங்களோட ஒரு டாக்டரை அறிவாக்கணும். எனக்கு சம்பாதிச்சு 4 வீடு 4 காடி வாங்கறதுக்காக ஆண்டவன் எனக்கு கொடுக்கல தம்பி, அது வந்து சமுதாயத்துக்கு உதவி செய்யும். என்னால் என்ன உதவி செய்யற, உன்னால என்ன முடியும், நீங்க இதெல்லாம் சொல்லும் போது என்னடா விட்டா போய் சொல்ல முடியும். நான் வந்து சார் மொத்தமா சமுதாய பிரச்சனை, அதாவது கோயில் திருக்கோயிலுக்கு நம்மளுடைய கல்விக்காக 10 லட்சம் மில்லி ஒரே நபரை வசூல் பண்ணி கொடுத்தாங்க.
0: பேசும்போதே தெரியுது, அதாவது எந்த இடத்துக்கு சென்றாலும், வெளிநாட்டுக்கே சென்றாலும் கூட அந்த தலைமைத்துவ பண்பு அப்படின்றது உங்களை விட்டு நீங்கவே இல்லை. இங்க இருக்கும்போதும் சரி, குடும்பத்தினரோட இருக்கும்போதும் சரி, மாணவரா இருக்கும்போதும் சரி, வெளிநாட்டுல இருக்கும்போதும் சரி, சமுதாயத்திற்கு எது நல்லது, எப்படி தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுமையோட உரையாடுவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னும் நிறைய பேச போறோம், ஆனா அதற்கு முன்பாக அடுத்த பாடல என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அருமையான பாடல் இது இருக்கு. நம்ம பிள்ளைல டிகிரி டிங்காளி போட்டாலும் எனக்கு பிடிக்கும், நான் தான் நல்லா ஆடுவேன்னு சொல்லிடுறேன் தம்பி. இருக்கும்போதே சொல்லிடுறேன், நான் வந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க போனது வாஸ்தவம், ஆனா சினிமா பைத்தியத்தினால சினிமால நடிக்கணும்னு வாய்ப்பு கிடைச்சது. அதை ஒழுங்கா செஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம வந்து இந்த நாட்டுக்கு திரும்ப, நீங்க சொன்னீங்களே, திரும்பி வந்திருக்க மாட்டேன் இந்தியாவில ரவிச்சந்திரன் மாதிரி. ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பாவுக்கு வந்து அந்த இயக்குனர் TN பாலு தான் என்ன வந்து தேர்வு செய்து டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அப்ப டெஸ்ட் எல்லாம் எடுத்து சரி இப்ப நல்லா நடிக்க சும்மா இருந்து போய் எங்க அப்பாட சொல்லிட்டாரு. அப்ப எங்க அப்பா ஊருக்கு வந்ததுனால எங்க அப்பா விட்டாரு, 2000 இந்த கணத்துல அந்த கணத்துல டாக்டர் வர சொன்ன நடிகர் அவருன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு செய்ய, அப்பா இறந்துட்டார். நான் திரும்பி வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து 75 நம்ம பயிற்சி மருத்துவரை இருக்கும் போது என் தந்தையார் வந்து 48 வயசுல அகால மரணம் அடைஞ்சிட்டார். குடும்ப பொறுப்பு எடுக்க நான் திரும்பிட்டேன், அதுக்கு தான் வந்தேன்.
0: டிங்கிரி டிங்காலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஐயா.
1: ஓகே.

0: மனைவி வந்து ரேணுகா தேவி வழக்கறிஞர். அவங்க வந்து சொந்தமா முயற்சியில மலேசிய பெண், அலோசாரை சார்ந்தவங்க, அங்க ஊர்ல சந்திச்சு காதல் தான் எல்லாருக்கும் வந்த மாதிரி. ஆனா இங்க வந்த பிறகு அவங்க வந்து மூணு பிள்ளைகள் அரசியல் ஈடுபடும் போது பொது வாழ்க்கையில் அவங்க வீடை காத்துக்கிட்டு பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு கடைசியா வந்து 1995 வழக்கறிஞர் பட்டத்தை இந்த நாட்டில் படிச்சு வழக்கறிஞராக 1998 பதிவாகி இப்ப அவங்க சொந்த நிறுவனத்தை வச்சு நடத்துறாங்க. எனது மூத்த பொண்ணு வந்து டாக்டர் அஸ்வினின்னு சொல்லி மருத்துவர், அவரு இப்ப வந்து பேர்த்ல வந்து ரெண்டு மருத்துவ சாலையை திறந்துட்டு அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவருக்கு தமிழ்நாட்டு மலேசிய நாட்டு மருமகன் தான், எனக்கு தமிழ் பையன் தான், ரெண்டு பேர பிள்ளைங்க, அவங்க ரெண்டு மருத்துவ சாலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இரண்டாவது பொண்ணு வந்து துளசி, அது வந்து கணக்காய பாலர், அவங்க வந்து சிட்னில வந்து ஒரு பெரிய வங்கியில மேல் அதிகாரியாக இருக்காங்க. எனது மூன்றாவது பையன் வந்து வழக்கறிஞர், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லா படிச்சா இருக்காரு, அவர் சொந்த நிறுவனத்தை வழக்கறிஞர் நிறுவனத்தை நடத்தி கோலம்புல இருக்காரு. இப்பதான் சமீபத்துல தான் அவருக்கு திருமணம் ஆகி அவங்க மனைவியும் மருமகளும் வந்து ஒரு வழக்கறிஞர். என்னுடைய கூட பிறந்தவர்கள் ஆறு பேர்கள், என்ன சேர்த்து அருவநாத்தம் மூத்தவர், அடுத்தது என்னோட சகோதரி, அவங்க ஒரு வங்கி அதிகாரி, அவங்க வந்து கோலம்பு தங்கியிருக்காங்க. மூன்றாவது வந்து என்னோட தம்பி வந்து திரு வேணுகோபால், அவர் இப்ப வந்து அவரும் பொதுநல சேவையாளர், அவர் வந்து ஜோகூர் மாநில தமிழர் சங்கத்தின் மூணாவது தலைவரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய தங்கச்சி அவர்கள், அவங்க வந்து வங்கியில முன்னாள் அதிகாரியா இருந்து இப்ப ஓய்வு பெற்று, என்னுடைய அம்மா பத்தி சொல்லாம இருந்தா கடைசியா வச்சுக்கிட்டேன், ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும் தாயை பத்தி. அஞ்சாவது பிறந்தவர் வந்து என்னோட தம்பி சண்முகம், அவர் தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எங்க இல்லத்துல சாப்பாடு எல்லாம் தங்கினாங்களோ அதை வந்து சக்கர உணவுகள் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காரு ஜோர்ல, அது ப்ராப்ளம். ஆறாவது தம்பி வந்து அமெரிக்கா படிக்க போனவர், அங்கே அவரோட வாழ்க்கையை தொடர்ந்து அவர் படித்து முடித்த பிறகு பட்டாதாரி அங்கே திருமணம் செய்து அங்க செட்டில் ஆயிட்டு அவருக்கு மூணு பிள்ளைங்க. ஆக நாங்க எங்க அம்மா வந்து அவங்களை பத்தி சொல்லும் போதே எங்களுக்கு எல்லாம் மனசுல ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அவங்க திருமணம் பண்ணி இங்க வரும்போது இளம் வயதுல திருமணம் பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்க. 48 வந்து அவங்களுக்கு இருந்த வயசு 48 அப்பதான் 15 தான் இருக்கும், நான் 16 பிறந்துட்டேன் அவங்களுக்கு வயசு போது. தொடர்ச்சியாக எங்க அப்போட பொது வாழ்க்கையில வந்து அவங்க சமையக்கிட்ட தவிர வேற எதையும் பார்த்ததில்லை, அந்த அளவுக்கு அருமையா சமைப்பாங்க. அவங்க கையால சாப்பிடாத எந்த தலைவரில் நான் சொத்தேன், அத்தனை பேர் சொன்னாலும் அவ்வளவு பேர் இங்க வந்து சாப்பிட்டேன். பாய்க்கால் உள்ளவங்க, தமிழ சங்க, தமிழ் எழுத்தாளர்கள், மலேசிய நாட்டு, இந்தியா நாட்டுல எல்லாம் வந்தவங்க அவங்க அப்படி சமைப்பாங்க, அவ்வளவு அருமையா சமைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வயது நீங்க சொன்னீங்கன்னா 96 அருமையா அவங்க சொந்தமாவே செஞ்சுக்குவாங்க. நம்ப மாட்டீங்க, நாங்கெல்லாம் போனோம்னா இப்ப வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட முடியாது, 100 சமைச்ச காலம் எல்லாம் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு இப்பவும் அவங்க தொட்டு சமைச்சா தான், அவங்க போட்டா தான் அவங்களுக்கு நிம்மதி வரும், அந்த அளவுக்கு ஒரு தாய். இப்ப நான் வந்து மருத்துவரா பல இல்லங்களுக்கு நான் போய் வந்து இந்த கண்காணிப்புக்காக போயிருக்கேன். அது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த டைம்ல முழுசா போனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதை இருக்கும். படுத்த படிக்க அது என்ன வயசு, 45, 50, 65, 75, 85 நினைச்சுக்காங்க. நம்ம பெற்றோர் நமக்கு முன்னாடி போயிட்டா பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவங்களை பாத்துக்கிறது யாரு? இறுதியா ஒண்ணு சொல்றேன்ப்பா, நீங்க கேக்குறீங்க, நான் வந்து என்னுடைய 50th பிறந்த நாள்ல ஜோர் பார்வையில என் நண்பர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு என்னோட 50th பிறந்த நாள் கொண்டாடும் போது நான் சொல்லிட்டேன், கொண்டாடுவோம், ஆடுவோம், பாடுவோம், எல்லாம் கச்சேரி செய்வோம். ஆனா ஒரு நல்ல காரியம், அப்ப ஜோர் மாநில இந்த கல்வி நிதி ஒண்ணு ஆரம்பி கடந்த 3 முன்னாடி என்னோட குடும்ப சரித்திரத்தை 4 சரித்திரத்தை நானா எழுதி ஆங்கிலத்தும் தமிழையும் வெளியீடு செய்து மலேசியா பூராவும் சுத்திக்கிட்டு வந்து இதுவரையில வந்த தொகையெல்லாம் செலவு போக அந்த கல்வி நிதி கொடுக்க போறேன். எப்படி தமிழ் பள்ளி ஆசிரியர், அதை சொல்றேன், இன்னைக்கு தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் இந்த காலத்துல அவங்க யாரையும் மறக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, சாதாரண 1000 சம்பளம் வாங்கினாலும் எல்லா புத்தக வெளியீட்டுக்கும் எல்லா தமிழ் நிகழ்ச்சிக்கும் வருவாங்க. அதெல்லாம் செய்யுங்கப்பா, எல்லாரும் செய்யுங்க, நீங்களா நல்லா இருக்கணும், தன் கையே தன் உதவி. அது எத்தனையோ வாட்டி அப்ப நம்ம தமிழ் உள்ள பழமொழி தான், திருக்குறள் படித்தாலே போதும்ப்பா, வேற எதையும் படிக்க வேணும்.
1: ஆனா நீங்க பேசுறது ஐயா கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய திருக்குறள் படிச்ச மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து நமக்கு தேவைப்படுற கருத்துக்களை குடும்ப நலனா இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்கும் முறையா இருக்கட்டும், நம்முடைய எதிர்காலமா இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து இடித்துரைத்துட்டே இருக்கீங்க நீங்க. ரொம்ப நன்றி இம்மாதிரியான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு ஐயா. அடுத்த பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம் ஐயா, நிறைவா பேசுவதற்கு முன்பாக?
0: நேற்று வரை நீ யாரோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு, இல்லன்னா பாவாடை தாவணியில போட்டாலும் சரி, ஒரு காதல் பாட்டு
1: இளமையான காதல் பாட்டு பிடிக்கும். பாடல்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த 2 பாடல்களையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டுடலாம்.

0: அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நிறைய இயக்கங்கள்ல நிறைய நலத்திட்டங்கள்ல உங்க தலைமைத்துவ பண்பை நீ வந்து நீங்க காண்பிச்சிருக்கீங்க. உங்க அனுபவத்தையும் வந்து நிறையவே எங்க கிட்ட சொன்னீங்க. இந்த காலகட்டம் ஐயா நிறைய மாறிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்துல வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த மாறுதல்களுக்கு வந்து உங்களை வந்து நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க?
1: தம்பி, மாறுவது ஒன்றே நிஜம். அதாவது என்னது ஆங்கிலத்தை சொன்ன சேஞ்ச் இஸ் ஒன்லி பெர்மனன்ட் திங். அத மாற்றம் ஒன்றே நிஜம்னு சொல்லுவாரு. ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு, அவர் யார்கிட்ட எடுத்து சொன்னாரு, ஆனா சொன்னதுனால ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டாங்க. மாற்றம் ஒன்றே நிஜம். நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வாழ்க்கை வசதியெல்லாம் பெருகிடுச்சு. இனிமேல நம்ம பழைய கதையை சொல்ல முடியும். எனக்கு அறிவு தெரியாது, எனக்கு நான் டிவி தான் பார்ப்பேன், எனக்கு வந்து ஒண்ணுதான் தெரியாது. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் வளர்ந்துடுச்சு. நல்ல ஊடகங்களை பாருங்க. காலையில வந்துங்க, இப்ப நான் உதாரணத்துக்கு நான் என்னுடைய 76 வயசுல நான் காலையில எழுந்திரிச்சுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய கடவுளை எந்த சமயத்தை நம்புறோமோ அந்த சமயத்துல ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம முன்னோர்களை பத்தி சிறிது நேரம் யாரெல்லாம் நினைக்க முடியுமோ அவங்க மனதில் கொண்டா நிலை நிறுத்தி. ஆக நான் வந்து காலையில ரெண்டு மூணு பாடல்கள் கேட்டுப்பேன். திங்கக்கிழமை சிவன் படு, செவ்வாய்க்கிழமை முருகன் படு, இன்னைக்கு வந்து புதன்கிழமை விநாயகர் படு, நான் இன்னைக்குன்னா இது குரு பாடல் கேட்டுக்குவேன். கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான், எல்லாமே மாறுதல் ஏற்படாது. இதை வந்து நம்மளுடைய தமிழையும் கிழக்கத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் வளர்த்தா தான் எல்லாம் சரியா வரும். அதுதான் அடிப்படை செய்யணும். உடல் பருமனை மாத்திரம் வீட்டுல உள்ளவங்க முதல்ல போய் அந்த சர்க்கரை வெள்ள சர்க்கரையும் அந்த கட்டி பழையும் தூக்கி டப்பால போட்டுரு குப்பையில. சோறு சாப்பிடும்னா ஒரு புடி காய்கறி கத்து கொடுங்க. அருமையான சாப்பாடு உள்ள கடைகள் நிறைய இருக்கு. போய் காய்கறியை முதல் சாப்பிடுங்க. மருத்துவனா இருந்திருக்கலாம், சமுதாய பற்றாளர் எல்லாம் இருந்திருக்கலாம், அவங்க கொடுக்கறது. அதனால முதல்ல தம்பி, நீங்க தினந்தோறும் நீங்க சொன்னீங்களே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த மூணு விஷயத்த சொல்லுங்க. கட்டிப்பால் கண்ணால பாக்காதீங்க, வெள்ள சீனே தொடாதீங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் ஒரு சுகாதாரத்துக்கும் உங்களுடைய செலவினத்துக்கும் செய்யாதீங்க. அந்த சமுதாயத்தை நம்ம சமுதாயத்துக்கு முடியாது. ஏன்னா இன்றைக்கு நான் பாக்குறேன் பல இடங்களுக்கு போறேன், மருத்துவர்கள் எங்க போனாலும் அவங்க குக்குரல் வந்து ஐயோ காசு இல்லையே பணம் இல்லையே நான் எப்படி ஆஸ்பத்திரி. எல்லாம் வந்து நம்முடைய அரசாங்கம் நல்ல வேலை அரசாங்க ஆஸ்பத்திரி இலவசமா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம எங்கதான் திடுக்கணத்தான் போட வேண்டியது. ஆக நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி. எதிர்காலம் வந்து இந்த நாட்டுல அருமையான பூமி. உலகத்துல வந்து நீங்க எங்க போய் தேடி பாருங்க, உஷ்ணத்தாலையும் சரி உதோஷ்ணத்தாலும் சரி மண்ணாலையும் சரி அதோட பின்னாலையும் சரி நம்ம பாருங்க. காலையில மழை பெய்யுது, சாயந்தரம் வெயில், காலையில வெயில் சாயந்தரம் மழை. புண்ணிய பூமி ரப்பரை கொடுத்த மரம், நம்மளுடைய ஈய சுரங்கத்தை பார்த்த மரம், இவ்வளவு வாழ்ற நல்ல நாடை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாதான் நாடு நல்லா இருக்குன்றது மாத்திரம் இந்த தருணத்துல போட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீடூழி நீங்கள் எல்லாம் நல்லதாக வாழ வேண்டும், சுகாதார தன்மையுடன் வாழுங்கள் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பா உங்களுடைய நிலையத்தாருக்கும் உங்கள் தலைவர் குமரன் அவர்களுக்கும் நான் மிக மிக நன்றி கலந்த வார்த்தைகளுடன் கொடுத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எப்போதும் கடைசியா நிறைவா பேசும்போதுதான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்குன்னு நம்ம கேட்போம். நீங்க சொன்னது எல்லாருமே எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் பயன்படும் கருத்துக்கள் தான். உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய பயணம், சாதனைகள், தலைமைத்துவம் இன்னமும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நன்றியையும் சொல்லிக்கிறோம். ஐயா திரு ஞானபாஸ்கரன் அவருக்கு மிக்க நன்றி. டாக்டர் ஞானபாஸ்கரன் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு போகும்போது என்கிட்ட. அவருடைய இந்த கதாநாயகர்களுக்கே உரித்தான ஒரு வசனம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவருக்கும் ஒரு வசனம் இருக்கான். அந்த வசனத்தை கடைசியா சொல்ல முடியுமா தம்பி அப்படின்னு அன்பா கேட்டுக்கிட்டாரு. அதனால அன்பா அந்த வசனத்தை அவரோட பாணியில சொல்ல முடியாட்டியும் என்னோட பாணியில சொல்றேன். சொல்றத சொல்லிடுவேன், செய்யறத செய்திடுவேன், நல்லதுனா கேட்டுக்கணும், கெட்டதுனா விட்டுறணும். இதுதான் ஐயாவுடைய வசனமா. அந்த வசனத்தோடு நிறைய விஷயங்களை நல்ல ஒரு உள்ளத்தோட எங்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி ஐயா. நிறைவு பாடலா மீண்டும் நேற்று நம்மை விட்டு மறைந்த பாடகி ஜமுனாராணி அவருடைய பாடலை கேட்கலாம். இதோ

0: உறவுகள் தொடர்கதை. தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: எனக்கு
0: உறவுகள் தொடர்கதை. மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல வாழ்க்கை. இடம்பெறுவது ஞான சுடர்.
3: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, முன்னொரு காலத்திலே ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ஊர் ஊராக போய் பழைய பொருட்களை வாங்கி வந்து பட்டணத்துக்கு போய் மொத்தமாக கடைகளில் போட்டு பணத்தை பெற்றுக்கொள்வார். ஒரு முறை ஒரு வீட்டில் போய் பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்ட வீடு வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்களுடைய வீடு. இப்போது எல்லாமே கரைந்து போய்விட்டது. அவங்க வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைகளோட ஒரு தாய் மட்டும் வறுமையெல்லாம் வசித்து வருவதை பார்த்தாங்க. அந்த பெண் பரிதாபமாக அவரை பார்த்து, உன்னிடத்துல கொடுப்பதுக்கு என்னிடத்துல எந்த பொருளும் இல்லை. ஒரு காலத்தில் வந்து இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய சாப்பாடு தட்டு ஒன்று கிடக்குது, அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்குது, அதை நீ எடுத்துட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு வருத்தத்தோட சொல்லி அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த தாய். வியாபாரி அந்த தட்டை வாங்கி பார்த்துட்டு மிகவும் பழசாக இருக்குது, அழுக்காகவும் இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, எவ்வளவு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வியாபாரி வந்து மீண்டும் தொடச்சி தொடச்சி பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் நிற்பதை பார்த்து அந்த பெண் சொல்கிறாங்க, தம்பி இந்த தட்டு உனக்கு எதுவும் உதவாதுன்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணத்தையாக என் கையில் கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வியாபாரி எதுவுமே பேசாமல் அந்த பெண்ணிடத்தில் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, இதான் இருக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் பிறகு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி எதுவும் பேசாமல் அந்த நகரத்துக்கு விரைஞ்சு போனார். அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நகை வியாபாரி ஆசாரியை பார்த்து அவர் இடத்துல அந்த தட்டை காமிக்கிறாரு. அவர் எடுத்து பார்த்துட்டு, அப்பா இது சுத்தமான தங்கம் அப்படின்னு சொன்னதுமே அந்த வியாபாரி வாயை பிளந்துடுறாரு. உடனே அந்த நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து எடுத்த? சரி பரவாயில்ல, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வியாபாரி என்ன செய்கிறாரு, அந்த தாயினுடைய வீட்டுக்கு போய் அவங்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த கடைக்கார இடத்துல வந்து காட்டுறாரு. அப்போ அந்த பெண்ணிடத்தில் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அம்மா இது சுத்தமான தங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்குரிய பணத்தை வந்து கணக்கு பண்ணி கொடுத்துட்டு பொருளை எடுத்துகிட்டு வந்தார்ல, அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கும்போது அவர் வாங்க மறுத்துட்டாரு. அவர் சொல்கிறார், இல்லை ஐயா இந்த பொருள் வந்து என்னோட இல்லை, அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் வந்து, உன்னுடைய நேர்மையான வியாபாரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மற்றவங்களாம் தான் இதை ஏமாற்றி என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லி விற்று அந்த காசை எடுத்திருப்பாங்க, நீ நேர்மையான வியாபாரி அப்படின்னு நிரூபிச்சுட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டினாராம். ஆக அன்பிற்குரிய நேர்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கறது என்ன சொன்னா, நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் கூட நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஒரு நேர்மையான வியாபாரிக்கு இந்த உலகத்திலேயே அவருக்கு வந்து நல்ல ஒரு செய்தியை வந்து அவர் காதால் கேட்கக்கூடிய வாய்ப்பு, நீ ஒரு நேர்மையான வியாபாரி அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்பதை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவருக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை மறுமையிலும் கூட சிறப்பு இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு வியாபாரி மறுமை நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், இறை வழியிலே உயிர் தியாகம் செய்தவங்க ஆகியோரோடு இருப்பாங்க என்று சொன்னாங்க. ஆக நம்முடைய வியாபாரங்களிலே ஏமாற்ற வேலைகளோ அல்லது அநியாயம் செய்வதை மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை எச்சரித்ததை பத்தி அல்லாஹ் தன் திருமறையில குறிப்பிடும் போது சொல்கின்றான், அளவையும் நிறுவையும் நிறைவாக கொடுங்க, மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து விடாதீங்க அப்படின்னு எச்சரித்தார் அந்த ஷுஐப் நபி. ஆனா அந்த மக்கள் அவருடைய பேச்சை கேட்கல. அந்த சமுதாயத்தில் அல்லாவை ஏற்க மறுத்தவங்க வந்துட்டு சொன்னாங்க, இந்த நபியை ஷுஐபை நீங்க பின்பற்றினா நீங்க உங்க வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிருவீங்க, அவரை பின்பற்றாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செய்து வந்த இந்த அளவை நிறுவை மோசடிக்காக அல்லாஹ் சுபானஹு வ தஆலா பூகம்பத்தை ஏற்படுத்தி அழித்தான் என்ற செய்தியை நம்ம பாக்குறோம். ஆக அன்பான வியாபாரிகளே, நீங்க மக்களிடத்தில் அன்றாடம் தேவைக்காக விற்பனை செய்றீங்க, உங்களுடைய வியாபாரத்துல மோசடி செய்யாதீங்க. எது ஹராம், எது ஹலால், எது ஆகமாக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது என்று அறிந்து அதை வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ்வின் மீது பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பனை செய்யாதீங்க. விற்பனை பொருளை பதுக்கல் செய்யாதீங்க. விற்பனை பொருட்கள்ல கலப்படம் செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றாதீங்க. அடுத்தவருடைய வியாபாரத்தில் பொறாமை கொள்ளாதீங்க. கூட்டு தொழிலில் தன்னுடைய சக தோழர்களை நீங்க ஏமாற்றாதீங்க. இது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கின்றது. ஆக நாம் எந்த ஒரு தொழில் செய்தாலும் கூட அதில் ஹலாலான முறையை பேணி ஹராமை விட்டும் தவிந்து வாழ முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது உழைப்புகளை ஹலாலானவையாக அமைத்துக் கொள்ளவும் இம்மையிலும் மறுமையிலும் நல்லருள் பிரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
1: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: ஆக ஜூலையின் கடைசி நாள் 31ஆம் தேதி இன்னும் சில நொடிகளில் நிறைவடைய போகின்றது. ஆக என்னென்னங்க நாளைய நாள் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியான ஒரு புத்துணர்ச்சியான மாதமாக அமைய வேண்டும் என்று கூறி இன்றைக்கு காற்றின் மொழியில் இடம்பெற்ற எல்லா உரையாடல்கள் பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
1: In the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

தொலைக்காட்சி மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎல் மின்னல நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎல் மின்னல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎல் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணா ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்து குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 16th நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 859,760 பேர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றவுள்ளனர். பொதுமக்கள் முன்கூட்டியே அல்லது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைய செயலாளர் டாக்டர் கைரூல் ஷாரில் இட்ரீஸ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வரும் செப்டம்பர் வரை அனைத்து பெட்ரோநாஸ் எண்ணெய் நிலையங்களிலும் எரிபொருள் விநியோகம் நிலையாகவும் போதுமானதாகவும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டத்துஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சயிட் தெரிவித்துள்ளார். அதனை உறுதிப்படுத்த தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டென் கீழ் நெருக்கடி மேலாண்மை பணியாளர் குழு PPPK எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து கடந்த மே வரை திரவ பெட்ரோலிய எரிவாயு LPGக்கான உதவித்தொகை செயலாக்கத்திற்காக அரசாங்கம் 1.25 பில்லியன் ரிங்கிட் செலவை ஏற்றதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அவற்றுள் தீபகற்பத்தில் 1.02 பில்லியன் ரிங்கிட்டும், சபாவில் 118 மில்லியன் ரிங்கிட்டும், சரவாக்கில் 102 மில்லியன் ரிங்கிட்டும் செலவிடப்பட்டன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சிறுமைப்படுத்தும் வகையில் முகநூலில் பதிவிடப்பட்ட காணொலி தொடர்பாக அந்நாட்டின் மேத்தா நிறுவன தலைவர் அருண் சிறீனிவாஸ் மீது காவல்துறை வழக்கு தொடுத்துள்ளது. இந்த சிக்கலை கையாளும் நோக்கில் தொடர்புடைய நிறுவனத்துடன் தமது தரப்பு விசாரணையை மேற்கொள்வதாக ஹைதராபாத்தின் இணைய குற்றப்பிரிவு காவல் துணை ஆணையர் வி அரவிந்த் பாபு தெரிவித்துள்ளார். ஈராக் தனது தற்காப்பு உளவுத்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக அரசாங்க ஊடக தொடர்பாளர் சபா அல் நுமான் தெரிவித்துள்ளார். அந்த வட்டாரத்தில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்தோ முகமது டத்தோ முகமது அசீதுல் அஸ்னி அவாங் ஆடவர் கெய்ரின் பிரிவில் வாகைச்சூடி தங்கப்பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளார். அப்பிரிவுக்கான வெள்ளிப்பதக்கத்தை ஆஸ்திரேலியாவின் லேட் ஓஃபனும் இங்கிலாந்தின் ஏரி லெடிங்கன் ஆனும் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதகல்லாஹ்.

நேயர்களே, அகில உலகின் அனைத்து மனிதர்கள் தேடிச் செல்லும் திசை அமைதி, நிம்மதி, சாந்தி இவை எங்கே கிடைக்கும் என்றுதான். அமைதியின்மையால் அகிலத்தில் அவதிப்படுவோர் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாகும். ஆம், பல்வேறு துறையினரும் அமைதியின்மையால் வாடுகின்றனர். இது அவர்களின் வாக்குமூலத்திலிருந்து அறிய முடியும். பணம் படைத்த செல்வந்தர்கள், செல்வ வளம் படைத்தவர்கள் அமைதியாக ஆனந்தமாக வாழுவதாக ஏழைகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இல்லை. பணக்காரர்களில் பலர் அமைதி நாடி, ஆனந்த வாழ்வை நாடி அகிலத்தின் அனைத்து பாகங்களிலும் ஓடித் திரிகிறார்கள். ஒருவர்

அளவுதான் இருந்தாலும் அவருக்கு நிம்மதியும் அமைதியும் ஆனந்த வாழ்வும் கிடைக்குமா? அவரின் இதயம் அந்த அமைதிக்காக, ஆனந்த வாழ்வுக்காக அடுத்தவர் வாழும் வாழ்க்கையைக் கண்டு எத்தகைய போராட்டத்தில் இருக்கும் என்பதை அதை அனுபவித்து வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கும் மனிதனிடம் இருந்து அறிந்து கொள்ளலாம். இப்படி பல செல்வந்தர்கள் அமைதிக்காக அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் அவர்களின் துர்பாக்கியத்தால் கரிமித்தனம் என்ற பிசாசு பிடித்து தான் சேர்த்து வைத்த பொருளை தானும் அனுபவிக்காமல் அடுத்தவருக்கு தந்தால் குறைந்து போய்விடுமோ என்ற அச்சத்தினாலும் தினம் தினம் நிம்மதியின்றி செத்து கொண்டிருக்கிறார்கள்.

நேர்களே, சொத்து பணம் பொருள் ஆகியவை நிறைந்திருப்பதாலேயே நிம்மதி கிடைப்பதாக இருந்தால் சற்று முன்பு கூறியவர்கள் நிம்மதியாக இருந்திருக்க வேண்டுமே. பொருளை கொடுத்து அமைதியை விலைக்கு வாங்க முடியுமா? பொருளுடன் பொருளை சேர்ப்பது என்ற ரீதியில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தால் நிம்மதி கிடைக்குமா? ஒரு தடவை ஒரு தோழர் அன்னல் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அன்னலே, அல்லாஹுவின் தூதரே, நான் மிகவும் கஷ்ட நிலையில் ஏழையாக உள்ளேன். எனவே எனக்கு சொத்து பொருள் வளம் பெருகிட இறைவனிடம் தாங்கள் துவா செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றார். தோழரின் துயரமான தொய்வான வார்த்தைகளை கேட்ட அன்னல் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

சொன்னார்கள். தோழரே, தாங்கள் இப்போது இருக்கும் நிலையே மிகவும் நன்மையாக இருக்கும் என்று கூறினார்கள். தோழர் விட்டபாடில்லை. ஏக இறை தூதரே, என் நிலை மிக கஷ்டமானது, வறுமை கடினமானது. எனவே எனக்கு செல்வ வளம் பெருக துவா செய்யுங்கள் என மூன்று முறை மீண்டும் மீண்டும் கூறிய அத்தோழரை பார்த்து அண்ணல் அஹமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொத்துக்கள் உனக்கு வேண்டுமா உன் வாரிசுகளுக்கு வேண்டுமா என்று கேட்டார்கள். அத்தோழர், யா ரசூலுல்லாஹ், என் சொத்து என்பது என்ன, என் வாரிசுகளின் சொத்து என்பது என்ன, தெளிவாக்குங்கள் என்றார். புவியில் வாழும் காலத்தில் நீ உண்டு தீர்த்ததும் உடுத்தி கிழித்ததும் செய்திட்ட தர்மமுமே உன்னுடைய சொத்துக்கள், மற்றவை எல்லாமே உன் வாரிசுக்காரர்களுக்கானது என்று விளக்கம் தந்தார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணம் சேர்ப்பது மட்டுமே, சொத்து இருப்பது மட்டுமே சுகம் தந்துவிட முடியாது. அந்த சொத்து முறையாக சேர்க்கப்படவில்லை என்றாலோ, அல்லது அதை செலவழித்த வழி சரியில்லை என்றாலோ, அதை எண்ணியே நிம்மதி போய்விடும்.

நேர்களே, செல்வந்தர்கள் எண்ணுகிறார்கள், ஏழைகள் நிம்மதியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த மன கஷ்டமும் இல்லை என்று. அதுவும் உண்மையில்லை. நிழலில் நிற்பவன் வெயிலுக்கு வந்தால்தான் அந்த நிழலின் அருமையும் வெயிலின் கஷ்டமும் புரியும். அதுபோலவே பணம் இல்லாமல் ஏழைகள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று எண்ணுவதும். அவர்களின் மனநிலையில் இருந்து பார்க்கும்போது பணம்தான் பிரதானம் என்றாகிவிட்ட உலகில் தன் பிள்ளைகள் தங்கள் உயரத்திலாவது எழுந்து நிற்க அந்த அளவு தேவைப்படும் பொருள் இல்லாமல் தினம் தினம் மற்றவர் முன் எழுந்து நிற்க தன் பிள்ளைகளை எழுந்து நிற்க வைக்க அவர்கள் படும்பாடு தெரிய வரும். அமைதியாக வாழுங்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்கி சிறப்பாக வாழுங்கள், உறவை முறித்து விடாதீர்கள், இறைவனின் அன்பிற்காக வணக்கம் புரிய தயாராகுங்கள், தரணியில் அமைதியாக வாழுவீர்கள். இவை அமைதிக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த மணிமொழிகள். அரசாலும் அரசன் முதல் ஆதரவற்ற ஆண்டி வரை, கல்விஞான முதிர்ச்சி பெற்ற பேரறிஞர் முதல் கல்வியற்ற அப்பாவி வரை, இறை நம்பிக்கை கொண்டோர், இறை நம்பிக்கையற்றோர், பல்வேறு துறைகளில் வேந்தர்கள், அதே துறையில் வேலையாட்கள், இப்படி எல்லாருமே எதிர்பார்ப்பது இவ்வுலகில் சிக்கலற்ற சிறப்பான அமைதியான வாழ்க்கையைதான். அமைதி வாழ்வும் ஆனந்த சுக வாழ்வும் இவ்வுலகில் கிடைக்கப்பெற்ற மனிதனே சிறப்பானவன், இறைவனின் நல்லொருளை பெற்றவனாவான். பணத்தாலோ பொருளாலோ ஒருவன் அமைதியை பெற இயலாது. அதே போன்று வசதியற்ற தன்மையாலும் வறுமையினாலும் அமைதியை பெற இயலாது. பிறகு எதனால் அமைதி கிட்டும்? பொருள் இருப்பவன் இல்லாதவன் யாராயினும் தன் நற்செயலாலும் நன்னடத்தையாலும் இறைவனுக்கு கட்டுப்படுவதாலும் மற்ற மனிதர்களை இன்முகத்துடன் நோக்குவதாலுமே அமைதி வாழ்வை பெற முடியும். மனிதர்களே, சாந்தியும் சமாதானமும் அளிக்கக்கூடிய வீட்டிற்கே அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அவனுக்கு வழிபட்டு நடக்கும் அவன் விரும்புகிறவர்களை அதற்குரிய நேரான வழியிலும் செலுத்துகிறான் என இறைமறை இயம்புகிறது. அமைதி எங்கே என்று தேடி திரியும் மனிதர்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் வீட்டிற்கே அடியார்களை அல்லாஹ் அழைக்கும் நிலையை மறைவசனம் தெளிவுபடுத்துகிறது. பணத்தாலும் பகட்டாலும் அதிகாரத்தாலும் ஆணையிடுவதாலும் கிடைக்க முடியாத அமைதியை அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாலும் தூய எண்ணத்தோடு அவனுக்கு வழிபடுவதாலும் உண்மையான வணக்கம் புரிவதாலும் அந்த அமைதி வாழ்க்கையை அனுபவிக்கும் இல்லத்தில் பிரவேசிக்க முடியும். நன்மையான நயமிக்க காரியங்களை செய்து மற்ற மனித சகோதரர்களுக்கு தீங்கோ தீமையோ தராத வண்ணம் நடந்து கொண்டாலும் அந்த அமைதியை மனிதன் அனுபவிக்க முடியும். இதையே அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான், நன்மை செய்தவர்களுக்கு கூலி நன்மைதான், அவர்கள் செய்வதை விட அதிகமாகவும் கிடைக்கும், அதனால் அவர்கள் மிக்க ஆனந்தமடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களது முகங்களை கவலையோ அல்லது இழிவோ சூழ்ந்து கொள்ளாது. நிச்சயமாக அவர்கள் சுவனவாசிகளே, அவர்கள் அதில் என்றென்றும் தங்கி வருவார்கள் என அல் குர்ஆனில் சூரா யூனுஸ் வசனம் 26 கூறப்பட்டுள்ளது. ஏக இறைவனின் மறைகூறும் போதனை பலத்தாலோ பணத்தாலோ வாங்க முடியாத மன அமைதியை பெறத்தக்க சரியான வழிமுறையை அடையாளம் காட்டுகிறது. ஆம், ஒரு மனிதன் மற்றவனுக்கு உதவி செய்யும் போது அதற்கான கூலியான அமைதியை ஆனந்தத்தை அதற்கு சமமாக அல்லது அதைவிட மேலாக பெற்றுக்கொள்வதோடு மகிழ்ச்சியான மன அமைதி தரக்கூடிய சூழலையும் அவனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். இதுதான் மறையின் கருத்து. உதவிகள் ஒருவருக்கொருவர் செய்யும் போது மனக்கசப்புகள் நீங்கி அனைவருக்கும் பயமற்ற, பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணமற்ற அமைதி இயல்பாகவே வருகிறது என்பதை இங்கே சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில் சாந்தி சமாதானம் இயல்பாகவே உண்டு என்பதை அறுதியிட்டு உறுதியாக உணர முடியும். அதுதான் இவ்வசனத்தின் தெளிவுரை. தரணியில் தீமை புரிவோர் பாவ செயல் புரிவோரே, அவர்களுக்கு அமைதியும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதற்கான தெளிவு இது. தீமைகளை யார் செய்தாலும் அதற்குரிய கூலியும் அதை போன்ற தீமையே. அவர்களை நிந்தனையும் வந்தடையும். அல்லாஹுவின் வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இல்லை. இருண்ட இரவின் ஒரு பாகம் அவர்களை சூழ்ந்து கொண்டதைப் போல அவர்களின் முகங்கள் கருப்பாக காணப்படும். அவர்கள் நரகவாசிகள், அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல் குர்ஆன் சூரா யூனுஸ் வசனம் 27. ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு ஒரு தவறு செய்யும் போது அல்லது துரோகம் செய்யும் போது அதனால் பாதிக்கப்படுபவன் சஞ்சலப்படுவதை விட அதை செய்தவன் அதை எண்ணி எண்ணியே சஞ்சலப்படுவதால் அவன் அமைதி கெடுவதோடு அவனின் மனக்கலக்கம் முகத்தில் தெரிவதால் அது அவனின் லட்சணமான முகத்தை அதிகமான பாவங்கள் காரணமாக அவலட்சணமாக்கி விடுகிறது. இதுதான் இவ்வசனம் கூறும் உண்மை. எனவே அல்லாஹுவின் தூதரின் நெறிமுறைகளை கை கொண்டு வாழ்வதிலும் மற்ற மனிதர்களை தன்னை போல் மதித்து நடப்பதிலுமே அமைதியான வாழ்க்கை பெறலாம் என்பதை கருத்தில் கொண்டு எல்லோருக்கும் இனியவர்களாக அல்லாஹ்வின் சிறந்த அடியார்களாக வாழுவோம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, சனிக்கிழமை வணக்க மின்னலில் நாம் இணைகின்றோம். இன்றைய நாள் அதாவது 8வது மாதத்தின் முதல் நாள். 7 மாதங்களை கடந்து வந்திருக்கோம் இல்லையா, அதனால முதல்ல அந்த மாதங்களுக்கு நன்றி சொல்லி கிடைத்த அனுபவங்களை நல்லதொரு படிப்படையாக எடுத்துக்கொண்டு எஞ்சியிருக்கும் மாதங்களை செவ்வனை கொண்டு செல்றதுக்கான ஒரு புதிய வாய்ப்புக்கான நாள் தான் இன்றைய நாள். திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 16 நாள், 2026 ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை. இன்று காத்திருப்பவர்களுக்கு காலம் பதில் தரும், முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி பதில் தரும். அதனால் நீங்க இன்று இப்போ இந்த நொடி முடிவு செய்ய வேண்டியது 2-1, காத்திருக்க போறீங்களா, முயற்சி செய்ய போறீங்களா, அவ்வளவுதாங்க. இணைகின்றேன் வணக்கம் இன்னலில் உங்களோடு நான் த்ரேசாலாசாரு.

வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வேண்டும் நீங்க நினைக்கும் போது 8வது மாதத்தின் முதல் நாள் இருக்கு. அதனால வருடத்தின் தொடக்கத்துல என்ன தீர்மானங்கள் எடுத்தீங்க, அது சரியா தான் போய்கிட்டு இருக்கா? அதுல நம்மால எடுத்த முடிவு செய்த விஷயங்கள்ல இதை மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்களே பார்த்து மாற்றிக்கொள்ளலாம். சரியா, உங்களுக்கு தான் தெரியும். வாங்க தொடர்ந்து இன்றைய நாள் இதழ்களில் இடம்பெற்ற ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். மலேசிய நண்பனின் முதல் பக்கத்தில் நெகிரிசிமிலன் 16வது மாநில தேர்தல் இன்று வாக்களிப்பு என்ற செய்தி வந்திருக்கு. மொத்த தொகுதிகள் 36, மொத்த வேட்பாளர்கள் 103, பதிவு பெற்ற வாக்காளர்கள் 889,490. மிகப்பெரிய தொகுதி பாரோ என்ற செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாக மக்களோசை நாளிதழ் செய்திகளையும் பார்க்கலாம். மலேசிய மக்கள் தொகை 34.4 மில்லியன், இந்தியர் எண்ணிக்கை 6.5 விழுக்காடு என்ற செய்தி. அதாவது மலேசியாவின் மக்கள் தொகை 2026 34.4 மில்லியனாக உள்ளது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை நேற்று அறிவிப்பு செய்திருந்தது. இது 2025 ஒப்பிடுகையில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது. 2025 மலேசிய மக்கள் தொகை 34.2 மில்லியனாக இருந்தது. இந்த ஆண்டு மக்கள் தொகை 0.5 விழுக்காடு அளவு அதிகரித்திருக்கின்றது என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று 10:00 முடிவுகள். நெகிரிசிமிலன் மாநிலத்தின் 16வது மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை தொடங்கும் வேளையில் அநேகமாக இன்று 10:00 முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராம்லான் ஹாரூன் கூறியிருக்கின்றார். இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன, வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இடையிடையே முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னோ.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2 ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள்ல சுத்திட்டு 9 5 மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படிலாம் இருக்கு, விதமான சாப்பாடு. நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. 3 இடம் ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 பின் கே.எஸ். மணியம் எழுதிய சூரியவர்மன்.
1: இரண்டாம் சூரியவர்மனின் கதை இது. தொடர்வோமா?
2: சில நாட்களாக விஷ்ணு என் கனவில் தோன்றுகிறார்.
3: நல்ல கனவாயிற்று.
2: அவருக்காக நான் எழுப்பும் ஆலயம் உலகே வியக்கும் பிரம்மாண்டமான ஆலயமாக இருக்கும்.
4: இரவில் ரகசியமாக நீச்சல் வீரர்களை அனுப்பி அவர்களின் கப்பல்களை தீயால் அழிக்கலாம்.
5: இது போர் அறம் அல்லவே?
6: உன் பெயர் சொல்ல காலங்களை கடந்தும் நிலைத்து நிற்கும் அங்கூர்வாட்.
0: சூரியவர்மன்.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: போட்ல போயிட்டே இருக்கேன், இந்த பக்கம் கடல், இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது, நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்டப்பட்டு தண்ணியெல்லாம் வழியா.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: காலப்படம்.

0: இளம் பூரணன் மித்ரா, இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
1: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி.
0: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
1: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
0: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதைய கேளுங்க.
2: மனசு சரியில்லையா?
3: இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல். வாக்காளர்கள் இன்று மாநில அரசாங்கத்தை நிர்ணயிப்பர். செப்டம்பர் வரை பெட்ரோநாஸ் நிலையங்களில் எரிபொருள் விநியோகம் நிலையானதாக இருக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 16th நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 859,760 பேர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றவுள்ளனர். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முன்கூட்டியே வாக்களிப்பில் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள், அவர்களது துணைவியர் என 16,467 பேர் வாக்களித்தனர். காலை 8 மணிக்கு 401 வாக்களிப்பு மையங்களும் ஒரு சேர திறக்கப்படும். வாக்களிப்பு சீராக நடைபெறுவதை உறுதி 15,344 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என தேர்தல் ஆணைய செயலாளர் டாக்டர் கைரோல் ஷாரில் இட்ரிஸ் வலியுறுத்தினார். இவ்வேளை நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பின் முழுமையான முடிவு நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாகவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் அருண் தெரிவித்துள்ளார். 10 மணிக்கு தொடக்ககட்ட முடிவுகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து அதிகாரப்படி வாக்கு எண்ணிக்கை மையங்களின் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் அவை கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே இன்று வாக்களிப்பு நாளை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் காவற்படை முழு தயார் நிலையில் உள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் அஃபான்ஸி அகமது தெரிவித்துள்ளார். வாக்களிப்பு சீராகவும் பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடைபெறுவது உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். அதனை உறுதிப்படுத்த அனைவரும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜூலை 18 தொடங்கி நேற்றிரவு வரையிலான பரப்புரை காலகட்டம் முழுவதும் அனுமதிக்காக பெறப்பட்ட 787 விண்ணப்பங்களுள் 761 அங்கீகரிக்கப்பட்டதாக டாக்டர் அஹ்லான்ஸி அகமது கூறினார். அதே காலகட்டத்தில் 87 காவல்துறை புகார்கள் பெறப்பட்ட வேளை 23 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வரும் செப்டம்பர் வரை அனைத்து பெட்ரோநாஸ் எண்ணெய் நிலையங்களிலும் எரிபொருள் விநியோகம் நிலையாகவும் போதுமானதாகவும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சயீத் தெரிவித்துள்ளார். அதனை உறுதிப்படுத்த தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 கீழ் நெருக்கடி மேலாண்மை பணியாளர் குழு PPPK எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாக அவர் கூறியுள்ளார். அதன் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதோடு எரிபொருள் கசிவையும் கடத்தலையும் தவிர்ப்பதற்காகவும் அது மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து கடந்த மே வரை திரவ பெட்ரோலிய எரிவாயு LPGக்கான உதவித்தொகை செயலாக்கத்திற்காக அரசாங்கம் 1.25 பில்லியன் ரிங்கிட் செலவை ஏற்றதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அவற்றுள் தீபகற்பத்தில் 1.02 பில்லியன் ரிங்கிட்டும், சபாவில் 118 மில்லியன் ரிங்கிட்டும், சரவாக்கில் 102 மில்லியன் ரிங்கிட்டும் செலவிடப்பட்டன. மக்களின் சுமையை குறைக்கும் முயற்சியாக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெட்ரோலிய பொருள்களுக்காக இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அணுகுமுறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. சவாலான புவி அரசியல் காலகட்டத்தில் நாட்டின் முக்கியமான துறைகள் தொடர்ந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தவும் அது வழிவகுத்துள்ளது என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் தகுதியான பயனர்கள் உதவித்தொகை பெறுவதை உறுதிப்படுத்த உதவித்தொகை வழங்கப்படும் LPG விநியோக தொடரை கண்காணிப்பதிலும் அரசாங்கம் முனைப்பு காட்டியுள்ளது. நாட்டின் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவுத்துறை தொடர்ந்து முன்னேற்றமடைந்துள்ளது. விநியோக தொடர் நெருக்கடிக்கும் உலக பொருளாதார நிலையற்ற தன்மைக்கும் மத்தியில் அத்துறை கடந்த ஆண்டு 5.7 விழுக்காடாக வளர்ச்சி அடைந்ததாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அத்துறையின் மதிப்பு 689.8 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 40 பில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் அதிகம் என அவர் கூறியுள்ளார். நீடித்த மேம்பாட்டிலும் எல்லை கடந்த ஒத்துழைப்பிலும் இளையோரின் துடிப்பான பங்களிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் மலேசியா இளையோர் சார்ந்த அரசதந்திர உறவையும் வட்டார ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தியுள்ளது. மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான இளையோர் பரிமாற்ற திட்டம் மை ஸ்லிப் பண்பாட்டு சுற்றுலா மட்டுமல்ல, மாறாக வட்டார சவால்களை எதிர்கொள்ள அவர்களை தயார்படுத்துவதற்கான தலைமைத்துவ மேம்பாட்டு தளமாகவும் பார்க்கப்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் மோர்டி அனபிமோல் கூறியுள்ளார். இது இருவழி உறவை வலுப்படுத்துவதிலும் பங்களித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அதன் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சிறுமைப்படுத்தும் வகையில் முகநூலில் பதிவிடப்பட்ட காணொலி தொடர்பாக அந்நாட்டின் மேத்தா நிறுவன தலைவர் அருண் சிறிநிவாஸ் மீது காவல்துறை வழக்கு தொடுத்துள்ளது. இந்த சிக்கலை கையாளும் நோக்கில் தொடர்புடைய நிறுவனத்துடன் தமது தரப்பு விசாரணையை மேற்கொள்வதாக ஹைதராபாத்தின் இணைய குற்றப்பிரிவு காவல் துணை ஆணையர் வி அரவிந்த் பாபு கூறியுள்ளார். நீட் தேர்வு முறையில் நிகழ்ந்த முறைகேட்டால் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலக காரணமாக இளையோர் போராட்டங்களை மோடி எதிர்கொண்டிருந்த போது இந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டன. ஈராக் தனது தற்காப்பையும் உளவுத்துறை நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அரசாங்க ஊடக தொடர்பாளர் சபா அல் நுமான் தெரிவித்துள்ளார். அந்த வட்டாரத்தில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் அல் ஜைடி அனைத்து தளங்களிலும் குறிப்பாக ஆயுதப்படையின் அதிகாரப்படி தளங்களிலும் விழிப்புணர்வையும் தயார் நிலையையும் அதிகரிக்குமாறும் உடனடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதாக அமாஸ் அமைப்பு தெரிவித்தது. இந்த உடன்பாட்டின் கீழ் அமாஸ் அதன் ஆயுதங்களை பாலஸ்தீன நிர்வாகத்திடம் ஒப்படைக்கவும் காசாவிலிருந்து யூதப்படைகள் கட்டங்கட்டமாக வெளியேறவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஆயினும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமார் பென்வீர் எந்த உடன்பாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அது அடுத்த படுகொலைக்கு அமாஸ் ஏற்பாடு செய்வதற்கு சமம் சாடியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் தொடங்கி நடப்பில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் பாலஸ்தீன இஸ்லாமிய குழுவின் ஆயுதங்கள் முக்கிய முட்டுக்கட்டையாக இருந்தன. அதனைத் தொடர்ந்து அமாஸ் அமைப்பு அதன் ஆயுதங்களை முழுமையாக களைவதற்கான உடன்பாட்டை டிரம்ப் வியாழக்கிழமை இரவு அறிவித்தார். மொரோக்கோ எல்லையை ஒட்டியுள்ள வட ஆப்பிரிக்க பகுதியான மெட்ரிட்டின் கொய்தாவுக்குள் புலம்பெயர்ந்தோர் பெருமளவில் குடியேறியதைத் தொடர்ந்து ஸ்பெயினுடனான தனது சென்செயின் உடன்பாட்டை இடைநிறுத்தியுள்ளதாக இத்தாலி அறிவித்தது. இந்த ஒரு மாத கால இடைநிறுத்தம் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சிறு படகுகள் மூலம் இத்தாலிக்கு வந்தடையும் 10,000 மேற்பட்ட குடியேறிகளை தடுக்க அரசாங்கம் முயல்வதாக அவர் தெரிவித்தார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. தேசிய சைக்கிளோட்ட வீரர் டத்தோ மொஹமட் அசீசுல் அஸ்னி அவாங் ஆடவர் கெய்ரின் பிரிவில் வாகை சூடி தங்கப்பதக்கத்தை தன் வசப்படுத்திக் கொண்டுள்ளார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான டத்தோ மொஹமட் அசீசுல் அஸ்னியின் நீண்டகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அப்பிரிவுக்கான வெள்ளிப்பதக்கத்தை ஆஸ்திரேலியாவின் லெக் ஆஃப்மேனும் இங்கிலாந்தின் ஏரி லெடிகேம் வெண்கல பதக்கத்தையும் பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இப்பிரிவில் நாட்டின் உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் முகமது ஷபீர் டவ் ஷெரம் 7th இடத்தை பிடித்துள்ளார். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல். வாக்காளர்கள் இன்று மாநில அரசாங்கத்தை நிர்ணயிப்பர். செப்டம்பர் வரை பெட்ரோநாஸ் நிலையங்களில் எரிபொருள் விநியோகம் நிலையானதாக இருக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1960 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசில் அவசர நிலை முடிவடைந்ததை முன்னிட்டு கோலாலம்பூரில் மாபெரும் அணிவகுப்பு நடைபெற்றது. 12 ஆண்டுகள் நீடித்த அவசர காலத்தின் போது நாட்டுக்காக போராடிய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முழு சீருடையில் அணிவகுத்து வந்த அவர்களை காண 100,000 அதிகமானோர் திரண்டனர். இந்த அணிவகுப்பில் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த 6,000 வீரர்கள், 400 ராணுவ வாகனங்கள், 70 விமானங்கள் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சி பேரரசர் சுல்தான் இஷாமுடன் அலாம் ஷா, பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான், சிறப்பு விருந்தினர்.

இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் நாள் 1ஆம் தேதி 16வது நிகிருசு மிலன் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. காலை 8 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவில் நிகிருசு மிலன் மாநில மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை மேற்கொள்ள உள்ளனர். எனவே வாக்களிக்க செல்லும் போது மறவாமல் உங்களுடைய அடையாள அட்டையை எடுத்து செல்லுங்கள். எந்த வாக்குச்சாவடிகளில் நீங்க வாக்களிக்க போறீங்க, அந்த மையம் இதெல்லாம் தெரிந்து மிக சரியாக உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள்.

0: வணக்கம், நான் செஃப் மனன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான். இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டுகள் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர்கமியில் அங்கே பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
1: ஜாலூர்கமிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க. இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

சரி, இன்றைய நெக்ரு சிமிலான் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களின் பயண வசதிக்காக நேற்று இன்று நாளை, அதாவது ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை 3 நாட்களுக்கு கூடுதல் KTM மற்றும் ETS ரயில் சேவைகளை வழங்க உள்ளதாக KTMB அறிவிப்பு செய்திருக்கின்றது. வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற தடையின்றி நெக்ரு சிமிலான் திரும்புவதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் KTMB தெரிவித்திருக்கின்றது. இந்த 3 நாட்களில் வழக்கமான சேவைகள் மூலம் இந்த பயணிகள் கூடுதல் சேவைகள் மூலமாக ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய இடத்துக்கு சென்று வர இது உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து இன்று புறப்படுறீங்க KTMல அல்லது ETSல அப்படின்னா இந்த பயண நேரத்தை கொஞ்சம் சரிபார்த்து திட்டமிட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு ஜனநாயக கடமையை நிறைவேற்ற மறந்துடாதீங்க. ஒரு அன்பான நினைவூட்டம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5th 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன். இப்ப கொடுத்து வச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலோர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொடு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: இளம் பூரணன் மித்ரா இவர்கள் பெயரின் முதல் எழுத்துக்களின் இணைப்பில் பிறந்ததுதான் இமி. இதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு.
0: மித்ரா சொன்ன பெயர்தான் இறுதியில் தேர்வில் வெற்றி பெற்றது. நாய்க்கு அவர்கள் முடிவு செய்த பெயர் இமி. டிட்டி டுடு இமி இமி.
2: மணிராமு எழுதிய இந்த சிறுகதைக்கு த்ரேசா லசாரோ குரல் கொடுத்திருக்காங்க. இன்று 7:15
0: அவளது இதயம் மற்றும் முக்கிய உறுப்புகள் செயலிழக்க தொடங்கியதும் தெரிய வந்தது.
2: நடந்ததுதான் என்ன? இமி சிறுகதையை கேளுங்க.
0: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு சற்று முன் தொடங்கியது. காலை 8 மணிக்கு 401 வாக்களிப்பு மையங்களும் ஒரு சேர திறக்கப்பட்டன. 859,760 பேர் இன்று மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவிற்குள் கொண்டுவரப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் வர்த்தக உபரியை வலுப்படுத்த உதவுவது உட்பட பொருளாதாரத்திற்கு உறுதியான பலன்களை அளிக்க வேண்டுமென்று முதலீடு வர்த்தக தொழிலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹரி அபுல்கானி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இறக்குமதி மதிப்பு தற்போது 1.45 டிரில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இந்த இறக்குமதியின் அதிகரிப்பு நாட்டின் வர்த்தக உபரியை மேலும் விரிவுபடுத்த வழிவகுக்கும் என அவர் கூறினார். ஜஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ-க்கான முதன்மை திட்டம் வருடாந்திர தலைவர்கள் கூட்டத்தினூடே இணைந்து இவ்வாண்டு டிசம்பரில் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் தொடக்கி வைப்பார்கள்.